ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலின்ஸ்கியுடன் விரைவில் சந்திப்பு நடத்தும் சாத்தியத்தை நிராகரித்திருக்கிறார். அமைதி உடன்பாட்டின் அம்சங்களுக்கு இணக்கம் எட்டப்படும் வரை சந்திப்பதில் அர்த்தமில்லை என்று திரு புட்டின் சொன்னார். போர் இலக்குகள் முழுமையாக அடையும் வரையில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையை தொடரப்போவதாக அவர் உறுதி கூறினார். அதனைத் தொடர்ந்து திரு புட்டின் பலவீனமானவர் என்றும் அவர் மீண்டும் போரையே தேர்வு செய்கிறார் என்றும் உக்ரைன் கூறியது. முன்னதாக திரு புட்டினுடன் நேரடி சந்திப்பு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர திரு ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருந்தார். தாய்லாந்து கம்போடியாவுடனான நாட்டின் எல்லையை திறக்காது என்று பிரதமர் அனுடின் சான்விராக்கோன் கூறியிருக்கிறார். கடல் எல்லை பகுதியை சார்ந்த பிரச்சினைகளை தீர்க்க பேச்சுவார்த்தையிலும் அது ஈடுபடாது என்றார் அவர். கடல்துறை பிரச்சினைகளை தீர்க்கும் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் நடைமுறை மட்டுமே பின்பற்றப்படும் என தாய்லாந்து பிரதமர் தெரிவித்தார். 25 ஆண்டுகளாக கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே பூசல் நீடிக்கிறது. தாய்லாந்து வளைகுடாவில் சுமார் 26,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இடத்துக்கு இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடுகின்றன. கடந்த ஆண்டு எல்லைப்பகுதியில் மூண்ட சண்டையில் 150 பேர் மாண்டனர். டிசம்பர் மாதம் சண்டை நிறுத்தம் செய்து கொள்ளப்பட்டது. தென்கொரியாவில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு நிலவியது குறித்து பொதுமக்களின் கோபம் அதிகரிக்கிறது. தட்டுப்பாட்டால் இந்த வாரம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிலரால் வாக்களிக்க முடியாமல் போனது. புதிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சுமார் 6,000 போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்தனர். அண்மை நாள்களில் ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் சோலில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலகியிருக்கிறார். வாக்குச்சீட்டு தட்டுப்பாட்டிற்கு பொறுப்பு ஏற்க தாம் பதவி விலகுவதாக அவர் சொன்னார். அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட காற்று அழுத்த கசிவால் சிறிது நேரத்திற்கு பாதுகாப்பு எச்சரிக்கை நிலை நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விண்கலத்திற்குள் செல்லுமாறு நாசா எனும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் அதன் விண்வெளி வீரர்களிடம் கூறியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் நிலைமை பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய நிலையம் வீரர்கள் வழக்கமான நடவடிக்கைகளை தொடரலாம் என்று சொன்னது. கசிவு ஏற்பட்ட பகுதியை ரஷ்ய விண்வெளி வீரர்கள் சோதனை செய்தனர். கசிவின் அளவை குறித்துக் கொண்ட வீரர்கள் அந்த தரவுகளை பழுதுபார்ப்பு பணிகளுக்காக பரிசீலிக்கின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மறைந்த ஒரு சில வார்த்தைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பீஷான்ல இருந்து ராதாகிருஷ்ணன் நாயுடு என்ன சொல்றாங்க என்று நம்ம கேட்கலாம்.
1: இனிய காலை வணக்கம் குஷ்மிதா அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷான் அழைக்கிறேன். நீங்கள் படிக்கும் நிகழ்ச்சிகள் மிகவும் அருமையா இருக்கிறது. நீங்க சொன்னீர்கள் அந்த ஏமி என்ற தமிழ் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொன்னீர்கள். எங்கள் தெலுங்கில் ஏமி என்றால் என்ன என்ன என்று அர்த்தம் எங்கள் தெலுங்கில். நன்றி, வணக்கம்.
0: பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களே. ஏமி என்ற வார்த்தை தெலுங்கு மொழியில எதை குறிக்கிறது என்பதை அவரை பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மொழியில வேறுபட்டிருக்கும். அதற்கு காரணம் அந்த மொழியினுடைய அழகு. அவ்வாறு சொன்னா அது மிகையாகாது. அதே சமயத்துல கௌரி சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆயம் என்ற ஒரு வார்த்தை தோழிகளின் கூட்டத்தை குறிக்குது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஆயர்பாடி என்ற ஒரு வார்த்தை ஆயம் என்ற வார்த்தையின் மூலம் வந்திருக்க கூடுமா என்று கேக்குறாங்க. இது போன்ற சிந்தனை துளிகள் காலையில பலருக்கும் எழும்புது என்பத தெரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வார்த்தை எவ்வாறு மனிதர்களை சிந்திக்க வைக்குது இல்லையா? புழக்கத்துல இல்ல என்றாலும் கூட அந்த வார்த்தை நம்மை அதிக அளவுல சிந்திக்க வைக்குது இல்லையா? இதே போல்தான் நேயர்களே, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நான் படிச்சிருந்தேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் ஒரே ஒரு முறை மட்டும் புழக்கத்தை மேற்கொள்ள மாட்டாங்களா? ஒரு நாள்ல ஒரு தினத்துல இரண்டு முறைகள் அவர்கள் உறக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. முதல் உறக்கம் இரண்டாவது உறக்கம் என்று அதை பிரித்து கொள்வாங்களா. இந்த முதல் உறக்கம் என்பது 4 மணி நேரங்கள்ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும். மாலை நேரம் 7:30 இருந்து 12 மணி வரைக்கும் இந்த ஒரு உறக்கம் இருக்கும். அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சில கதைகளை பகிர்ந்து கொள்வாங்க, புத்தகங்களை படிப்பாங்க, நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சில விளையாட்டு விளையாடுவாங்க, அதோட ஒரு சில சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்வாங்களாம். அதற்கு பிறகு விடியற்காலை 1 மணில இருந்து 5:30 வரைக்கும் மீண்டும் தூக்கத்துல மூழ்கி இருப்பாங்களாம். அதற்கு பிறகு காலையில எழுந்து அவர்களுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிப்பாங்களாம். இந்த ஒரு தகவலை நான் முதல்ல படித்தவுடன் எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா நமக்குன்னா ஒரே ஒரு உறக்கம், 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்பதுதான் தெரியும். அதை நம்ம 10:00-11:30 இருந்து தூங்கி காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கு எழுந்து வேலைகளை செய்வோம். ஆனா இவர்கள் இரண்டு வகையாக அவர்களுடைய உறக்கத்தை பிரித்திருக்காங்க. முதல் உறக்கம், பிறகு இரண்டாவது உறக்கம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சம், நிலாவின் வெளிச்சம் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு உறக்கத்தை அவங்க மேற்கொள்வார்கள். மின்சார வசதிகள் இருப்பதற்கு முன்பு நேச்சுரல் லைட் அதுதான் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த வைத்துதான் அவர்களுடைய உறக்கம் இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் செலுத்து. இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு, அதனால பகிர்ந்து கொண்ட. தொடர்ந்து வானொலி பக்கம் இணைந்திருங்க. இது ஒளி 9:08 ஒளியின் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
2: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: நரச்சானத்தே மொழி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
2: ஒளி 9:08 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும்.
4: கேட்டாலே பரவசம்.
3: ஏன் வச்சு வச்சு பாடுதே.

0: பண்றதுடா.
1: குருவி மற்றும் கிரி படங்கள்ல இருந்து வந்த பாடல்கள் நம்ம கேட்டோம். வித்யாசாகர் மற்றும் டீமான் அவர்களுடைய இசையில வந்த பாடல், விறுவிறுப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல். 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். மறைந்த ஒரு சில சொற்கள், பலரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டீங்க, அதற்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து வானொலி பக்கம் அவை இணைந்திருங்க. இப்பொழுது இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பேச போறோம். June 6th. அதற்கு முன்பு போக்குவரத்து தகவல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
2: 9th போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வந்துவிட்டது கோ டாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
1: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
2: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
0: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gct-enable-fund.sg. இது கோ டாக் டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு மீடியகாப்.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
4: டேக் ஆனியன் கட் கட் கட் பீசஸ்
0: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: அலை கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்கள் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
7: வணக்கம்.
8: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
9: இரவணி ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
10: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரெடியா வந்து பேசுறோமா?
9: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
9: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
8: ரஃபி
9: நவீன் வழங்கும்
11: இரவினில் ஆட்டம் இணையில்ல கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இணையில்ல கொண்டாட்டம்.
9: பறக்காம கேளுங்க.

0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்ப்ளஸ் அவனியோ 7, அதற்கு பிறகு மேலும் எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ சிடிஇ, அதற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனி. குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ஃபேஸ்புக் பக்கத்தை நாடலாம்.
1: ஒளி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று குயின்ஸ்லாந்து டே, அதாவது குயின்ஸ்லாந்து தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலிய நாடுகளில் இருக்கும் அனைவரையும் ஒன்று கூடும் ஒரு தினம் என்ன தினம் அப்படின்னு கேட்டா அது இன்றைய தினம் தான், குயின்ஸ்லாந்து தினம். அதோட இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சில தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக பூச்சிகளின் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. அட உலகத்துல பூச்சிகள் இல்லாவிட்டால் நமது உணவு சங்கிலி உடைந்துவிடும். பூச்சிகள் நம் உலகிற்கு மிகவும் முக்கியமான ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாத நேயர்களே. எவ்வளவு சிறிய ஒரு மிருகமாக இருந்தாலும் ஒரு மிருகம் நமக்கு அதிக அளவுல நன்மையை சேர்க்கும். கண்டிப்பாக ஒரு சில நேரங்கள்ல அது நமக்கு தொந்தரவா கொடுக்கும். ஆனா அவ்வப்போது நமது சுற்றுச்சூழல நம்ம பாதுகாப்பாக கொஞ்சம் சுகாதாரமாக வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த பூச்சிகள் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இந்த சுவாரஸ்யமான தினங்கள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றன, அது என்னென்ன என்பதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். இது ஒளி 9:08 ஒளியினுள்ள ஆசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
2: வேலைய பாப்போ சஜினி.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி
4: வணக்கம் சிங்கே,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: கலகித்தால் என்ன?
1: உங்கள் விருப்ப பாடல்களோ இடம்பெறும். அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
2: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வந்தன என்பதை பற்றி நம்ம பேசணும். பூச்சிகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனா நேற்று June 5 என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வந்தன என்பதை பற்றியும் நம்ம பேச போறோம். இந்த டோனட் என்ற ஒரு உணவு வகை இருக்கலையா, டோனட் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றன. பிள்ளைகள் குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமான ஒரு உணவு வகை இது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இந்த டோனட் உணவு வகை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்பொழுது பல குழந்தைகளுடைய மனதையும் கவர்ந்த ஒரு உணவு வகையாக இந்த டோனட் இருக்கிறது. அதை தொடர்ந்து நேயர்களே, இன்று தேசிய வெஜி பர்கர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பர்கர் என்றால் இரண்டு பான், அதாவது பிரெட் இருக்கும், அந்த ரொட்டிகளுக்கு நடுவுல சிக்கன், மட்டன் அல்லது இப்பொழுது அதிக அளவுல வெஜிடேரியன் உணவு வகைகளும் நடுவுல திணிக்கப்பட்டிருக்கும். அதனுடன் சேர்ந்து தக்காளி, வெங்காயம் மற்றும் இந்த முட்டை கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே கேபேஜ், அது எல்லாம் இதெல்லாம் சேர்க்கப்பட்டு நமக்கு கொடுக்கிற ஒரு உணவு வகை தான் இந்த பர்கர். மாமிசங்கள் அதிக அளவுல பயன்படுத்தும் பொழுது இந்த பர்கருடைய கேலரியின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆனால் இந்த வெஜி பர்கர் இருக்கு இல்லையா, இதை நம்ம உண்ணும் பொழுது நமது உடலுக்கு அதிக அளவுல நன்மை ஏற்படுவதோடு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் நம்மளால வாழ முடியும். ஏன்னா நமது உணவுல காய்கறிகளையும் சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான வகைகளை இந்த பர்கரை நம்ம உண்ணும் பொழுது அது நமது உடலுக்கு அதிக அளவுல நன்மையை ஏற்படுத்தும். நேற்று என்ன தினங்கள் கொண்டாடப்பட்டன என்பதை பற்றி நம்ம பேசுவோம். இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்படவிருக்கின்றன என்பதை பற்றி நம்ம பேச போறோம். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலி 9:08 ஒலியின் உல்லாசம்.

0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. சிடிஐ நோக்கி செல்லும் SLE லெந்தோ அவென்யூ, அதற்கு பிறகு மேலும் BKA நோக்கி செல்லும் SLE ஈஷுன், அதற்கு பிறகு வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. போக்குவரத்து விளக்குகள் பழுதாக இருக்கின்றன. செம்பவாங் சாலை, மண்டாய் அவென்யூ மற்றும் ஈஷுன் அவென்யூ ஒன்று, அதற்கு நடுவில் இருக்கும் போக்குவரத்து விளக்குகள் பழுதாக இருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்

0: சென்னை.
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓடி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
3: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்.
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.
5: ஒலி 968 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றும் நேற்றும் என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டன, கொண்டாடப்படவிருக்கின்றன என்பதை பற்றி நம்ம பேசணும். இன்னும் சற்று நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். அந்த கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பதில்களை நீங்க என்கிட்ட தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த கலந்துரையாடல் ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வானொலி பக்கமா இப்பொழுதுதான் நீங்க வந்தீங்களா, உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். காலையில எழுந்து உங்களுடைய காலை வணக்கங்களை புலனம் அதாவது வாட்ஸ்அப் மூலமா நீங்க தெரிவித்துக் கொண்டு வரீங்க. பலரும் பாடல்கள் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றன என்பதையோ தெரிவித்துக் கொண்டு வரீங்க. தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருங்க. ஒரு கலந்துரையாடல் நம்ம ஈடுபட போறோம். இது ஒலி 968 நொலினுள் ஆசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
6: We gonna blow the speakers, baby.
7: ஒலி எங்கேயும் எப்போதும்.

மனைவி அல்லது கணவனிடம் பகிர்ந்து கொள்வீங்களா? அவ்வாறு பகிர்ந்து கொள்வதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா, இல்ல நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய நட்பு உங்களுடைய அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல தனித்தனியாக வங்கி கணக்குகளை வைத்துக் கொள்ளலாம் வங்கிகளை வைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு இருந்தால் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல சரி தவறு அப்படின்னு எதுவும் இல்ல. இன்றைய காலகட்டத்துல இருக்கும் பலருடைய மனப்போக்கு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு ஆய்வுகள் பல தகவல்களை நம்ம கிட்ட காட்டிருக்கு. அந்த காலகட்டத்துலனா பெரும்பாலான ஆண்கள் கிட்டதான் வங்கிகள் இருக்கும், பெண்களுக்கு வங்கி இருக்காது. ஆனா இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமாக வங்கி கணக்குகள் இருக்கின்றன. இந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பகிர்ந்து இருக்கும் வங்கி கணக்குகள் தேவையா ஒரு தம்பதியினருக்கு? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9688 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமா. இது 9688 ஒளியின் உள்ளாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: people. Jensi
1: Beatu. ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி? இவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம். இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை, 1 Stars Avenue, மீடியகாப்பில். ஏர்லி பேர்த் சலுகை இப்போதே நீடிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்யுங்கள். சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோட 9% GST கட்டணமும் உண்டு. June 11 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோட 9% GST கட்டணமும் உண்டு. அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
3: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
4: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
3: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை, 1 Stars Avenue, மிரிகாப்பில். ஏர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9% GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9% GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க. go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333-3888, 633-3888.
4: ஒலியின் வளரும்

0: போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி இருக்கின்றன. லோயாங் அவென்யூ டிபிஇ ஸ்லிப் சாலை மற்றும் கேம்பஸ் அவென்யூ 7 அதற்கு நடுவில் இருக்கும் போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி இருக்கின்றன. விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மண்டாய் அவென்யூ செம்பவாங் சாலை ஈஷன் அவென்யூ 1 அதற்கு நடுவில் இருக்கும் ஜங்ஷன் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜி நெய்
1: அவள் கூட
2: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில் பிரிவு 5 நுழைவுச் சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச் சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg.
3: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
6: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தர நீங்க.
7: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
6: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
7: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
6: ஒலியில நான் நவீன்,
8: நான் ரஃபி,
6: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும் இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
9: ரோட்டு முக்கில் ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஷோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் காசு அடிச்சது நைஸ்
6: வார இறுதி ஒலியில் உள்ள

0: தினம் ஆர்கேஜினை
1: ஒலி ஒன்பதாரில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுடைய வங்கிய உங்க மனைவி அல்லது கணவனிடம் நீங்க பகிர்ந்து கொள்வீங்களா, அதை பற்றிய கலந்துரையாடல நம்ம ஈடுபட்டிருக்கோம். பாக்கியம் அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை கேட்கலாம்.
2: ஹலோ, காலை வணக்கம். என் பேர் பாக்கியம், அம்மக்கியில இருந்து பேசுறேன். நீங்க கேட்ட இந்த டாபிக்ல வந்து ஆக்சுவலி என்ன கேட்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றேன், எல்லாருமே தனித்தனியா அக்கௌண்ட் வச்சுக்கிறது தான் நல்லது. எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ்விங்கா இருந்தா கூட அப்ப ரெண்டு பேருக்குமே சில நேரம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் இருக்கும். ஒய்ஃப்க்கு வந்து அந்த சேவிங் வந்து ஒரு ஹேம் இருக்கும், இது வந்து இத்தனை வருஷத்துக்கு சேவ் பண்ணும் இதுக்குன்னு வச்சிருக்கோம்னு. ஆனா அதே சமயத்துல ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாரு, ஓகே ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும், அப்ப ஏதாவது எமர்ஜென்சிஸ்னா அதைத்தான் கைய வைப்பாங்க. சோ அதுல ரெண்டு பேருக்கும் மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. சோ என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தனித்தனியா வச்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கிறது சொல்லிக்கிறது இச்சாது அதெல்லாம் வந்து ஓகே, ஆனா எப்பவுமே தனியா அக்கௌண்ட் வச்சுக்கிறது தான் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச், பை பை, ஹேவ் எ நைஸ் டே.
1: மிகவும் நன்றி பாக்கியம் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாக சுருக்கமாக எங்க கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. இந்த பணம் என்ற ஒரு விஷயத்துல கண்டிப்பாக பலருக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். எவ்வாறு அதை செலவழிக்கணும் இல்ல எவ்வாறு அதை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு வகையில கண்டிப்பாக பலருக்கும் வேறுபட்ட சிந்தனைகள் அமையலாம். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது நிதி மற்றும் பண சுதந்திரம், இது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க வேலை செய்றீங்க, அவ்வாறு இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நீங்க ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னா யாருக்கிட்டயாவது கேட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அந்த சுய மரியாதை உங்களை விட்டு போய்விடும். அவ்வாறு இல்லாமல் இருக்க இந்த நிதி சுதந்திரம் உங்க அனைவருக்கும் தேவை. நான் கூறியது போல அந்த காலகட்டத்துல கண்டிப்பாக இந்த நிதி சுதந்திரம் என்பது பெண்களுக்கு இல்லை. ஆண்கள் எவ்வாறு எவ்வளவு காசு பணத்தை பெண்கள் கிட்ட கொடுக்கறாங்களோ அதை வைத்துதான் அவர்கள் குடும்பம் நடத்தினாங்க. ஆனா இப்பொழுது காலம் மாறிவிட்டது, தனித்தனியாக வங்கி கணக்குகள் இப்பொழுது அனைவருக்கும் இருக்கின்றன. குழந்தைகள் இருந்து கணவன் மனைவி அனைவருக்கும் தனி வங்கி கணக்குகள் இருக்கின்றன. இதனால ஒரு தம்பதியினருக்கிடையே வரும் பிரச்சனைகளும் குறையும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் தனி வங்கி கணக்குகள் இருந்தாலும் பணம் என்பத ஒரு தம்பதியினர் சேர்ந்தே செலவு செய்யலாம். கஷ்ட காலங்கள்ல ஒருவருக்கு பணம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக மனைவி அல்லது கணவன் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது ஒரு அடித்தளம், ஒரு உறவுக்கு அடித்தளம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்துல ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷன்ல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய கருத்து என்னவென்றால் மூத்த தம்பதியினர்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைத்திருந்தால் நல்லது. ஏனென்றால் ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலோ இல்ல ஏதாவது நடந்துவிட்டாலோ பணத்தை தடையின்றி எழுத்து செலவு செய்யலாம், அதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர்கள் சொல்றாங்க. மிகவும் நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பலரும் வெவ்வேறு சிந்தனை போக்குகள்ல இந்த ஒரு கலந்துரையாடல ஈடுபட்டுகிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9968 என்ற எண்ணுக்கு இது ஒளி 9 6 8 நூலின் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

ஒலி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த வங்கி கணக்குகளை பகிர்ந்து கொள்வது நல்லதா கெட்டதா என்பது பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு தம்பதியினரிடையே அதிக அளவுல நட்பு மற்றும் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா வங்கி கணக்குகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதிக அளவுல பிரச்சனைகள் ஏற்படுமா இல்ல பிரச்சனைகள் கம்மியாகுமா என்பதுதான் கேள்வியாக இருந்தது. பலர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்தீங்க. அதே நேரத்துல MSP என்ற ஒரு நேயர் என்ன சொல்றாங்கன்னா, இது சூழலுக்கு சூழல் மாறும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க மட்டும் சம்பாரிச்சுகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வங்கி கணக்குகளை அவங்க பகிர்ந்து கொள்ளணும், ஆனா இரண்டு பேருமே சம்பாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிதி சுதந்திரம் என்பது அதிக அளவுல இருக்கலாம், அதனால தனித்தனி வங்கிகளை அவங்க வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவங்க பகிர்ந்து கொள்றாங்க. MSP அவர்களுடைய கருத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் உதாரணத்திற்கு 10% தனது சம்பளத்தில இருந்து நிதி உதவிக்கு செலவு செய்வாரு. அப்புறம் அவங்களுடைய பெற்றோர்களை பார்த்துக் கொள்வதற்கும் செலவு செய்வாங்க. ஆனா அவர்களுடைய துணைக்கு இந்த ஒரு மனப்பான்மை இல்ல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இத வந்து ஒரு வேண்டாத ஒரு செலவாக தான் பார்ப்பாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது தனித்தனி வங்கிகளை வைத்துக் கொள்வது இன்னும் சுலபமான ஒன்றாக இருக்கும், மேலும் மனக்குழப்பங்களை குறைக்க அதிக அளவுல உதவும் அப்படின்னு MSP அவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி நேயர்களே. இந்த ஒரு கலந்துரையாடல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வங்கி கணக்குகளை நம்ம பகிர்ந்து கொள்வதும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அந்த சூழலை பொறுத்துதான் இருக்குது. ஆனா முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிதி சுதந்திரம் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்றுதான். கலந்துரையாடல பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9:00 ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: போக்குவரத்து வழக்குகள் பலதாக இருக்கின்றன. சம்பவம் சாலை, மண்டா அவென்யூ மற்றும் ஈஷன் அவென்யூ போன்ற அதற்கு நடுவில் போக்குவரத்து வழக்குகள் பலதாக இருக்கின்றன. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. டிகே நோக்கி செல்லும் SLE ஈஷன் அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் PIA நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

சென்னை குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். மறைந்த ஒரு சில வார்த்தைகள், புழக்கத்துல இல்லாத வார்த்தைகளை பற்றியும் நம்ம பேசணும். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பது பற்றி பேசணும். அதற்கு பிறகு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்ட, அந்த கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை பலரும் பகிர்ந்து கொண்டீங்க. நிதி சுதந்திரம், அதாவது பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், இந்த உலகத்துல மக்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பது பற்றி நம்ம பேசணும். தொடர்ந்து வானொலி பக்கமாவை இணைந்திருங்க. யாழினி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைக்க வந்துகிட்டே இருக்காங்க. இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் சந்திக்கிறேன். இது 9:06 நொலி. Awesome. Bye.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தென்கொரியாவில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு நிலவியது குறித்து பொதுமக்களின் கோபம் அதிகரிக்கிறது. தட்டுப்பாட்டால் இந்த வாரம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிலரால் வாக்களிக்க முடியாமல் போனது. புதிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சுமார் 6,000 போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்தனர். அண்மை நாள்களில் ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் சோலில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலகியிருக்கிறார். வாக்குச்சீட்டு தட்டுப்பாட்டிற்கு பொறுப்பேற்க தாம் பதவி விலகுவதாக அவர் சொன்னார். அமெரிக்காவும் ஈரானும் ஹார்மஸ் நீரிணை அருகே தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. நீரினை நோக்கி பாய்ச்சப்பட்ட ஈரானின் 4 ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா சொன்னது. கரையோர கண்காணிப்பு ரேடார் தளங்களை குறிவைத்ததாகவும் அது தெரிவித்தது. இரு நாட்டிற்கும் இடையிலான ஆக அண்மை மோதல் இது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள பூசல் தொடங்கி சுமார் 100 நாள்கள் ஆகிவிட்டன. லெபனான் தலைவர்கள் ஈரானை கண்டித்துள்ளனர். நாட்டின் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துமாறு அவர்கள் ஈரானை கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தும் வேளையில் லெபனான் தலைவர்களின் கருத்துக்கள் வந்துள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானின் ஆதரவை கொண்டுள்ளது. ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய லெபனான் பிரதமர் நவாப் சலாம் நாட்டின் தெற்கு பகுதி மீது கருணை காட்டும்படி ஈரான் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். அந்த பகுதியையும் அதன் மக்களையும் வெறும் பேரம் பேசுவதற்கான ஒன்றாக பயன்படுத்துவதை நிறுத்தும்படி அவர் சொன்னார். CNN செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் அதேபோன்ற கருத்தை முன்வைத்தார். லெபனான் தங்களுடைய நாடு என்றும் அதில் தலையிடுவது ஈரானின் வேலை இல்லை என்றும் அவர் சொன்னார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் விரைவில் சந்திப்பு நடத்தும் சாத்தியத்தை நிராகரித்திருக்கிறார். அமைதி உடன்பாட்டின் அம்சங்களுக்கு இணக்கம் எட்டப்படும் வரை சந்திப்பதில் அர்த்தமில்லை என்று திரு புட்டின் சொன்னார். போர் இலக்குகள் முழுமையாக அடையும் வரையில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையை தொடரப்போவதாக அவர் உறுதி கூறினார். அதனைத் தொடர்ந்து திரு புட்டின் பலவீனமானவர் என்றும் அவர் மீண்டும் போரையே தேர்வு செய்கிறார் என்றும் உக்ரைன் கூறியது. முன்னதாக திரு புட்டினுடன் நேரடி சந்திப்பு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர திரு ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களில் அமெரிக்கர்களுக்கு பங்குரிமை கிடைப்பதை பற்றி தமது நிர்வாகம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். விரைவில் AI தொழில்நுட்ப நிர்வாகிகளுடன் சந்திப்பு நடத்த திட்டமிடுவதாகவும் திரு டிரம்ப் சொன்னார். அது அடுத்த வாரமே நடக்கலாம் என்றார் அவர். அந்த யோசனை பொதுமக்களுடன் ஒரு பங்காளித்துவத்தை செய்து கொள்வது போல் இருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். AI நிறுவனங்களின் சில பங்குகளை அரசாங்கம் வாங்குவதை பற்றி மூத்த அதிகாரிகளுடன் முதற்கட்ட கலந்துரையாடல்கள் நடந்திருப்பதாய் நோட்டீஸ் இணைய செய்தித்தளம் முன்னர் தெரிவித்திருந்தது. அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட காற்று அழுத்த கசிவால் சிறிது நேரத்திற்கு பாதுகாப்பு எச்சரிக்கை நிலை நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விண்கலத்திற்குள் செல்லுமாறு நாசா எனும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் அதன் விண்வெளி வீரர்களிடம் கூறியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் நிலைமை பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய நிலையம் வீரர்கள் வழக்கமான நடவடிக்கைகளை தொடரலாம் என்று சொன்னது. கசிவு ஏற்பட்ட பகுதியை ரஷ்ய விண்வெளி வீரர்கள் சோதனை செய்தனர். கசிவின் அளவை குறித்துக் கொண்ட வீரர்கள் அந்த தரவுகளை பழுதுபார்ப்பு பணிகளுக்காக பரிசீலிக்கின்றனர். ஈரானின் உலக கிண்ண கார்பந்து அணியினர் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான விசாக்களை பெற்றுவிட்டதாய் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க அதிகாரி ஒருவர் அதனை உறுதி செய்தார். இன்னும் 10 நாள்களில் ஈரான் அதன் முதல் ஆட்டத்தை லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் விளையாடவிருக்கிறது. இந்நிலையில் அங்காராவில் உள்ள தூதரகத்தில் விசா ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டதாக துருக்கியவிற்கான அமெரிக்க தூதர் தெரிவித்தார். போட்டிக்கு தயாராக அணி துருக்கியவில் உள்ளது. இன்று அணியினர் மெக்சிகோ செல்கின்றனர். போட்டியின் போது அவர்கள் அங்கு தங்கியிருப்பர்.
சிங்கப்பூரின் நகர மையத்துக்கு புத்துயிரூட்ட அரசாங்கம் சில நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது. போட்கி, பீச் ரோட் ஆகியவற்றில் தங்குமிடங்கள் அமைப்பதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவிருக்கின்றன. அந்த வட்டாரங்களில் அதிக வர்த்தக தெரிவுகள் இடம்பெற அது வகை செய்யும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சீ ஹோங் தாட் சொன்னார். வருகையாளர்கள் சிங்கப்பூர் ஆற்றோரம் தங்கவும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார் அவர். ஐலைட் சிங்கப்பூர் ஒளிக்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் அதனை தெரிவித்தார். அரசாங்கம் மெரினா பே வட்டாரத்தில் இரவு நேர ஒளி அமைப்பு விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்யவிருக்கிறது. மறக்க முடியாத அனுபவங்களை உருவாக்குவதில் வர்த்தகங்களுக்கு அதிக நீக்குப்போக்கை வழங்குவது நோக்கம். கடற்கரைகள், பாலங்கள், பொது இடங்கள் போன்ற பகுதிகளில் ஒளி அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் இருக்கின்றன. சிங்கப்பூரில் இரவு நேர நடவடிக்கைகள் மதுபானம் அல்லாதவையாக மாறி வருவதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் சீ ஹோங் தாட் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓலி 96.8 கேட்டாலே பரவசம். எப்போதும் 10 மணிக்கு நான் மட்டும் உங்களுக்கு நிகழ்ச்சி படைக்க மாட்டேன். என் கூட சேர்ந்து 2 சிறுவர்கள் உங்ககிட்ட பேச போறாங்க. தன்வி, சக்தி, இவங்க 2 பேரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக 2 பாடல்கள். பூவே பூச்சி விடவா ஆட்டோகிராஃப் திரைப்படங்கள்ல இருந்து சித்ரா வழங்குறாங்க, கேட்டுட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைகளோடு உங்களை சந்திக்கிறேன்.

0: உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: பாடிக்கலாம்
0: இருக்கிய ஒலியோட கொண்டாடு.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட்ட கட்ட பாப்பி சாஸ்,
0: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
3: வாழ்த்துக்கள், உங்க மகனுக்கு திருமணம் தானே?
4: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
3: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக்கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
4: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
3: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
4: ஆனா மாத கட்டணம் எப்படி?
3: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
4: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
3: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg-ல கிடைக்கும்.
0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

நேர்களை மன்மதன் அம்பு திரைப்படத்துல இருந்தும் அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்தும் இரண்டு பாடல்களை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துல இருந்தும் ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்தும் பாடல்கள் இடம்பெற போகின்றன. அந்த பாடல்களை கேட்டுட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்னை மணிக்கவும். குழந்தைகள் பக்கத்துல ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டனால அவங்களால இன்னும் நம்ம கூட இணைய முடியல. அவங்க இணைந்த அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துறேன்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: நேயர்களே, இமீனம் வந்துட்டு. நான் உங்கள் யாழினி. இப்போது நான் தனியா இல்லை, என் கூட இருக்காங்க சக்தி மற்றும் தன்வி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன தெரியும், அமைதியாயிட்டீங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் மிரண்டு போயிருப்பீங்க இல்லையா, நிறைய தொழில்நுட்ப கோளாறு இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. ரெண்டு பேருக்கும் இப்ப விடுமுறை ஆரம்பிச்சிருச்சு, சரியா? சரி, தொடர்ந்து விடுமுறையை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கு முன்னாடி நேயர்கள், உங்களுக்கு ஒரு தகவல். இப்போது நீங்க எங்களை லைவ் பாக்கலாம் ஒளியுடைய பேஸ்புக் பக்கத்துல. தன்மி மற்றும் சக்தியை நீங்க இப்ப லைவ் பாக்கலாம். சரி சக்தி, நீங்க சொல்லுங்க. விடுமுறை ஒரு வாரம் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு. இந்த ஒரு வாரம் என்னென்ன செஞ்சீங்க?
2: நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளா. அங்க நான் எல்லாரோட நான் பேசிட்டு இருந்தேன், நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தேன். சும்மா வெளில சுற்றி பார்த்தேன், கோயம்புத்தூர், திருச்சி, நாகப்பட்டினம், அங்கெல்லாம் நான் சுத்தி பார்த்தேன்.
1: சும்மா வெளியே சுத்தி பார்த்தேன்னு சொல்லி மூணு ஊருக்கு ஒரே வாரத்துல போயிட்டு வந்துட்டீங்களே சக்தி, அதுதான் உங்களுக்கு சும்மா சுத்தி பாக்குறதா? ஒரு வாரம் சரி, ஒரு
2: எல்லாரோட நல்லா பேசுவோம்.
1: எல்லாரோட நல்லா பேசுனீங்களா?
2: நல்லா
1: பேசுனீங்க. சரி, இப்ப ஒரு வாரத்துல மூணு ஊருக்கு போயிட்டீங்க, இன்னும் மூணு வாரம் இருக்கே. இந்தியா முழுக்க சுத்தி பாத்துருவீங்க போல் இருக்கேன் இந்த விடுமுறையில.
2: இல்ல, நம்ம திருப்பியும் சிங்கப்பூருக்கு வந்துட்டோம்.
1: ஓ, வந்துட்டீங்களா? ஒரு வாரம் தான் ஊருக்கு போயிருந்தீங்க.
2: ஆமா.
1: சரி, அங்க வித்தியாசமா என்ன செஞ்சீங்க?
2: வித்தியாசமா
1: ஒண்ணும் செய்யலையா, சுத்தி பாத்துட்டு வந்துட்டீங்க. நல்லா சாப்பிட்டுருப்பீங்களா? இந்தியாவுல உணவு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு என்னவா இருந்துச்சு?
2: எனக்கு பிடிச்சிருந்த பிரியாணி.
1: பிரியாணி, எல்லாருக்கும் பிரியாணி. மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? வெஜ் பிரியாணி. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் வந்து ஒரு மட்டன் பிரியாணி பிரியர், நீங்க வந்து வெஜ் பிரியாணி பிரியர். அதுல பன்னீர் இருந்தா பரவாயில்லையா?
3: சிங்கப்பூரையும்
1: சுத்தி பாத்தீங்களா? எந்த எந்த இடத்துக்கு பயணம் செஞ்சீங்க?
3: முன்னாடி
1: போனேனே, ஒண்ணுமே இல்ல. இப்பதான் புதுசா திறந்திருக்காங்களா? சரி, நன்றி பகிர்ந்துகிட்டதுக்கு. தன்வி, நீங்க உங்களுடைய கதையை சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? நேயர்கள் கிட்ட உங்க கதையை பகிர்ந்துக்கோங்க. சொல்லலாம், நீங்க இப்ப சொல்லலாம்.
3: இந்த கதையோட பேரு அளவுக்கு மிஞ்சினால் அம்மோதம்க்கு நஞ்சு. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா, இந்த பொண்ணோட பேரு ரோசி. ரோசி ரொம்ப சாப்பிடுவான, விளையாடவே மாட்டா. அதனால அவளுக்கு உடம்பு நல்லா இருக்காது. அதனால ஒன்றாம் வகுப்புக்கு பள்ளிக்கு போனான். எல்லாரும் ரோசி பார்த்து சிரிச்சு பேசினாங்க, ஏன்னா ரோசி உடம்பு குறைச்சிட்டு நாலு மாசத்துல பள்ளிக்கு வந்த. எல்லாரும் பார்த்துட்டு ரோசியன்னு தெரியாம இருந்தாங்க, ஆச்சரிய
1: பார்த்தாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா?
3: அப்படின்னு
1: அப்போ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறத விட நம்ம வந்து ஒரு நிறைய உழைப்பு போட்டோம்னா நம்ம அழகா இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. உடற்பயிற்சி செஞ்சா அதுவும் சரி. ஆமாம், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுதான். சில விஷயம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் அதை அழுத்துறோம், நம்ம உடம்புக்கும் அதை அழுத்துறோம் இல்லையா. இந்த கதையை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இந்த ஒரு கதை வந்து இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். விடுமுறையில இருக்கறனால நமக்கு என்ன சாப்பிட்றோனே தெரியாது, வீட்டுல சும்மா இருக்கனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனா எதனாலுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால இந்த கதையை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி தன்வி. சரி, அடுத்து சக்தி உங்களுடைய கதையை பகிர்ந்துக்கிறீங்களா?
2: சரி. இப்ப இந்த கதோட பேர் என்னன்னா, அன்பான நண்பனே ஆபத்தில் அறியலாம். இதுல நான் இப்ப அன்பு பள்ளி விடுமுறை மாறனுக்கு பூங்காவுக்கு செல்ல ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால அவன் அம்மா கிட்ட சென்று, அம்மா நான் பூங்காவுக்கு செல்லாமான்னு கேட்டான். அதுக்கு அம்மாவும் சரி மாறா, நீ பூங்காவுக்கு சென்று பத்திரமாக போயிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியே மாறனும் பூங்காவுக்கு சென்றான். அப்ப பூங்காவில இருக்கும்போத அவனோட நண்பர்களான தீபனும் குமாரும் காற்பந்து விளையாடி கொண்டிருப்பதே அவன் கண்டான். அவன் உடனே அவங்களோட அவங்க கிட்ட சென்று நானும் விளையாடலாமான்னு கேட்டான். அதுக்கு ரெண்டு நண்பர்களும் சற்றும் தாமதிக்காமலேயே உடனே அவனை சேர்த்துக்காங்க. ஆட்டம் விறுவிறுவென சென்றது. நேரம் போனதே அவங்களுக்கு தெரியல. ஆனா திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது.
1: என்ன நடந்துச்சு?
2: தீபன் உதைத்த பந்து குமாரின் தலையில் பட்டு குமார் கீழே மயங்கி விழுந்து விட்டான். மாறன் வந்து குமாரிடம் ஓடோடி சென்று, குமார் ஏண்டுது ஏண்டு அப்படின்னு கட்டிட்டே இருந்தான். ஆனா தீபனும் அவன்தான் தப்பு செஞ்சான், ஆனா இன்னமும் அவன் வீட்டுக்கு பயந்து ஓடிட்டான். என்ன அவன் நண்பன் தெரியல, அவன் கோழை.
1: ஆமா, கோழை, பெரிய கோழை.
2: அதான் இப்ப அப்ப ஒரு வழிப்போக்க
1: இருந்தாங்க.
2: மாறன் உடனே அந்த வழிப்போக்கர் கிட்ட சென்று உதவிக்கு அழைத்தான். அந்த வழிபோக்கருடனே அவங்க கிட்ட அந்த தண்ணிய குமாரன் முகத்துல தெளித்தார். குமாரன் கண் விழித்து மெதுவாக எழுந்து பக்கத்துல இருந்த இருக்கையில் அமர்ந்தான். அதுக்கப்புறம் சற்று நேரம் ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் திருப்பி எழுந்து அவனும் மாறனும் வீட்டுக்கு போக தயாரா ஆகினர். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வழிபோக்க கிட்ட நன்றி கூறி வீட்டுக்கு சென்றனர். அப்போது குமார் மாறனிடம் கேட்டான், தீபன் எங்க அப்படின்னு கேட்டான். ஆனா மாறன் என்ன சொன்னானா, நீ மயங்கி விழுந்த உடனேயே அவன் தீபன் ஓடி வீட்டுக்கு பயந்து ஓடினான். அன்றிலிருந்து குமார் தீபனிடம் வெறுப்பு கொண்டான். அதே நேரத்துல மாறனிடம் அன்பான நண்பனான மாறனை நினைத்து மனம் நெகிழ்ந்தான். இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளானா, ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனே.
1: அழகா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்க பாருங்க, நான் தீபனா இருந்தேன்னா என்னால பயந்து திருப்பி வீட்டுக்கே ஓடி இருப்பேன், கோழை அவன் ஒரு கோழை அப்படின்னு சொன்னீங்கல்ல. ரொம்ப நன்றி இவ்வளவு அழகா ஒரு கதையை பகிர்ந்துகிட்டதுக்கு. சரி, உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் எனக்கு ஒரு கேள்வி. நான் வந்து எப்போதுமே 11 மணிக்கு மேல கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து ஒரு கலந்துரையாடல் அங்கம் நடத்துவேன். இன்று வந்து நான் கேட்க போற தலைப்பை ஒட்டிதான் உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுக்கு எத்தனை வயசுல கைத்தொலைபேசி கிடைச்சது? நீ கைத்தொலைபேசி கிடைச்ச உடனே கீழே போய் விளையாடுறது, உங்களுடைய நண்பர்களோட விளையாடுறது, அதெல்லாம் நிறுத்திட்டீங்களா இல்ல இன்னும் விளையாடுவீங்களா? தன்வி முதல்ல சொல்லுங்க.
3: எனக்கு 10 வயசுல தொலைபேசி கிடைச்சு.
1: அதுக்கப்புறம் கீழே போய் விளையாடுவீங்களா இன்னும்? இப்ப நிறுத்திட்டீங்களா? அப்ப முழுக்க முழுக்க கைத்தொலைபேசியிலதான் விளையாடுறது இல்ல? இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகள் எல்லாம் படிப்பீங்களா? சில நேரத்துல கதைகள் படிப்பீங்க. சரி, அப்ப நல்ல பிள்ளை தான் தன்வி இல்லையா? நீங்க சொல்லுங்க சக்தி, உங்களுக்கு எத்தனை வயசுல கிடைச்சது கதையில பேசி?
2: எனக்கு 10 வயசுல தொலைபேசி கிடைச்சிச்சு.
1: 10 வயசுல
2: உடற்பயிற்சி
1: வேணும்.
2: அது நண்பர்களோட விளையாடுனா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும், பேசிட்டே விளையாடலாம்.
1: இதுல இருந்து என்ன தெரியுது, கை தொலைபேசி இருந்தாலும் நீங்க வந்து இன்னும் புத்தகம் எல்லாம் படிக்கிறீங்க, நண்பர்களோட விளையாடணும் என்பது நினைக்கிறீங்க. ஆனா எல்லா சொல்லுங்க,
2: ஆனா தொலைபேசி பாக்குறதே ஒரு பொழுதுபோக்கா இருக்க கூடாது, மத்தனும் செய்யறது பொழுதுபோக்கா இருக்கணும்.
1: நிச்சயமாக கை தொலைபேசி பாக்குறது ஒரு பொழுதுபோக்கா இருக்க கூடாது. நம்மளுடைய சைல்ட்ஹுட், அந்த சைல்ட்ஹுட் என்கிற அந்த டைம் வந்து நம்ம அப்படி வாழணும் இல்லையா? இப்ப நானே ஒரு ஜென்சி தான், ஆனா எனக்கு அடுத்த ஜெனரேஷனே கை தொலைபேசி தான் நிறைய பயன்படுத்துற மாதிரி இருக்குது. கீழே போய் நாங்களாம் வந்து பிளாக் கேச்சிங் அது விளையாடுவீங்களா? இன்னும் பிளாக் கேச்சிங்னா வந்து ஒரு பிளாக்குள்ள வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும், அந்த எது லெவல்ல வேணாலும், அப்புறம் வந்து போய் கேட்ச் பண்ணும். இதெல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு வந்து நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், நாங்க வந்து கை தொலைபேசி அதிகம் பயன்படுத்த கூடாது. அந்த கிரானின்னு ஒரு கேம் இருக்கு தெரியுமா? அத வந்து நாங்க ரியல் லைஃப்ல விளையாடுவோம். அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கண்ணை கட்டிட்டு அவங்க கையில ஒரு தலைவாணியை கொடுத்து அவங்கதான் கிரானி. இப்படி எல்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் கூட நீங்க சொன்ன மாதிரி நம்ம நண்பர்கள் கிட்ட பேசுறதுக்கு, பாண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுடைய இந்த விடுமுறை 3 வாரம் இருக்கு இல்லையா, இன்னும் அதை வந்து வீணாக்காம இந்த மாதிரி நண்பர்கள் கூட சேர்ந்து விளையாடி, குடும்பத்தினோட சேர்ந்து விளையாடி அவங்க கூட நேரம் செலவிடுங்க சரியா? நல்ல அழகான கதைகள் சொன்னீங்க, கருத்துக்கள் சொன்னீங்க, ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
2: பாய்.
1: நேயர்களை, நம்மளுடைய சிறார்கள் அங்கம் இதோடு ஒரு முடிவுக்கு வருது. தொடர்ந்து உங்களுக்காக மின்சார கனவு, புதிய மன்னர்கள் திரைப்படங்கள்ல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் கேட்டு மகிழுங்க. உங்களை 11 மணிக்கு மேல 70களில் இடம்பெற்ற பாடல்களோடு வந்து சந்திக்கிறேன்.
4: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
5: ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிடுங்க,
6: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதாங்க வந்தாகணும்.
7: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
8: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
7: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
8: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
7: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
9: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
8: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி, நவீன்.

0: எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
1: நேர்களை 11 மணி ஆகிவிட்டது. இந்த அங்கத்துல உங்களுக்காக 70களில் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அங்கம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அங்கம், கலந்துரையாடல் அங்கம். இன்று பெற்றோர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலைப்பை பத்தி தான் பேச போறோம். தலைப்பு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தை சொல்லிடுறேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள். நாளை நமதே பயணம் திரைப்படங்கள்ல இருந்து MS விஸ்வநாதன் இசையில். கேட்டு மகிழுங்க.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
2: வணக்கம், என் பெயர் பிரிஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒலிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
3: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை Avenue Miracle Hill. அர்லி பர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888
4: விளையாடுவோமே, ஒரு ஒரு பிளாக்கா ஓடிப்போய் பிளாக் கேச்சிங் விளையாடுவோமே, ஓடி பிடிச்சு விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், நம்ம கார் பந்தாட்டம் விளையாடுவோம், பூ பந்தாட்டம் விளையாடுவோம். இப்படி இந்த விளையாட்டு பூங்காவிலேயே தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடிச்சு. ஒவ்வொரு நாள் எப்ப அம்மா நம்மளை கீழே கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு நம்மளுடைய நாளை வந்து கடப்போம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்பதான் யோசிச்சேன், இந்த காலகட்டத்துல பிள்ளைங்க கீழே போய் விளையாடுறத விட தன்னுடைய கை தொலைபேசியில எப்போ உட்காந்து விளையாடலாம் அப்படிங்கறது எதிர்பார்த்துதான் காத்திருக்காங்க. நான் ஒரு ஜென்சி, ஆனா இத்தனைக்கும் எனக்கே தெரியாத சில விஷயங்களை என்னை விட சின்ன பிள்ளைங்க எனக்கு சொல்லி தராங்க இந்த கை தொலைபேசியில இருந்து. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம கை தொலைபேசியை சின்ன வயசுலயே கொடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஹொலிஸ்டிக்கான ஒரு சைல்ட்ஹுட் கிடைக்கிறது இல்லையா? அவங்க எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியாம போயிருதா? எந்த வயசுல குழந்தைகளுக்கு நம்ம கை தொலைபேசி கொடுக்கலாம்? உங்க வீட்டு குழந்தைகளுக்கு எந்த வயசுல கை தொலைபேசி கொடுத்தீங்க அப்படின்னு எங்கிட்ட பகிர்ந்துக்குங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678-8968. இப்போது உங்களுக்காக பாடல்கள். உலகம் சுற்றும் வாலிபன், அவன் தான் மனிதன் திரைப்படங்கள்ல இருந்து TM சௌந்தரராஜன், P. சுசிலா வழங்கும் 2 பாடல்கள். கேட்டு மகிழுங்க.

செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்ளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள்.

0: வாழ்க்கை அனுபவியுங்கள்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு தரவா?
0: உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: On the villa party,
0: girl, on duet. What's the matter here? What's your order?

0: எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
1: வீட்டுக்கு வீடு சூதாட்டம் திரைப்படங்களை இருந்து MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் LR ஈஸ்வரி வழங்கிய பாடல்களை கேட்டீங்க. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதால் 8 கேட்டாலே பரவசம். நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக 10 மணில இருந்து நிகழ்ச்சிகளை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு அங்கத்துல உங்ககிட்ட ஒரு கலந்துரையாடலுக்கான தலைப்பு சொல்லியிருந்தேன். அந்த தலைப்பை ஒட்டி கருத்து பகிர்ந்திருக்கிறாங்க புஷ்பா. வணக்கம்மா, உங்களுடைய கருத்து என்ன?
2: காலை வணக்கங்கள். எனது மூத்த மகனுக்கு வந்து 13 வயசுல ஃபோன் கொடுத்தோம். ஏன்னா கோவிட் காலகட்டத்துல பாடத்திட்டங்கள் எல்லாமே போன்ல தான் வந்துச்சு. 2வது மகனுக்கு 14 வயதுல கொடுத்தோம். அவருக்கும் இப்ப பாடத்திட்டங்கள் எல்லாமே போன்ல நிறைய வருது. அதனால அந்த வயது எல்லாம் இருக்கல்லவா, அந்த வயதுக்கு உட்பட்ட காணொலிகள் பார்க்க முடியாத மாதிரி போன்ல நம்ம சிஸ்டம் செஞ்சு வச்சா அது ஓகேன்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிச்சயமா நம்ம வந்து அவங்களுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி காணொலிகள் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சில பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் வச்சிருந்தாங்க. சின்ன வயசுல கொடுத்தாலும் சரி, நானுமே வந்து என்னுடைய ஓ லெவல் டைம் அப்ப இல்ல இப்பயுமே பாலி படிச்சுட்டு இருக்கும் போது படிச்ச நேரத்தப்ப அந்த மாதிரி எனக்கு நானே சில கண்ட்ரோல்ஸ் வச்சுப்பேன். அப்பதான் வந்து ரொம்ப நேரம் வந்து கைத்தொலைபேசியே பயன்படுத்தாம படிக்கிற நேரத்துல படிச்சு விளையாட நேரத்துல விளையாடி சாப்பிடுற நேரத்துல சாப்பிட்டு எல்லாம் சரியா நம்மளால செய்ய முடியும். இதை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் வயலாக 9678889 அதை கேட்கறதுக்கு நான் அவ்வளவு காத்துட்டு இருக்கேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள். பணம் பகை பாசம் திரைப்படத்துல இருந்தும் ஆணிவேர் திரைப்படத்துல இருந்தும் வாணி ஜெயராம் வழங்கும் 2 பாடல்கள்.

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி வணக்கம் சிங்கே, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை. நீங்கள் தெரிந்தவங்களுக்காக பாடல்கள் கண்ணா மூச்சி திரைப்படத்திலிருந்தும் ராதா திரைப்படத்திலிருந்தும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க. இன்னும் ஒரு கருத்தோட உங்களை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திக்கிறேன்.
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இது உங்க ஒலிவன ஆரியேட்டர்.
1: இந்த வார இறுதியே

கேட்டாலே பரவசம். நான் உங்கள் யானி, இது உங்கள் ஒளியில் வாரி இறுதி உல்லாசம். உங்ககிட்ட ஒரு கருத்து பகிர்ந்துக்க சொல்லியிருந்தேன். இந்த ஒரு தலைப்பை ஒட்டி, கைத்தொலைபேசிகளை பிள்ளைங்க கிட்ட எந்த வயசுல கொடுக்கலாம் அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. அந்த வரிசையில சின்னசாமி ஐயா என்ன சொல்றாருன்னா, நாம வந்து சில நேரங்கள்ல குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து அவங்க அழுகக்கூடாது அப்படிங்கறனால ரெண்டு வயசுலயே அழுகாம இருக்கிறதுக்கு குழந்தைங்க கையில ஒரு கைத்தொலைபேசியை கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பழக்கிறனால சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு கைத்தொலைபேசி ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து பக்குவமா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுவா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி. அது தொழில்நுட்பமா இருக்கட்டும் சரி, கைத்தொலைபேசியா இருக்கட்டும் சரி, இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம நிறைய இடங்கள்ல கைத்தொலைபேசி இல்லாம இருக்க முடியாது என்பது உண்மைதான். அதனால நாம எதுனாலும் அளவா பார்க்கணும். அதே நேரத்துல அளவா நம்ம பிள்ளைங்க கிட்டையும் பழக்கணும்னா அவங்களும் ரொம்ப அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நான் சந்திக்கிறேன். இப்போது உங்களுக்காக பாடல், அண்ணமிட்ட கை திரைப்படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல்.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் கடந்த 30 ஆண்டுகளில் பழைய முதன்மை வனப்பகுதிகளில் உள்ள பெரிய மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முக்கிய காரணமாக கூறப்பட்டது. அந்த விவரங்களை தேசிய பூங்கா கழகம் பல்லுயிர் சூழல் விழாவில் பகிர்ந்தது. நிகழ்ச்சியில் வெவ்வேறு பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு முயற்சிகளின் கண்டுபிடிப்புகள் பகிரப்பட்டன. சிங்கப்பூரின் வனப்பகுதிகளில் உள்ள பறக்கும் பூச்சிகளை கொண்டு நடத்தப்பட்ட முதல் விரிவான ஆய்வும் அதில் அடங்கும். அந்த ஆய்வின் மூலம் 140,000 தனித்துவ மரபணு தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டன. புதுப்பிக்கப்பட்ட இயற்கை பாதுகாப்பு பெருந்திட்டமும் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் புதிய முன்னுரிமைகள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல்லுயிர் சூழலை பாதுகாக்கும் திட்டங்களில் சமூக பொறுப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அதில் அடங்கும். சிங்கப்பூரில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் அவற்றின் சமூக திட்டங்களுக்கு வளங்களை ஒதுக்க கூடுதல் நீக்குப்போக்கை பெறவிருக்கின்றன. இன்னும் பெரிய அளவில் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தவும் நிறுவனங்களுக்கு வழிவகுக்கப்படும். அதன் தொடர்பில் மத்திய கூட்டுறவு நிதிக்கும் சிங்கப்பூர் ஊழியரணி அற நிறுவனத்துக்கும் உள்ள இரண்டாம் நிலை சந்தா விகிதம் குறைக்கப்படுகிறது. சந்தா கட்டணம் 20 விழுக்காடாக இருந்தது. அது இனி 15 விழுக்காடாய் இருக்கும். கலாச்சார சமூக இளையர் துறை தற்காலிக அமைச்சர் டேவிட் நியூ மாற்றத்தை அறிவித்தார். 1990 பிறகு கட்டண விகிதம் மாற்றப்படுவது இது முதன்முறை. தென்கொரியாவில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு நிலவியது குறித்து பொதுமக்களின் கோபம் அதிகரிக்கிறது. தட்டுப்பாட்டால் இந்த வாரம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிலரால் வாக்களிக்க முடியாமல் போனது. புதிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சுமார் 6,000 போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்தனர். அண்மை நாள்களில் ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் சோலில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலகியிருக்கிறார். வாக்குச்சீட்டு தட்டுப்பாட்டிற்கு பொறுப்பேற்க தாம் பதவி விலகுவதாக அவர் சொன்னார். அமெரிக்காவும் ஈரானும் ஹார்மஸ் நீரிணை அருகே தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. நீரிணை நோக்கி பாய்ச்சப்பட்ட ஈரானின் 4 ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா சொன்னது. கரையோர கண்காணிப்பு ரேடார் தளங்களை குறிவைத்ததாகவும் அது தெரிவித்தது. இரு நாட்டிற்கும் இடையிலான ஆக அண்மை மோதல் இது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள பூசல் தொடங்கி சுமார் 100 நாள்கள் ஆகிவிட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களில் அமெரிக்கர்களுக்கு பங்குரிமை கிடைப்பதை பற்றி தமது நிர்வாகம் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். விரைவில் AI தொழில்நுட்ப நிர்வாகிகளுடன் சந்திப்பு நடத்த திட்டமிடுவதாகவும் திரு ட்ரம்ப் சொன்னார். அது அடுத்த வாரமே நடக்கலாம் என்றார் அவர். அந்த யோசனை பொதுமக்களுடன் ஒரு பங்காளித்துவத்தை செய்து கொள்வது போல் இருப்பதாக திரு ட்ரம்ப் சொன்னார். AI நிறுவனங்களின் சில பங்குகளை அரசாங்கம் வாங்குவதை பற்றி மூத்த அதிகாரிகளுடன் முதற்கட்ட கலந்துரையாடல்கள் நடந்திருப்பதாய் நோட்டீஸ் இணைய செய்தி தளம் முன்னர் தெரிவித்திருந்தது. மத்திய ஆப்பிரிக்கா வட்டாரத்தில் இபோலா கிருமி பரவலை சமாளிக்க அமெரிக்கா மேலும் $38 மில்லியன் வழங்கவிருக்கிறது. அதோடு சேர்த்து நோய் பரவலை கட்டுப்படுத்த வாஷிங்டன் $200 மில்லியன் மேல் ஒதுக்கியுள்ளது. வலுவான பொது சுகாதார நடவடிக்கைகள் இல்லை என்றால் கிருமி பரவல் மோசமாகலாம் என்று அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு தடுப்பு நிலையம் எச்சரித்தது. காங்கோ குடியரசில் உள்ள எபோலா நோய் பரவல் 2014 மேற்கு ஆப்பிரிக்க நெருக்கடி நிலையை போல் உருவெடுக்கலாம் என்று முன்னுரைக்கப்பட்டது. அந்த நெருக்கடி நிலையில் சுமார் 28,000 பேர் நோய்வாய்ப்பட்டனர். 11,000 பேர் மாண்டனர். அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட காற்று அழுத்த கசிவால் சிறிது நேரத்திற்கு பாதுகாப்பு எச்சரிக்கை நிலை நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விண்கலத்திற்குள் செல்லுமாறு நாசா எனும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் அதன் விண்வெளி வீரர்களிடம் கூறியது.
சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் நிலைமை பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய நிலையம் வீரர்கள் வழக்கமான நடவடிக்கைகளை தொடரலாம் என்று சொன்னது. கசிவு ஏற்பட்ட பகுதியை ரஷ்ய விண்வெளி வீரர்கள் சோதனை செய்தனர். கசிவின் அளவை குறித்துக் கொண்ட வீரர்கள் அந்த தரவுகளை பழுதுபார்ப்பு பணிகளுக்காக பரிசீலிக்கின்றனர். ஈரானின் உலகக்கிண்ண கார்பந்து அணியினர் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான விசாக்களை பெற்றுவிட்டதாய் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க அதிகாரி ஒருவர் அதனை உறுதி செய்தார். இன்னும் 10 நாட்களில் ஈரான் அதன் முதல் ஆட்டத்தை லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் விளையாடவிருக்கிறது. இந்நிலையில் அங்காராவில் உள்ள தூதரகத்தில் விசா ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டதாக துருக்கியவிற்கான அமெரிக்க தூதர் தெரிவித்தார். போட்டிக்கு தயாராக அணி துருக்கியவில் உள்ளது. இன்று அணியினர் மெக்சிகோ செல்கின்றனர். போட்டியின் போது அவர்கள் அங்கு தங்கியிருப்பர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சாப்பாடு
1: தீனாலே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
5: வணக்கம் திவ்யா.
6: வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
7: உங்கள நித்யா படிக்கிற டீ கடை பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்.
8: டீ போடு ஸ்ட்ராங்கா டீ போடு.
3: நேர்களை 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு உங்களுக்காக 2000கள் இடம்பெற்ற பல பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் தயாரா வச்சிருக்கேன். அந்த தகவல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக பாடல்கள் தாஸ் மற்றும் போஸ் திரைப்படங்கள்ல இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: AYE எனக்குச்சலம் CTE பிராடல் சாலை வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. லோயாங் அவென்யூ பேசரிஸ் டிரைவ் 3 நியூ லோயாங் லிங்க் அருகில் போக்குவரத்து விளக்குகள் பலதாக இருக்கின்றன. சாங்கே நோக்கிச்சலம் ECP தஞ்சோங் காத்தோங் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: வாழ்த்துக்கள். உங்க மகனுக்கு திருமணம் தானே?
2: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
3: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் BTO சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமான்னு கேட்டேன்.
2: அதுக்கு அவன் என்ன சொன்னான்?
3: BTO வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
2: ஆனா மாத கட்டணம் எப்படி?
3: அவனை மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேமி நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
2: பரவாயில்லையே, என் மகன் கிட்ட சொல்லணும்.
3: ஆமா, HTV இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7
8: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
9: இந்த வார இறுதியே

0: செய்யட்டு. உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
1: நிலையங்களுக்கு நம்ம போகும்போது அங்க நம்மளால அந்த கழிவறைகள்ல வந்து செவ்விசை கேட்க முடியும், அதாவது கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இசையை நம்மளால கேட்க முடியும். அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி எல்லா விமான நிலையங்கள்லயும் இந்த ஒரு வகையான இசை தான் ஒழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுடைய மனசுல இருக்கும் பாத்தீங்களா அந்த பதட்டம், நம்ம விமானத்துல ஏறி பறக்க போறோம், வானத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது, நம்மளுக்கு வந்து உடம்பு சரினா என்ன பண்றது, இல்ல வந்து விமானம் வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா குப்பரக்க வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காக, நம்மள வந்து அமைதிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இசை வந்து ஒழிக்கப்படுதான். ஏன்னா செவ்விசைனாலே நம்ம மனசை வந்து நிம்மதியா அமைதியா வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம கேட்போமே. அது மட்டும் இல்லாம அது எதுவுமே நம்மள வந்து பதட்டப்படுத்துற மாதிரி இருக்காது. அதனால செவ்விசை ஒழிக்கும் போது பயணிகள் வந்து அந்த கழிவறையில இருந்து வெளில போகும்போது, சரி விமானம் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயணம் செஞ்சு நல்லபடியா நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பயணம் செய்யறாங்களா, அதனாலதான் விமான நிலையங்கள்ல வந்து செவ்விசை ஒழிக்கப்படுது அப்படின்னு நான் வந்து இணையதளத்துல படிச்சேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக தயாரா வச்சிருக்கேன். அதை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள். ரன் திரைப்படத்திலிருந்தும் மதுரை திரைப்படத்திலிருந்தும் வித்யாசாகர் இசையில் கேட்டு மகிழுங்க.

திரைப்படத்தில் இருந்தும் அன்னியன் திரைப்படத்தில் இருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் வார இறுதி உல்லாசம். நான் உங்கள் யாழினி. நேர்களை எப்பதாவது இதையாச்சும் பார்த்து உங்களுக்கு இது என்னுடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துதே, என்னுடைய பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்துதே அப்படின்னு இந்த பொருளை பார்த்து நீங்க சிந்தித்து அந்த பொருளை வாங்கிருக்கீங்களா? அது உங்களுடைய தவறு இல்ல. இது வந்து மனித இயல்பாமா. நினைவேக்கம் எனப்படும் இந்த நாஸ்டால்ஜியா காரணமாக நிறைய மக்கள் நிறைய செலவு செய்யறாங்க. ஏன்னா அது ஒன்று பார்த்த உடனே நமக்கு இந்த நினைவு ஞாபகம் வருது, இதை வாங்கிட்டு போய் அந்த நினைவை வாழ்ந்து பார்ப்போமே மீண்டும் ஒரு தரக. அந்த மாதிரி நினைத்து நினைத்து மக்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய செலவு பண்றாங்களா. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மிட்டாய் சின்ன வயசுல அடிக்கடி ஆசைப்பட்டு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த ஒரு ரேபிட் மிட்டாய்ன்னு இருக்கும், அந்த முயல் மிட்டாய் பேப்பரோட சாப்பிடலாமே. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு சின்ன வயசுல அம்மா நம்மளுக்கு வாங்கி தருவாங்கள, அப்பா நமக்கு வாங்கி தருவாங்கள, ஆசிரியர் பள்ளியில நம்மளுக்கு கொடுப்பாங்கள அப்படின்னு அதை நினைச்சு நம்ம வாங்கிட்டு போறோம்ல. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து மக்கள் செலவு பண்றாங்களா இந்த நினைவேக்கம் என்ற ஒரு ஒன்றின் காரணத்தினால. இது கேட்கவே வித்தியாசமா இருக்குது, ஆனாலும் மக்கள் எல்லாரும் ஷேர் பண்ற பகிர்ந்துக்கிற ஒரு அழகான உணர்வு அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வில்லு திரைப்படத்துல இருந்தும், சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்தும், தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் கேட்டு மகிழுங்க.

பாடத்தை முடித்திருப்பதற்காக உங்களுக்காக இரண்டு அழகான பாடல்கள். வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் இருந்தும் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் இருந்தும் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டுட்டு வாங்க. உங்களை ஒரு மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதி. டிஆர்டி தமிழதியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழதி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழலியில் முதலே வருவது வளமை போலென்றும் மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தவிலிசை.

நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தபிலதியில். வடக்கம் தபிலதி, வடக்கம் தபிலதியிலே இனி தொடர வருவது பக்திப்பா மாலைகள். பக்திப்பா மாலைகளில் முதலில் விநாயகர் துதியா.

கேட்டது விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதியில் பக்தி பாமானர்கள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக

ஒலித்து ஓய்ந்த கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து பக்கிப்பா மாலையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிபா பாடிய இந்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி சூலமங்கலம் சௌதரிகள் பாடிய இந்த பாடல்

கேட்டது சூலமங்கலம் சௌதரிகள் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதி, வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலந்தோலிருப்பாகும் உங்கள் அபிமான TRT தமிழொலியின் காலை நேர ஒலிபரப்பு. வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலை ஒலித்தோய கேட்டீர்கள். வணக்கம் தமிழொலியின் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக

0: நற்சிந்தனை நேரம். உலந்து மலர்ந்த 19 காலை பொழுதில் வணக்கம் தமிழில் வரும் நற்சிந்தனை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் ஜூன் மாதம் 6 2026 சனிக்கிழமை. இன்றைய நாள் மட்டுமல்ல, எதிர்வரும் அனைத்து நாட்களும் இனிமையான மகிழ்ச்சியான நல்ல நாளாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த வேளையில் உங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு, தமிழொலியின் நிகழ்ச்சிகளை பிரான்சிலே வாழ்கின்ற நேயர்கள் ஃப்ரீ புக்ஸ் என்கின்ற டெலிகாம் சேவை ஊடாகவும், பிரான்ஸ் தவிர்ந்த ஈனி நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேய நெஞ்சங்கள் www.trdtamilnadu.com என்ற இணையதளத்திலும், யூரோபெட் செய்மதி அலைவரிசை யூரோபெட் 9 வகை ஃப்ரீக்வன்சி 11727 வெற்றிகள் 3 நூடாக எமது நிகழ்ச்சிகளை துல்லியமான டிஜிட்டல் ஒளிநேயத்துடன் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நற்சிந்தனை நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நற்சிந்தனைகளை வானிலைக்கு எடுத்து வர விரும்பினால் அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40. பைபர் இலக்கம் 03 65 77 24 27. இங்கே நச்சிந்தன நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேராக இணைந்து கொள்ளும் நேரை அன்போடு வானொலியில் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் கிடைக்கிறேன்.
0: அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல நலமாக இருக்கின்றோம். உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி.
1: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் முறையும் அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல்.
0: நில்லுங்கள், இன்னும் ஒருவரை எடுத்துவிட்டு உங்களிடம் வருகின்றேன். இங்கு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு நற்சிந்தனையாளர், வணக்கம்.
2: வணக்கம்
0: அன்பு. வணக்கங்கள். நலமா இருக்கிறீங்களா? நிச்சயமாக நலத்தோடு இருக்கிறோம். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். டாக்டர் தாரங்க நற்சிந்தனைய
2: அப்படியே என்று இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு, சனி பகவான் சனியனே என்று திட்டக்கூடாது. பல வீடுகளில் தாய்மார்கள் பிள்ளைகளை சனியனே என திட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். பொதுவாக பிள்ளைகள் பெற்றோருக்கு பிடிக்காத செயல்களை செய்யும் பொழுதும், அதிகம் பிடிவாதம் பிடிக்கும் போதும், சொற்பேச்சு கேட்காத போதும் பெற்றோர்கள் இப்படித்தான் சனியனே என திட்டுவார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இப்படி சனியனே என திட்டினால் ஒருவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்து அவர் உங்களை வாட்டி வதைத்து விடுவார் தெரியுமா? யார் அவர்? உங்கள் பிள்ளைகளை சனியனே என திட்டினால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் சனியனே என திட்டும் பொழுது நீங்கள் சனி பகவானை கேலி செய்வதாக நினைத்து சனி பகவான் உங்கள் மீது அவருடைய முழு பார்வையை செலுத்தி விடுவார் என்பது ஐதீகம். சனி பகவானை மத்தமான கடவுள் என சொல்லுவார்கள். அவருக்கு மந்தன் என்ற ஒரு பெயரும் உண்டு. சனிக்கிரகம் மற்ற எல்லா கிரகங்களை விடவும் சூரியனை மெதுவாக சுற்றி வருகிறது. ஒருவருடைய எண்ணத்தில் சனியன் என்று வந்துவிட்டால் அவருடைய வார்த்தையிலும் சனியனே என்று சொல் மிகவும் ஆபத்தானது. ஒருவரின் நாவிலிருந்து அந்த வார்த்தை வந்துவிட்டால் சனி அவர்களின் செயல்களை சேர்ந்து விடுவர். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் அதிக சோதனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் இனிமேல் நீங்கள் யாரையும் சனியனே என திட்டிவிடாதீர்கள். சனி பகவான் உங்களை பிடித்த உறவு வருத்தப்படுவது கண்கட்ட உறவு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்றது. சனி பகவான் பாரபட்சம் பார்க்காதவர். நாம் செய்யும் நல்லது கெட்டதுக்கு தகுந்தபடி பலன் கொடுப்பர். ஆனால் அவரால் கிடைக்கும் நன்மையால் மகிழாமல் தீமையை மட்டுமே எண்ணி மக்கள் பயந்தனர். இதனால் அவருக்கு கெட்ட பெயரும் மிஞ்சியது. மனம் பருந்திய சனி அக்னி மனம் எனப்படும் திருக்கொள்ளி காடு வந்து சிவனை நினைத்து தவம் இருந்தார். சிவன் தரிசனம் தந்து சனீஸ்வரரை பொங்கு சனியனாக மாற்றினார். அவர் அக்னீஸ்வரர் கோயிலில் அருள் பாலிக்கின்றார். சனி பகவான் மந்த கதியுள்ளவர் என்பது இயற்கையான விதி. இந்த கிரகம் மற்ற கிரகங்களை விட சூரியனை மெதுவாகவே சுற்றும் என்பதனால் அறிவியல் ரீதியாக இவ்வாறு சொல்வதுண்டு. வீட்டில் கூட குழந்தை சரியாக படிக்கவில்லை என்றால் ஏன் மந்தமாக இருக்கிறாய் என கேட்பதும் உண்டு. மந்தகதி உள்ளவர்களுக்காக சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம், ஆனால் சனியனே என திட்டக்கூடாது. இவ்வாறு திட்டினால் யார் திட்டுகிறாரோ அவர் தன்னை கேலி செய்ததாக கருதி சனி பகவான் அவர் மீதும் தன் பார்வையை செலுத்தி விடுவர் என்பது ஐதீகம். மந்தகதி உடையவர்களிடம் பக்குவமாக பேசி திருத்துபவர்களுக்கு சனி பகவான் அருள் கிடைக்கும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாகவே இறைவனையும் வண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சுரேஷ்.
0: நன்றி, உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றோடு உங்கள் வாசல் தேடி ஒலிக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். நேரத்தை சரி பார்த்துக் கொள்வோம். நேரம் இப்பொழுது சரியாக 8:06 ஐக்கியராஜ்யத்தில் 7:06. இங்கே நற்சிந்தனையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு நேயர் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இப்பொழுது நீங்க இணைப்பில் இருக்கிறீர்கள். யோகேஸ்வரி அம்மா அவர்கள் நெஞ்சிருக்கின்றார், வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். நான் யோகேஸ்வரி விநோதராஜா கிடைக்கிறேன்.
0: வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்பொழுது தயார் நிலையில் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன்.
3: அதிகாரம் திருக்குறள் மூலம் உரையும் நலம் புனன் துரைத்தல். நன்னீரை வாளி அனிச்சமே நின்னும் மென்னீரல் யாம் வீழ்பவர். அனிச்ச மலரே, நீதான் திறந்த மின்னத்தன்மையை பெற்றிருக்கிறாய், நீ வாழ்க. ஆனால் என் காதலி உன்னைவிட மென்மையானவள். மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூ ஒப்பும் ஒன்று. எங்கவே நாம் காணும் மலர்கள் எல்லாம் இவள் கண்களோடு ஒத்திருக்கின்றன என்பதால் அம்மலர்களைக் கண்டு நீ தவறாய் மயங்குகின்றாய். முடிமேனி முத்தம் முறுவல் வரி நாற்றம் வேல் உன் கண் வேந்தோள் அவற்கு. மூங்கில் போன்ற தோள்களை உடைய இவளுக்கு தளிரே உடல், முத்துக்களே பற்கள், இயற்கை மனமே மனம், வேலே மையுண்ட கண். காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மான் இலை கண் ஒவ்வேம் என்று. குவளமலருக்கு காணும் சக்தி இருந்தால் இவளுடைய கண்களை நாம் ஒத்திருக்கவில்லையே என்று தலகு நின்று நிலத்தை நோக்கும். அனிச்சம்பு கால்களையால் செய்தால் நுசுப்பிற்கு நல்லபடா ஆப்பறை. அவள் தனது மென்மை அறியாமல் அனிச்சமலரை காம்பு களையாமல் சூடினாள். அதன் சுவையை தாங்காது இவளது இடை ஒடிந்து போகும். எனவே சாப்பறை அன்றி இவள் இடைக்கு இனி நல்ல பறைகள் ஒலிக்க மாட்டா. மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன். சந்திரனுக்கும் இவளுடைய முகத்துக்கும் வேறுபாடு அறியாமல் விண்மீன்கள் தம் நிலையில் நில்லாமல் கலங்கி திரிகின்றன. அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து. தேர்ந்து பின்னர் வளர்ந்து நிறைவாகும் ஒளியுள்ள மதிக்கு உள்ளது போல இந்த மாதர் முகத்தில் களங்கம் உண்டா? இல்லையே. மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே காதலை வாலி மதி. சந்திரனே, இம்மாதரின் முகம் போல ஒளி வீச உன்னால் முடியுமானால் நீயும் என் அன்புக்கு பாத்திரமாவாய், நீ வாழ்வாயாக. மலரன்ன கண்ணால் முகத் ஒத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி. சந்திரனே, மலர் போன்ற கண்களை உடைய இவளுடைய முகத்திற்கு நீயும் ஒத்திருப்பாயின் பலரும் காணுமாறு நீ வானத்தில் தோன்றாதே. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடுக்கு நெருங்கி பழம். மிக மென்மையான அனிச்ச மலரும் அன்னப்பறவை நிறரும் இம்மாதின் மில்லடுக்கின் நெருங்கி முள் போன்றவை. நன்றி. சுந்தரி எந்தை துணவி என் பாச தொடரே எல்லாம் வந்தரீசின் சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோல் கந்தரிக தலத்தாள் மலத்தாளன் கருத்தனவே. மனுலகத்தில் பிறவி மாதர எண்ணிய பொருளெல்லாம் அழுவின் முற்றுற கணுதலுடையதோர் கழித்தின் மாமுகம் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாகும். திருக்கிட்டம்பலம். நன்றி, வணக்கம் ஜெயஸ்.
0: நன்றி, உங்கள் சிந்தனை தொழில்களுக்கு நன்றி.
3: நன்றி.
0: இங்கே தொடர்ந்து நற்சிந்தனை தருவதற்காக வைபரூடாக இணைஞ்சிருக்கக்கூடிய நேரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம்.
4: இனிமையான கால வணக்கம் சேஸ் தமிழ். அன்றிலிருந்து பாலன்.
0: பாலன், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இணைந்து கொள்ளுங்கள்.
4: நன்றி தம்பி. நீங்க எல்லோரும் நலமாகீங்களா?
0: நிச்சயமாக. நீங்களும் நலம்தானே?
4: விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு சொல்லி பாத்திக்கொண்டு தம்பி, புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளுங்க சுவிசேஷம் 7 இறைவார்த்தைகள் 40-50 முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு சீமோனை நோக்கி, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே சொல்லும் என்றார். அப்பொழுது இயேசு கூறினதாவது, ஒருவரிடத்தில் 2 கடன் பட்டிருந்தார்கள். ஒருவர் 500 மற்றவர் 50 கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களில் எவர் அவரிடத்தில் அதிக அன்பாயிருப்பார் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவருக்கு அதிகமாய் மன்னித்து விட்டாரோ அவரே அதிக அன்பாயிருப்பார் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, சரியாய் நிதானித்தா என்று சொல்லி பெண் பக்கமாக திரும்பி சீமோனை நோக்கி, இந்த பெண்ணை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இந்த தண்ணீர்களை உரம் உரம் எங்க ஊரில் அவர் வீட்டை போடுறாங்க. நானும் அம்மாவும் கால்களுக்கு கழுவி போட்டுதான் வீட்டுக்குள்ள எடுப்பினோம். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவருக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவர் கொஞ்சமாய் அன்பு கூறுவார் என்று சொல்லி பெண்ணை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கர்த்தர் அமைத்தியாடி ஆசீர்வதிப்பார். தம்பி நன்றி, வணக்கம் எல்லோருக்கும்.
0: நன்றி, உங்கள் நற்சிந்தனைக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய, இணைந்து கொள்ள விரும்புகின்ற நற்சிந்தனையாளர்கள் விரைவாக அழைப்பு கழுத்துங்கள். 0548-32-15-40 வைபர் இலக்கம் 0703-65-77-24-27.

0: தொடர்ந்து நற்சிந்தனைக்காக இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
1: வணக்கம் துரேஷ்.
0: அன்பு வணக்கங்கள், உங்களையும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இணைந்து கொள்ளுங்கள்.
1: எல்லோருக்கும் காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுங்கிறது கலி உறவுகளுக்கும் உங்களுக்கும் காலை வணக்கத்தை குறிக்கொண்டு நஞ்சயமந்தி தியானேசன் ஒன்பதாம் மாதத்தின் ஆறாம் நாள் சனிக்கிழமை பொது காலத்தில் கிறிஸ்தவ நச்சிந்தனை. இயேசுவின் காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்கின்றார். சிறகுகள் சிலுவைகள் ரெண்டில் என்ன பெறப்போகின்றா என்று திரைப்பட பாடல் வரிகளை கேட்டிருப்போம். இது நமக்கு கடவுளே எனது வலிமை, அவரே என் ஆற்றல், என் இழைப்பார்தலும் அவரே. எனவேதான் என் கடவுளுக்கு நேரானவர் யாரும் இல்லை. இன்று பல நிலைகளிலே நாம் சோர்ந்து போய் பல பாவங்களுக்கு அடிமைகளாகி விடுகின்றோம். உலக இன்பங்களும் பொருட்களும் மனிதர்களும் எமக்கு சுகம் தருபவர்கள், அங்கே இழைப்பாளர்கள் கிடைக்கும் என எண்ணுகின்றோம். இறுதியில் நாம் ஏமாற்றப்படுகின்றோம். மனிதர்கள் தன் வாழ்வில் சுமக்க வேண்டியவை ஏராளம், ஆனால் அவன் சுமையாக எதுவையும் சுமையாக கருதுவதையும் பல உண்டு. அவன் சுமையாக கருதுவதை எல்லாம் சுமை அல்ல. நல்ல நோக்கத்திற்காக லட்சியத்திற்காக அவனை இயல்பாக வந்தடைகின்ற சுமைகள் தொடர்ந்து பயணிக்க இவரும் இல்லாது தோளொடுக்க நாதி இல்லாது இருப்பவருக்கு சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இழைப்பாறு தருகின்றேன் என்கின்றார் இயேசு அழைக்கின்றார். இயேசுவை போன்று கனிவும் மனத்தாழ்மை நம்மில் இருந்தால் மற்றொரு சுமையை தாங்கும் சுமை தாங்கிகளாக முடியும். குறைந்தபட்சம் சுமை சுமந்தவர்களாக இல்லாமல் இருக்க முயல்வோம். சுமை தாங்குவர்களாக வாழ பழகிக் கொள்வோம். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் சுரேஷ்.
0: மிக்க நன்றி. உங்கள் நற்சிந்தனைகளுக்கு நன்றி. நீ நெஞ்சங்களின் உலகங்களை மெல்லவரடி. நீ தமிழால் உலகெங்கும் ஓகி ஒழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழில் இன்னும் ஒளிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது வணக்கம் தமிழில் நற்சிந்தனை நேரம். தொடர்ந்து நற்சிந்தனையை தருவதற்காக இணைந்திருக்கக்கூடிய நற்சிந்தனையாளர் வணக்கம். அன்பு வணக்கங்கள் சன், உங்களை மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்கள் நலம் தானே?
2: நன்றி. இனிய காலை வணக்கங்கள் என் அன்பு உறவுகளே, நிறைந்தாலே நீங்கள் நலம் பாட எல்லாம் வெல்ல சபரிமலை ஐயப்பனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வெல்ல ஸ்ரீ சத்திய சாய் பகவானின் தெய்வீக வல்லமிடம் சனிக்கிழமை ஒரு பக்தன் இதை கொண்டு இறைவனை வெல்ல முடியும். நாம் சுய பரிசோதனை செய்து பணிவுடன் இருப்பதற்காக பகவான் வந்து நாரதரின் வார்த்தைகள் மூலம் அதை அன்புடன் நமக்கு நினைவூட்டுகிறார். சத்தியபாமா அறியாதிருந்த சில மனித குணங்களின் உன்னத பெருமையை அவருக்கு கற்பிக்க நாரதர் விரும்பினார். அதற்காக ஒரு தராசில் கிருஷ்ணனை நிறுத்தி மறு தராசில் காணிக்கைகளை வைத்து சத்தியபாமா அவனை அடைய வேண்டும் என்ற ஒரு சூழலை அவர் உருவாக்கினார். அவருடைய ஆபரணங்களை மற்றும் ஆபரணங்கள் மற்றும் செல்வங்கள் எதுவும் தராசில் அவளுக்கு சமம் சாதகமாய் சாய்க்க முடியவில்லை. இறுதியில் தன்னை காப்பாற்ற விதமாக அவர் ருக்மணியிடம் வேண்டினார். ருக்மணி வந்த கிருஷ்ணனிடம் இவ்வாறு வேண்டினார். அன்புடன் ஒரு இலையையோ ஒரு பூவையோ ஒரு பழத்தையோ அல்லது சில நீரையோ வழங்கும் பக்தனிடம் இறைவன் தன்னை ஒப்படைக்கிறார் என்பது உண்மையானால் என் துளசி இலை தராசை கிருஷ்ணருக்கு எதிராக திருப்பட்டும். இந்த வேண்டுதலின் மறைபொருள் என்னவென்றால் உடலை இலையாகவும் இதயத்தை பூவாகவும் புண்ணியத்தை பழமாகவும் பக்தனின் கண்களிலிருந்து வழியும் ஆழ்ந்த கண்ணீரை முழுமையான சரணாகதியுடன் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் நீராகவும் கருத வேண்டும். கண்ணீர் இறைவனுக்காக மட்டுமே சிந்தப்பட வேண்டும், வேறு யாருக்காகவும் அல்ல. ஒருவரின் துயரம் இதுவாக இருந்தாலும் அவர் கண்ணீர் சிந்தக்கூடாது. மகிழ்ச்சி, உற்சாகம் அல்லது பரவசத்தின் காரணமாக கண்ணீர் வரலாம். ஆனால் துக்க உணர்வுதல் ருக்மணி கொண்டிருந்த சுந்தரமான குணங்களையும் அவரது பக்தியின் மேன்மையையும் சத்யபாமாவுக்கு விளங்குவதற்காக நாரதர் அந்த காட்சி முழுவதையும் நடித்து காட்டினர். அவர் சத்யபாமாவிடம் கூறினார், இறைவன் செல்வத்துக்கு அணிபுரிய மாட்டார், அவர் நன்மைக்கு அடிபணிவார். ஒளிமயமான சூரியனை தன் ஒளியின் மூலமாக மட்டுமே காண முடிவது போல அன்பின் வடிவமான கடவுளை அன்பின் மூலமாக மட்டுமே அடைய முடியும் என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறான். கூறிக்கொண்டு மற்றும் அந்த சிந்தனை உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடைய நேசிக்கும் சென்னால் லாக்கணப்பான். வணக்கம் நேரில் வணக்கம் சொல்றேன்.
0: நன்றி, உங்கள் நற்சிந்தனைக்கு நன்றி.

0: நேரம் சரியாக 8:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நற்சிந்தனர் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பகுதியாக.
1: வணக்கம், டாக்டர் ஜெய விக்னேஷங்கர். நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவான கர்மாவை நம்ம எப்படி உருவாக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால ஏற்படுத்த முடியுங்க. இப்ப ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்துல நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணுது, அந்த சூழ்நிலைய ஜட்ஜ் பண்ணுதுங்க. அதாவது முன்கூட்டியே தீர்மானிக்குது இந்த சூழ்நிலை இப்படி அப்படின்ட்டு நெகட்டிவான ஒப்பீனியனை நமக்குள்ள அது வெளிப்படுத்த ஆரம்பிக்குதுங்க. இதனால என்ன தெரியுமா நடக்குது, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோங்க. கவலை, கோபம், பயம் போன்ற நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நெகட்டிவான எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்றோங்க. அந்த நெகட்டிவான எனர்ஜி இருக்கு பாருங்களேன், அதாவது அந்த நெகட்டிவான ஆற்றல் நம்ம கிட்ட வந்து வெளியாகுது பாருங்களேன், அதுதான் நெகட்டிவான கர்மாவா திரும்ப நம்ம கிட்ட வருதுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, அந்த நேரத்துல நம்ம ஒரு சாட்சியாக மாறணுங்க, ஒரு அப்சர்வரா மாறணும். கவனமா கேளுங்க, இப்ப உங்க பக்கத்து வீட்டுல இல்ல எதிர்த்த வீட்டுல அந்த சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வர சூழ்நிலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணுங்க. இதனால என்ன தெரியுமா நடக்கும், அந்த சூழ்நிலையை நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. இது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க. திறந்த மனநிலையோட அந்த சூழ்நிலையை நீங்க அணுகுவீங்க. இதனால நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, எதிர்மறையான உணர்வுகள் அந்த நேரத்துல வெளிப்படுத்த மாட்டீங்க. இதன் மூலமாக நெகட்டிவான எனர்ஜி உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகாதுங்க. நெகட்டிவான எனர்ஜியை நீங்க ரிலீஸ் பண்ணலனாலே நெகட்டிவான கர்மாவா அது உங்களுக்கு வந்து சேராதுங்க. இப்போ ஒரு சவாலான சூழ்நிலையே உங்களுக்கு வரட்டுங்க, அந்த நேரத்துல விழிப்புணர்வோட இருங்க. தயவு செய்து அந்த சூழ்நிலையை லேபிள் பண்ணிடாதீங்க, இது இதற்குதான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் முன்கூட்டியே தீர்மானிச்சிடாதீங்க. மூணாவது மனுஷனாக அந்த சூழ்நிலையை பாருங்க, ஒரு அப்சர்வர் அந்த சூழ்நிலையை அணுகுங்க. உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் பாக்குறீங்க, அதுல கதாநாயகன் ஒரு சவாலான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும் போது அது திரைப்பட காட்சிகளா தான் பாப்பீங்க, அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரிதான் அங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலையை நீங்க என்ன பண்ணணும், ஒரு மூணாவது மனுஷனாக ஒரு அப்சர்வரா இருந்து நீங்க பாக்க ஆரம்பிக்கணும். விக்னேஷ், கீதா, கோபி, பிரியா போன்ற கதாபாத்திரத்துக்கு ஏற்படுற நிகழ்வு இது, அதை நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருந்து நீங்க அந்த சூழ்நிலையை பாக்கணுங்க. இந்த மாதிரி அப்சர்வரா இருந்து கொண்டு அந்த சூழ்நிலையை ஜட்ஜ் பண்ணாம நீங்க செயல்படும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தி உங்களுக்கு உயர்ந்த ஞானத்தை வெளிப்படுத்துங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி அப்சர்வரா எல்லா சூழ்நிலையிலும் நீங்க இருக்கும்போது தீர்வுகள் உங்களை தேடி வருங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு ரூம்குள்ள நீங்க இருக்கீங்க, அந்த ரூம் கதவை திறக்கும் போது அந்த ரூம் வாசல்ல ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்குதுங்க. அந்த நேரத்துல எவ்வளவு விழிப்புணர்வோட நீங்க இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ரொம்ப கவனமா இருப்பீங்க, அந்த பாம்பு என்ன பண்ணுதுங்கிறதையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையிலயும் எல்லா சிச்சுவேஷன்லயும் மிக அதிகமான விழிப்புணர்வோட இருக்கணும். எந்த சிச்சுவேஷனையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, முன்கூட்டியே தீர்மானிச்சிடாதீங்க. திறந்த மனநிலையோட அந்த சூழ்நிலையை அணுகுங்க, ரியாக்ட் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட இருந்து நெகட்டிவான எனர்ஜி ரிலீஸ் ஆகல அப்படின்னாலே அது நெகட்டிவான கர்மாவா திரும்ப உங்ககிட்ட வராதுங்க. இப்ப ரெண்டு பேருக்கிடையே பயங்கர சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சட்டத்துல வந்து சாட்சி என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா தீர்ப்பு இருக்குங்க இந்த பிரச்சனையில. ஏன் சாட்சியின் அடிப்படையில தான் தீர்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, சாட்சியினால மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையுடைய ரூட் காஸை கண்டுபிடிக்க முடியுங்க, அதனுடைய மூலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம சாட்சியா இருந்தோம்னு வைங்களேன், ஒரு அப்சர்வரா இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையுடைய மூலத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. என்ன காரணத்துக்காக அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்தது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு மூணாவது மனுஷனா இருந்து நம்ம அணுகும் போது அந்த சூழ்நிலை என்ன காரணத்துக்காக வந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த ஞானம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக நமக்குள்ள அமைதியை உணர்ந்து அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்வோம். சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஒரு சாட்சியா இருக்கிறதுங்கிறது செயல்படாத தன்மையே, ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குமே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணும் அப்படி கிடையாதுங்க. வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம அப்சர்வரா இருந்தோம் அப்படின்னா, சாட்சியா இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்குங்க. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், ரொம்ப தீர்க்கமான முடிவா நம்மளால எடுக்க முடியுங்க. இல்லைன்னா என்ன தெரியுமா நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம், பயத்தோடையும் பதட்டத்தோடையும் கவலையோடும் தான் நம்ம எல்லா முடிவுகளையும் எடுப்போங்க. இது எந்த அளவுக்கும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தாது. என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்த உண்மை என்ன அப்படின்னா, வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம சாட்சியா இருந்தோம்னு வைங்களேன், அந்த இறை சக்தி நம்மளை ஆட்கொண்டு நம்மளை நேர்த்தியா வழி நடத்துங்க. பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குங்க, அதை நான் கண்கூட பாத்திருக்கேன். இப்படி சாட்சி தன்மையில என் வாழ்க்கையை நான் வாழும் போது கடந்த சில நாட்கள் என் வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன அற்புதங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஆன்லைன்ல அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணிருந்தேங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துடும்னு எனக்கு மெசேஜ் வந்தது. அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது, அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி ஆகலைங்க. நாளைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா ரூம்ல பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திர ஜபம் முடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியில வரேன்.

0: காய்கறி விக்கிறோன்னு சொல்லி சத்தமா அவங்க கூப்பிடுறாங்க. கதவு திறந்து பார்த்தா அந்த வேன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கு நிறைய பெரிய வெங்காயம் தாங்க இருக்கு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி காய்கறி வண்டி எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றதே இல்லைங்க. போன வாரம் ஒரு நாள் வெளியில கடைவீதியில நான் இருக்கும்போது எனக்கு 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் தேவைப்பட்டதுங்க. 2 500 ரூபாய் தாள் நான் வச்சிருந்தேன். பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நான் கேட்டேங்க, இந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா அப்படின்னு. அவங்களும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த கடையில இருந்து அப்படி நான் திரும்பி நிற்கும் போது ஒரு நபர் என்னை தேடி வந்தாருங்க. அவர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாரு, சார் 2 500 ரூபாய் தாள் இருந்தா கொடுங்க, 1000 ரூபாய்க்கு என்கிட்ட சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய்க்கான சேஞ்சை கொடுத்துட்டு அந்த 2 500 ரூபாய் தாளை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாருங்க. போன வாரம் எங்க வீட்டுக்கு வெளியில நிறைய எலி தொல்லைகள் இருந்ததுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்கூட்டருக்குள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா எலிகள் போய் தங்கிருச்சு. அதே மாதிரி கார்ல இன்ஜின் இருக்கிற இடத்துல எல்லாம் எலிகள் போய் தங்கிருச்சுங்க. இதற்கு ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல என்னுடைய 3 நண்பர்கள் ஒரே வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கேப்ல நடந்ததுங்க. அடுத்தடுத்து 3 பேருமே ஒரே வீடியோவை எனக்கு அனுப்பிச்சாங்க. வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதற்கான தீர்வு எனக்கு கிடைச்சதுங்க. எலிகளை எப்படி கொல்லாம விரட்டலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை கடைபிடித்து இப்ப எலிகளை முற்றிலும் நான் அகற்றிட்டேங்க. இப்ப நான் சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா போன வாரம் நடந்ததுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, ஆனா அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷனை ஜட்ஜ் பண்ணாம ரியாக்ட் பண்ணாம நான் அமைதி காத்து இருக்கும் போது தீர்வுகள் என்ன தேடி வருதுங்க. அந்த இறைசக்தி அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தாங்க இதெல்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. அதை படிக்கிற நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க.
1: ஒளிபரப்பாகிய அந்த தகவலை தந்திருந்தார் ஜெய விக்னேசங்கர் அவர்கள், உளவியல் நிபுணர். அந்த தகவலோடு இன்று நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றும் நற்சிந்தனைக்காக இணைந்து சிறப்பித்த நற்சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும்

0: அரசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 3 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நேரம் இப்பொழுது சரியாக 8:32 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி?

0: இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2026 சனிக்கிழமை 12 ராசிகளுக்குரிய பலன் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு பலனோடு இணைந்து சிறப்புகின்றார் இந்தியாவின் பிரபலமான ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். அன்பு வணக்கம் கூறியவரையும் நிகழ்ச்சிக்காக இந்த பொழுது களையத்தோடு இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கான பலன்களோடு
1: மேச ராசி நண்பர்களுக்கு நிறைய தொழில் விஷயங்களுக்கு சாதகமான தினம். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப நாள் இருந்த சில பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் எடுக்கும்போது சில தடங்கல்கள் வரும். தடங்கள் எடுத்தாலும் நீங்கள் அதை விடாமுயற்சியில் வெற்றி பெறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப வேண்டாம். சில பிரச்சனைகளை டப்புன்னு எடுத்து கோவப்பட்டு பேசிட வேண்டாம். நிறுத்தி நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் சொல்கிறது அவ்வளோ உஜிதம் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. உடம்பு முடியல, அதே சமயத்தில் கழுத்து வலி, கால், இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்களில் குழந்தைகளுடைய விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம் பொருள் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அம்மா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சேமிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சமயம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் கடவுள் நமக்கு உதவி செய்கிறாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா நான் எல்லாம் போயிருந்தோம்னா எப்போவோ முடிஞ்சிருப்பேன், இன்றைக்கி பரவாயில்ல ஜெயிச்சுட்டு இருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். தொழிலுக்கு உண்டான அற்புதமான நாள். ஸோ இந்த தினத்தை அதை மிஸ் பண்ண வேண்டாம். தொழில் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும். அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவுடைய சகோதர சகோதரிகள், அவங்க ஏதாவது தொழில் சம்மந்தமான ரிலேட்டடாக அவங்கள வந்து சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சில அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இந்த தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க, உறுதியாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக அந்த போராடின்ற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சில பேர்த்தில் மேலே நம்பிக்கை இருக்கா, சில பேர்த்து மேலே நம்பிக்கை இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிவெடுக்காதீங்க. பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கவங்க, ஹெச்ஆரில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேனேஜராக இருந்துட்டுருக்கவங்க, சிஇஓவாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். என்றைக்கு என் லைஃப் மாறும் சார், எதர் கெட் சேஞ்சஸ் ஆர் நாட் அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு மாறும். அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் மற்றவங்களை கலந்து கொண்டு எதையும் பேசுறது அவ்வளோ சிறக்கலாம் சிறப்புகள் கிடையாது. சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு அவங்க எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக கை கொடுக்கும். காலை நேரங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே இரவு நேரம் சகோதர சகோதரிகள் பிரயாணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. கூட்டு, அதாவது நானும் என் மனைவியும் சேர்ந்து சொத்து வாங்குகிறோம், நானும் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இருக்கவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கைகூடி வரதுக்குண்டானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயத்தில் அவங்க விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வேலை மாற்றம் கிடைக்கும். டக்குன்ற ஒரு வேலையை விட்டுட்டு வந்துடக்கூடாது. 100க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவியின் வழியில் பணவரவுகள் அல்லது கணவரின் வழியில் பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முடிவு எடுக்கும்போது 100க்கு 100 முறை கவனம் தேவை. வழக்குகள் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ண வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மனசில் தோணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பகலில் பல விதமான குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இல்லை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தில் பலவிதமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இப்போதைக்கு நல்லா தோணும், பின்னாடி அது சரிப்படாது அப்படிங்கிறத இறைவனை காமிச்சு கொடுத்துடுவார். யாராவது பதிலுக்கு பேசினாங்க, கோவப்பட்டாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. துணி சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க, கார்மெண்ட் சம்பந்தமா இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, இன்னைக்கு சில முடிவுகள் இப்போ ஓடல அது சரியில்லை சில டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்க கிட்ட கேட்டு செயல்படலாம், நிதானமாக யோசிச்சு செயல்படலாம். வாகனத்தில் அவசரமா போகப்படாது, மற்றவங்களை பத்தி காசிப்ஸ் பேசப்படாது. சில விஷயங்கள்ல நாமளா சில முடிவு எடுத்து இது இப்படித்தான் அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பன் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கு. இருப்பினும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறது அவ்வளோ சாதகமாக இல்லை. சில நேரங்களில் நாம் சிலதை தெரிந்து கொண்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு அதை நம்ம வந்து சொல்லுவோம், பேசுவோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்துருக்கவங்க சற்று கவனமாக இருக்கணும். மன ரீதியான கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். உடல் ரீதியான கால் முட்டு இடுப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான மனோபாவங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்துடுவார், கவலைப்படாதீங்க. போராடினாலும் ஜெயிச்சிருவீங்க. பல விஷயங்களை வெளியில் சொல்லணும்ன்றக்க சொல்ல முடியல. சில நேரங்களில் மனசு வந்து இவளை பார்க்கணும்னு தோன்றதை நான் பார்க்க முடியல, இது போன்ற சில யோசனைகள் மனசில் இருக்கும். வேலை வாய்ப்புக்காகவும் அல்லது சூழ்நிலைக்காகவும் தள்ளி இருக்கிறவங்க பல நேரங்களில் மனசை கஷ்டப்படுத்தினாலும் வேற வழி இல்லை, நம்ம ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறதுக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கும். ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியத்தில் கவனம், இடுப்பு கால் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுவீங்க, பிரயாணத்தை மாற்றுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்துகிற பார்க்க முடியுது. வீடு, இடம், பொருள், வாகனங்கள், தொழிலுக்குண்டான முதலெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும். கஷ்டப்பட்டு வீடை கட்டின்னு இருக்கேன்னு சொல்லி அந்த கஷ்டப்பட்டுங்கிற வார்த்தை இந்த ஒரு 2-2.5 வருஷம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக எடுத்து பார்த்துப்பீங்க. பல நேரங்களில் இடம் விட்டு இடம் மாற்றுறது, அவங்களுடைய பிரயாணம், ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறது போன்ற விஷயங்களை எடுத்து பேசுவீங்க. ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன நேரங்களில் சில பிரச்சனைகள் இன்னத்து பிரச்சனையாக இருக்கும், கால் சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமாக, இந்த மாதிரி பிரச்சனை இன்னத்து பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப பயப்படலாம் வேண்டாம். நிறைய முயற்சிகள் முற்றிலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவர் அல்லது மனைவி உதவிகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமான லாபங்களும் உண்டு. சில சண்டைகள்லாம் அப்பப்போ வந்து அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடும் அகஸ்தியர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு திருப்திகரமாக இருக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். சில நேரங்களில் வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். திருமண காரியம் கைகூடி வரும். ரொம்ப நாள் அந்த குழப்ப விஷயங்களுக்கு நீங்கள் முடிவுகள் கிடைக்கும். சந்தேகப்பட்டு எந்த காரியத்தையும் தள்ளி போட்டுட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை, விடாத முயற்சிகளை நீங்களே எடுத்து பண்ணுங்கள். சில நேரங்களில் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் அந்த கண்ணுக்கு வேலை கொடுக்கறது, நிதானமாக செயல்படாமல் நம்மளுடைய எண்ணங்கள் போல் செயல்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் அவளுடைய செல்ஃபிஷில் இருந்துட்டு இருக்காங்க, நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் யோசிப்பேன்ற முயற்சிகள் உங்களுக்கு பரவாயில்லையாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் யோசித்த ஒரு நபர்களை இன்னைக்கு நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அட்மின்ல இருந்துருக்கோம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் அப்பப்போ கவலைகள் வந்து போகும், அது சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். சின்ன முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருந்துருக்கும். வருமானம் வருது, இருக்குது, அதுக்கப்புறம் செலவாயிடுறது, திருப்பி சம்பாதிக்கிற ரெகுலரான வருமானத்தை ஏற்படுத்துறதுக்குண்டான யோசனைகள் மனசில் அப்பப்போ வந்து போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் உற்றார் உறவினர் உதவி செய்யலை, அவள் இப்படி பண்ணுறா இவள் இப்படி பண்ணுறாங்கிற சில பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் 100% ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். சில முடிவுகள் எடுக்கும்போது தடுமாற்றங்கள் இருக்கும்போது அதில் யோசனைகள் செலுத்தாதீங்க. இன்னொருத்தரை பற்றி தன்னுடைய சொந்தக்காரங்ககிட்டே பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது அவங்க தெரிஞ்சவங்ககிட்டே அவங்களுடைய ரொம்ப வேண்டியவங்களை பற்றி நம்ம வந்து தப்பாக பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்ககிட்ட எப்பவுமே சரி தவறு இந்த மாதிரி குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவங்ககிட்ட என்ன நிறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இருக்கும், அதை வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகளும் மனசில் தோணும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரும். ரொம்ப நாளாக இருந்தால் மனப்பிரச்சனைகள் கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில நேரங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நல்லது செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கெட்ட பேர் வருதுங்கிற ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய வேலையெல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். விலங்குகள் மேலே, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மேலே ரொம்ப அன்பும் ஒரு உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க கூட விளையாண்டுருப்பேன். அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றது சில பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சில பேர் சினிமா போயிட்டு வர்றது மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு செய்யணும் அப்படின்ற முயற்சிகள் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குடும்பம், பணவரவுகள் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே சமயத்தில் சகோதர சகோதரிக்கு நல்லா இருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் யோசித்து வச்ச ஒரு விஷயங்கள் இன்றைய தினத்தில் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி செஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக, ஆன்சைட் சம்பந்தமான வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது, மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எப்படியோ வாழ்க்கையில் போராட்டம் தான் என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, அதே சமயத்தில் ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறது ஆரோக்கியத்தை மேலும் பெருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தியை தரும் வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ரகசியமாக சொல்கிறேன் அப்படின்னு ரகசியம்னு சொல்லிட்டு திருப்பி உங்களுக்கே அந்த ரகசியம் வந்துடும். அதனால் பேச்சுவார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. உற்றார் உறவினர் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உதவி புரிவாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க சில நேரம் டக்குன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் மீடியா துறையில் இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருப்பாங்க, பேல் பேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கவங்க, பாட்டு சொல்லி கொடுத்துருவோம், டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கவங்க, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியர், கோயில் அர்ச்சகர், அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கு. மகராசி நண்பர்கள் இந்த நாள் வரைக்கும் பட்டது போது இனிமேலாவது நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் முனீஸ்வர வழிபாடும் வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, நிறைய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? எக்ஸிக்யூட் பண்ணால் இன்றைக்கோ ஜெயிச்சிடுவேன். ஒரு ஐஸ்கிரீம் கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு ஸ்நாக் ஷாப் ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு உணவு கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணலான் இருக்கேன். நான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஒரு தடங்கள் வருதுங்கிற ஒரு கவலைகள் இருந்துருக்கும். அது ராகுகேதுவுடைய தாக்கத்தினால. பட் யூ வில் வின், நெவர் ஒரி அபவுட் தட். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும், கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. செல்ஃபோன் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டூரிசம் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் சில ரொம்ப விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற நம்ம ஏற்றுக்கலைனாலும் அந்த சமயத்தில் சரின்னு சிலரை அப்படி சமாளிச்சுட்டு போவீங்க. சண்டை வேண்டாம், எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஸ்டேஷனரி சம்மந்தம், மெடிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நாளின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாகவும் நாளினுடைய எண்டு உங்களுக்கு விரயமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ டைம் நல்லா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஓடி ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஷூ சம்மந்தமாக, அதே சமயத்தில் துணி சம்மந்தமாக ஒரு பிராண்டிங் எடுத்து கடையாக வைக்கிறது அல்லது சேல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கன்சல்டேஷன் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இடம் கிடைக்கிறதாகவும், பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே சமயத்தில் யார் எனக்கு ஹெல்ப் இல்லையேன்னு சொல்லும்போது அந்த என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம், அதற்குண்டான டிக்கெட் புக்கிங், அதுக்குண்டான செலவுகள்லாம் இன்றைய தினத்தில் பார்ப்பீங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது காஸ்மெட்டிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப விரக்தியாகி ரொம்ப மன சங்கடமாகி அதுக்கப்புறம் எங்கிட்ட பார்க்க வந்தாங்க பிஃபோர் 8 to 8 இயர்ஸ் முன்னாடி. அப்போ அவங்களுக்கு இப்போ நல்ல முன்னேற்றம், நல்ல வீடு வசதியெல்லாம் வந்துடுச்சு. என்ன சார் வழிபாடு சொன்னால், இந்த வழிபாட்டை பற்றி எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தா அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு நான் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து ராகு கேது வழிபாடு சொன்னேன், திருநாகேஸ்வரம் காளஹஸ்தி ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் துர்கை வழிபாடு, விநாயகர் பெருமானுக்கும் துர்கைக்கும் வழிபாடு சொன்னேன். டெய்லி போய் அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க, துர்கைக்கு அரளி வச்சு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கரும்பு வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த கரும்பு ஜூஸாக இருக்கலாம் இல்லைன்னா கரும்பு வெட்டி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி பூஜை பண்ண அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதையும் ஒரே இதில் வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது. இது எத்தனை வாரம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது ஒரு 9 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. பட் அவங்க இன்னைய வரைக்கும் அதை ஜஸ்ட் தே ஃபாலோயிங், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களை ஒரு பெரிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து உருவாக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவங்கள கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் வந்து ஃபீமேலாக இருக்கீங்களா, எப்படி இதை கஷ்டம் எப்படி வந்து ஜெயிப்பீங்க, எப்படி நீங்கள் அந்த அம்மா வந்து, அதாவது ஜெண்டர்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனாவது பெண்ணாவது, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் முயற்சி பண்ணி நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இது கூட நிறையா வழிபாட்டு முறைகளை சொல்லியிருந்தேன், பட் இது அது ஒரு மெயினாக இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். நீங்களும் பண்ணி பாருங்கள்.
0: கேட்டது இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி வழங்கி வரும் மகிழ்ச்சியர் அவர்கள். நேரெஞ்சங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான TRT தமிழொலியின் காலை நேர ஒலிபரப்பாக ஒழித்துக் கொண்டிருக்கும் வணக்கம் தமிழொலியே. வணக்கம் தமிழொலியில் தொடர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77 நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா, குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவண முறையிலும் பணம் செலுத்தலாம், இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com.
0: நேரம் இப்பொழுது சரியாக 8:52 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழில் தொடர்ந்து வானொலியில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2026 சனிக்கிழமை இன்றைய நாளில் உங்களில் எங்களிடம் வரும் பிறந்த நாள் திருமண நாள் தர கொண்டாட்டங்கள் ஈடுபடுகின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் தமிழிலே குடும்பம் சார்பாக இதே நிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பினர்களே, உங்களுடைய வாழ்த்து நிகழ்ச்சிகளை தமிழர்களுடைய அனுசரி நிகழ்ச்சியாக வானிலைக்கு அடுத்தவர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் இடம் பிடித்திருக்கும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமாக rebel.tr.tamilali.com என்ற இணையதளத்திலும் tr.tamilali என்கின்ற முகநூலிலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய புகைப்படத்தோடு இலவசமாக மறுபரிசீலிக்கப்படும். இந்த பொழுது உங்கள் உறவினர் நண்பர்களுடைய வாழ்த்துக்களோடு இணைந்து சிறப்பிக்க விரும்பினால் அழைப்பு கழுத்துங்கள். 01 48 32 15 40 வைபர் இலக்கம் 0033 65 0727 எங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சியின் முதல் நேராக இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: அன்பு வணக்கங்கள். என்ன வாழ்த்தோட வந்திருக்கிறீங்க?
3: தேவேந்திரமான மகன் கஜேந்திரன் மற்றும் சந்திரசேகர் ஐயாண்ட பேத்தி லக்ஷ்மி ஹரியரன் இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களோடு சேர்த்து அருள் சுமதி தம்பதியர் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். சகலரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். ஜிரேஷ்,
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அந்த வாழ்த்துக்களை எடுத்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து ஆரம்பித்து வைத்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து பத்மராணி ராஜரட்னம் அவர்கள். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு நேர்கள் கஜேந்திரன் அவர்கள், அதேபோல் ஹரிஹரன் ஆகியோர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய நாளை திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அன்பு நேர்கள். அருள் சுமதி தம்பதிகள் இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் இதை நிறைந்த நல்வாழ்த்துக்களை தமிழ் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இங்கே தொடர்ந்து வாழ்த்துவதற்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம், சதீஷ்.
0: அன்பு வணக்கங்கள் சதீஷ். வாழ்த்துங்கள்
4: திரு கஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றது செல்வி பேர் ஹலோ
0: சதீஷ் இணைப்பில் இருக்கிறீர்கள் தானே? வாழ்த்துங்கள் சதீஷ்.
4: என்ன பேர்?
0: கரிகரன், லக்ஷ்மி கரிகரன்.
4: லக்ஷ்மி கரிகரன் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தின் பிறந்த நாள் வாழ்த்துக்கிறார். நூறு காலம் வாழம் கொண்டு வாழ்த்திக் கொண்டு விட அவர்கள் என்ன வணக்கம்?

0: இங்கே தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கக்கூடிய நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிறர்.
0: ரொஷானி, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: நன்றி. வணக்கம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பேர் சொல்லுங்க.
0: இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அன்பு நேயர்கள். வருகிறேன். கஜேந்திரன் அவர்கள் இன்றைய நாளில்
1: தங்களுடைய பிறந்த நாள்,
0: மற்றும் ஹரிஹரன் அவர்களோடு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அருள் சுமதி தம்பதிகள்.
1: ஹரிஹரன் மற்றும் அவர்களோடு திருமண நாளை கொண்டாடும் ஹரிஹரன்
0: அருள் சுமதி தம்பதிகள்.
1: அருள் சுமதி தம்பிகளுக்கு எல்லாருக்கும் மிகுந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு உங்களுடைய நன்றிகள். அது ரொஷானி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார். சரி, இங்க தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வேவரோடாக இணைந்திருக்கின்றார், பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுரேஸ்வர. வணக்கம் சுரேஸ்வர். ரஜினி நாயேந்திரன்,
0: அன்பு வணக்கங்கள். உங்களை மகள்வோடு வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: நன்றி சுரேஷ். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கஜேந்திரன், லக்ஷிகா, ஹரிஹரன் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி அருள் சுமதி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: உற்சாகமான உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து சிறப்பித்த மிக்க நன்றிகள். இங்கே தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கக்கூடிய நேயர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சுரேஷ். நான் பவனி மோகன்.
0: ஆம், அன்போடு உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன்.
3: வணக்கம். நீங்களும் நலமா இருக்கிறீங்களோ?
0: நலம் நலம். நீங்கள் நடந்தாதி
3: நீண்ட நாளே இப்ப உங்களோட குரல் கேட்டிருக்கிறேன். அப்போ அப்படியே என்றென்ற நலமுடனே இருக்க வேணும் என்று என்னை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கயேந்திரன், லட்சுமி, ஹரிஹரன் இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்துடன் அருள் சுமதி தம்பதிகள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த தீர்க்க அருள் சுமதி தம்பதிகள் நோய் துன்பமின்றி மகிழ்ச்சியோடு இணை பிரியாது நூறாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். நெஞ்சங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியின் ஒலிபரப்பிலே வணக்கம் தமிழொலியில் வாழ்த்தூர் வாழ்த்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்தூர் வாழ்த்து நிகழ்ச்சியின் வாக்கின்ற நாளை தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அன்பினியர்கள் கஜேந்திரன் அவர்கள், அதே போல் லக்ஷிகா, ஹரிஹரன் ஆகியோர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நன்னாளை கொண்டாடுகிறார்கள் எங்களுடைய அன்பினியர்கள். திரு அருள் சுமதி தம்பதிகள் இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நன்னாளை கொண்டாடுகின்றார்கள். இவர்களுக்கு நிறைந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கஜேந்திரன், லக்ஷிகா, ஹரிஹரனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேராக இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் சகோதரன் சுரேஷ் அவர்களே. ஜெர்மனியிலிருந்து திருமதி ஈஸ்வர் சுந்தர்லிங்கம்.
0: அன்பு வணக்கங்கள். உங்களை மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன்.
4: நன்றி நன்றி. அதே போல நீங்களும் ஏனைய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் திரு கஜேந்திரன் அவர்களுக்கும், செல்வி லக்ஷ்மி, லக்ஷ் என்ன பேரவாக்கு, லக்ஷிகாவா?
0: லக்ஷிகா ஹரிஹரன்.
4: லக்ஷிகா, செல்வி லக்ஷிகா ஹரிஹரன் அவர்களுக்கும் இருவருக்கும் நமது குடும்பம் சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி அருள் சுமதி தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரன். நன்றி வணக்கம்.
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இங்கே தொடர்ந்து என்னும் இருவர் இருக்கின்றார்கள்.
5: பாமா,
0: உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நலம்தானே? வாழ்த்துங்கள்.
5: நலமோ? நீங்கள் நலமோ?
0: நிச்சயமாக நலமாக இருக்கிறேன். நன்றி
5: நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷிகா ஹரிஹரனுக்கும் தேவேந்திர மாமாவின் மகன் கஜேந்திரனுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்துடன் சுமதி அருள் தம்பதிகளும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வன் ஒன்று வாழ்த்திக் கொண்டு விட வருகிறோம். நன்றி வணக்கம்.
0: மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வாழ்த்திய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இங்கே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இன்னும் ஒரு நேயர் பயப்படாக இருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வணக்கம்.
6: வணக்கம் மாமா.
0: ஆம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்?
6: நல்லா இருக்கிறேன். நீங்க?
0: நல்ல நலமாக இருக்கிறோம். சரி, வாழ்த்துங்க உங்களோட செல்ல குரலால. அன்பு வாழ்த்துக்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
6: நன்றி மாமா.
0: நன்றி, மகிழ்ச்சியா இருங்க. நன்றி. நேர்கள் இதுவே நேரமும் இணைந்திருந்தது. வணக்கம். தமிழர்களின் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்தப்பட்ட நேர்களுக்கும் வாழ்த்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்று செல்கின்றது. வணக்கம். தமிழர்களின் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். நல்ல நேர்களை தமிழர்களினுடைய வணக்கம் தமிழர்களின் நிறைவாக வருகின்றது. முதன்மை செய்திகள்.
7: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் 52வது ஆண்டு நவநாள் பவனியாவிலும் உணர்வுபூர்வமாக நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதக்குழியிலிருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர் கூடிய எலும்பு கூட்டு தொகுதியுடன் 11 எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிள்ளிச்சி மாவட்ட பழைய கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இலங்கையின் உத்தியோர்வ வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாத இறுதியில் 1.6% அதிகரித்து 6.873 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த தொகையானது சீன நாணய பரிமாற்றல் வசதியையும் உள்ளடக்கியது என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று விகித சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டு வர முடியாது என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்திருக்கிறார். வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே தமக்கு நெருக்கமானவர்களுக்கு நாணய கடிதம் திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை முக அரசியலால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் தந்தையுடன் இணைந்து தெரிவிக்கிறார். அண்மை காலமாக அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதானது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது என்பதை குறிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் பிரச்சாரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ மக்களை கேட்டிருக்கிறார். இலங்கையின் மின்சக்தி மாற்றத்துக்கு வெறும் மின்கல உற்பத்தி சேமிப்பை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்றும் சூரிய சக்தி மற்றும் காற்று மின் உற்பத்தி விரிவாக்கத்துடன் தேசிய மின்கட்டமைப்பில் பாரிய மறுசீரமைப்புகள் அவசியம் என்று வலுசக்தி பிரதி அமைச்சர் இல்யாஸ் அர்காம் தெரிவித்திருக்கிறார். மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் திட்டம் இலங்கையில் முதன் முதலாக வவனியாவில் ஆரம்பமாகியுள்ளது. சிறுபோகத்தில் நெல் விவசாயத்துக்காக ஹெக்டர் ஒன்றுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மட்டக்களப்பு ஈராவூர் ஐந்தாங்குறிச்சி எல்ல பகுதியில் ஈராவூர் நகரசபையினால் கொட்டப்படும் கழிவுகள் காரணமாக அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக சுகாதார பிரச்சனைகளையும் மத வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும் பல முறைப்பாடுகளை முன்வைத்தும் அதற்கான தீர்வுகள் இன்று வரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று ஈராவூர் பற்றி பிரதிசபை உறுப்பினர் நிலாந்தன் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஜூன் 2 முதல் 4 வரை நடைபெற்ற தீவு நாடுகளின் பெருங்கடல் உச்சி மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீர்வாழ் மற்றும் பெருங்கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அங்கு வலியுறுத்தியிருந்தார். அரசாங்க சொத்துக்களை குற்றவியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தின் நிதி குற்றப்பிணாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஊடக செயலாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். பொத்துவில் பாணம வீதியின் பசரைச்சேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலவத்தை பகுதியில் நேற்று வாழ்வெட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்திருக்கிறது. நீர்கொழும்பு களப்பு பகுதியில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டு வந்த 477 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்த நபர்கள் ஒரு டிங்கி படகுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவநிலைமை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றும் தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்துடன் 35,228 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெடோரிசியா என்ற யானைக்கால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி குறித்து இலங்கை சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,175 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய பொருளாதாரம் கடந்த 2025-2026 நிதியாண்டின் 4 காலாண்டில் 7.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அரசின் பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு முழு வரி விலக்கு அளிப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புக்காக கிரேட்டர் நிக்கோபார் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறுவது போய், அந்த திட்டம் தொழிலதிபர் அதானி கோட்டல்கள் சூதாட்ட விடுதிகள் கட்டுவதற்கே கொண்டுவரப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு பிளவுபட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒன்றிணைக்க கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். ஸ்ரீ வைகுண்டம் தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் பெயரை கூறியே அழைத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைக்க உள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளது. அண்ணாமலை நேற்று மதியம் 12 தொடங்கிய இயக்கத்தில் பதிவு செய்து இணைந்துள்ளவர்களின் எண்ணிக்கை 10,00,000 கடந்துவிட்டது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரின் செயலாளராக மதுரையைச் சேர்ந்த தமிழ் IAS அதிகாரி ராஜேந்திர சோழன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்ததன் காரணமாகவே அந்த மாநிலத்தில் முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் தனக்கு இல்லை என்றும் தன்னை மன்னித்து விடுமாறு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி அகிம்சா சதுர்வேதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக குளிரூட்டும் கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மின் நுகர்வு கடந்த மே மாதத்தில் 11.55% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டில் இதுவரை 1,076 இந்தியர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை சூகோய் SU-57 போர் விமானங்களை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள தமிழக இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்குவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே.ஜி. அன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் நேற்று அதிகாலை மீண்டும் நடந்த வன்முறை சம்பவத்தில் கூகி இனத்தைச் சேர்ந்த மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. இன்று சென்னையில் ஆவணத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே உள்ள பால் உற்பத்தி ஆலையின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்தார்கள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் உடன்படிக்கையை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பிலிருந்து தற்போது 21% முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்கள் வடகொரியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இரு நாடுகளும் இணைந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. கியூபாவின் அதிபர் மிகல் டியாஸ் கானல் மற்றும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கிறது. தென்கொரிய அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்ட வாக்குப்பட்டியலை மீட்டிருக்கிறார்கள். அவற்றில் சுமார் 2,000 வாக்குச்சீட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு நைஜரில் உள்ள சஹாரா பாலைவனத்தில் லொரியொன்று செயலிழந்ததால் பாதிப்படைந்த மக்கள் தாகம் காரணமாக குறைந்தது 49 பேர் அங்கு உயிரிழந்து போனார்கள். வனவிலங்கு நிபுணர்கள் புதிய தட்டான்பூச்சி வகைகள், அறியப்படாத வெட்டுக்கிளிகள், 60 வகையான பட்டாம்பூச்சிகள், விட்டிற்பூச்சிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவின் கிழக்கில் உள்ள லோவெட்டோபி லக்கிலக்கி எரிமலை வெடித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டத்தை சிவப்பு பந்திலிருந்து பிங்க் பந்துக்கு மாற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் யோசனைக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் 2-1 என்று வென்று அசத்தியுள்ளது. டெல்லியில் வரும் 19 தொடங்கும் ஆசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப்புக்கு தங்கள் அணியை அனுப்புவதில்லை என்று பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. நோர்வேயின் ஓஸ்லோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நோர்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்று சாதனையை தமிழரான பிரஜானந்தா படைத்திருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை நேரில் காண செல்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்ல முடியாது. கால்பந்து அரங்கங்களில் போத்தல்கள் சில சமயங்களில் வீசி எறியப்படுவது உண்டு. பாதுகாப்பு நலன் கருதி அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் அவற்றுக்கு தற்போது தடை விதித்திருக்கிறது. உலக கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோர்வ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2026 உலக கிண்ண கால்பந்து போட்டிக்கான நுழைவுச்சீட்டுகளை இலவசமாக பெற்றுக்கொண்ட சுமார் 60 ரசிகர்களின் நுழைவுச்சீட்டுகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அந்த அமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.79 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.50 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.05 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.40 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.79 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.18 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிறப்பான வணக்கம் தமிழடி. இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள். பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போ.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 9:18, ஐக்கியராஜ்யத்தில் 8:18. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நகர்வினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டகலாத பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: நல்லா
2: இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்கள் சாப்பிட்டு குடிச்சிட்டீங்களா?
2: எல்லாரும் எல்லாம் எல்லாம் செய்யட்டும். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: மகாராஜன் உலகை ஆண்டாள், மகாராணி அவனை ஆண்டாள்.
2: கர்ணன் திரைப்படத்தில்
3: அதுல ஒரு இது என்ன சொல்லுவாங்க, என்ன அந்த அதோட மனைவிய சொக்கா பிடிச்சு எழுந்து அந்த அந்த கதையை சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு அதுல உண்மையா பிடிச்ச ஒரு துண்டாண்ட துண்டுதான். எழும்பி போகல, நீ எந்த சொந்தமே நீ எழும்பி நீ என்று அவர் கோக்கவா பொறுக்கவா கோக்கவான் ஒரு சொல் வரும் இல்ல.
2: மகாராஜன்
3: உலகை ஆண்டார், மகாராணி அவனை ஆண்டார்.
2: கண்ணதாசன்
3: நல்ல பாடல் உண்டு, எனக்கு கேட்டதும் அந்த பாடல் பிடித்துக் கொண்டது. அதான் உங்கள்ட்ட கேப் பண்ண
2: வந்தேன். நீங்க நல்ல பாட்டு கேக்குறீங்க.
3: நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள்
2: ராஜாண்ணன். நன்றி சிறப்பித்த உங்களுக்கு எங்கள் இது என்ன நன்றிகள்.
4: தொலைபேசி இலக்கம் 0-42-41-77-67 அல்லது 0-6-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி sas.langa12@gmail.com.
5: தேவி, TRT ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன்.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
5: நாக்கு மரத்து போ.

0: ஒலித்த பாடலை ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பார்த்திபன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:26, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:26. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பெருசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கப்படும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. இந்த வேளையில் காலை பூந்தனல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜன்,
0: வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நல்லதான் அடிமையா
0: இருக்கூடாது.
1: எனக்கு மனம் மாறினது.
0: என்ன பாடல கேக்க போறீங்க?

0: நன்றி வணக்கம்.
1: உங்களுக்கான பாடல் வருகின்றது.
0: ஓகே ஓகே, நன்றி வணக்கம்.

ஒலித்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ரமேஷ் அவர்கள். இருந்து கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரிக்கு குரல் கொடுத்து பாடியவர் TMS அவர்கள். இசை அமைச்சர் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வி

0: ஸ்வரூபம். நேரம் சரியாக 9:33 ஐக்கியராச்சியத்தில் 8:33. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஏமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா ராஜா? உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நான் வந்து இது பிள்ளை பாசம், நல்ல தலைவன் தலைவியும் வாழும் வீடு தேவநாளையும்
0: என்ற பாடலை கேட்கறீங்க.
1: அந்த பாடலை கேட்க வரும்
0: பிள்ளை பாசம் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவுடைய இசையில வாலி, இதுவும் வாலிதான் எழுதின பாடல்.
1: வாலி, வாலி எழுதின
0: உங்களுக்கு பிடிக்குமா வாலியே? உலகறிந்த மாதிரி எல்லாரும் கண்ணதாசன் கண்ணதாசன் என்று, ஆனா கண்ணதாசனுக்கு பேரையும் புகழையும் எடுத்து கொடுத்த அந்த பாடல், புத்தகத்தையும் விற்பனை செய்ய கொடுத்தது தேங்கா சீனிவாசன் மனச்சாட்சி பாடுது. கட்டியவள் கொடுத்ததெல்லாம் வாய்க்கு ருசி, நான் கையளவு வாய்க்கு ருசி, அது வாய்க்கு ருசி அண்டியர். அவ்வளவு அர்த்தமாக பாடல் எழுந்து
1: நல்ல அர்த்தமான பாடல்,
0: நல்ல நடிப்பு தேங்கா சீனிவாசனுக்கும், நல்ல நடிப்பு. உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது சகோதரம். கேட்டு மகளே
1: வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஒருடம் போகாம வீட்டில் இருங்க, வீட்டில் இருங்க, ஒருடம் போகாம
1: இல்லை.
0: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.

0: ஒலித்து பாடலை பொங்கியூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம் ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலம் தானே?
0: நல்லா இருக்கிறோம். எப்படி உங்க நாட்டுல, வெயிலா மழையா?
1: வெயில் வெயில்
0: வெயில நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? உரைய
1: 5:45 சூரிய பகவான் வந்துட்டார்.
0: அவர் தந்த கடமையை செய்யற நீங்களா நிலத்துக்கு போத்து கண்டு படப்பீங்க?
1: இல்ல இல்ல
0: இல்ல இல்லையா.
1: சகோதர
0: வாசத்துல எழும்பி வந்திருக்கீங்க
1: பாடலோட.
0: ஆண்கள் பாடுற, ஆண்கள் தான் பாடுறது, பெண்களுக்கு இல்ல.
1: பெண்களுக்கு இல்ல.
0: கவியரசு கண்ணதாசன் எழுதியவர், கே வி மகாதவன் அவர்கள் இசையமைத்தவர். இந்த கண்டசாலாண்டு தெலுங்குல வந்து பிரபலமான ஹிட்டான ஆக்கள். இத்தனை பாடகர்களையும் சும்மா ஒதுக்கி வச்சவர் எங்களுடைய டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். ஒரு 7-8 பாடகர்கள் அப்ப தெலுங்குல இருந்து வந்தவர்களாம். நீ எம் ராஜா, கண்டசாலா, பிபி சுருநிவாஸ் எல்லாம் மின்மை குரலோன் மின்மை மில்லிய மில்லிய குரல் தூக்கி தியாகராஜ போதரையும் தூக்கி எறிஞ்சு சாப்பிட்டவர். அப்படி ஒரு 7-8 பேரை எல்லாம் வெட்டி ஆட்டித்தான் திருவள்ளுவர், திருச்சி லோகநாதன், சிஎஸ் ஜெயராமன், அப்படி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு தான் முன்னுக்கு வந்தவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். கேட்டு பாருங்க பாடலை, உங்களுடைய பாடலை. நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை ரதியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ரதியம்மாவை தொடர்ந்து அன்பு சகோதரி இணைந்திருக்கின்றார் என்று நினைக்கிறேன். வணக்கம் சித்ரா.
1: வணக்கம்.
0: எப்படி நான் உங்களை பேரை சொல்றேன் பாத்தீங்களா?
1: அது சரி.
0: எப்படி கண்டுபிடிச்சான் சொல்லுங்க பாப்பா.
1: எனக்கு தெரியாது.
0: உங்களுக்கு தெரியாது?
1: கஷ்டப்படுறேன். என்ன தெரியல, அவருக்கு மழை பெய்வேறு, சிரிப்பேர், அழுவேறு,
0: காத்தடிப்பேர், வாயு பகவான் காத்து,
1: சூரியவான காட்டுறது அரும்ப போலோட
0: வாயு வாயு ஆஞ்சநேய டப்பா பீமன் டப்பா வாயு வாயு பகவான் ஆஞ்சநேயர் என்ன தெரியும் தானே உங்களுக்கு? சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனவங்க சைவியசாலி
1: சொல்ற ருச்சியில
0: என்ன சூரிய பகவானோ
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: நான் வந்தேன் இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம்.
0: எனக்கு பிடிச்சதெல்லாம் இடையினம். நான் சொல்லல, வாலி சொல்றேன்.
1: விரும்பி
0: கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது. நல்ல பெண்மணியை திரைப்படத்தில் இருந்து பெண் குரலுக்கு சொந்தக்காரி வி குமாரனுடைய அன்பு மனைவி சுவர்ணா. நீங்கள் சுசிலா வந்து நினைத்து விடாதீர்கள்.

0: அருமையான கவிதை வரி, வாலியவர்களுடைய கவிதை வரி. அன்புறவர்களே, எவ்வளவு கட்டித்தனமான, வாலியை போல ஒரு கட்டிக்காரன் எதிர்க்க மாட்டார்கள். அந்த மாதிரி பாடலை எழுதிக்கும் போது அந்த இடையினம், ஆண்களுக்கு பிடித்ததெல்லாம் இடையினம், எவ்வளவு டெக்னிக்கான ஆள். ஆனால் உண்மையாக இளைஞர் இந்தியாவை விட்டு அவர் பாஸ்போர்ட்டே எடுக்காத ஒரு தனி மனிதனாக இருந்து வாழ்ந்தவர். ஆனால் அந்த சுலக நாடுகளுடைய சரித்திரங்கள், அதாவது ஃபுட்பாலில் இருந்து, விளையாட்டுத் துறையிலிருந்து, கிரிக்கெட்டிலிருந்து, என்னத்தை கொடுத்தாலும் பாடல் எழுதக்கூடிய வல்லமை, ஹொட்மெயிலில் ஒன்றுமே செய்ய மாட்டார். அந்தளவுக்கு உண்மையை பேசின மனிதன் கண்ணதாசன் மாதிரி தனக்கு தெரியாது. ஹொட்மெயில் எல்லாம் பாட்டில் எழுதுவார். இந்த நீங்கள் இப்போ காதல், இந்த படம் காதல் இருந்தத்திலே ஒன்ன மாதிரி பாட்டில் இருக்கிறார். அப்படி ஒரு திறமையான ஒரு மனிதன். இந்த நேரத்திலே வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவேணி. நலமா இருக்கீங்களா?
1: ஆசை
0: முகத்தை பார்த்திருப்பேன், காலடி ஓசை பார்த்திருப்பேன், பாட்டு எழுதுறா அந்த நாளையில. அந்த நாளையில பார்த்து பார்த்து எல்லாம் போச்சு. அருமையான பாடல், சுசிலா அம்மாவுடைய இனிமையான குரலில். அப்ப எல்லாருமே கேட்டு மகள் உமா சகோதரம்.
1: நன்றி.
0: உங்களுடைய அத்தான் எப்படி இருக்கிறார்?
1: நன்றி.
0: அவரது திருமதி கமலமணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கருந்தன திருமதி கமலமணி அவர்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவையை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ். நல்லா இருக்கீங்களா
1: சதீஷ்?
0: இருக்கேன். நீங்கள் இருக்கும் வந்து பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல் சவரும்
1: அன்னைக்கு சித்ரா பாட்டுக்குள்ள ஒழுங்கு கண்ணன் பாட விரும்பி கேட்கின்றேன்.
0: என்ன சாதரம்?
1: நன்றி
0: சார். பாடல் கேளுங்கள்.
1: நன்றி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் 52வது ஆண்டு நவநாள் வவுனியாவிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர்களுடைய எலும்பு கூட்டு தொகுதியுடன் 11 எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிளிநொச்சி மாவட்ட பழைய கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி நேற்று போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் அது இன்றும் தொடர்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. தொழில் புரிவோருக்கு எப்போது வேண்டுமானாலும் உயர்கல்வியை பெறுவதற்கு அரசு கட்டமைப்பில் உள்ள ஒரே பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகமே என்றும் அதற்காக அரசாங்கம் விசேட தலையீட்டை மேற்கொள்ளும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் உத்தியோர்வ வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாத இறுதியில் 1.6% அதிகரித்து 6.873 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த தொகையானது சீன நாணய பரிமாற்றல் வசதியையும் உள்ளடக்கியது என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று விகித சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டு வர முடியாது என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்திருக்கிறார். வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே தமக்கு நெருக்கமானவர்களுக்கு நாணய கடிதம் திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை முக அரசியலால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் தந்தையுடன் இணைந்து தெரிவிக்கிறார். அண்மை காலமாக அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதானது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது என்பதை குறிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் பிரச்சாரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மக்களை கேட்டிருக்கிறார். இலங்கையின் மின்சக்தி மாற்றத்துக்கு வெறும் மின்கல உற்பத்தி சேமிப்பை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்றும் சூரிய சக்தி மற்றும் காற்று மின் உற்பத்தி விரிவாக்கத்துடன் தேசிய மின்கட்டமைப்பில் பாரிய மறுசீரமைப்புகள் அவசியம் என்று வலுசக்தி பிரதி அமைச்சர் இல்யாஸ் அர்காம் தெரிவித்திருக்கிறார். மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் திட்டம் இலங்கையில் முதன் முதலாக வவுனியாவில் ஆரம்பமாகியுள்ளது. சிறுபோகத்தில் நெல் விவசாயத்துக்காக ஹெக்டர் ஒன்றுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மட்டக்களப்பு ஏறாவூர் ஐந்தாங்குறிச்சி எல்லை பகுதியில் ஏறாவூர் நகரசபையினால் கொட்டப்படும் கழிவுகள் காரணமாக அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக சுகாதார பிரச்சினைகளையும் மத வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும் பல முறைப்பாடுகளை முன்வைத்தும் அதற்கான தீர்வுகள் இன்றுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று ஏறாவூர் பற்றி பிரதிசபை உறுப்பினர் நிலாந்தன் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் June 2 முதல் 4 வரை நடைபெற்ற தீவு நாடுகளின் பெருங்கடல் உச்சி மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீர்வாழ் மற்றும் பெருங்கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அங்கு வலியுறுத்தியிருந்தார். அரசாங்க சொத்துக்களை குற்றவியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக குற்றப்பிணாய்வு திணைக்கழகத்தின் நிதி குற்றப்பிணாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஊடக செயலாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்.
பொத்துவில் பானம வீதியின் பசரைச்சேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிளவத்தை பகுதியில் நேற்று வாழ்வெட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்திருக்கிறது. நீர்கொழம்பு கலப்பு பகுதியில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டு வந்த 477 கிலோகிராம் பீடி இலைகளுடன் இரண்டு சந்த நபர்கள் ஒரு டிங்கி படகுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவநிலைமை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றும் தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்துடன் 35,228 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெடோரிசியா என்ற யானைக்கால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி குறித்து இலங்கை சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,400 ரூபாவாகவும் ஒரு கிராமின் விலை 44,175 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய பொருளாதாரம் கடந்த 2025-2026 நிதியாண்டின் 4 காலாண்டில் 7.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அரசின் பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு முழு வரி விலக்கு அளிப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புக்காக கிரேட்டர் நிக்கோபார் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறுவது போய், அந்த திட்டம் தொழிலதிபர் அதானி ஹோட்டல்கள் சூதாட்ட விடுதிகள் கட்டுவதற்கே கொண்டுவரப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு பிளவுபட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒன்றிணைக்க கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். ஸ்ரீ வைகுண்டம் தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் பெயரை கூறியே அழைத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைக்க உள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளது. அண்ணாமலை நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இயக்கத்தில் பதிவு செய்து இணைந்துள்ளவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துவிட்டது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரின் செயலாளராக மதுரையைச் சேர்ந்த தமிழ் IAS அதிகாரி ராஜேந்திர சோழன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்ததன் காரணமாகவே அந்த மாநிலத்தில் முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் தனக்கு இல்லை என்றும் தன்னை மன்னித்து விடுமாறு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி அகிம்சா சதுர்வேதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக குளிரூட்டும் கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மின் நுகர்வு கடந்த மே மாதத்தில் 11.55% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டில் இதுவரை 1076 இந்தியர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் 5 தலைமுறை சூகோய் SU-57 போர் விமானங்களை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள தமிழக இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்குவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் நேற்று அதிகாலை மீண்டும் நடந்த வன்முறை சம்பவத்தில் கூகி இனத்தைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. இன்று சென்னையில் ஆபரணத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே உள்ள பால் உற்பத்தி ஆலையின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்தார்கள்.
உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் உடன்படிக்கையை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பிலிருந்து தற்போது 21% முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்கள் வடகொரியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இரு நாடுகளும் இணைந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. கியூபாவின் அதிபர் மிகல் டியாஸ் கானல் மற்றும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கிறது. தென்கொரிய அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்ட வாக்குப்பட்டியலை மீட்டிருக்கிறார்கள். அவற்றில் சுமார் 2000 வாக்குச்சீட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு நைஜரில் உள்ள சஹாரா பாலைவனத்தில் லொரியொன்று செயலிழந்ததால் பாதிப்படைந்த மக்கள் தாகம் காரணமாக குறைந்தது 49 பேர் அங்கு உயிரிழந்து போனார்கள். உகண்டா கொங்கோ எல்லை மூடிய நிலையில் வர்த்தகர்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எபோலா தொற்று காரணமாக உகண்டாவுக்கும் கொங்கோவுக்கும் இடையான எல்லை மூடப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மணிக்கணக்காக எல்லையில் காத்திருக்கிறார்கள். வனவிலங்கு நிபுணர்கள் புதிய தட்டான் பூச்சி வகைகள், அறியப்படாத வெட்டுக்கிளிகள், 60 வகையான பட்டாம்பூச்சிகள், விட்டின் பூச்சிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவின் கிழக்கில் உள்ள லோவெட்டோபி லக்கி லக்கி எரிமலை வெடித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டத்தை சிவப்பு பந்திலிருந்து பிங்க் பந்துக்கு மாற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் யோசனைக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் 2-1 என்று வென்று அசத்தியுள்ளது. டெல்லியில் வரும் 19 தொடங்கும் ஆசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப்புக்கு தங்கள் அணியை அனுப்புவதில்லை என்று பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. நோர்வேயின் ஓஸ்லோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நோர்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்று சாதனையை தமிழரான பிரஜ்ஞானந்தா படைத்திருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை நேரில் காண செல்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்ல முடியாது. கால்பந்து அரங்கங்களில் போத்தல்கள் சில சமயங்களில் வீசி எறியப்படுவது உண்டு. பாதுகாப்பு நலன் கருதி அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் அவற்றுக்கு தற்போது தடை விதித்திருக்கிறது. உலக கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோர்வ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கான நுழைவுச்சீட்டுகளை இலவசமாக பெற்றுக்கொண்ட சுமார் 60 ரசிகர்களின் நுழைவுச்சீட்டுகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அந்த அமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 387.79 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.50 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.05 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.40 ரூபாய். 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.02 ரூபாய், இந்திய பிரமதியில் 126.79 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 241.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.18 ரூபாய். கேட்டது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:18. தமிழொலியில் ஆன அன்பு உறவுகளை நேற்று நான் அறிவித்தது போல் இப்பொழுது தொடர இருக்கின்றது. அன்பு உறவுகளே, எமது அன்பு உறவுகள் கேட்காமல் எங்களுக்காக அள்ளித்தந்த அன்பு உறவுகளினுடைய பெயர், அவர்கள் தந்த தொகைகள், என்னென்ன நாட்டிலிருந்து தந்திருக்கிறார்கள் என்பதனை விவரமாக உங்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த நிகழ்வு தொடங்குகின்றது. நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள் அன்பு உறவுகளே.
7: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும்

நேரம் சரியாக 10:22 ஐக்கியராஜ்யத்தில் 9:22. பொய் வழக்கு, அதாவது நாங்கள் வாடகை கட்டவில்லை என பொய் வழக்கு போட்டமை பற்றிய கலந்துரையாடல் 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவி மஹாலில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கலந்துரையாட வந்த டிஆர்டி தமிழொலியின் அன்பு நேர்கள் வழங்கிய அன்பளிப்பு பற்றிய விவரம். அன்புறவர்களே, நாங்கள் கேட்கவில்லை பணம் தாங்கள், பணத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று நாங்கள் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவில்லை. அப்படி சொல்லாமலே அவர்கள் கொண்டு வந்து அள்ளி தந்தார்கள் எங்களுக்கு. அதே போல் இந்த கதையை பரவப்பட்டு ஜெர்மனியிலும் பணத்தை பத்மநாதனுடைய பேங்குக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இவ்வாறு பல வகைகளிலும் எங்களோடு தோளோடு தோல் 29 தோளோடு கொடுத்து ஒரு சகோதரமாகவோ ஒரு சகோதரி பாசத்தோடையோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பிட்டவரை நாங்கள் ஒரு நாளும் மறப்பதில்லை. அந்த வகையில் உங்களுடைய இரத்தத்தை பிழிந்து நீங்கள் உழைத்த பணத்தில் எங்களுக்கு அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் மனவேதனையாகவும் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, அந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எங்கள் இதே நிறைந்த நன்றிகளை எமது நிலைய கலையத்தார் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சேவை புனிதமானது. உங்களுக்கு எப்பொழுதும் இறைவனுடைய அருளும், அதாவது இறைவனுடைய வாசல் எப்பயும் உங்களுக்காக திறந்திருக்கும் என்பதனையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, நாங்கள் உங்களிடம் ஒருவரிடம் நாங்கள் பாசு கேட்கவே இல்லை. தரசம் கூட அதை தான் வட்டிக்கு எடுத்து நான் வேங்கில கடை கிரெடி எடுத்து செய்கிறேன் என்று இப்பொழுது கிரெடியும் அவர் எடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் எங்களுடைய நேயர்கள் நாங்கள் எங்களை கைவிட மாட்டோம் என்று எங்களோடு உறுதியாக நின்று இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அத்தனை இதயங்களுக்கும் இந்த இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணத்தை அனுப்பி அன்பு உறவுகள் எங்களிடம் கையிலே கொண்டு வந்து அங்கேயே தந்தார்கள். வாங்கினேன், என்னுடைய கையால் தான் அதுகளும் வாங்கப்பட்டது. அன்பு உறவுகள் எல்லாத்திற்கும் நான் தான் ஒருவன். அந்த வகையில் அவர்களுடைய பணத்தை வாங்கிய ஒருவன். அந்த அப்பொழுது நான் அந்த பணத்தை வாங்கியவர்கள் தந்தவர்களுடைய தொகை விவரங்களை தருகின்றேன். யாராவதை நான் விட்டிருந்தால் மன்னித்து எனக்கு தொலைபேசியூடாக அழைப்பை ஏற்படுத்துங்கள். திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் 500 தந்தவர். அந்த இடத்துல வைத்து 500 தந்தவர். அதில் 100 டிஆர்டிக்கு பிறந்த நாளுக்கு என்று சொல்லி கழிச்சாச்சு. இப்பொழுது 400 இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. திருமதி கமலவணியன் நவரத்னராஜா அவர்கள் 300 தந்தவர் தந்திருக்கின்றார். திருமதி வதனா தயாளன் அவர்கள் 100. திருமதி பிலோமன அஞ்சன் அவர்கள் 100. திரு ரமேஷ் அவர்கள் அங்கே கலந்துரையாட வந்தவர், இப்பொழுது காலையில் கூட சொன்னார் தன் பக்கத்துக்கு இருந்த காசை தான் தந்தை 100 தந்திருக்கின்றார் ரமேஷ் அவர்கள். திரு பாடகர் மகேந்திரன் அவர்கள், அதாவது சுவிஸ் போர்டர்கிட்ட இருந்து அவர் கூட அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார், மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. பாடகர் மகேந்திரன் 150 தந்திருந்தார். திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் 250 தந்திருந்தார். திருமதி கலாராணி வரதராஜன் அவர்கள் 200. செல்வி தனுஷா ஜெயக்குமார் அவர்கள், அதாவது சித்ரா ஜெயக்குமாருடைய அன்பு மகள், 200. செல்வன் சுகிர்தன் சுப்பிரமணியம், அதாவது மனோகரி சுப்பிரமணியத்தினுடைய அன்பு மகன், 150. திரு விபி அவர்கள், என்னுடைய மனைவியினுடைய துன்பங்கள் முடிந்து அந்த துன்பத்தோடும் எங்களுடைய ஒன்று உடலுக்கு கலந்து கொண்டு அவர் கூட விபி அவர்கள் 100 தந்திருந்தார். திருமதி சோதி புஷ்பா அவர்கள் 300 தந்திருந்தார். திருமதி பாமா ராஜரட்னம் அவர்கள் 200 தந்திருந்தார். திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் என்பவர்கள், வயதானவர்கள் எங்கள் வானொலியை கேட்கின்றார்கள், அவர்கள் இங்கே எமது வானொலியை தேடி வந்து அந்த தாயார் 201 தந்திருந்தார். திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்ற அல்லது நீங்கள் தூங்குகிறீர்களோ தெரியவில்லை, 201 எங்களுக்கு மொய் எழுதியிருக்கின்றார் அந்த தாயார். அவருக்கு 80 கூட எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன். நல்ல தாயினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அன்பு சகோதரர் உமாபதி அவர்கள், அந்த நாளிலிருந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உமாபதி அவர்கள், 520 தந்திருந்தார். எங்கள் வானொலிக்கு ஒன்றென்றால் அவர் அடிக்கடி இப்போ மட்டும் தடவில்லை, அவர் அந்த நாளிலிருந்து காசு கொண்டு வந்து உதவி செய்கிறார். அவர் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்ல இதயம். திருமதி தேவி தனராஜ் அவர்கள் 150. திருமதி ஸ்கந்தா அவர்கள்
300 யூரோக்கள். திரு முத்து அவரும் எங்களுடைய வானொலியை நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர், 100 யூரோக்கள் தந்திருந்தார். திரு பாடகர் துறை டென்மார்க்கில் இருந்து அவர் யாருடையோ கொடுத்துவிட்டு அவர்கள் எங்களுடைய கதவை தட்டி தந்திருந்தார்கள். பாடகர் துறை அவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய 100 யூரோ நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் 200 யூரோக்கள். செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் பாடகர், எங்களுடைய குட்டி பாடகர், 500 யூரோக்கள் எங்களுக்காக அன்பளிப்பு தந்திருக்கின்றார்கள். இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு காசுகளை எங்களுக்கு அள்ளி தந்திருக்கின்றார்கள். இந்த இதயங்களை எங்களால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஆண்டவனுப்பே ஒரு கதவை திறந்து உங்களுக்கு நல்லது செய்வான். திருமதி பிரேமா கைலாயநாதன் அவர்கள் 250 யூரோக்கள். திருமதி ராசாத்தி தியாகராஜா அவர்கள் 150 யூரோக்கள். அதனைத் தொடர்ந்து திரு மல்லாகன் ரவி அவர்கள் 500 யூரோக்கள். நிலகிலுமே அவர் என்ன உடனடியாக எங்களுடைய வானில் என்றால் உடனடியாக முன்னுக்கு நிற்கின்றவர் அந்த மல்லாகன் ரவி அவர்கள். செல்வகுமார் அவர்கள் அவரும் எங்களுடைய வானொலியினுடைய ஒரு பரம ரசிகனாகவும் இருக்கின்றார், 200 யூரோக்கள். திருமதி பாமினி உமாகாந்தன் அவர்கள் 150 யூரோ அவருடைய மகன் ஊடாக பெற்றுக்கொண்டோம். திருமதி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து 500 யூரோக்கள். சித்ரா பவன் அவர்கள் 500 யூரோக்கள்.

பேங்கிற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி என்னிடம் கூறியது, மீனா மகேஸ்வரன் அவர்கள் 250 யூரோக்கள், சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோக்கள், திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள் 150 யூரோக்கள், மேரி மெக்டிலின் 200 யூரோக்கள், அந்த அக்கையும் தந்தையுமாக சேர்ந்து, அதாவது இந்திரா ஒருத்தருக்கு பேர், மற்றவருக்கு பேர் இத்தாலியில் இருப்பவருக்கு வசந்தா, 200 யூரோக்கள், உதயன் அவர்கள் 200 யூரோக்கள், ரஜினி நாகேந்திரம் அவர்கள் நேற்று தொடர்பு கொண்டு அவருடைய அன்பு கணவர் 400 யூரோக்கள், ஜெயந்தி மாலா அவர்கள் தொடர்பு கொண்டு 150 யூரோக்கள். ஜெர்மனியில் வசிக்கின்ற எமது அன்பு நேயர்கள், இவர்களை தெரியாத விடயங்கள் இப்படி தொலைபேசியூடாக அவர்கள் கதைத்து கதைத்து கதைத்து கதைத்து போய் இவ்வளவு பேரும் தந்திருக்கிறார்கள். மற்றதுங்களுடைய அறிவிப்பாளர்களும் தங்களால் இயன்ற பண வசதியையும் செய்திருக்கின்றார்கள். இப்போ ராஜா அவர்கள் 150 யூரோக்கள், ரகு அவர்கள் 500 யூரோக்கள், சோபிதா அவர்கள் 100 யூரோக்கள், திரு எங்களுடைய அறிவிப்பாளர் திருமதி திரு அவர்கள் 200 யூரோக்கள், சுரேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், இந்திரன் அவர்கள் 100 யூரோக்கள், அருண்மொழி அவர்கள் 100 யூரோக்கள். இவ்வாறு மற்றவர்கள் நான் சந்திக்க இல்லை, அவர்களிடம் இதை கொடுக்கவில்லை, அவர்களும் பார்த்து அவர்களுடைய தொகையை எழுதுவார்கள். நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்காக இவ்வளவு பேரும் எங்களுக்கு பணத்தொகையை தந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வம் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தருகின்றேன். அதாவது நான் எழுதாமட்டிருந்தால், அப்படி எழுதவில்லை என்று சொன்னால் உடனடியாக தொலைபேசி, எங்களுடைய திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் 400 யூரோக்கள், திருமதி கமலவணி நவராஜா அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி வதனா தயாளன் அவர்கள் 100 யூரோக்கள், திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100 யூரோக்கள், திரு ரமேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், திரு பாடகர் மகேந்திரன் அவர்கள் 150 யூரோக்கள், திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் 250 யூரோக்கள், திருமதி கலாராணி வரதராஜன் அவர்கள் 200 யூரோக்கள், செல்வி தனுஷா அதாவது ஜெயக்குமார் 200 யூரோக்கள், செல்வன் சுகிர்தன் சுப்பிரமணியம் அவர்கள் 150 யூரோக்கள், விபி பத்மநாதன் அவர்கள் 100 யூரோக்கள், திருமதி சோதி புஷ்பா அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி பாமா ராஜரட்னம் அவர்கள் 200 யூரோக்கள், திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள் உங்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த எங்கள் இல்லம் தேடி வந்து அந்த பணத்தை அவர்கள் 80 வயசு அந்த தாயாருக்கு ஒரு மகாலட்சுமி எங்களுடைய நிலைய கலையத்திற்கு வந்த மாதிரி இருந்தது. 201 யூரோ கொண்டு வந்து அன்பாக தந்தங்கள் மீது பாசமலையை பொழிந்து சொல்லினார். உமாபதி அவர்கள் வருட வருடம் அவர்கள் சில உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றவர், 520 யூரோக்கள் தந்திருக்கின்றார். திருமதி தேவி தனராஜ் அவர்கள் 150 யூரோக்கள், ஸ்கந்தா அவர்கள் திருமதி 300 யூரோக்கள், திரு முத்து அவர்கள் எங்களுடைய வானொலிக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் 100 யூரோக்கள், பாடகர் துறை அவர்கள் டென்மார்க்கில் இருந்து தன்னுடைய உறவினர்கள் மூலம் எமது வானொலியை கொண்டிருந்தார்கள், திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் 200 யூரோக்கள், செல்வன் அபிவரதன் சத்யராஜ் அவர்கள் 500 யூரோக்கள், திருமதி பிரேமா ஹைலாநாதன் அவர்கள் 250 யூரோக்கள், திருமதி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் 150 யூரோக்கள், மல்லாகம் ரவி அவர்கள் 500 யூரோக்கள், செல்வகுமார் அவர்கள் 200 யூரோக்கள், திருமதி பாமனி உமாகாந்தன் அவர்கள் 150 யூரோக்கள், சித்ரா பவன் அவர்கள் 500 யூரோக்கள், அகிலன் ஆர்த்தியன் அவர்கள் பேங்குக்கு அனுப்பியிருக்கிறார் 500 யூரோக்கள், திருமதி சகுந்தலா தியாகராஜ் அவர்கள் 100 யூரோக்கள், பேபி சிவா அவர்கள் 500 யூரோக்கள். எல்லோருக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் ஜெர்மனியிலிருந்து அவர்கள் தொலைபேசி ஊடாக அழைப்பே பத்மராணியிடமிருந்து இந்த தகவல் எனக்கு கிடைக்கவில்லை. பத்மராணி ஒரு சில தகவலை தந்திருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் 250 யூரோக்கள், சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோக்கள், சாந்தினி வடிவேல் அவர்கள் 150 யூரோக்கள், மேரி மெக்டிலின் அவர்கள் 200 யூரோக்கள், திருமதி இந்திரா வசந்தா சகோதரிகள் இத்தாலியிலே இருந்து 200 யூரோக்கள், உதயன் அவர்கள் 200 யூரோக்கள், ரஜினி நாகேந்திரம் அவர்கள் 400 யூரோக்கள், ஜெயந்தி மாலா அவர்கள் 150 யூரோக்கள். இதில் அறிவிப்பாளர்களும் தங்களால் இயன்ற ராஜா அவர்கள் 150 யூரோக்கள், ரகு அவர்கள் 500 யூரோக்கள், சோபிதா அவர்கள் 100 யூரோக்கள், திரு அறிவிப்பாளர் 200 யூரோக்கள், சுரேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், இந்திரன் அவர்கள் 100 யூரோக்கள், அருண்மொழி அவர்கள் 100 யூரோக்கள். இவ்வாறு எங்களுக்கு இந்த பணம் எழுதப்பட்டு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எல்லோருக்கும் எங்களுக்கு இதய நிறைந்த நன்றிகளை டிஆர்டி தமிழொலி குடும்பம் தெரிவித்துக் கொள்கின்றது. உங்களுக்காக நீங்கள் செய்த உதவிகளை நாங்கள் மறக்க மாட்டோம். நிச்சயமாக நாங்களும் எங்களுடைய பயணத்தை உங்களுடைய விருப்பத்திற்காமே நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்கவே இல்லை, கேட்காமல் அள்ளித்தருகின்றது தான் உண்மையான ஒரு கொடை. அந்த கொடைக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பணம் வந்துட்டு நாங்கள் அப்படி இந்த
தலகால் தெரியாமல் இல்லை, நாங்கள் அமைதியாக அந்த பணத்தை நாங்கள் பொன்னாக எதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று

0: உங்களுக்குண்மையாக பல தேவைகள் இருக்கின்றது அன்பு உறவுகளே. அந்த பல தேவைகளுக்கு ஆண்டவன் இப்பொழுதுதான் கண்ணை திறந்திருக்கின்றார். அந்த ஆண்டவனுடைய சக்தியும் அந்த அருளும் சேர்ந்து நல்லதாக எல்லா விடயங்களும் முடியும் என்று நான் நம்பிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இதே போர்மான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, நீங்கள் தொடர்ந்து காலை பூந்தன நிகழ்ச்சி காலைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் தெரிவிக்கலாம், அந்த பாடலையும் கேட்கலாம். அன்பு உறவுகளே,
1: நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் 044 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 079 230 80 04.
3: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க
4: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ், பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyychandraskar.com feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.
0: நேரம் சரியாக 10:39 மைக்கராட்சியத்தில் 9:39 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: என்ன
6: பாடல கேட்க போறீங்க?
5: நான் ராஜானே நீங்களே நிலைமை இருக்காரு என வேண்டிக் கொண்டு நான் நேரம் நல்ல நேரம் இதுதானே நல்ல நேரம்
6: சொல்றீங்க. நானும் உங்களுக்கு தனிப்பிரவி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுலா பாடிய பாடலை உங்களுக்காக தருகின்றேன் சௌதரி.
5: நன்றி வணக்கம் ராஜா.
6: நன்றி அம்மா.
5: நன்றி வணக்கம்.
6: அவர் சௌதரி ஜெயந்தி மாலா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில்.

அனுபவிக்கும் நேரம்

0: நேரம் சரியாக 10:43 ஐக்கியராஜ்யத்தில் 9:43 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூங்கா. இந்த வேளையில் எங்களுக்காக ஒரு புது அறிவிப்பாளர் வந்திருக்கின்றார், அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் அறிவிப்பாளர்.
1: இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும். இனிய காலை வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் ராஜன் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம். எந்த பேரெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?
1: நாங்கள் டிஆர்டியை தொடர்ந்து டிஆர்டி தமிழ்லேயே தொடர்ந்து கேட்கறது
0: அளவு கலந்து கொள்வதில்லை.
1: அப்பப்போ நேரம் இருக்கும்போது நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்வோம்.
0: நன்றி நன்றி. இணைய இளைய கலையத்துக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரர் சோதி அவர்கள். நல்லமா இருக்கீங்களா சோதி? நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? என்ன செய்யறாங்க இல்லத்து அரசி? சமைக்கிறா. அப்ப நீங்க அதுக்குள்ள தெரியாம ஒரு பாட்டு கேட்க வந்துட்டீங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க? எப்ப எங்களுக்கு தெரியாம மகன்தான் தர்மர். அஞ்சு பேர்ல ஒரு நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்ற சௌரம் கேட்டு மலங்கள்.
2: நன்றி.
3: பழைய வேண்டா யமனை பார்த்து சிரிப்ப வேண்டா. நான் செத்து பழைச்ச வேண்டாம்.

தங்கு போல சுடச்சுட வெளுத்து வளரும் ஜாதி எடா வந்தால் தெரியும் தேதி எடா நான் செத்து போனச்ச வந்தான்.

யாரு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. குண்டுகள் போட்டு குழைச்சாங்க ஆனா காந்தியும் இங்கேயும் இழைச்சாங்க. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடா அதனால் தோல்வி இல்லையடா. நான்

வைத்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டமிடு பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா கொடுப்பதை கொடுத்தா தெரியுமடா உன் இடுப்பையும் ஒடிக்கா புரியுமடா காலந்தோறும் குட்ட குட்ட குனிஞ்சு கொடுமைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்து நிமிர்ந்த கூட்டமடா எதிர்த்தா பாலை நறுக்குமடா நான் செத்து பொழைச்சவண்டா எவனை பார்த்து சிரிப்பவண்டா நான் செத்து பொழைச்சவண்டா செத்து பொழைச்சவண்டா செத்து பொழைச்சவண்டா

0: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை பொதுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த அதிகாலை வேளையில் பாடலை விரும்பி கேட்க வந்திருக்கும் அன்பூரவை அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் யோகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? இதுக்கு முதல் உங்களுடன் உரையாடிய அறிவிப்பாளரை ஒரு சற்று நேரம் ஓய்வெடுக்க அனுப்பிவிட்டு நான் உங்கள் சற்று நேரத்துக்கு புது அறிவிப்பாளராக பயணிக்க வந்துள்ளேன். நீங்கள் சொல்லியமா அப்படி சொல்லமா இருக்கிறீங்களா?
1: கடற்கிறது

0: ஒரு இடமும் எனக்கு தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கேக்குதா? கொஞ்சம் தேய்ச்சி போனார் போல இருக்குது. அதான் என்னோட பெயரை நீங்கள் முடிந்தால் கண்டுபிடிங்கள். உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருந்துதான் நானும் வந்துள்ளேன்.
1: உங்கள் ஊருக்கு அருகாமை இல்லையா?
0: ஆமாம்.
1: சாவச்சேரி
0: என்ன அம்மா, நீங்க புது புதுசா உங்க ஊர் எல்லாத்தையும் மாத்தி கொண்டு வரீங்கள். உங்க ஊர் சாவச்சேரி என்று புதுசாக கூற வருகிறீர்கள். அதே ஊர் தான். அதே பூநகரில் இருந்து இது உங்கள் சுதாகர். அம்மா நலமா இருக்கிறீங்களா?
1: சுதாகர்
0: கட்டிக்காரன். ராஜா நாயக் ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுப்போம் சொல்லி ஒரு பத்து
1: நிமிஷம்
0: ஒரு பத்து நிமிஷம் ராஜா நாயக் ஓய்வு கொடுத்து விட்டு உங்களுடன் கலந்து பயணிக்கலாம் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். ஜோகேஸ்வரி அம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க வந்துள்ளீர்கள்?
1: பாட்டொன்று கேட்டு பரவசமானேன் நான், அதை பாடவில்லை. அந்த பாட்டு தாங்க.
0: அருமையான பாடல் நீங்கள் பாடியதே இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் அருமையாக இருந்தது. இந்த காலை வேளையில் எல்லோரும் இந்த பாடலை கேட்டு பரவசம் ஆகுமா?
1: கேண்டிக்காரன் பேச்சு என்ன சூப்பரா இருக்குது.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வருகிறது. நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: அன்பு கேட்கின்றது தமிழொலியில் ஐரோப்பிய நேரம் தற்பொழுது 10:56 நிமிடங்கள், பிரித்தானிய நேரம் 9:56 நிமிடங்கள். இந்த காலை புந்தல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உறவை அன்பாக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
1: இனிய புதிய அறிவிப்பாளர் சகோதரன்
0: நம்ம சிவசுந்தரிங்க மாமா.
1: வணக்கம் சுதாகர் அவர்களுக்கு உமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களோட குரல் அந்த மாதிரி, அறிவிப்பாளருக்கு அந்த மாதிரி ஒலிக்கிறது. உங்கள் சேவையில் நின்று வரட்டும்.
0: நன்றி, நன்றி, நன்றி அம்மா. நான் உங்களை இதுவரை ஏமாத்த விரும்பவில்லை. உண்மையை கூறி வருகிறேன். நான் ஒரு சிறிய நேரம், அதாவது ஒரு 15 நிமிடம் தான், ஒரு அறிவிப்பாளராக ராஜாண்ணாவுடன் கலந்து இந்த டிஆர்டி வானொலியூடாக கொஞ்ச நேரம் பயணிக்கலாம் என்று வந்திருந்தேன். வந்த இடத்தில் நிச்சயமாக ராஜாண்ணாவை பார்த்துவிட்டு போகணும் என்றுதான் நான் ஓடி வந்தேன்.
1: உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் என்றாலும் அதுவும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தானே இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு.
0: நிச்சயமா ஆமா ஆமா. நீங்க எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் சகோதரம். நான் கேட்கவிருக்கும் பாடல் 100 ஆண்டுகள் நீ வாழ்கவே.
0: அருமையான பாடல் ஒன்று இந்த காலை வேளையில், இந்த சனிக்கிழமை காலை வேளையில் அருமையான பாடல் ஒன்றை காலை பூந்தொன்றூடாக கேட்டு வந்து வைக்கிறேன். நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட பாடலை அள்ளி வணங்குகிறோம், கேட்டு மகிழ்வோம் எல்லோரும் சேர்ந்து.
1: நன்றி சகோதரன், உங்களிடம் இருந்து அன்பாக விடப்படுகின்றேன்.
0: நன்றியம்மா, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நான் தாசாதி தியாரசா அழைக்கிறேன்.
0: தாசாத்தி தியாராஜா அக்கா, அப்படி நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். எனக்கு நன்றாகவே அறிந்த குரலும் அறிந்த பேரும். நிச்சயமாக அந்த காலத்தில்.
2: நன்றி
0: அம்மா, உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. இந்த டிஆர்டி நேசிக்கும் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நிச்சயமாக நானும் அதில் ஒருவன். உங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நலமா
2: இருக்கிறீங்க?
0: நன்றி, நன்றி, நன்றி. வேறு ஏதாவது, வேறு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா இந்த காலை பூந்தொன்றல் வேளையில்?
2: நன்றி
0: ராஜா அருகில் நிற்கிறார். நான் அவருடன் இருந்து கலந்து உரையாடி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. நன்றி அம்மா, அடுத்தடுத்த முறையில் கலந்து சிறப்பிப்போம். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம், நன்றி.

0: நிற்கும்
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி ஏர்மனையிலிருந்து திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். அவர்களோடு இணைந்து ராசாத்தி தியாகராஜாவை ஒலித்துக் கொண்டார். இதுவரை நேரம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களும் நிலைய கலையத்துக்கு ஹாலாந்திலிருந்து வருகை தந்த சுதாகரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய காலை பூந்தன்றல் தொடர்கின்றது. மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் 52வது ஆண்டு நினைவு நாள் வவுனியாவிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர்களுடைய எலும்பு கூட்டு தொகுதியுடன் 11 எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிளிநொச்சி மாவட்ட பழைய கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி நேற்று போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் அது இன்றும் தொடர்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. தொழில் புரிவோருக்கு எப்போது வேண்டுமானாலும் உயர்கல்வியை பெறுவதற்கு அரச கட்டமைப்பில் உள்ள ஒரே பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகமே என்றும் அதற்காக அரசாங்கம் விசேட தலையீட்டை மேற்கொள்ளும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் உத்தியோர்வ வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாத இறுதியில் 1.6% அதிகரித்து 6.873 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த தொகையானது சீன நாணய பரிமாற்றல் வசதியையும் உள்ளடக்கியது என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று விகித சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டு வர முடியாது என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்திருக்கிறார். வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே தமக்கு நெருக்கமானவர்களுக்கு நாணய கடிதம் திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை முக அரசியலால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் தந்தையுடன் இணைந்து தெரிவிக்கிறார். அண்மை காலமாக அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதானது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது என்பதை குறிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் பிரச்சாரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ மக்களை கேட்டிருக்கிறார். இலங்கையின் மின்சக்தி மாற்றத்துக்கு வெறும் மின்கல உற்பத்தி சேமிப்பை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்றும் சூரிய சக்தி மற்றும் காற்று மின் உற்பத்தி விரிவாக்கத்துடன் தேசிய மின்கட்டமைப்பில் பாரிய மறுசீரமைப்புகள் அவசியம் என்று வலுசக்தி பிரதி அமைச்சர் இல்யாஸ் அர்காம் தெரிவித்திருக்கிறார். மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் திட்டம் இலங்கையில் முதன் முதலாக வவுனியாவில் ஆரம்பமாகியுள்ளது. சிறுபோகத்தில் நெல் விவசாயத்துக்காக ஹெக்டர் ஒன்றுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மட்டக்களப்பு ஈராவூர் ஐந்தாங்குறிச்சி எல்லைப் பகுதியில் ஈராவூர் நகரசபையினால் கொட்டப்படும் கழிவுகள் காரணமாக அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக சுகாதார பிரச்சினைகளையும் மத வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும் பல முறைப்பாடுகளை முன்வைத்தும் அதற்கான தீர்வுகள் இன்று வரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று ஈராவூர் பற்றி பிரதிசபை உறுப்பினர் நிலாந்தன் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் June 2 முதல் 4 வரை நடைபெற்ற தீவு நாடுகளின் பெருங்கடல் உச்சி மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீர்வாழ் மற்றும் பெருங்கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அங்கு வலியுறுத்தியிருந்தார். அரசாங்க சொத்துக்களை குற்றவியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக குற்றப்பிணாவு திணைக்கழகத்தின் நிதி குற்றப்பிடாவு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஊடக செயலாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார்.
பொத்துவில் பானம வீதியின் பசரைச்சேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிளவத்தை பகுதியில் நேற்று வாழ்வெட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்திருக்கிறது. நீர்கொழும்பு களப்பு பகுதியில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டு வந்த 477 கிலோகிராம் பீடி இலைகளுடன் இரண்டு சந்த நபர்கள் ஒரு டிங்கி படகுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவநிலைமை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றும் தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்துடன் 35,228 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெரோரிசியா என்ற யானைக்கால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி குறித்து இலங்கை சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,400 ரூபாவாகவும் ஒரு கிராமின் விலை 44,175 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய பொருளாதாரம் கடந்த 2025-2026 நிதியாண்டின் 4 காலாண்டில் 7.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அரசின் பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு முழு வரி விலக்கு அளிப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புக்காக கிரேட்டர் நிக்கோபார் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறுவது போய், அந்த திட்டம் தொழிலதிபர் அதானி ஹோட்டல்கள் சூதாட்ட விடுதிகள் கட்டுவதற்கே கொண்டுவரப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு பிளவுபட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒன்றிணைக்க கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். ஸ்ரீ வைகுண்டம் தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் பெயரை கூறியே அழைத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைக்க உள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளது. அண்ணாமலை நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இயக்கத்தில் பதிவு செய்து இணைந்துள்ளவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துவிட்டது. கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரின் செயலாளராக மதுரையைச் சேர்ந்த தமிழ் IAS அதிகாரி ராஜேந்திர சோழன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்ததன் காரணமாகவே அந்த மாநிலத்தில் முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் தனக்கு இல்லை என்றும் தன்னை மன்னித்து விடுமாறு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி அகிம்சா சதுர்வேதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக குளிரூட்டும் கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மின் நுகர்வு கடந்த மே மாதத்தில் 11.55% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டில் இதுவரை 1076 இந்தியர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் 5 தலைமுறை சூகோய் SU-57 போர் விமானங்களை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள தமிழக இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்குவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் நேற்று அதிகாலை மீண்டும் நடந்த வன்முறை சம்பவத்தில் கூகி இனத்தைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. இன்று சென்னையில் ஆபண்டத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே உள்ள பால் உற்பத்தி ஆலையின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்தார்கள்.
உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் உடன்படிக்கையை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பிலிருந்து தற்போது 21% முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்கள் வடகொரியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இரு நாடுகளும் இணைந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. கியூபாவின் அதிபர் மிகல் டியாஸ் கானல் மற்றும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கிறது. தென்கொரிய அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்ட வாக்குப்பட்டியலை மீட்டிருக்கிறார்கள். அவற்றில் சுமார் 2000 வாக்குச்சீட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு நைஜரில் உள்ள சஹாரா பாலைவனத்தில் லொரியொன்று செயலிழந்ததால் பாதிப்படைந்த மக்கள் தாகம் காரணமாக குறைந்தது 49 பேர் அங்கு உயிரிழந்து போனார்கள். உகண்டா கொங்கோ எல்லை மூடிய நிலையில் வர்த்தகர்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எபோலா தொற்று காரணமாக உகண்டாவுக்கும் கொங்கோவுக்கும் இடையான எல்லை மூடப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மணிக்கணக்காக எல்லையில் காத்திருக்கிறார்கள். வனவிலங்கு நிபுணர்கள் புதிய தட்டான்பூச்சி வகைகள், அறியப்படாத வெட்டுக்கிளிகள், 60 வகையான பட்டாம்பூச்சிகள், விட்டின்பூச்சிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவின் கிழக்கில் உள்ள லோவெட்டோபி லக்கி லக்கி எரிமலை வெடித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டத்தை சிவப்பு பந்திலிருந்து பிங்க் பந்துக்கு மாற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் யோசனைக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் 2-1 என்று வென்று அசத்தியுள்ளது. டெல்லியில் வரும் 19ஆம் தேதி தொடங்கும் ஆசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப்புக்கு தங்கள் அணியை அனுப்புவதில்லை என்று பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. நோர்வேயின் ஓஸ்லோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நோர்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்று சாதனையை தமிழரான பிரக்ஞானந்தா படைத்திருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை நேரில் காண செல்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்ல முடியாது. கால்பந்து அரங்கங்களில் போத்தல்கள் சில சமயங்களில் வீசி எறியப்படுவது உண்டு. பாதுகாப்பு நலன் கருதி அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் அவற்றுக்கு தற்போது தடை விதித்திருக்கிறது. உலக கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோர்வ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கான நுழைவுச்சீட்டுகளை இலவசமாக பெற்றுக்கொண்ட சுமார் 60 ரசிகர்களின் நுழைவுச்சீட்டுகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அந்த அமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 387.79 ரூபாய் இந்திய பிரமதியில் 109.50 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.87 ரூபாய் இந்திய பிரமதியில் 95.05 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422.87 ரூபாய் இந்திய பிரமதியில் 119.40 ரூபாய். 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.02 ரூபாய் இந்திய பிரமதியில் 126.79 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 241.45 ரூபாய் இந்திய பிரமதியில் 68.18 ரூபாய். கேட்டது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: புன்னகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாது இங்க போங்க போ.
2: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordre Viti Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibis Ilakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த எஸ் ராஜாண்ணி அவர்களுக்கு எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு
1: உலக தமிழரின் மனங்களில் எல்லாம் சொல்லும் தமிழின் வாசம் வீச பாடும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. என் கேள்விக்கென்ன பதில்? பிரதி சனிக்கிழமை தோறும் நிகழ்ச்சிக்கு அனுசனை கொடுத்து வருகின்றார்கள் ஆப்டிக் 77 நிறுவத்தினர். அவர்களுக்கு எமது வணக்கத்தையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நேரம் ஆப்டிக் 77 நேரம், கிளைய நேரம் சரியாக 11:22 நிமிடங்கள், அக்கியராஜ்யத்தில் 10:22 நிமிடங்கள், தாயகத்தில் மதியம் 2:52 நிமிடம். நேர்களே, பிரதி சனிக்கிழமை தோறும் ஆப்டிக் 77 ஆதரவுடன் இடம்பெறும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வளமை போல் உங்களுக்காக 5 கேள்விகள் காத்திருக்கின்றது. 5 கேள்விகளில் வளமை போல் முதலாவது கேள்வி சரியா தவறா? மீதி 4 கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெரிவு செய்து எமது வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0301 4832 3540. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0301 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0703 6 50 0 7 74 27. கேள்விகளை இணைத்துவிட்டு நாங்கள் ஆப்டிக் 77 பக்கம் செல்ல இருக்கின்றோம். நேர்களே, வருகின்றது முதலாவது கேள்வியாக. 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியில் 32 நாடுகள் பங்கேற்கின்றது, இக்கூற்று சரியா தவறா? 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியில் 32 நாடுகள் பங்கேற்கின்றது, இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வருகின்றது.

இரண்டாவது கேள்வியாக வருகின்றது. எட்டு கரங்கள் கொண்ட கடல் உயிரினம், எட்டு கரங்கள் கொண்ட கடல் உயிரினம், விடை தெளிவாக வருகின்றது ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் நட்சத்திர மீன், கடற்குதிரை, திமிங்கலம்.

இரண்டாவது கேள்வியாக வந்தது, எட்டு கரங்கள் கொண்ட கடல் உயிரினம் ஆக்டோபாஸ், நட்சத்திர மீன், கடற்குதிரை, திமிங்கலம். மூன்றாவது கேள்வியாக வருகின்றது, நேர்களே, உலகில் அதிகம் பார்க்கப்படும் விளையாட்டு ஏது? விடை தெளிவாக வருகின்றது, டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து, பாஸ்கெட்பால். உலகில் அதிகம் பார்க்கப்படும் விளையாட்டு எது என மூன்றாவது கேள்வி வந்திருக்கின்றது. விடை தெளிவாக வருகின்றது, டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து, பாஸ்கெட்பால். நான்காவது கேள்வியாக வருகின்றது, தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிங்கம், புலி, குதிரை, சிறுத்தை. தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? விடை தெளிவாக வருகின்றது, சிங்கம், புலி, குதிரை, சிறுத்தை. நிறைவு கேள்வியாக வருகின்றது, ஒரு மாதத்தில் சராசரியாக நகங்கள் எவ்வளவு வளர்கின்றது? மூன்று மில்லி மீட்டர், ஒரு மில்லி மீட்டர், சைபர் இத்தசம் ஐந்து மில்லி மீட்டர், மன்னிக்கவும், இரண்டு தசம் இரண்டு மில்லி மீட்டர். நிறைவு கேள்வியாக வந்தது, ஒரு மாதத்தில் சராசரியாக நகங்கள் எவ்வளவு வளர்கின்றது? மூன்று மில்லி மீட்டர், ஒரு மில்லி மீட்டர், சைபர் தசம் ஐந்து மில்லி மீட்டர், இரண்டு தசம் இரண்டு மில்லி மீட்டர். மீண்டும் ஐந்து கேள்விகளையும் தருகின்றோம் நேர்களே. 2026 நடைபெற இருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 32 நாடுகள் பங்கேற்கின்றது. இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி அமைந்திருந்தது. இரண்டாவது கேள்வியாக, எட்டு கரங்கள் கொண்ட கடல் உயிரினம் ஆக்டோபாஸ், நட்சத்திர மீன், கடற்குதிரை, திமிங்கலம். உலகில் பார்க்கப்படும் விளையாட்டு எது? மூன்றாவது கேள்வியாக வந்திருந்தது. விடை தெளிவாக, டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து, பாஸ்கெட்பால். நான்காவதாக, தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிங்கம், புலி, குதிரை, சிறுத்தை. நிறைவாக வந்தது, ஒரு மாதத்தில் சராசரியாக நகங்களின் வளர்ச்சி 3 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர், 0.5 மில்லிமீட்டர், 2.2 மில்லிமீட்டர். சரி நேர்களை, நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவிக்கு மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். நாங்கள் இவ்வாறு கூறுவதற்கான காரணம், பல்வேறுபட்ட விடை தெரிவுகள் பல்வேறுபட்ட இணையதளத்தில் ஒவ்வொரு விதமாக காணப்படுகின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த அன்பான நிபந்தனைகளோடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் ஒப்திக் 77 பக்கம் சென்று உங்கள் அழைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்களே அதுவரை காத்திருங்கள். நிகழ்ச்சிக்கு அனுசனை கொடுத்து வருகின்றார்கள் ஒப்திக் 77 நிறுவனத்தினர். அவர்களுக்கு எமது சிறப்பான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

இப்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77 இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ் 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மறந்துவிடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒப்தி கேள்வத்தி எலிநாதருடன். இடம்பெறும் இன் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கும் ரமேஷ் அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கீங்களா?
0: நான் நிலமா, இப்ப நீங்க நிலமா?
1: நன்றி, நல்ல சுகம்.
0: எப்படி போகின்றது சுவிசி காலையில்?
1: மப்பம் வந்தாராம். ஆனா இன்று கொஞ்சம் வெயில் வந்து இருக்குது. இனி வார திங்கக்கிழமையில இருந்து பழையபடி வெப்பல்ல கூடிக்கொண்டு
0: செல்லாம்.
1: சமைக்க தெரியுது, மாற்றம் சொல்ல முடியாது.
0: ஊருலாப்பு போவீங்களா?
1: ஆமா, இந்த முறை பின்னோக்கி, அதாவது செப்டம்பர் பிறகுதான் வலிக்கிற ஐடியா.
0: சரி, டிக்கெட் மலி வந்த வழியா அப்படி வலிக்கிறீங்க?
1: என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்தது உங்களுடைய விடை தெரிவாக முதலாவது கேள்விக்கு வந்து தவறு, இரண்டாவது வந்து அக்டோபர்ஸ், மூன்றாவது வந்து கால்பந்து, நான்காவது சிறுத்தை, ஐந்தாவது வந்து
0: நன்றி.
1: நன்றி கணேஷ்.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: ஓம்
1: நன்றி.
0: உங்கள் வேண்டுதலுக்கு நன்றி.
1: நன்றி. அப்படியே வச்சுக் கொள்ளுங்க. முதலாவது பிள்ளை.
0: முதலாவது பிள்ளை.
1: அக்டோபர் காத்தந்து.
0: ஓகே.
1: திருத்தை. மூன்று மில்லி மீட்டர்.
0: மூன்று மில்லி மீட்டர். நன்றி டீச்சர். வேற வேற கேள்வி எல்லாம் சுகமா வருது உங்களுக்கு எல்லாருக்கும். வேற வேற கேள்விகள் சுகமா இருக்கின்றது நினைக்கின்றோம்.
1: நன்றி.
0: உடனுடன் இணைந்து கொள்கின்றார்கள் நீர்கள்.
1: நன்றி.
0: நன்றி. உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலம். நீங்க நலமா?
2: நான்
0: நலமா இருக்கேன். முதலாவது போடுறது. முதலாவது தவறு.
2: ரெண்டாவது அக்டோபஸ். மூன்றாவது கால்பந்து. நான்காவது சிறுத்தை.
0: நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். கமலவாணி. என்ன சவுண்ட் குறையுது? வேற வேற
3: என்ன? நான் அடிச்சு கொண்டே இருக்கிறேன். நீங்க இப்பதான் என்ன அவாத்துறீங்க?
0: நீங்க அடிச்சு கொண்டிருக்கிறது நானே காரணம். நீங்க அது உங்க அண்ணேட்டில கொடுவீங்க அடிக்கிறீங்க.
3: இந்த போனுக்கு அடிச்சா நீங்க நேரஞ்சில தான் எடுக்கிறீங்க. நான் ரமேஷுக்கு பின்னால அடிச்சு கொண்டே நின்றேன். நான்
0: என்ன? நீங்களே ரமேஷுக்கு பின்னால போங்க. முன்னாலே எல்லாம் வேற
3: என்னது? நீங்க எடுக்க இல்ல.
0: எப்பவும் முன்னால வேற பாக்கணும், பின்னால போக கூடாது.
3: என்ன
0: செய்யறது?
3: ஒரு
0: மாதத்தில் சராசரியாக
4: நீங்களும்
0: பெயிண்ட் அடிக்கிறீங்களா?
4: தவறு சொல்றேன். ரெண்டாவது அக்டோபர்.
0: அக்டோபர்
4: கால்பந்து. இது சிறுத்தியா புலியா? புலியும் அப்படித்தான். நான் சிறுத்தியோட போறேன்.
0: நீங்க சிறுத்தியோட போறீங்க?
4: சிறுத்தியோட போய் மற்றது மூன்று மில்லி மீட்டர் என்று சொல்றேன்.
0: சமைச்சிட்டீங்களா?
4: சமையல் முடியுது.
0: முடியுது. சரி, அப்ப அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம்.
4: சந்திப்போம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம் ராஜினி அல்வாஸ். நீங்க நலமா?
0: நான் நலன் ராஜினி. நீங்க நலமா?
5: நாங்கள் நலன்தான். கிடைச்சிட்டது
3: மற்ற ஓப்டிக் எழுபத்தலக்கும் வார்த்தை கூறிக்கொண்டு சென்றவங்க நீங்க அப்படியே திருப்பிங்க. நான் அவசரத்துல மல்லிய புத்தன் ராவில கூப்பிடறது இப்படி மாறிட்டு திருப்பி பண்ண சொல்லி முடிய
6: முதலாவது
3: ரெண்டாவது அக்டோபர் கால்பந்து சுரத்தை மூன்று மில்லிமீட்டர் நன்றி வணக்கம் உலகம் வாழ்த்து.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ், நிலமா இருக்கீங்களா கணேஷ்?
0: சுவாசினி.
7: ஆமா
0: நிலம். நீங்க நிலமா?
7: நாங்களும் நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு. முதலாவது தவறு அக்டோபர் கால்பந்து சிறுத்தை 3 மில்லிமீட்டர்.
0: நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்களா? எல்லாருந்தும் பெயிண்ட் அடிக்க. நானும் என் துணைவர் சொல்லுவோம், நீங்களும் அடிக்கங்கம்மான்னு சொல்ல
7: போறேன்.
0: நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து வைபரோட வந்திருப்ப ஜெனியை வரவேற்றுக்கொள்வோம். வணக்கம் ஜெனி, நலமா?
8: வணக்கம், நாங்க நிலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க நிலம் தானே?
0: நாங்க நிலம்.
8: அப்படியே நீங்க தொடர்ந்து நிலமா இருக்கோம். உங்களை வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் பொறாம போல நாங்கள் 5 கஞ்சி எடுத்தால்
0: இல்ல எனக்கும் நல்ல விரைவா நிகழ்ச்சி முடிஞ்சிடும். இல்ல இல்ல புள்ளியல் சேர்ந்துட்டா நான் அந்த அறிவித்து வண்டாக்களை அறிவிச்சு விட்டுட்டு.
8: ஆமா ஆமா,
0: இந்த இதோட நானும்
8: என்னண்டு விடுமுறையில போயிருவீங்க?
0: ஓ, என்ன விடுமுறை வேற போகுது. அப்ப அறிவிச்சு விட்டு சந்தோஷமா போயிடுவேன் நாங்களும்.
8: சரி சரியா, சந்தோஷம். நாங்கள் அதை சந்தோஷமா எதிர்பார்க்கிறோம். முதலாவது தவறு, இரண்டாவது அக்டோபர், மூன்றாவது கால்பந்து, நாலாவது சிறுத்தப்புலி, ஐந்தாவது 3 மில்லிமீட்டர்.
0: ஒப்திகல்வத்தியல நிர்பந்தம் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். நான் சொல்லியிருந்தேன் மிக விரைவில் நிகழ்ச்சி முடிய போறது. உங்களுடைய அன்பளிப்புகளை தயார்படுத்துங்களா சொன்னா, ஏற்கனவே கிடக்கிற அன்பளிப்பை நீங்க கொண்டு போங்க. அதுக்கு பிறகு வார அன்பளிப்பை நாங்கள் இனி ஆக்கள் வந்த அப்படியே கொமான் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்றாங்க.
8: சரி, கவனமா வச்சிருக்க சொல்லுங்க. அவையில எப்பயும் வச்சிருப்பேன், கவனமா துளைக்காம வச்சிருப்பேன்.
0: சென்ற வாரத்து முதற்கிழமை போயிருந்தேன் நான் என்னோட கூலிங் கிளாஸ் இருக்கிறதுக்கு. அங்க வச்சிருக்கின்றார்கள், அலுமறையில் வச்சிருக்கின்றார்கள் பேர்கள் எழுதி எழுதி. நன்றி
8: ஜெனி.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார் வணக்கம். பிரியமா நலமா?
9: நலமா இருக்கிறோம் நாங்க. நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கணும். நன்றி.
9: முதலாவது
0: முதலாவது தவறு,
9: இரண்டாவது அக்டோபர், மூன்றாவது டென்னிஸ்.
0: டென்னிஸா?
9: கால்பந்து ஃபுட்பால்.
0: சரி, ஓகே
9: சொல்றேன். டீச்சர்
0: வந்து ஓகே.
9: நாலாவது சிறுத்தை, அஞ்சாவது 3 மில்லிமீட்டர்.
0: அப்ப பரிசஞ்சமன் என்ன மாதிரி வந்ததுக்கு என்ன செய்த வீடு விட்டு
9: வீட்டில அடுத்த நாள் இங்க வந்துட்டுல கங்கையில நடந்தது.
0: ஆமாம்,
9: போய்ச்சிடம் டிக்கெட் ஆனும் பாக்குறதுக்கு. போய்ச்சிடம் அடுத்த நாள் இங்க வந்து அடுத்த நாள் போனவன்.
0: மயோ வந்துட்டீங்கம்மா?
9: தொடர்ந்து
0: வந்திருப்பார் வணக்கம்.
10: வணக்கம் கணேஷ், நான் ஊரின் சித்ராபம் கேட்கிறேன்.
0: சித்ராண்ட? நான் பேர் அழிச்சு விட்டுட்டேன்
10: என்ன
0: நிகழ்ச்சியில இருந்து.
10: நல்ல
0: கதை என்ன? நாங்க வகுப்புக்கு வராட்டி அதிபர் சொல்றத தான் நாங்க கேட்போம்.
10: வகுப்புக்கு வராட்டி அழிக்க முடியாது, எந்த சட்டத்துல இருக்குது?
0: அதிபர் சொல்றத தான் நாங்க கேட்போம். சரியோ?
10: அதிபர் சொல்ல மாட்டேன் ஒரு காலம்.
0: சரி, நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு சொல்றேன் உங்களுக்கு.
10: ஓகே, நீங்க நிலமா இருக்கிறீங்களா?
0: நான் நிலம். நீங்க நிலமா?
10: ஓ, நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் உங்களோட புண்ணியத்துல.
0: எந்த புண்ணியத்துல? நீங்களா ஒரே ஒரு ஆள் இப்படி சொல்லிருக்கீங்க கடவுளே.
10: சரி, அப்படி சந்தோஷப்பட்டிருங்க.
0: அநியாயம் செய்யறேன்னு சொல்லுவாங்களே எல்லாரும்.
10: அப்படியா? நான் முதலாவது தவறு, அக்கோபாஸ், கால்பந்து, சுருத்தை 3 மில்லிமீட்டர்.
0: சித்ராக்கா பூசுறவா என்ன தெரியும்?
10: நான் அப்படி இல்லை, நாங்க பூசுற இல்லை.
0: நன்றி வணக்கம்.
11: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து வைபருடாக வந்திருப்பார். வணக்கம் பத்மினி.
12: வணக்கம் கணேஷ். நான் பத்மினி கமலாந்தன். நீங்க நல்லமாயிருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டேன். முதலாவது தவறு.
0: ஓகே.
12: ரெண்டாவது ஆக்டோபஸ். மூன்றாவது கால்பந்து. நாலாவது சிறுத்தை. அஞ்சாவது 3 மில்லிமீட்டர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
12: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
13: வணக்கம் ப்ரோ.
0: பாமா சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் காண்றன் ஒன்றும் இல்ல, அதுக்குள்ள ரீல்
13: விட்டுட்டு
0: போறாங்களுக்கு. சரி சொல்லுங்க மாமாங்க. அதுதான் சொல்றேன், சும்மா இருக்கு போல இருக்கு. வேற வேற என்னன்னு தெரியல. ஓகே சரி.
13: முதலாவது தவறு.
0: ஓகே.
13: ரெண்டாவது அக்டோபர்.
0: ஓகே.
13: மற்றது காப்பந்து. சிறுத்த 3 மில்லிமீட்டர் என்று சொல்லி விடப்படுகிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி முன்னு சந்திப்போம். நன்றி வணக்கம். அது மாமா வக்கல வக்கலை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
14: ஹலோ.
0: ஓம்
14: வணக்கம்.
0: கலாராணி.
14: ஓம் ஓம்.
0: நலமா?
14: நலம் தான் எங்களே.
0: நான் நலமாகவே இருக்கின்றோம். நீங்க நலமா?
14: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்க வேண்டிக் கொண்டு அண்ணா கேட்ட கொண்டிருந்த அவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு
0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற
14: அவருடைய நலம் கேட்டு சொல்லுங்கோ.
0: நிச்சயமாக
14: பகலுக்கு வருவோம்
0: பாப்பா. சொல்லுங்க பாப்பா.
14: அதோட ஆப்டிக் நிறுவனத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் முதல்ல கூறிக்கொண்டு கணே. முதலாவது தவறு. இரண்டாவது அக்டோபன்.
0: அக்டோபர். ஓகே.
14: மூன்றாவது கால்பந்து. நாலாவது சிறுத்தை.
0: ஓகே.
14: 3 மில்லிலிட்டர்.
0: வணக்கம். துண்டிக்கின்றோம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
15: வணக்கம். திருநெல் கணேஷ் கிருஷ்ணா.
0: ஐயோ கடவுளே. நலமா?
15: நலமா இருக்கு. நீங்கள்?
0: நான் நலம். நீங்க நலமா?
15: நாங்க நலமா இருக்கிறோம். முதலாவது தவறு.
0: முதலாவது தவறு.
15: ரெண்டாவது அக்டோபர். மூன்றாவது கால்பந்து. நாலாவது சிறுத்தை. அஞ்சாவது 3 மில்லிலிட்டர்.
0: கால்பந்து பாக்குற விருப்பம் இருக்கா? தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
16: வணக்கம் கணேஷ். ஜெயந்திமலா சதாசிவம்.
0: என்ன அங்கலி வந்துட்டீங்க?
16: வந்துட்டீங்க.
0: மீனாக்கா தான் உங்களை தள்ளி விட்டுட்டேன்.
16: முதலாவது தவறு. ரெண்டாவது அக்டோபர். மூன்றாவது காற்பந்து. அஞ்சாவது சிறுத்தை. மூன்றாவது மில்லிமீட்டர். 3 மில்லிமீட்டர்.
0: 3 மில்லிமீட்டர். நன்றி ஜெயந்திமலா. முன்னு சந்திப்போம்.
16: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வணக்கம். பைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
17: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம். மீனா மகேஸ்வரர்.
17: கூப்பிட்டு
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
17: முதலாவது தவறு.
0: ஓகே.
4: எனக்கும் விருப்பம்
0: மீனாவும் பூசுற நான் கண்டிருக்கேன் எனக்கு
4: தொடர்ந்து
0: வந்திருப்பார். வணக்கம்.
11: வணக்கம்.
0: நீங்க நலமா?
11: ஓ நாங்க நலம். நீங்க?
0: உங்களை தான் கோத்து விட இருந்து நான் சியாமலாக்கா சொன்ன சொல்லி
11: என்ன
0: நகத்துக்கு
11: பூச விருப்பம்
0: அப்படி
11: வேலைக்கு பூச
0: கூடாது.
18: போயிட்டீங்க
0: நன்றி ராஜா. சொல்லுங்க.
18: மூணாவது கால்பந்து, நாலாவது சிறுத்தை, அண்டாவது மூன்று மில்லி மீட்டர்.
0: ஓகே, மீண்டும் சந்திப்போம்.
18: நன்றி.
0: வணக்கம். நன்றி. வணக்கம். பைபர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
19: வணக்கம். நான் சரோஜினி.
0: சரோஜினி நலமா?
19: ஆம் நலம். விடைக்கு போவோம். பிக் நெட்வொர்க் வருது.
0: ஓகே சொல்லுங்க. அப்போ
19: முதலாவது தவறு, ஆக்டோபஸ், கால்பந்து, சிறுத்தை, மூன்று மில்லிமீட்டர்.
0: நன்றி. வணக்கம்.
19: நன்றி. வணக்கம்.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
20: வணக்கம் சுரேஷ். வணக்கம்
0: ரோசாலி.
20: ரோசாலி
0: நலமா?
20: நலம். உங்க பேர்
0: ரோசாலி. அப்படி காத்துருங்க, எடுக்கிறேன் உங்களைய. வணக்கம் பதனா.
21: வணக்கம் கணேஷ்.
0: நலமா?
21: நலமா இருக்கீங்களா?
0: நான் நலம். நீங்க நலமா? சரி, உங்களுடைய தொடர்பு இணைக்க இல்லாத ரோசாலி எடுத்துட்டேன். சரி, நீங்க உரையாடுங்க.
21: முதலாவது
0: தவறு,
21: முதலாவது
0: சரி, உங்களுடைய தெளிவெல்லாம் இருந்தது பரவாயில்லை. நான் பதிவு செய்து விடுறேன். நன்றி வாதனா, இந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம். உங்களுடைய கேள்வின மூன்றாவது நாலாவது விட எனக்கு விளங்கவில்லை. நான்
21: பார்க்கிறேன்.
0: தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிங்கம், புலி, குதிரை, சிறுத்தை என்று சொன்னீங்க. சரியா. நன்றி வாதனா, இந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். ரோசாலி வணக்கம்.
20: வணக்கம்.
0: ஏன் ரோசாலி விட்டுட்டு போனீங்க? நான் அவன் இணைப்பு முதல்ல
20: இணைக்கப்படவில்லை.
0: ரோசாலிக்கு உங்களுக்கு முன்னாடி அவ இணைந்திருந்தவா?
20: சரி, பரவாயில்லைங்க.
0: இல்ல இல்ல, சரி, என்ன வந்த உடன்படியா நாங்களும் எடுக்க வேணும். சரி, நீங்க கூறுங்க ரோசாலி பாப்பா. முதலாவது வந்து 32 நாடுகள் இந்த கால்பந்து போட்டியில் பங்கு பெறுகின்றன என்று கூறியிருக்கணும். சரியா? தவறா?
20: தவறு.
0: தவறு. இரண்டாவதாக, 8 கரங்கள் கொண்ட கடல் உயிரினம் ஆக்டோபாஸ், நட்சத்திர மீன், கடற்குதிரை, திமிங்கலம். எட்டு கரங்கள், எட்டு கை கரங்கள். ஆக்டோபஸ் நட்சத்திர மீன், கடற்குதிரை, திமிங்கலம். உலகில் அதிகம் பார்க்கப்படும் விளையாட்டு எது? டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து, பாஸ்கெட் போல்.
20: கால்பந்து.
0: விருப்பமா? தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிங்கம், புலி, குதிரை, சிறுத்தை.
20: சிறுத்தை.
0: நிறைவாக ஒரு மாதத்தில் சராசரியாக நகங்கள் எவ்வளவு வளர்கின்றது? 3 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர், 0.5 மில்லிமீட்டர், 2.2 மில்லிமீட்டர்.
20: நகங்களா?
0: ஆமா.
20: 3 மில்லிமீட்டர்
0: சொல்றீங்க. நன்றி ரோசாலி, ஒன்று சந்திப்போம்.
20: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அது ரோசாலி அவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்த நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒப்டிக் 77 ஆதரவுடன் இடம்பெறும் என் கேள்விக்கென்ன பதில்.

0: உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மறந்து விடாதீர்கள் ஆப்டிக் 77.
1: கண்கள் இரண்டால் உன் கண்கள்
2: கலைய நேரம் சரியாக 11:57, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:57, தாயகத்தில் மதியம் 3:27. நேர்களை நாங்கள் அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். இந்த வருடம் 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியில் 32 நாடுகள் பங்கேற்கின்றது. இக்கூற்று சரியா தவறா? நிச்சயமாக இக்கூற்று தவறான கூற்று. 32 நாடுகள் பங்கேற்றது 1998. இந்த முறை 48 நாடுகள் பங்கேற்கின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 8 கரங்கள் கொண்ட கடல் உயிரினம் ஆக்டோபஸ் நட்சத்திர மீன் கடற்குதிரை திமிங்கலம் சரியான விடை தெளிவாக ஆக்டோபஸ் அமைகின்றது. உலகில் அதிகம் பார்க்கப்படும் விளையாட்டு எது? டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து, பாஸ்கெட்பால். சரியான விடை தெளிவாக கால்பந்து அமைகின்றது. 4வதாக, தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? சிங்கம், புலி, குதிரை, சிறுத்தை. சரியான விடை தெளிவாக சிறுத்தை அமைகின்றது. ஒரு மாதத்தில் சராசரியாக நகங்கள் எவ்வளவு வளர்கின்றது? 3 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர், 0.5 மில்லிமீட்டர், 2.2 மில்லிமீட்டர். சரியான விடை தெளிவாக 3 மில்லிமீட்டர் அமைகின்றது. நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நேர்களுக்கும் ஆப்டிக் 77 சார்பில் எனது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு பிரதி சனிக்கிழமை தோறும் மனசினை கொடுத்து வருகின்றார்கள் ஆப்டிக் 77 நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மனத்திய ரசீதிகளோடு காத்திருக்கும் தசனண்ணாவுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனத்தியாள செய்திகளைத் தொடர்ந்து இடம்பெறும் நிகழ்ச்சியாக பாடல்களின் இடைவெளியை முடிந்தால் உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது ஆரம்ப வரி அல்லது வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்கின்றது மாநில அளவு செய்திகளோடு காத்திருக்கும் தர்சன அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன்.
3: ஒளிபரப்பாகும் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் 52வது ஆண்டு நவநாள் வவுனியாவிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியிலிருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர்களுடைய எலும்பு கூட்டு தொகுதியுடன் 11 எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிளிநொச்சி மாவட்ட பழைய கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி நேற்று போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் அது இன்றும் தொடர்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. தொழில் புரிவோருக்கு எப்போது வேண்டுமானாலும் உயர்கல்வியை பெறுவதற்கு அரசு கட்டமைப்பில் உள்ள ஒரே பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகமே என்றும் அதற்காக அரசாங்கம் விசேட தலையீட்டை மேற்கொள்ளும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் உத்தியோர்வ வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாத இறுதியில் 1.6% அதிகரித்து 6.873 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த தொகையானது சீன நாணய பரிமாற்றல் வசதியையும் உள்ளடக்கியது என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று விகித சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டு வர முடியாது என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்திருக்கிறார். வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே தமக்கு நெருக்கமானவர்களுக்கு நாணய கடிதம் திறக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை முக அரசியலால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் தந்தையுடன் இணைந்து தெரிவிக்கிறார். அண்மை காலமாக அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதானது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது என்பதை குறிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் பிரச்சாரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த ஃபெர்னாண்டோ மக்களை கேட்டிருக்கிறார். இலங்கையின் மின்சக்தி மாற்றத்துக்கு வெறும் மின்கல உற்பத்தி சேமிப்பை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்றும் சூரிய சக்தி மற்றும் காற்று மின் உற்பத்தி விரிவாக்கத்துடன் தேசிய மின்கட்டமைப்பில் பாரிய மறுசீரமைப்புகள் அவசியம் என்று வலசக்தி பிரதி அமைச்சர் இல்யாஸ் அர்காம் தெரிவித்திருக்கிறார். மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் திட்டம் இலங்கையில் முதன் முதலாக வவனியாவில் ஆரம்பமாகியுள்ளது. சிறுபோகத்தில் நெல் விவசாயத்துக்காக ஹெக்டர் ஒன்றுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மட்டக்களப்பு ஏறாவூர் ஐந்தாங்குறிச்சி எல்ல பகுதியில் ஏறாவூர் நகரசபையினால் கொட்டப்படும் கழிவுகள் காரணமாக அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக சுகாதார பிரச்சினைகளையும் மத வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும் பல முறைப்பாடுகளை முன்வைத்தும் அதற்கான தீர்வுகள் இன்று வரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று ஏறாவூர் பற்றி பிரதிசபை உறுப்பினர் நிலாந்தன் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் June 2 முதல் 4 வரை நடைபெற்ற தீவு நாடுகளின் பெருங்கடல் உச்சி மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீர்வாழ் மற்றும் பெருங்கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அங்கு வலியுறுத்தியிருந்தார். அரசாங்க சொத்துக்களை குற்றவியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக குற்றப்பிணாய்வு திணைக்கழகத்தின் நிதி குற்றப்பிடாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஊடக செயலாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். பொத்துவில் பாணம வீதியின் பசரைச்சேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலவத்தை பகுதியில் நேற்று வாழ்வெட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்திருக்கிறது. நீர்கொழும்பு களப்பு பகுதியில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கொண்டு வந்த 477 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தநபர்கள் ஒரு டிங்கி படகுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவநிலைமை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றும் தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்துடன் 35,228 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெடோரிசியா என்ற யானைக்கால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி குறித்து இலங்கை சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,400 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,175 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய பொருளாதாரம் கடந்த 2025-2026 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் 7.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அரசின் பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு முழு வரிவிலக்கு அளிப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புக்காக கிரேட்டர் நிக்கோபார் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறுவது போய், அந்த திட்டம் தொழிலதிபர் அதானி ஹோட்டல்கள் சூதாட்ட விடுதிகள் கட்டுவதற்கே கொண்டுவரப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு பிளவுபட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒன்றிணைக்க கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மக்கள் மேடை என்ற புதிய இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அறிவித்திருக்கிறார். ஸ்ரீ வைகுண்டம் தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினர் பெயரை கூறியே அழைத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இன்று தமிழக வெற்றிக்கழகத்தில் தங்களை இணைக்க உள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளது. அண்ணாமலை நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இயக்கத்தில் பதிவு செய்து இணைந்துள்ளவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துவிட்டது. கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரின் செயலாளராக மதுரையைச் சேர்ந்த தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திர சோழன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்ததன் காரணமாகவே அந்த மாநிலத்தில் முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் தனக்கு இல்லை என்றும் தன்னை மன்னித்து விடுமாறு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி அகிம்சா சதுர்வேதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக குளிரூட்டும் கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மின் நுகர்வு கடந்த 3 மாதத்தில் 11.55% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டில் இதுவரை 1076 இந்தியர்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை சூகோய் SU-57 போர் விமானங்களை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள தமிழக இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்குவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே.ஜி. அன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் நேற்று அதிகாலை மீண்டும் நடந்த வன்முறை சம்பவத்தில் கூகி இனத்தைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. இன்று சென்னையில் ஆவணத்தங்கம் சவரனுக்கு அதிரடியாக 1840 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே உள்ள பால் உற்பத்தி ஆலையின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்தார்கள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் உடன்படிக்கையை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பிலிருந்து தற்போது 21% முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்கள் வடகொரியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இரு நாடுகளும் இணைந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன. கியூபாவின் அதிபர் மிகல் டியாஸ் கானல் மற்றும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கிறது. தென்கொரிய அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்ட வாக்குப்பட்டியலை மீட்டிருக்கிறார்கள். அவற்றில் சுமார் 2,000 வாக்குச்சீட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு நைஜரில் உள்ள சஹாரா பாலைவனத்தில் லொரியொன்று செயலிழந்ததால் பாதிப்படைந்த மக்கள் பாகம் காரணமாக குறைந்தது 49 பேர் அங்கு உயிரிழந்து போனார்கள். உகண்டா கொங்கோ எல்லை மூடிய நிலையில் வர்த்தகர்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எபோலா தொற்று காரணமாக உகண்டாவுக்கும் கொங்கோவுக்கும் இடையான எல்லை மூடப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மணிக்கணக்காக எல்லையில் காத்திருக்கிறார்கள். வனவிலங்கு நிபுணர்கள் புதிய தட்டான்பூச்சி வகைகள், அறியப்படாத வெட்டுக்கிளிகள், 60 வகையான பட்டாம்பூச்சிகள், விட்டிற்பூச்சிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவின் கிழக்கில் உள்ள லோவெட்டோபி லக்கி லக்கி எரிமலை வெடித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டத்தை சிவப்பு பந்திலிருந்து பிங்க் பந்துக்கு மாற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் யோசனைக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் 2-1 என்று வென்று அசத்தியுள்ளது. டெல்லியில் வரும் 19 தொடங்கும் ஆசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப்புக்கு தங்கள் அணியை அனுப்புவதில்லை என்று பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. நோர்வேயின் ஓஸ்லோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நோர்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்று சாதனையை தமிழரான பிரஜானந்தா படைத்திருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை நேரில் காண செல்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்ல முடியாது. கால்பந்து அரங்கங்களில் போத்தல்கள் சில சமயங்களில் வீசி எறியப்படுவது உண்டு. பாதுகாப்பு நலன் கருதி அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் அவற்றுக்கு தற்போது தடை விதித்திருக்கிறது. உலக கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோர்வ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கான நுழைவுச்சீட்டுகளை இலவசமாக பெற்றுக்கொண்ட சுமார் 60 ரசிகர்களின் நுழைவுச்சீட்டுகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அந்த அமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.79 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.50 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.05 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.40 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.79 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.18 ரூபாய். கேட்டது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்பு. செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. முடிந்தால் கண்டுபிடி நேர்களே, நாங்கள் ஒரு சில பாடல்களின் இடைவரியை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல்களின் ஆரம்ப வரி என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்ல பாடல் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: ரெடியா மாமே? ரெடியா மாமே?

0: அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0531-38-15-40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0531-9-51-48-47-71. எமது வைபர் இலக்கம் 0736-50-77-24-27. முடிந்தால் கண்டுபிடி.
1: ரெடியா மாமே?
0: அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகின்றது முதலாவது பாடலின் இடைப்பட்ட வரி. இதோ உங்களுக்காக நேர்களே,

இதுதான் நேர்களே முதலாவது பாடலாக உங்களிடம் நாங்கள் ஒழிக்கும் பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது இந்த பாடல் வெளிவந்த ஆண்டு, இந்த பாடலின் ஆரம்ப வரி எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிந்தால் கண்டுபிடி.

0: ஒரு காலத்தில் இந்த பாடல்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க கேட்ட பாடலாகவே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆகவே எந்தவித தயக்கமின்றி இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, ஆகவே எந்தவித தயக்கமின்றி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது கேளைய நேரம் சரியாக 12:21, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:21, தாயகத்தில் மதியம் 3:51. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உழுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சு இருக்கு, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த இப்ப விஷயத்தை போறோம், இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆதி தமிழொலியில் முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தால் கண்டுபிடியில் நாங்கள் ஒரு சில பாடல்களின் இடைப்பட்ட வரியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் சுவாசினி.
1: நன்றி
0: சுவாசினி. சமையல் முடிஞ்சதா?
1: சமையல் முடிஞ்சது.
0: என்ன ஸ்பெஷலா சமைச்சீங்க?
1: இன்னைக்கு பிரியாணி செய்து.
0: என்ன பிரியாணி விருப்பம் போட்டுல?
1: அவைக்கு கோழி கறி வந்துட்டு அந்த இதுவும் பிடிக்காது. அந்த கஸ்கொட்டி எல்லாம் அந்த முந்திரி ஒன்றும் பிடிக்காது.
0: எல்லா ஊட்டியும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு.
1: அப்போ அதான்டா கொஞ்சம் சாப்பிடணும். அப்போ அதெல்லாம் செய்து போட்டு வெளியில ஒரு கடைக்கு போக மாட்டா. அப்ப கூட கலைச்சு போட்டு பாட்டு.
0: இங்க பிறந்தவர்கள் உங்க பிள்ளைகள் அப்படியா?
1: ஆமா ஆமா,
0: அதான் இந்த பிரச்சனை. இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு கஸ்கொட்டை, முந்திரிய வத்தல், ஏலக்காய்,
1: நன்றி
0: சுபாஷினி. நிகழ்ச்சி ஆரம்பித்து வச்சு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: வணக்கம். அது சுபாஷினி அவர்கள் நிகழ்ச்சியை கலந்து ஆரம்பித்து வச்சிருந்தா தொடர்ந்து வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ். யோகேஸ்வரி அம்மா இருக்கிறேன்.
0: நலமாமா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நம்முடைய கலையத்தில் அனைவரும் கென விசிட்டர்ஸ் வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப கதைச்சு கொண்டிருக்கின்றோம். நீங்க என்ன ஸ்பெஷல் செய்வீங்க இந்த வீட்டு?
2: இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன? முட்டையும் வாழைக்காய் வெள்ளக்கறியும், கேரட்ல ஒரு சம்பல், மீன் குழம்பு.
0: நீங்க என்ன மீன் சமைச்சீங்க
2: இன்னைக்கு? முரல் மீன்.
0: முரல் மீன். ஆஹா,
2: முரல் மீன். ஊர் மீன் உள்ள பெண் மீன் தந்த வாடகைக்கு.
0: ஓகே.
2: அப்ப அதுல ஒரு குழம்பு வச்சேன்.
0: ஓ, அடிக்கிற மலைக்கு முரல் மீனும்
2: முட்டை பொடிச்சனது வெறும் மரக்கறிகள் கொஞ்சம் மிஞ்ச மிஞ்சம் கிடந்த வாழைக்காக்கறையும்
0: என்னன்னு சொன்னா. நாங்கள் மீன் சமைப்பது உரைப்பா சமைப்பீங்களா? நார்மலாக அந்த நார்மல் உரைப்போட சாப்பிடுவீங்களா?
2: நல்ல திக்க குழம்பாயிரம் வைக்க விடும். அப்ப எனக்கு
0: விருப்பம் தடிப்பா இருக்கணும் குழம்பு.
2: ஓ, இஞ்சத்தை புள்ளியெல்லாம் வெள்ள மஞ்சள் சாப்பிடல. அது எனக்கு பிடிக்காது.
0: சரி, ஆகவே வாழ்த்துக்கள் அம்மா. சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
2: நன்றி. நன்றி. நன்றி.
0: அது யோகசூரியமா நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்திருந்தார். நேர்களை இந்த வித தயக்கமின்றி நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க கலையத்தில் தயாராக இருக்கின்றோம். கலைய நேரம் சரியாக 12:26 லக்கிய ராஜ்யத்தில் 11:26 தாயகத்தில் மதியம் 3:57.

0: நீங்கள் கேட்ட சூப்பர் ஹிட் பாடலுக்கு அனுசனை வழங்கி இருக்கின்றார்கள்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி,
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியில் முடிந்தால் கண்டுபிடி.
4: ரெடியா மாமே?
0: இந்நிகழ்ச்சியில் நாங்கள் சில பாடல்களின் நடைபெற்ற வரியை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது பாடல் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த வகையில் முதலாவது பாடலின் இடம்பெற்ற வரியை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பியிருந்தோம். நேர்களை, நீங்கள் தயங்குவதை பார்த்தால் இதை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றோம். உங்களுக்கு ஒரு உதவியாக நாங்கள் 1987 சுவாசினி சொன்ன மாதிரியே ஆழப்பிறந்தவன் திரைப்படத்திலிருந்தே அந்த பாடலின் இடம்பெற்ற வரியை உங்களுக்கு ஒளிபரப்பியிருந்தோம். இளையராஜாவின் இசைகளுக்கு SP பாலசுப்ரமணியத்தோடு சேர்ந்து சின்ன குயில் சித்ரா அவர்கள் இந்த பாடலை பாடி இருந்தார்கள். பாடல் உங்களுக்கு

1987 வெளிவந்த ஆழப்பிறந்தவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் மோடு சிந்தி சின்ன குயில் சித்ரா அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1987 வெளிவந்த ஆலப்பிரந்தவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ்பி பாலாவோடு சேர்ந்து சின்ன குயில் சித்ரா. நீங்கள் கேட்ட பாடலுக்கு அனுசனை வழங்கி இருக்கின்றார்கள்
1: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொழியில் முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தால் கண்டுபிடியில் முதலாவது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம் நேர்களே. நீங்கள் சில பாடல்கள் கேட்க தயங்குகின்றீர்களோ தெரியாது, அல்லது எந்தவித தயக்கமின்றி நீங்கள் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து சிறப்பீங்கள். நாங்கள் உங்களை கழகத்தில் வரவேற்க தயாராக காத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வருகின்றது.
2: ரெடியா மாமே?
0: இரண்டாவது பாடலின் இடைப்பட்ட வரியை உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் இயலமான வரை முடிந்தால் கண்டுபிடித்து எங்களோட வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த பாடலில் கூடுதலான நேர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்றுதான் நம்புகின்றோம். வருகின்றது இரண்டாவது பாடலின் இடைப்பட்ட வரி.

0: கூடுதலாக இந்த பாடல்கள் அனைவரும் விரும்பி கேட்ட பாடல்களில் இந்த பாடல்களும் ஒன்று. ஆகவே இந்த பாடல் கூடுதலான நேர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலின் நடைபெற்ற வரி உங்களுக்காக ஒளிபரப்பியிருக்கின்ற நேர்களே, அந்த வகையில் இன்று வந்த இந்த பாடலுக்காக வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்கள்?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நான் சொல்றேன், குறிஞ்சி மலர்கள் வழிந்த ரசத்தை அந்த பாடல்.
0: எத்தனை நேரம் இந்த பாடல் கேட்டிருப்பீங்க?
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவலத்தில்
0: ஒளித்த பாடல்கள்
1: வானொலியில்
0: தேனும்பாலம் ராயாணி ஒளிபரப்பு
1: கூடுதலாக
0: உங்களுக்கு அந்த நேரங்கள்ல ஆகவே அதை கவனிப்பார் என்று கூறிக்கொண்டு நன்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு சந்திப்போம். மீண்டும்
1: நன்றி. நன்றி.

0: தொடங்க வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம் கலாராணி.
1: ஓமோ,
0: நீங்க இந்த பாடல் அசத்திய பாடல் தானே?
1: இது கொஞ்சம் பிடிக்கக்கூடியதா இருக்குது கணேஷ். சுழல் போட்டாம என்ன பிடிக்கலாம்.
0: சுபாஷினி பிடிக்க வந்திருக்கிறா தானே?
1: அவ பிடிச்சிருக்கிற, என்னாலே அதை பிடிக்க முடியல. இது அம்மா சொன்ன பாட்டு தான், குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்கு.
0: ஆகவே பொறுத்திருந்து பாப்போம். நன்றியா,
1: பாப்போம் கணேஷ்.
0: நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: சுபாஷினி, இந்த இதுவும் வெற்றியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர்.
2: இது இந்த வெள்ளிக்கிழமை தேரும் பால்ல போட்டு வண்ணா.
0: அதுதான் அடிக்கடி போடுறேன். அந்த
2: எஸ்பி இந்த இதுக்கு போட்டு கொண்டு இந்த பாட்டு
0: கூடுதலாக மிஸ் பண்றீங்களா? தேரும் பாலும்.
2: ஆமா, அதுல நல்ல பாடுவலம் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த அழகை உன்னை ஆராதிக்கிறோம் படத்துல இருந்து அந்த குறிஞ்சி மலரின் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் அந்த பாட்டு.
0: உங்களுக்கு இடைப்பட்ட பாடல் கஷ்டமா இருக்குன்றதா கண்டுபிடிப்பதற்கு?
2: இல்ல இல்ல, இது பரவாயில்ல. இது அடிக்கடி கேட்டு நீங்க முதற் போட்டு கேட்ட பாடல், அது
0: கேட்காத பாடல். ஆகவே சரி, நன்றி. பொறுத்து பாப்போமா? நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: வரும்
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி. ரோசாலி, இந்த பாட்டு அடிக்கடி கேட்கிற பாட்டு?
3: கேட்கிற பாட்டு.
0: கூடுதலான நேரத்தில் இந்த பாடல் கேட்டிருப்பீங்களா? அடிக்கடி.
3: நல்ல பாட்டு இது, அதனால இது அடிக்கடி.
0: நீங்களும் இதே பாடல் என்று சொல்றீங்க?
3: இதே பாடல் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரோசாலி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்
0: வதனி.
4: ஒரு பழைய பாட்டல் ஞாபகம் வந்தது. இப்படி ஒரு பழைய பாடல் ஒன்று இருந்ததில்ல, அந்த என்னண்டா ஒரு மனித இனம் முழுவதும் இயற்கை அந்த அப்படிங்கிற ஒரு பழைய பாடல் ஒன்று இருந்தா அதோ தெரியாது. நீங்க 87 ஆண்டு சுவாசினி வந்து சொல்லிக்க எனக்கு அவ்வளவு அங்கே இல்லை, நான் கேட்கவே இல்லை இந்த பாடல்.
0: ஆகவே இந்த நிகழ்ச்சி மூலம் சில பாடல்களை நீங்க கேட்கின்றீங்க.
4: அது வேற எங்க இந்த கிண்டிகள் அறை கொண்டாருங்களோ தெரியல.
0: சரி பாப்போம்.
4: இந்த பாடல் வந்து ராஜாண்ண நடுக போடுற வேற குறிஞ்சி மலர்கள் வடிந்த ரசத்தை தேனும் பால்ல போடுற
0: அதிகம் விரும்பி கேட்கும் பாடல்களில் இதுவும் ஒன்று.
4: ஆமா, இதானே என் பெற பாடலோ.
0: ஆமா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். அவர்களை தொடர்ந்து கலாராணி, சுபாஷினி, ரோசாலி, வதனி அனைவருமே சரியான பாடல்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அனைவருக்குமே மது சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்றது குறிஞ்சி மலரில். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1979 வெளிவந்த அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் என்ற திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளுக்கு இளையராஜாவின் இசைகளுக்கு எஸ்பி பாலாவோடு சேர்ந்து வாணிஜிராம் அவர்கள்.

வருகின்றது. நிறைவாக மூன்றாவது பாடலின் இடைப்பட்ட வரி. இந்த பாடலில் கூடுதலாக நேர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். வருகின்றது இதோ மூன்றாவது பாடலின் இடைப்பட்ட வரி. நேர்களே,

இதுதான் மூன்றாவது பாடலின் இடைப்பட்ட வரி. நேர்களை, நீங்கள் இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது இந்த பாடல் வெளிவந்த ஆண்டு அல்லது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நன்றி சிறப்பிக்கலாம்.

0: கலையில் இளம் சரியாக 12:53 அக்கிய ராஜ்யத்தில் 11:53 தாயகத்தில் மாலை 4:23 இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ் ஒளியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முடிந்தால் கண்டுபிடி அந்த வகையில் வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: சுவாசினி சொல்லுங்க.
1: இனிமை இதோ இதோ படத்துல இருந்து அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மயிலே.
0: நன்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தமைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நன்றி நன்றி. அவர் சுவாசினி அவர்கள் அவளை தொடர்ந்து ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ரமேஷ் குருங்கலோபம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: ரமேஷ் குருங்கலோபம்
2: இறுதியாக நீங்க தெரிவித்த பாடல் வந்து அள்ளி பச்ச மல்லிகை.
0: அதுக்கு முதல் ஒளிபரப்பி பாடல் கேட்டீங்களா? நன்றி வணக்கம். அது ரமேஷ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஓம் கலாராணி.
3: ஓம் கணேஷ்.
0: சரி, நீங்க சொல்லுங்க. உடனடியாக வராது. நாங்கள் இப்ப இதுக்குல இருக்கிற எங்களுக்கு என்றபடியே கண்டு வருகின்றது.
3: இந்த யோசிக்க வேணும். என்னன்னா நடுவில் வரையெல்லாம் என்ன வாரன்றதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம்.
0: நிச்சயமாக. நன்றி கலாராணி, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்.
0: மதனி தான் சரியா சொல்ல போற, மிச்சம் எல்லாரும் கேட்க போறியும்.
4: எல்லாரும் சரியா தான் வந்து சொல்லினா சுவாசினி கட்டிக்காரிதான்.
0: எல்லாரும் கட்டிக்காரா உடனடியாக வரணும் மனதுக்குள்ளதான் பிரச்சனை.
4: அதுதான் அதுதான் உடனடியாக கண்டுபிடிச்சு வந்துட்டாரு.
0: ஆகவே நன்றி மதனி, நேரம் நிற்கின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ரோசாரி சொல்லுங்க.
5: வள்ளி வச்ச மல்லிகையே.
0: சரி, ஆகவே அனைவரும் சரியாக கூறியிருக்கின்றீர்கள். ரோசாலி நிகழ்ச்சிய சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆகவே நிகழ்ச்சியை ஆரம்பித்த பாடலை ஆரம்பத்தில் கண்டுபிடித்திருந்த சுபாஷினி அவர்கள் அவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அவர்களை தொடர்ந்து ரமேஷ், ரமேஷை தொடர்ந்து கலாராணி, வதனி, ரோசாலி நிகழ்ச்சியை நிறைவு செய்திருந்தார்கள். அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 வெளிவந்த இனிமை இதோ இதோ இதோ திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவின் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு பி சுசீலாவோடு சேர்ந்து கிருஷ்ணா சுந்தர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பாடல்களை அனுப்பி வைத்த உறவுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொண்டு ஒலிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. முடிந்தால் கண்

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் இந்நேரம் எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி, எம்மவர்கள் இசையமைத்து, எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் எங்கள் டி ஆர் டி தமிழொலியில் இந்நேரத்தில். இன்றைய எம்மவர் படைப்புகளில் வருகின்றது முதலாவது பாடலாக

0: நீங்கள் கேட்ட எம் அவர் பாடலுக்கு அனுசனை கொடுத்திருக்கின்றார்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாஞ்ச் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: நீங்கள் கேட்ட எம் அவர் பாடலுக்கு அனுசனை வழங்கியிருக்கின்றார்கள்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 765
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலை அவர் கலைஞர் பாடலை பாடி பல சர்ச்சைகளுக்குள்ளாகி இப்பொழுது நீதிமன்றம் வரை இந்த பாடலுக்கான காரணத்தை அவர் கூற வேண்டும் என்று அவரை கைது செய்து இப்பொழுது எமது செய்தியில் கூட அதை இணைத்திருந்தோம். ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இவ்வாறான பாடல்கள் அவர் பலர் பாடியிருக்கின்றார்கள். உணர்ச்சி எமது போராட்டத்தை தூண்டும் வகையில் எம்மவர் பாடல்களை அவர் பாடியமைக்காக கைது செய்யப்பட்டிருப்பமையும் இங்கு நாங்கள் உங்களுக்காக குறிப்பிடுகின்றோம். வருகின்றது மீண்டும் அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.

0: ஆம், இவ்வாறான பல போராட்டங்களை உந்து சக்தியாக வரும் பாடல்களை இவர் எழுதி பாடியிருக்கின்றார் என்பதை குறிப்பிட்டு அவரை கைது செய்திருக்கின்றார்கள் நம் நாட்டில். ஆகவே அவருக்கு சார்பாக பல போராட்டங்கள் நாட்டில் இடம்பெற்று வருகின்றதையும் எமது பிரதான செய்திகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றோம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்மவர் படைப்புகள். எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடலை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த வகையில் இன்றி பல சர்ச்சைகளுக்கு உள்ளான எமது பதிவுகளில் போராட்டங்களை தூண்டும் விதமாக எமது போராட்ட வீரர்களை பற்றிய பாடல்களை பாடியமைக்காக கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்ற எமது கலைஞரைக்காக நாங்கள் இந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு கலை நேரம் சரியாக 1:17 அக்கியராஜ்யத்தில் 12:17 தாயகத்தில் மாலை 4:47.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ராச 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-58-58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ்மொழியில். பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் எம்மவர் பாடல்களூடாக நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களை எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தரும் நேரமாக இருக்கின்றது. ஆகவே வருகின்றது நிறைவு செய்ய வரும் பாடலாக.

ஒலிக்கும் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது எம் அவர் படைப்புகள். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எனது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்களை

0: இருக்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜ்

0: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
1: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
0: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
1: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
0: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 01 39 71 57 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம். முதலில் இலங்கை செய்திகள். முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் 52வது ஆண்டு நினைவு நாள் வவுனியாவிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா குருமன்காடு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியொன்றில் வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வில் இடம்பெற்றது. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டின் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது வவுனியா மாவட்டத்தில் எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு செயல்படுத்தப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரனின் திருவுருவப் படத்துக்கும் தீபமேற்றியும் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டு குழுவினரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினரும் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்று தினம் 3 சிறுவர்களுடைய எண்புக்கூடு தொகுதியுடன் 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகிழ்ந்து எடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைக்குழியில் 3 கட்ட அகழ்வு பணியின் 17 நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் நடைபெற்றது. அதன்போது 13 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில்

0: ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட என்புக்கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடைய 3 என்புக்கூட்டு தொகுதி உள்பட 11 என்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 296 என்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 290 என்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதேவேளை இன்றைய அகழ்வு பணிகளின் போது என்புக்கூடனுடன் தகர வடிவிலான பொருள் ஒன்று மீட்கப்பட்டு அது சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிளிநொச்சி மாவட்ட பழைய கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களின் அவலங்களையும் தியாகங்களையும் வீரத்தையும் மாழ்வியலையும் தனது சொல்லிசை மூலம் பாடலாக பாடி வந்த இளைஞன் சாவகச்சேரி காவல்துறையினரால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை ஒட்டுமொத்த தமிழ் படைப்பாளிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கிளிநொச்சியில் குறித்த இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது விடுதலை செய்ய சங்கீதனை விடுதலை செய்ய சட்டத்தின் ஆட்சி சமமாக இருக்கட்டும், சட்டத்தை அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தாதே, பாட உரிமை எங்கள் உரிமை, பறிக்காதே, கருத்து சுதந்திரத்தை பறிக்காதே, அடக்குமுறைக்கு நிறுத்து, கலைஞர்களின் குரல் வழியை நெரிக்காதே, அநீதியான சட்டமான பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே நீக்கு, சொல்லிசை பாடகன் குற்றவாளியா, கிளிநொச்சி கலைஞனை உடனே விடுதலை செய், பாடினால் சிறையா பேசினால் கைதா, எதேச்சிதக்கார கைதுகளை உடனே நிறுத்து, கலைஞர்களின் படைப்புரிமை சட்டபூர்வமானது, சட்டம் வழங்கிய உரிமையை அதிகாரத்தால் பறிக்காதே, சர்வதேச மனித உரிமை பிரகடனங்களை மதிக்க கற்றுக்கொள், கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே நீக்கு போன்ற கோஷங்களை எழுப்பியதோடு பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலைஞர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்த சாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என கோரி நேற்று வெள்ளிக்கிழமை போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் அது இன்றும் இடம்பெற்றது. யாழ்ப்பாண வைத்த சாலையின் சுகாதார பணியாளர்கள் வெற்றிடத்துக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு 92 பேருக்கு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னரே ஏனையோருக்கு வழங்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாண போதனா வைத்த சாலை சுகாதார தொண்டர்கள் குறித்த போராட்டத்தில் குதித்தனர். இதன் போது நேர்முக தேர்வுக்கு வந்தவர்களுக்கும் யாழ்ப்பாணம் போதனா வைத்த சாலையில் சுகாதார தொண்டர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. பின்னர் நேர்முக தேர்வுக்கு வந்த அதிகாரி ஒருவர் இன்றைய தினம் பிரச்சினை நடப்பதால் வேறு ஒரு தினத்துக்கு நேர்முக தேர்வினை நடாத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் நேர்முக தேர்வுக்கு வந்தவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றனர். இருப்பினும் சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதன்படி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவுக்கான ஆவணங்கள் மற்றும் சத்திய கடதாசியில் கையொப்பம் பெறப்பட்டுள்ளதாக சங்கீதன் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விரைவில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனின் விடுதலையை வலியுறுத்தி உள்நாட்டிலும் சர்வதேச நாடுகளிலும் தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. முன்னதாக தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் எழுச்சி பாடலை அண்மையில் நிகழ்வொன்றில் பாடியதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். குறித்த பாடலை பாடியதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டிலேயே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழில் புரிவோருக்கு எப்போது வேண்டுமானாலும் உயர்கல்வியை பெறுவதற்கு அரச கட்டமைப்பில் உள்ள ஒரே பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகமே என்றும் அதற்காக அரசாங்கம் விசேட தலையீட்டை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். திறந்த பல்கலைக்கழக குருநாகல் பிராந்திய நிலையத்தின் விரிவுரையாளர்கள், நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். திறந்த பல்கலைக்கழகத்தின் குன்னாகல் கிளையில் நீண்ட காலமாக நிலவி வரும் இடவசதியின்மை, விரிவுரை மண்டபங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சுகாதார பிரச்சினைகள் உள்ளிட்ட ஏனைய குறைபாடுகளுக்கு நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொள்வது குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாதம் இறுதியில் 1.6% அதிகரித்து 6.873 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த தொகையானது சீன நாணய பரிமாற்றல் வசதியையும் உள்ளடக்கியதாகவும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கையிருப்பு 6.766 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இதேவேளை அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் ரூபாயின் மதிப்பு நேற்று மேலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன்படி நேற்று டாலர் ஒன்றின் விற்பனை விலை 342 ரூபாயாக பதிவாகியுள்ளது. டாலருக்கான தேவை மற்றும் பொருட்கள் இறக்குமதி தேவை அதிகரித்தமையே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி அனில் எந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று வீத சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டுவர முடியாது என பொருளாதார ஆய்வாளர்கள் தனநாத் பெரேரா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி கிடைத்தவுடன் நாட்டின் பொருளாதார நிலைமைகளில் ஒரு எல்லைக்குள் மாற்றம் ஏற்படும் என நாம் எதிர்பார்த்தோம். எனினும் அந்த நிதியை சந்தைக்குள் விடுத்து ரூபாயின் மதிப்பை மீட்டுக் கொண்டு வர முடியாது. நாம் செலவிடும் தொகையை குறைத்துக் கொள்வதன் மூலம் இறக்குமதிகள் ஓரளவு கட்டுப்படுத்தி அதன் ஊடாகவே டாலர் கையிருப்பை சேமிக்க முடியும். அதன் பின்னரே மாற்று வீதம் ஒரு நிலையான மட்டத்துக்கு வரும். இந்த செயல்முறை நடப்பதற்கு இன்னும் சில மாதங்கள் எடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே தமக்கு நெருக்கமானவர்களுக்கு நாணய கடிதம் திறக்க அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து தற்போதைய அரசாங்கத்துக்கு 695 மில்லியன் டாலர் போன்ற ஒரு பெருந்தொகை கிடைத்துள்ள போதிலும் உள்நாட்டு சந்தையில் டாலரின் மதிப்பு குறையவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சந்தை மீது நிலவும் நம்பிக்கையின்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மை காரணமாகவே ரூபாயின் மதிப்பு மேலும் உயரும் என்ற நம்பிக்கையில் ஏற்றுமதியாளர்களும் வணிகர்களும் டாலர்களை தம்மிடமே வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் செயற்குழு கூட்டம் நேற்று நெல்லும் ஆபத்தையிலுள்ள கட்சியின் தலைமையகத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திலே தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தற்போதைய நாட்டின் அரசியல் சூழல் குறித்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். கட்சியின் உள்ளக கட்டமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறதா என ஊடகவியலாளர்கள் வினவிய போது கட்சியில் தற்போதைக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். எனினும் கட்சியின் எதிர்கால அரசியல் வேலை திட்டங்கள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிமுறைகள் குறித்தே இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டைமுக அரசியலால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸலத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தமது அரசியல் ஆதாயத்துக்காக விடுதலை புலிகள் அமைப்பினரை தேசிய மக்கள் சக்தி வெளிப்படையாக புகழ்ந்ததாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலமாக அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதானது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி உள்ளது என்பதை குறிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் பிரச்சாரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என பிரதி நிதி அமைச்சர் அனில் ஏந்த பெர்னாண்டோ கேட்டுக்கொண்டுள்ளார். டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் வீழ்ச்சி குறித்து எழுந்துள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் மின்சக்தி மாற்றத்துக்கு வெறும் மின்கல உற்பத்தி சேமிப்பை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்றும் சூரிய சக்தி மற்றும் காற்று மின் உற்பத்தி விரிவாக்கத்துடன் தேசிய மின் கட்டமைப்பில் பாரிய மறுசீரமைப்புகள் அவசியம் என்றும் பலசக்தி பிரதி அமைச்சர் இல்யாஸ் அர்காம் தெரிவித்துள்ளார். மின்கலங்கள் என்பது மின்சாரத்தை சேமிக்கும் ஒரு ஊடகம் மாத்திரமே ஆகும். நாட்டுக்கு கூடுதல் சூரிய மற்றும் காற்று மின் உற்பத்தி மூலங்கள் தேவைப்படுகிறது. தற்போது சுமார் 300 மெகாவோல்ட் காற்று மின் உற்பத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மன்னாரில் காற்று ஆலைகளுக்கான விசிறிகள் வந்தடைந்துள்ளன. இதன் கீழ் மன்னாரில் 50 மெகாவோல்ட் திட்டமும் முள்ளிக்குளத்தில் 50 மெகாவோல்ட் வீதம் இரு திட்டங்கள் மூலம் 100 மெகாவோல்ட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. மேலும் நீர்நிலைகளில் மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி கல அமைப்பு குறித்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கூரை மற்றும் தரைவழி சூரிய சக்தி திட்டங்கள் மூலமும் 200 முதல் 250 மெகாவோல்ட் வரை தேசிய கட்டமைப்பில் இணைக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து 180 மெகாவோல்ட் காற்று மின் திட்டத்துக்கான முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தப்படப்பட்டுள்ளது. இந்த அனைத்து திட்டங்களின் ஊடாகவும் எதிர்வரும் 18 மாதங்களுக்குள் சுமார் 300 மெகாவோல்ட் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் மின் உற்பத்தி திறன் அதிகரித்தாலும் அதனை தேவையான இடங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தற்போதைய மின் விநியோக கட்டமைப்பில் பாரிய சவால்கள் காணப்படுகிறது. உற்பத்தி திறன் இருந்து விநியோகிக்க முடியாவிட்டால் பலனில்லை என்பதால் புதிய மின் விநியோக கட்டமைப்பு கோபுரங்களையும் விநியோக இணைப்புகளையும் உருவாக்க வேண்டியது அவசியமாகும். மின்சாரத்துறையின் மொத்த செலவில் 80% உற்பத்தி செலவாகவே உள்ளதால் மின் உற்பத்திக்கான செலவையும் விநியோக செலவையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நுகர்வோருக்கான ஒட்டுமொத்த மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க முடியும் என்று கூறியுள்ளார். மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் திட்டம் இலங்கையின் முதன் முதலாக வவுனியாவில் ஆரம்பமாகியுள்ளது. மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரங்களில் பகிரத்தக்க சேமிப்பு கட்டமைப்பை இலங்கையில் நிறுவும் திட்டத்தின் கீழ் வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் மின்கல கட்டமைப்பை நிறுவும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. தற்போதைய அரசாங்கத்தினால் நுகர்வுக்கு மேலதிகமான மின்சாரத்தினை சேமித்து வைத்து பயன்படுத்துவதை பிரதான நோக்கமாக கொண்டு இச்செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதன் முதலாக இந்த செயல் திட்டம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறுபோகத்தில் நெல் விவசாயத்துக்காக ஹெக்டேயர் ஒன்றுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போதைய உர கையிருப்பு மற்றும் உர விநியோக செயல்முறை குறித்து தெளிவுபடுத்துவதற்காக ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகன் தம்பிக்கு ரணதுங்க, ஒரு மூடை யூரியா உரத்தை அதிகபட்சமாக 10,200 ரூபாய் என்ற விலையில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த அளவு போதுமானதாக இல்லை. இதற்கமைய அரசாங்கம் மேலும் 15,000 மெட்ரிக் டன் உரத்தை தனியார் துறையிடமிருந்து கொள்வனவு செய்துள்ளது என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் 5 குறிச்சி எல்லைப்பகுதியில் ஏறாவூர் நகரசபையினால் கொட்டப்படும் கழிவுகள் காரணமாக அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக சுகாதார பிரச்சினைகளையும் மத வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மையை பாதிக்கப்படுவதாகவும் பல முறைப்பாடுகளை முன்வைத்தும் அதற்கான தீர்வுகள் இன்றுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என ஏறாவூர் பற்றி பிரதேச சபை உறுப்பினர் சி நிலாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட கழிவகற்றல் திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இன்றுவரை ஒரு முறையான கழிவகற்றல் திட்டம் உருவாக்கப்படவில்லை. ஒவ்வொரு பிரதேச சபை ஊடாக கழிவுகள் சேகரிக்கப்படுகின்ற போதும் மாவட்டத்தில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த கழிவுகளையும் மீள் சுழற்சி செய்து முறையாக முகாமித்தம் செய்வதற்கான இடமோ அல்லது ஒரு செயல் திட்டமோ இதுவரை உருவாக்கப்படவில்லை. காலத்துக்கு காலம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொட்டுவதற்கும் அவற்றிலிருந்து பசலை தயாரிப்பதற்கும் பல்வேறு திட்டங்கள் கூட்டங்கள் நடைபெற்ற போதும் இதுவரை ஒரு உருப்படியான திட்டமும் நடைமுறைக்கு வரவில்லை. இயற்கை வளங்களால் சூழப்பட்டு இயற்கை எழில் கொஞ்சம் பசுமை தாயகமாக விளங்கும் மட்டக்களப்பு மாவட்டம் அதன் கடல் வளம், உப்பாறு, இந்நன்னீர் மாவிகள் மற்றும் நீர்நிலைகளை அடிப்படையாக கொண்டே பல்வேறு வாழ்வாதார அமைப்பை கொண்டுள்ளது. இங்கு கிடைக்கும் மீன்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் மட்டுமன்றி உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆனால் அரிய இயற்கை வளங்கள் அனைத்தும் குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளால் மாசுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நீரியல் உயிரினங்கள் மட்டுமின்றி மனித சுகாதாரமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. ஏறாவூர் ஐந்தாங்குறிச்சி எல்லைப்பகுதியில் ஏறாவூர் நகரசபையினால் கொட்டப்படும் கழிவுகள் காரணமாக அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக சுகாதார பிரச்சனைகளையும் மத வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும் முறைப்பாடுகளை முன்வைத்து வருகின்றனர். இருப்பினும் நிலையான தீர்வு இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஜூன் 2-4 வரை நடைபெற்ற தீவு நாடுகளின் பெருங்கடல் உச்சி மாநாட்டில் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி நீர்வாழ் மற்றும் பெருங்கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சிக்கலான கடல்சார் பிரச்சினைகளை எந்த ஒரு தனி நாடும் தனியாக எதிர்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் காலநிலை மாற்றம், கடல் மாசடைதல், அதிகப்படியான மீன்பிடி மற்றும் கடல்சார் பல்லுயிர்த்தன்மை மிக வேகமாக அழிந்து வருவது போன்ற பிரச்சினைகளுக்கு சர்வதேச அளவில் கூட்டு நடவடிக்கை தேவை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வெறும் வாக்குறுதிகளாக மட்டுமல்லாமல் நடைமுறை பங்களிப்புகள் மூலமே தீவு நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை வெல்ல முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க சொத்துக்களை குற்றவியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஊடக செயலாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கொழும்பு 2 பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் ஆவார். இவர் சிவில் பாதுகாப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சின் ஊடக செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியிலேயே இந்த அரசாங்க சொத்து துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் அரச பொறியியல் கூட்டு தாபனத்தின் பணிகளுக்காக வாடகை அடிப்படையில் பெறப்பட்ட வாகனங்களை ஊடக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி 1,7,46,000 ரூபாய் பணத்தை துஷ்பிரயோகம் செய்து பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளமை மேலித விசாரணைகளில் அம்பலமாகி உள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான மேலித விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி சென்ற டிப்பர் வாகனத்துடன் முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இதன்போது முச்சக்கர வண்டியின் மீது டிப்பர் வாகனம் ஏறியதில் அதில் பயணித்த 3 இளைஞர்களின் கால்களும் நசுங்கி அவர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மூவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்த சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் புத்தூரைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். பொத்துவில் பாணம வீதியின் பசரசேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் சிறுவனும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் படுகாயம் அடைந்தனர். இருவரையும் உடனடியாக பொத்துவில் ஆதார வைத்த சாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த போதிலும் அங்கு சிகிச்சை பலனின்றி குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த சிறுவன் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த 8 வயதுடையவர் ஆவார். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பிளவத்தே பகுதி நேற்று மால்வெட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்துள்ளது. முகங்களை மூடி கருப்பு உடை அணிந்து வாளுடன் வந்த குழுவினர் வீட்டின் கதவினை திறந்து உள்ளே சென்று அங்கிருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தினார். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்ட குழு அங்கிருந்து தப்பிச் சென்றது. பின்னர் இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு களப்பு பகுதியில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்ட விரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்த 477 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர்கள் ஒரு டீங்கி படகுடன் கைது செய்யப்பட்டனர். இதன்படி நீர்கொழும்பு களப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த களப்பு பகுதியில் பயணித்த சந்தேகத்துக்கிடமான டிங்கி படகு ஒன்று மேற்கு கடற்படை கட்டளைக்கு உட்பட்ட இலங்கை கடற்படை கப்பல் ஹவுனியால் பரிசோதிக்கப்பட்டது. அங்கு 13 பைகளில் அடைக்கப்பட்ட 477 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர்களும் டிங்கி படகும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவநிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் தொடரக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரும் 12 மணி நேரத்தினுள் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களின் சில இடங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 20 பேர் உயிரிழந்தனர். அத்துடன் 35,128 டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பைலேரியாசிஸ் என்ற யானைக்கால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார அமைச்சகத்தின் யானைக்கால் நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசன்னா சீரசிங்க வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போதே புரிகியா மலாச்சி என்று பெயரிடப்பட்ட இந்த ஒட்டுண்ணி மூலம் கடந்த 5 மாதங்களில் 7 பேர் யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதனை முறையாக கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த ஒட்டுண்ணி தொற்று நாடு முழுவதும் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். சட்டியார் தெருவில் இந்த 22 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,53,400 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 44,175 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம்.com.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: Viti Superstore, Gala Gones Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordrelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanete. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 150,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஏ.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் த்ராச 3098 சுவிஸ்
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: சுவிஸிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
0: மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது. முதலில் இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசனி வழங்குகின்றார்கள் பரி ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள விடி கேஷன்கரி, காலிலே கொனசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முறைகேடு, சிபிஎஸ் வினாத்தாள் விற்பனை உள்ளிட்ட விவகாரங்களை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்திய பொருளாதாரம் கடந்த 2025-26 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் 7.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. உள்நாட்டு தேவை மற்றும் அரசின் வலுவான முதலீடுகள் காரணமாக இந்த வளர்ச்சி எதிர்பார்ப்புகளை விஞ்சியிருப்பதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசின் பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு முழு வரி விலக்கு அளிப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு மூலதனங்களை ஈர்க்கும் வகையில் அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் செய்யும் முதலீடுகளுக்கு மூலதன ஆதாய வரியில் இருந்து விலக்கு அளிக்கும் அவசர சட்டத்தை ஒன்றிய அரசு பிறப்பித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்புக்காக கிரேட்டர் நிகோபார் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறுவது பொய். அந்த திட்டம் தொழிலதிபர் அதானி ஹோட்டல்கள், சூதாட்ட விடுதிகள் கட்டுவதற்கே கொண்டுவரப்பட்டுள்ளது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு பிளவுபட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒன்றிணைக்க கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதிருப்தி எம்எல்ஏக்கள் பலருடன் அவர் தனிப்பட்ட முறையில் பேசி வருகிறார். மற்றொரு புறம் கட்சியில் நாளுக்கு நாள் விரிசல் வலுவடைந்து வருகின்றது. மக்கள் மேடு எனும் புதிய இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா அறிவித்துள்ளார். இதுகுறித்து லதா ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், மக்கள் மேடு என்ற இயக்கத்தை தொடங்குகின்றோம். இந்த மாநிலத்துக்காக வேலை செய்ய நினைக்கும் அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து எங்களை தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த மாநிலத்துக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள். ஒன்றாக சேருவோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். மக்கள் மேடை இயக்கத்தில் சாமானிய மக்கள் அனைவரும் இணையலாம். நல்ல சிந்தனையும் நாட்டுக்கு வேலை செய்யும் மனமும் உள்ள அனைவருக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மூத்த குடிமக்கள், குடிமைப்பணி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், விளையாட்டு வீரர்கள், இராணுவத்தினரின் அனைவரும் தங்களின் அனுபவங்களை எங்களுக்கு கொடுக்கலாம். எங்களுடன் தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்காகவும் அந்த தொகுதிக்காகவும் நீங்கள் வேலை செய்யலாம். மாநிலத்துக்காக வேலை செய்யும் உள்ளூர் தலைவர்களை உருவாக்கலாம். எனவே அனைவரும் இந்த இயக்கத்தில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ பெயரை கூறியே அழைத்துச் சென்று கூட்டு பலாத்காரம் செய்தனர் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், எம் எஸ் எம் ஆனந்தன், எம் சி சம்பத் ஆகியோர் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இயக்கத்தில் பதிவு செய்து இணைந்துள்ளவர்கள் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரின் செயலாளராக மதுரையைச் சேர்ந்த தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திர சோழன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்ததன் காரணமாகவே அம்மாநிலத்தில் முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் தனக்கு இல்லை என்றும் தன்னை மன்னித்து விடுமாறும் உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி அகாங்ஷா சதுர்வேதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக குளிரூட்டும் கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மின் நுகர்வு கடந்த மே மாதத்தில் 11.55% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டில் இதுவரை 1076 இந்தியர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் நேற்று கூறுகையில், அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கடந்த ஆண்டு 3567 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக நிகழாண்டு இதுவரை அந்த நாட்டில் இருந்து 1076 இந்தியர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டனர். சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியாக உள்ளன. நாடு கடத்தல், குடியேற்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாடுகளும் நெருங்கிய தொடர்பில் உள்ளன. சட்டவிரோத குடியேற்றத்தை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்பதில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில் அது சட்டப்பூர்வ குடியேற்றத்தை பாதிக்காத வகையில் இருப்பதையும் உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை சுகோய் SU-57 போர் விமானங்களை வழங்க தயாராக இருப்பதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாட்டு நட்புறவின் அடையாளமாக அதை இந்தியாவில் ஒருங்கிணைந்து தயாரிக்கவும் ஒப்புதல் அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள தமிழக இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்குவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மறுசீரமைப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் நேற்று அதிகாலை மீண்டும் நடந்த வன்முறை சம்பவத்தில் ஹூகி இனத்தைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. இன்று சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு அதிரடியாக ₹1840 குறைந்து 1 சவரன் ₹1,13,600 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு ₹230 குறைந்து 1 கிராம் ₹14,200 விற்பனையாகின்றது. வெள்ளி கிராமுக்கு 10 குறைந்து 1 கிராம் ₹270 ஒரு கிலோ 2,70,000 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பெருமளவான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் EMPS நிறுவனத்தினர். உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே உள்ள பால் உற்பத்தி ஆலையின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் இந்த ஆலையை ரஷ்யா குறிவைத்து தாக்கியுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியது. கைதிகள் பரிமாற்றம், போர்க்களத்தில் பதற்றங்கள் நீடிக்கும் சூழலிலும் மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யாவும் உக்ரைனும் தலா 185 போர் கைதிகளை விடுவித்தன. ஐக்கியரபு அமீரகத்தின் மத்தியஸ்துடன் இந்த நடவடிக்கை நடைபெற்றுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் உடன்படிக்கையை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலென்ஸ்கியுடன் விரைவில் சந்திப்பு நடத்தும் சாத்தியத்தை நிராகரித்திருக்கிறார். அமைதி உடன்பாட்டின் அம்சங்களுக்கு இணக்கம் எட்டப்படும் வரை சந்திப்பில் அர்த்தமில்லை என்று திரு புதின் கூறியுள்ளார். இதற்காக உக்ரைன் தரப்பில் சில முக்கிய சமரசங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் நிபந்தனை விடுத்துள்ளார். லெபனானின் கிஸ்முல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நிலவும் பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் எட்டப்படுவதில் இவ்விவகாரம் இழுபடியாக நீடிக்கிறது. லெபனான் தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அளித்த பேட்டியில், லெபனானில் போர் முடிவுக்கு வரும்போதுதான் ஒட்டுமொத்த போர் முடிவுக்கு வரும். லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறுவது கட்டாயமாகும் என்று கூறியுள்ளார். அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பிலிருந்து தற்போது 22 முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தின. இதனையடுத்து ஈரானும் உரிய பதிலடி கொடுத்து வருகிறது. இதையடுத்து அமெரிக்கா ஈரானிடையே நிலவும் பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் எட்டப்படுவதில் இழுபறியாக நீடிக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பிலிருந்து தற்போது 21 முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் வடகொரியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இரு நாடுகளும் இணைந்து வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. வடகொரிய அதிபர் கிம் ஜோங்கின் விடுத்த அழைப்பை ஏற்று கடந்த 2019 பிறகு சுமார் 7 ஆண்டுகள் கழித்து ஷி ஜின்பிங் வடகொரியாவுக்கு பயணிப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கியூபாவின் அதிபர் மிகேல் டியாஸ் கானெல் மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. கியூபாவின் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் முயற்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கையொப்பமிட்ட நிர்வாக உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கருவூலத்துறை தெரிவிக்கின்றது. தென்கொரிய அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகளை மீட்டிருக்கின்றனர். அவற்றில் சுமார் 2000 வாக்குச்சீட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. தலைநகர் சோலில் இருக்கும் வாக்களிப்பு நிலையத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் 2 நாட்களாக முடக்கி வைத்திருந்தனர். தேர்தல் அதிகாரிகள் மோசடி செய்வதாக அவர்கள் ஆர்ப்பரித்தனர். சுமார் 35 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நீடித்தது. மக்களை கலைக்கும் பணியில் சுமார் 1000 அதிகாரிகள் ஈடுபட்டனர். இவ்வாறு நடந்த தேர்தலில் பல்வேறு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டுக்கு தட்டுப்பாடு இருந்தது. அது மக்களை சினமூட்டியது. மோசடி ஏதுமில்லை. நிர்வாக பிரச்சனைகளால் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் கூறுகின்றனர். என்ன நடந்தது என்று விசாரணை நடத்துமாறு தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் உத்தரவிட்டுள்ளார். வடக்கு நைஜீரியில் உள்ள சஹாரா பாலைவனத்தில் லொரி ஒன்று செயலிழந்ததால் பாதிப்படைந்த மக்கள் தாகம் காரணமாக குறைந்தது 49 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் நஜர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் மாலி நாட்டில் நடந்த ஒரு மத விழாவில் பங்கேற்றுவிட்டு அவர்கள் நாடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக நஜரின் அகாடேஸ் பிராந்திய ஆளுநர் அலுவலகம் வியாழக்கிழமை இரவு இணையத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளது. உகாண்டா கொங்கோ எல்லை மூடிய நிலையில் வர்த்தகர்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எபோலா தொற்று காரணமாக உகாண்டாவிற்கும் கொங்கோவிற்கும் இடையான எல்லை மூடப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மணிக்கணக்காக எல்லையில் காத்திருக்கின்றன. உகாண்டாவிற்கு கொண்டு செல்லப்பட இருந்த காய்கள் பழங்கள் உள்ளிட்ட வர்த்தக பொருள்களில் இருந்து நீர் கசிய தொடங்கியிருப்பதாகவும் எல்லையை திறக்காவிட்டால் பொருள் அனைத்து நாசமாகும் என வர்த்தகர்கள் புலம்பி வருகின்றனர். எபோலா தொற்று எல்லை தாண்டி பரவுவதை தடுப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக லொரிகள் உகாண்டாவிற்குள் நுழையவோ அல்லது வெளியுறவு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு நிபுணர்கள் புதிய தட்டாம்பூச்சி வகைகள், அறியப்படாத வெட்டுக்கிளிகள், 60 வகையான பட்டாம்பூச்சிகள், விட்டில் பூச்சிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளனர். அங்கோலா நாட்டின் லிசிமா மேட்டு மாநிலத்தில் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் ஒரு வகை சில் வண்டு, தாமிர கம்பளிப்புழு, பொன்வண்டு போல் காட்சியளிக்கும் சிலந்தி, புற ஊதா ஒளியில் ஒளிரும் சிலந்தி ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சில்வண்டு தன்னை தாக்க வருபவர்களின் மீது ஒருவித திரவத்தை தெளிக்கும் தன்மை கொண்டது என்று நிபுணர் ஒருவர் கூறி வருகின்றார். உலகளாவிய பல்லுயிர் சூழல் நெருக்கடியால் 1 மில்லியன் தாவர விலங்கு வகைகள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. இதனால் விஞ்ஞானிகள் உயிரினங்களை பதிவு செய்ய தீவிரமாக முயன்று வருகின்றன. உலகின் 8.7 மில்லியன் உயிரினங்களில் 1.5 மில்லியன் மட்டுமே விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டுள்ளனர். மனித நடவடிக்கைகளால் பல உயிரினங்கள் வேகமாக மறைந்து விடுகின்றன. 1500 ஆம் ஆண்டிலிருந்து 800க்கும் மேற்பட்ட விலங்கு இனங்கள் அழிந்துவிட்டன. இந்தோனேசியாவின் கிழக்கில் உள்ள லெவோட்டோபில் லக்கி எரிமலை வெடித்திருக்கிறது. புளோரஸ் தீவில் நேற்று காலை சுமார் 11 மணிக்கு எரிமலை வெடிப்பு தொடங்கியது. 2.5 கிலோமீட்டர் உயரம் வரை அது சாம்பலை காக்கியது. நேற்று காலை சில முறை குமுறிய எரிமலை இறுதியில் வெடித்தது. வட்டார விமான நிலையம் மூடப்பட்டது. அது எரிமலையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சுமார் 5 உள்நாட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக AFP ஊடகம் கூறியது. கனத்த மழை பெய்ததால் எரிமலையின் சாம்பல் வெள்ளத்தில் கலந்திருக்கலாம் என்று அவர்கள் கூறினர். எரிமலை குழம்பு வெளியேற வாய்ப்புள்ளதால் ஆற்றோரம் வாழும் மக்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எரிமலை மாயைச் சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பகுதிக்குள் பொதுமக்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மொழியில் லக்கி லக்கி என்றால் ஆண் என்று பொருள். 1584 மீட்டர் உயரமுள்ள இந்த எரிமலைக்கு அருகில் அமைதியாக காணப்படும் 1703 மீட்டர் உயரமுள்ள மற்றொரு எரிமலையும் உள்ளது. அதற்கு இந்தோனேஷியா மொழியில் பெண் என்று பொருள்படும். பிரேம்பான் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டத்தை சிவப்பு பந்திலிருந்து பிங்க் பந்துக்கு மாற்றும் ICC-யின் யோசனைக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1-0 தொடரை பாகிஸ்தான் 2-1 என வென்று அசத்தியுள்ளது. டில்லியில் வரும் 19ஆம் தேதி தொடங்கும் ஆசிய சீனியர் மால்வீச்சு சாம்பியன்ஷிப்புக்கு தங்கள் அணியை அனுப்புவதில்லை என பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. நோர்வேயின் ஒஸ்லோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நோர்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் பிரக்யானந்தா. நோர்வே செஸ் போட்டியின் 10வது சுற்று நேற்றிரவு நடைபெற்றது. இறுதியில் சுற்று ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மர் மற்றும் பிரக்யானந்தா ஆகியோர் மோதினர். பரபரப்பாக சென்ற இந்த ஆட்டத்தில் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி மொத்தம் 18 புள்ளியுடன் இத்தொடரை வென்றார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. இதன் மூலம் அவர் இந்த வெற்றியை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற மாபெரும் பெருமையை தட்டிச் சென்றுள்ளார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை நேரில் காண செல்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்ல முடியாது. கால்பந்து அரங்குகளில் போத்தல்கள் சில சமயங்களில் வீசி எறியப்படுவதுண்டு. பாதுகாப்பு நலன் கருதி அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் அவற்றுக்கு தடை விதித்திருக்கிறது. அதற்கு ரசிகர்கள் ஆதரவு குழுக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. உலக கிண்ணம் நடக்க இருக்கும் காலகட்டம் கடும் வெப்பம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபீஃபா ரசிகர்களின் நலனை விட வருவாய்க்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக ரசிகர்கள் குறை கூறினர். விளையாட்டு வீரர்கள், நடுவர்கள், ரசிகர்கள், தொண்டு ஊழியர்கள் என அனைவரையும் பாதுகாக்க உறுதி கொண்டுள்ளதாக ஃபீஃபா தெரிவித்துள்ளது. உலக கால்பந்து சம்மேளனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2026 உலக கிண்ண கால்பந்து போட்டிக்கான நுழைவுச் சீட்டுகளை இலவசமாக பெற்றுக்கொண்ட சுமார் 60 ரசிகர்களின் டிக்கெட்டுகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அந்த அமைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் www.trtamiloli.com. ஒரு யூரோக்கு இலங்கை பெறுமதியில் 387.79%, இந்திய பெறுமதியில் 109.50%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.57%, இந்திய பெறுமதியில் 95.05%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.87%, இந்திய பெறுமதியில் 119.40%. ஒரு அக்கிராட்சி பண்ட் இலங்கை பெறுமதியில் 449.22%, இந்திய பெறுமதியில் 126.79%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 240.45%, இந்திய பெறுமதியில் 68.18%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிசுரியூகளில் அமைந்துள்ள வீட்டி கேஷன் கரி, காலியிலே கொண்டு செல்ல அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிலில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BGS Finance MBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்களும்

0: தேர்வு படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: Vicky Superstore, Gala Gonesse Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
5: Mélodie et Tordre Brelaque, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
9: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழொலி. தமிழொலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.
2: நான்

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்கும் தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 1 9 5 1 47 71. வைபர் ஊடாக 0033 680 74 27. அந்த வகையிலே விடுமுறை விருப்ப நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோவிதா. திருமதி தேவேந்திரன்.
0: வணக்கம் அம்மா. நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: நான் இன்றைக்கு குடகு மலை காட்டில் பாட்டு கேக்குது.
0: குடகு மலை காட்டில் வெறும் பாட்டு கேக்குது அந்த பாடல்.
1: பைங்கிலி அந்த பாடல கேக்குறேன்.
0: ஆமா, கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற திரைப்பாடல்.
1: கேட்டு பாப்போம்.
0: ஓகே, எப்படி இருக்கிறது உங்களிடத்தில் காலநிலை?
1: கொஞ்சம் பரவாயில்லை, வெக்கையும் இல்ல. ஆனா வெள்ளனே நல்ல வெயில் அரிச்சது. நான் இன்றைக்கு நல்ல வெயில் போட போதாக்க வந்து அது குறைஞ்சிட்டு கொஞ்சம் அந்த இதா இருக்கு.
0: இங்க மழை கொஞ்சம் கொஞ்சம் தூறி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் காலநிலை பிரச்சனை இல்ல. இந்த குளிர் வெப்பம் அளவாக இருக்கிறது. மற்றபடிய மழை தூறுது. சரி அம்மா,
1: உங்களுக்கு
0: ஓ இனி வேற வருங்காலங்கள், அதாவது வரும் இப்ப மாதங்கள்ல வந்து இனி வெப்பநிலை தானே, அப்ப கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சரி, உங்களுக்கான பாடலை கேட்போம். நன்றி அம்மா.
1: நன்றி.
0: வணக்கம். அவர் திருமதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் கேட்ட பாடல்.

0: மணியாக 2:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம். வணக்கம். அவரது தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டு அடுத்து மேரி மகதலின் அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேரி மகதலின், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: ஓகே, நான் கேட்கிற பாடல் இளையவனே கேளடா.
0: இளையவனே கேளடா,
1: கேளடா தாய் பிறந்தாச்சு திரையில இருந்து.
0: இளையவனே கேளடா என்ற பாட்டை கேட்டிருக்கிறீர்கள். சரி, நீண்ட நாளைக்கு பிறகு கலந்திருக்கிறீர்கள். விடுமுறைக்கு எங்கேயாவது சென்று உள்ளீர்களா?
1: நல்லது,
0: சந்தோஷமாக போயிட்டு இப்ப வந்து விட்டீர்கள்.
1: நன்றி, நன்றி, வணக்கம் சோபிதா.
0: நன்றி, உங்கள் பாடலை கேட்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி மேரி மகதலின் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதனி மோகன். நலமா இருக்கிறீர்களா?
1: அதுதானே, நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இந்த கொடுமையிலும் கொடுமை, இந்த பசி கொடுமை தானே?
0: அதுதான்
1: அதுதான் முக்கியம். என்ன அப்ப அதுக்காக இந்த பொல்லாத வயிற்றுக்காக வேண்டி சனம் இவ்வளவு பாடுபடுகிறீர்கள். ஆனா என்னதான் இருந்தாலும், இவ்வளவு பணக்கார நாடுகளா இருந்தாலும், ஒரு மூலையில இந்த ஏழ்மை பசி பட்டினியோட இருந்துதான் இருக்குது.
0: நிறைய பேர் இருக்கணும்,
1: நிறைய பேர் இருக்கணும். என்னதான் பணக்கார நாடுகள் சண்டித்தனங்கள் விட்டாலும் இது தீராத இதான் இருக்குது கவலையால. நான் அப்ப இன்றைக்கு ஒரு பாட்டு கேட்க போறேன். டாக்டர் அம்மா படத்துல இருந்து மஞ்சுளா நடித்து பாடி நடித்த ஒரு இதுண்டு, ஆட்டம் உண்டு, நல்லா இருக்குது. இருந்தா போடு, இல்லாட்டி பாரு. எல்லோருக்கும் இருப்பதுதான் இந்த பொல்லாத வயிறு. இந்த வயிறுக்காக எதையும் எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுகின. அப்ப அந்த பாட்டு
0: இருந்தா போடா,
1: இருந்தா போடு, இல்லாட்டி பாரு. எல்லோருக்கும் இருப்பதுதான் எனக்கும் இருக்கும் இந்த பொல்லாத வயிறு.
0: ஓகே ஓகே. இந்த பாட்டை கேட்க போறீர்கள்?
1: இந்த பாட்டை இந்த நான் கணக்க இது பாத்துருக்குற சரியான கவலைகளா இருக்கும். இந்த வயிற்று பசி பட்டினியல்ல இருக்கிறதுகளை பாக்கேக்க. ஆனா இப்ப சில கன பேர் கொண்டே கொண்டே எல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் ரோட்டு வழியே படுக்கிற எல்லாருக்கும்
0: எல்லா நாட்டிலயும் இருக்கிறார்கள். அப்படியே
1: ஓ, எல்லா அமெரிக்காவில பாக்கலாமே இருக்கிறேன் நான் ஒரு பக்கத்துல. ஓ,
0: அமெரிக்கா போயிருக்கிறீர்களா?
1: நான் இந்த யூடியூப்ல போயிருக்கிறேன். அமெரிக்காவ கரடாவ பாக்க வேணுமெண்டா, நாங்க யூடியூப்ல போய் பாப்போம். அதுதான் எங்கட ஊர்ல ஹாலிடே.
0: அப்படி சொல்கிறீர்கள். ஓகே ஓகே
1: ஓகே. அப்ப சந்தர்ப்பம் தரந்தானே போறதுக்கு?
0: நிச்சயமாக. ஆமா,
1: அப்போது நேர போய் எல்லாரையும் பார்க்க போனமுண்டு எனக்கு ஒரு ஆசையா இருக்கிறத பார்ப்போம்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் மதினி மோகன் அவர்கள் கேட்ட பாடல்.

0: நிலைய கலை நேரம் சரியாக 2:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, ஜெர்மலிருந்து புங்கை ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலிருந்து புங்கை ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம் சோபிதா, அப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: எப்படி இருக்குது
0: வெதர்? மழை கொஞ்சம் தூரி கொண்டிருக்கிறது, நல்ல பரவாயில்ல. ஆக குளிர் அண்டில்ல, வெயிலும் அண்டில்ல.
1: இங்கே வெயில் அடிச்சிருக்குது. நான் வந்து லட்சுமி கல்யாணம் என்ற இடத்துல, யாரடா மனிதன் இங்கே ஊட்டி வா இங்கே, லட்சுமி கல்யாணம் திரைப்படம் சிவாஜி நடிச்ச திரைப்படம்.
0: ஓகே,
1: அந்த பாடலுக்கு வரும் சோபிதா.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி, வணக்கம் சோபிதா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். அவர் புங்கை ராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:52 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியோடு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பாமாக்க. வணக்கம் வந்து இழுக்கிறீங்க.
1: எனக்கு வணக்கம் பேர் வச்சிருக்கேன்.
0: அப்படி அது எப்ப தொடங்க?
1: நல்ல பேர் தான்.
0: நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கடைக்குட்டி கடைக்குட்டி
1: நலமா
0: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். உங்க அக்கா
0: வந்துட்டாக்கும். ஆமா ஆமா ஆமா வந்த சத்தமே இல்ல. உண்டும்
1: என்ன
0: பாடலை கேட்க போறீர்கள்?
1: எனக்கு நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
0: அந்த பாடல் ஓகே ஓகே.
1: நான் கொண்டாட போயிருந்தானே இன்னைக்கு. நாளைக்கு எல்லாம் கொண்டாடினோம்.
0: நாளைக்கு எல்லாம் கொண்டாடம்
1: கொண்டாட்டங்கள் இருக்குதானே இல்ல இடம். அப்ப எல்லாரும் சந்தோஷமா பாட்டை கேட்கணும். சந்தோஷமான பாட்டுகள்.
0: ஆமா ஆமா ஆமா
1: நல்ல
0: பாடல் தானே இது. எல்லாம் பொதுவான
1: பாடல்.
0: அந்த காலத்துல அந்த பாடங்கள் என்ன பழைய பாடங்கள் எல்லாம் அப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
1: ஊர்ல இருக்க பார்த்த படம் தானே தங்க பதக்கம்.
0: தங்க பதக்கம் என்ன ஊர்ல பாத்தீங்களா? என்ன
1: ஊர்ல பாத்தேன்.
0: ஓகே ஓகே நன்றி பாமாக்கா. உங்களுடைய பாடலே கேட்போம்.
1: நன்றி. நீங்களும் நலமாயிருங்கோ சந்தோஷமாயிருங்கோ.
0: ஓகே நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் பாமா ராஜரத்னம் அவர்கள் கேட்ட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதிதா, நான் ஜோதி குணராஜா கிடைக்கிறேன். லைன்ல நிக்கிறேன் பயனூரால்.
0: இல்லை அம்மா, இல்ல
1: விளாந்தான கடைசி.
0: ஆமா ஆமா.
1: சுதாகர் சந்தோஷம் வரலில ஒரு கலகலப்பான ஒரு சந்தோஷம் மகிழ்வாக ஒன்று நடந்தது. அதுபடியால் அது சந்தோஷமா இருந்தா கூட நான் எடுத்தேன். நான் அப்ப ஆக்கள் இல்லத்தானே, நேரம் வந்தால் பாட்டு வேண்டாம், நான் கதைக்கு
0: எடுத்தேன்.
1: அப்ப அந்த பவனி மன் கேட்டாவே, அவரு பாட்ட கேட்டாவே, எனக்கு அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, ஆண்டவனுங்களை மறந்துட்டாலும் அந்நியனி மறவாதையோட ஒரு பாட்டு கேட்பதி பாட்டு, அவன் இந்த கதைகளை கதைக்க கதைக்க எனக்கு இந்த பாட்டு நினைவு வந்துச்சுது.
0: அப்படியா, திரைப்படம் பாத்தீங்களா?
1: அது இப்ப அன்ன படத்துல என்ன வரையா நான் ஞாபகம் இல்ல, பாட்டு வந்துச்சு எடுக்க கஷ்டப்பட எனக்கு இப்ப வேண்டாம், என்ன நாளை நான் கேட்பேன்.
0: இல்ல இல்ல, நான் தருகிறேன். அது வந்து சம்சாரம் திரைப்படம்.
1: அந்த கதைகளை சொன்னாப்புல எனக்கு இந்த வகையில இந்த பாட்டு படம் ரெண்டு வந்துச்சு.
0: இது ஒரு 3 நிமிஷம் பாடல் தான்.
1: அப்ப நேரம் என்ன பாருங்கள்.
0: ஓகேம்மா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் யோசனி அம்மா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சமீபத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடம் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாடலி தேடல்.

கனடா வன்கூவர் சிறையில் பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கு மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டியின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angaychandraskar.com, feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சியை தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்கள் பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட். பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியின் நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது பாடலி தேடல். பாடலி தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும், அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

0: அடிக்கடி நிகழ்ச்சிக்காக நான் உங்களுக்காக மூன்று தரவுகள் கொடுப்பேன். அதனுள் முதல் இரு தரவுகளுக்கும் நான் ஒலிபரப்பாக்கும் பாடலுக்குள் பதில் ஒளிந்திருக்கிறது. மூன்றாவது தரவு நீங்கள் தெரிவு செய்யும் பதிலில் முதல் எழுத்தை மாற்றும்போது வரும் பதிலாக அமையும். அந்த வகையில் சென்ற வாரம் தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தரவுக்கு சரியான பதில் வராமையால் இன்றைய நாளில் அந்த தரவை உங்களுக்காக மீண்டும் தருகின்றேன். வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்திலும் இடம்பெறக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து நல்ல நடப்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றினை விடியாக பெறலாம். வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்திலும் இடம்பெறக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய ஒன்றினை விடியாக பெறலாம். இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றினை விடியாக பெறலாம். என்ன முறை கூறுகிறேன், வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்திலும் இடம்பெறக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றினை விடியாக பெறலாம். உங்களுக்கான பாடலை நான் இன்றைய நாளிலும் தருகின்றேன். அந்த பாடலை கேட்டு முதல் இரண்டு தரவுக்குரிய பதிலையும் நீங்கள் பாடலாக கண்டுபிடிங்கள். இதோ பாடல்.
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை

நல்லது நேர்களே, இணைந்து கொள்ளுங்கள். தரவை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்திலும் இடம்பெறக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றினை விடையாக பெறலாம். சென்ன வாரம் கொடுத்த பதில்கள் வந்து உச்சம், மற்றது அச்சம், நீச்சம், புழு குழு, மற்றது நெருப்பு விருப்பு, வலி கேளி, விருப்பு செருப்பு, அச்சம், அது அச்சம் உச்சம் ரெண்டு தரம் வந்திருக்கிறது. மற்றது நெருப்பு விருப்பு, அது கூடுதலாக நெருப்பு விருப்பு மற்றும் அச்சம் உச்சம் தான் வந்திருக்கிறது. வலி கேளி என்று கூட வந்திருக்கிறது. ஆனால் எல்லாமே தவறான பதில். இணைந்து கொண்டு நீங்கள் புதிய பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்திலும் இடம்பெறக்கூடிய இதனை பாடலிலிருந்து தெரிந்து நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றினை விடையாக பெறலாம்.

0: தேடிக்கொண்டு நீங்கள் வரும் வரையிலும் விளம்பர வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 ஃப்ரேசர் ஸ்ட்ரீட் அண்ட் ஹூவ் கேனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 02 92 40 35. வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சப்பலில் ரூய்காயில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரீ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.

0: நிலைய கலைஞரிடம் சரியாக 3:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடலில் தேட. பாடத்தின நிகழ்ச்சிக்காக இயேசாசன் அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓரளவு சுகமாக இருக்கிறேன். நீங்கள் மிக உற்சாகமா இருக்கிறீங்க. செய்தியோட உங்கள் விருப்பத்தோட, விடுமுறை விருப்பத்தோட அப்படியே பாடலும் தேடலுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க இல்லையா?
0: ஆமா ஆமா.
1: மிக உற்சாகமா இருந்து எங்களுக்கான தரவுகளை தந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யாரா ஓடி
0: வரீங்க?
1: நீங்கள் தந்த பாடல்ல சொல்லு கண்டுபிடிக்கிறதுல முடிஞ்சிடும் போல உனக்கு ஜோபிதா.
0: அப்படியா?
1: அது என்ன விவசாயம் அது ரெண்டு கன வசனங்கிட்ட குழந்தை நீங்கள் கேட்கிற அந்த அகத்திலும் புறத்திலும் உண்டதை தேடி எடுத்து இப்ப நட்புகளை கொண்டே போடுறதுக்குல எனக்கு எங்களை சிஆர்டியுடைய அன்பு நேயர் அந்த பாடலை அனுப்பியிருக்கிறார்.
0: நேயர்
1: பேர் சொல்ல மாட்டேன், எங்களுடைய அன்பு நேயர்.
0: ஓகே. ஹலோ, அவருடைய கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்கிறது.
1: ஹலோ.
0: ஆம் சொல்லுங்கள்.
1: அது என்னுடைய இணையதளத்தில் அந்த நெட்வொர்க் மாதிரி.
0: ஆமாம். அந்த
1: அப்ப அந்த பாடலை வச்சு நான் இப்ப ஒரு கிழமையா சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறேன் கவிதா.
0: ஒரு கிழமையாக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஓகே.
1: இல்ல பாடலை பார்த்து பார்த்து வேற பாட்டு கண்டா நல்ல வசனங்கள் வரும். இது புழுப்பூத்து அது இது அடிக்கணுமுடா உடைக்கணுமுடா வளரணுமுடா அப்படிங்கிற வசனங்கள் அப்படி இருந்தும் அதுக்குள்ள சொல்ல நான் எடுத்தேன். இந்த அடுக்கு என்று ஒரு சொல்லு வந்தது.
0: அடுக்கு. ஓகே, அடுக்கு.
1: சரி, அப்ப வீட்டிலையும் இருக்கும் வெளியிலையும் இருக்கும், வீட்டுக்குள்ளையும் இருக்கும், அந்த அடுக்குகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வெளியிலும் அடுக்குகள் இருக்கும். என்னுடைய கற்பனை கலக்கள் இருக்கிற சொல்லுக்குள்ள எடுக்கக்கூடியது அப்படித்தான் இருக்கு எனக்கு. அடுக்குன்ற சொல்லெடுத்து பின்னால உடுக்கா முடுக்கா சரியே இல்லை. நான் அடுக்கண்டிப்பா முன் சொல்ல சொல்லிட்டு போறேன். சரியோ பிள்ளையோ சரியே இல்லை. இப்ப நேர்கள் வந்து சொல்லத்தான் கண்டுபிடிக்கலாம். ஆனா சரியான கஷ்டம் இந்த பாடலுக்குள்ள வசனம் கண்டுபிடிக்கிறது. சில பாடலத்தான் கண்டுபிடிக்கணுமோ தெரியல. எங்கட உறவுகள் இதையாவது எனக்கு கிடைச்சது பாக்குறதுக்கு
0: பாடல்
1: அதிலும் பாடல் வந்து அச்சம் இல்லை அச்சம் இல்லை. அந்த அந்த உங்களுக்கு அந்த நெருப்பு விருப்புண்டு வர அந்த வசனம் மட்டும் இதுல காண இல்லை. பின்னால அடுத்த பின்னால வர்றவெல்லாம் வருது. தமிழர் என்று சொல்லட்டும் அது எல்லாம் வருது. அது முன்பகத்தையும் காண இல்லை. அதை இப்ப கேட்டு கொண்டிருந்தேன். அதில் எடுத்தா நான் நெருப்பு சொன்னேன். நான் போன வேற
0: நெருப்பு.
1: அப்ப அதுவும் நீங்க பிள்ளையன்று சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒரு முடிவோடு இருக்கிறீங்க பிள்ளையாக்குறதுக்கு. நாங்களும் இயலாதானு.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சோதர சோபிதா. ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஜெர்மனிலிருந்து உதயன் அவர்கள். நலமா இருக்கிறீர்களா?
2: நீங்கள் எப்படி அங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. கடந்த வாரம் மனம் வந்ததா?
0: இல்லை, மனம் வரவில்லை.
2: மனம் என்று சொல்லி இருக்கிறேன் முதல் விடை. இந்த அகத்தின் அகத்துல மனம் நல்லா இருந்தால் அது புறத்துல முகத்துல தெரியும் என்று சொல்லுவது.
0: வீட்டுக்குள் மனம் இருந்தால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்றா?
2: அகம் என்றா அகம் அகத்துல நல்ல மனம் இல்லையாண்டா அது முகத்துல தெரியும் என்று சொல்லுவோம்.
0: ஓகே.
2: அதப்படி எடுத்து மனம் என்று சொல்றது இந்த ஒரு ஆக்களோட புழங்கிட்டு நாங்க சொல்லுவோம் நல்ல சனங்களா இருக்கண்டு.
0: மனத்தில இருந்து சனம் என்று சொல்லுகிறீர்கள்.
2: புழங்கிட்டால் சொல்லுவோம் அது நல்ல சனம்
0: என்று
2: சொல்றோம்.
0: ஓகே நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 3:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலில் தேடல். வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்திலும் இடம்பெறக்கூடிய இதனை பாடலில் இருந்து தெரிந்து நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றை விடையாக பெறலாம்.

0: அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நானும் சொந்த முறை வந்து அடுக்கும் சொன்னேன். நான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நான் அடுக்கை அடுக்கு அது பொருந்த அது போன ஒரு அடுக்கல சில வேலை நல்ல நட்புல தெரியல. அந்த ஒடுக்குற ஆக்கள் ஆக்களை ஒடுக்கி வைக்கிற அப்படியான ஆக்களை முடுக்கு அப்படி இல்லாத வியப்பாளர் வேணுமோ தெரியல. அதை விடுவேன் நான், அதுக்கு வேற இல்ல. அது சரியா அடுக்கு சரியை போல இருக்குது, பின்னுக்கு தெரியல. நான் இன்னொன்று எடுத்தேன், அந்த வெடிச்சிருக்கிறேன். ஒரு சொல்லு வந்தது சரியா தெரியல.
0: வெடிச்சு
1: வெடிச்சு போற அது வீடு வெடிச்சிருக்கு.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நேரம் சரியாக 3:35. இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நல்லது, மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை கேட்போம்.
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.

0: நல்லது நேர்களை இரண்டாவது தடவையாக இந்த பாடல் வந்திருக்கிறது. இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: ஓ, நானும் இன்றைத்தான் இந்த பாட்டும் கேட்டு கேள்வியும் கேட்டுனா என்ன பாட்டுல சொல்லுவல் நிறையவர் இது எல்லாம் ஆங்கில சொல்லுகள் தான் கூட. நான் ஒரு ஆங்கில சொல்ல எடுத்திருக்கிறேன் மூன்றாவதுக்கு, ஆனா தெரியா மூன்றாவது தடவுக்கு எனக்கு தெரியல. எல்லாம் இதோ நிறைய ஆங்கில சொல்லுகள் தான் வேற என்னன்னு சொல்றது, சொல்லுகள் நிறைய இருக்குது. நிறைய சொல்லு ஐடியா சேரு இது என்ன விஸ்கி சோடா புளி நெளியணுமோ இன்னொன்றெல்லாம் வருது. நான் அந்த கரெக்ஷன் என்று எடுக்கிறேன், அந்த திருத்தம். எனக்கு முதல் அந்த சொல்லு வேற மாதிரி தான் கனெக்ஷன் என்ற மாதிரி விளங்குவ, அதை எடுத்து மூன்றாவதுக்கு தெரியாது என்ன இந்த மூன்றாவது தடவை இருக்கா சொல்லுங்க. நல்ல நட்பு
0: நட்புகளை, அதாவது நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல்.
1: எனக்கும் அதுக்கும் தெரியல, நான் இந்த சொல்ல சொல்லி பாக்குறேன். என்ன ஆங்கில சொல்ல வருமா அது தெரியல, ஆனா கூடாதுதான் வருது நிறைய. ஆங்கில சொல்றது தான் நிறைய வருது சின்ன சின்ன சொல்லா. விவசாயம் யோசிச்சுனா நான் அதுக்கு மற்றதுக்கு மெடுக்கு இல்லாம இருக்குது பாப்பா மாம
0: வேற விட தெரிஞ்சா மண்டமடைந்து. நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சுவிஸ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: வங்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: நிலைய கலை நேரம் சரியாக 3:45. இந்த வேளையிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்
4: விடை வரவில்லை.
5: வீட்டுக்குள்ளேயும் வெளியிலே அகத்திலேயும் இடம் பெறுவது கலைக்கிறது இல்ல. சிலருக்கு
4: கலைக்கிறதா?
5: கலை என்று வந்தது இல்ல. கலை புடுங்கன்னா அதை மற்ற கலையும் வருந்தானே கலைக்கிறதும்.
4: ஆமாம்,
5: வெளியிலையும் களைப்பு வரும், வீட்டுக்குள்ள மனத்துக்குள்ளேயும் களைப்பு வரும். மற்றது மக்களோட பழகுறதுக்கு தெரியலையே சொல்லி எடுக்கிறேன். நன்றியா? இன்னும் இன்னும் இன்னும் ஒரு சொல்லு எடுத்த நான் வெடிச்சேன்னு சொன்னேன். நான் அப்போதே நிறைய சொல்லுகள் இருக்கா, அதுக்கு பின்னுடைய வருகிறது இல்லையதான். இல்ல இப்ப ஒரு ஆளோட விளைஞ்சு பழகுற விருப்பமா பழகுறா அதுக்கு மவள் அவளான வரும். விளையிறது பழக விளையிறது ஒருவேளை நட்புக்கு கிளை வேணுமா? என்னன்னு விளங்கல எனக்கு, அது சரியா தெரியாது, மீண்டும் வர்றது தெரியாது, கேட்டு கொண்டுதான் இருப்பேன். நன்றி.
4: ஓகே, நன்றி நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து மீண்டும் ஜேசாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜேசாசன். வணக்கம் ஜேசுதாசன் அவர்கள், இணைந்திருக்கிறீர்கள்.
6: மன்னிக்கவும் சுவிதா, இப்ப நான் விடைய தொழில் எங்க பேபி அக்கா வந்து சொன்னாவல்லோ, பேபி கணேஷ் அவர்கள்
4: கனெக்ஷன் உண்டு
6: இல்ல? அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு தகவல் மட்டும் கேட்கிறேன்,
4: சொல்லுங்கள்.
6: இந்த விடை ஆங்கில வார்த்தையில் வருமா?
4: இல்லை, தமிழ் வார்த்தையில்.
6: நான் சும்மா குத்துமைப்பில தேடி பார்த்தது, எங்க உதயன் வந்த மனசை பற்றி சொன்னால் அப்படி நிறைய சொல்லுகள் இருக்கு. பாப்பன் ஜோபிதா, அப்ப நீங்க ஆங்கில வார்த்தை இல்லையன்றது உறுதிப்படுத்தி விட்டீங்களா? எங்க எல்லோருக்கும் நல்லதானே, இப்ப தேடிக்கொண்டு கூடி பாரு. சரி, வணக்கம்.
4: நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சுவிதா. நான் குழப்பினா அரவணை என்று சொல்லி வந்தது.
4: அரவணையா?
5: வீட்டுக்குள்ளையும் அரவணைப்போம், மனசுலயும் அரவணைக்கிறதானே, அக்கள மனசால அரவணைக்கிறதானே, வெளியிலயும் நாங்க இப்ப உங்களை கண்ட உடனே நான் இருக்க வந்து ஓம்பிராத்தை பண்ணி அரவணைப்பேன். என்ன அப்படி எடுத்து பாத்துனா பின்னுக்கு தானே ஒரு உடையும் வருது இல்லையே. நட்பு நீங்க சொல்றீங்க, நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதை இடம் பெறக்கூடியது. அது வந்து பிடிச்சு பழகுறது, அதுக்குத்தான் அந்த வெடிச்சு வீட்டுகளையும் முடிச்சிருக்கும், வெளியிலையும் முடிச்சிருக்கும், வெடிச்சுல இருந்து பிடிச்சேன்னு சொன்னேன். ஆனா வேற நல்ல நல்ல சொல்லுகள் இருக்கு, அதுக்கு பின்னுக்கு கூட வருது இல்ல. துடிச்சு பழகுறது, அதெல்லாம் குடிச்சு பழகுறதுன்னு சொன்ன முடிச்சுல இருந்து. ஆனா இது அரவணை இருக்கு, அடுக்கு மண்டைக்கு அடுத்து சொன்னா பின்னுக்கு கூட வரையில என்னட்டு போனான். அரவணை இருக்குது, மற்றது என்னண்டு எனக்கு தெரியும். வீட்டுக்குள்ளயே விவசாயம் செய்யறவேதானே, அது வராது. நன்றி சொந்த.
4: ஓகே நன்றி
5: நன்றி. வணக்கம்
4: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம். நன்றி.
4: வணக்கம் சேவி என்ற அவர்கள், நலமாயிருக்கிறீர்களா?
7: நலமாயிருக்கிறேன். என்ன இல்ல, நானும் யோசிச்சு யோசிச்சு கொண்டிருந்தேன், இந்த களை சரியா வரலாம் இன்னும் தெரியல. களை வந்து களை களை பிடுங்கிறது புள்ளுக்குல வர களை, மற்ற உங்களுக்கு பயிரிலையும் வருது களை, அதாவது பயிர் இல்லாதது, பயிர் இல்லாத தேவை இல்லாத புல்லுகள் புண்டுகள் களை தானே. அது மாதிரி அக என்ன வீட்டுக்கு வெளியிலயும் இருக்கு, வீட்டு அகத்துக்குள்ளேயும் இருக்குன்றீங்க.
4: வீட்டுக்குள் அகத்திலும் இருக்கும், புறத்திலும் இருக்கும்.
7: அதான் அந்த வீட்டுக்குள்ள அகத்துக்குள்ளே என்றே எங்கட இருதயத்துக்குள்ளே தேவை இல்லாத எண்ணங்கள், அதுவும் ஒருவித களை தானே. அப்படி யோசிச்ச நான் அந்த பின்னுக்கு, நான் பின்னுக்கு தான் இவ்வளவு நேரம் தேடினான். நான் களை முதலே பிடிச்சிட்டேன், களை வரலாம் என்ற ஒரு எண்ணம். களைய களையை தவிர ஒரு அங்க ஒண்ணும் வார மாதிரி தெரிய இல்லை. களை வரலாம், அந்த பின்னுக்கு இந்த தழுவுறது அலை அணைக்கிற இல்ல, இந்த தழுவுறதுக்கும் இருக்கிறதான் அலையிறது. ஆனா அந்த மற்றலையன்னா கூப்பிடுறது, இந்த மவுளவு லையன்னா, இது கொம்பு லையன்னா தானே வருது. அப்ப அந்த அலை ஒரு அலாவுறது எல்லாம் வருது. அப்ப அந்த அலை என்று வரும் போது அது நண்பரை அலாவி பார்த்தா தான் தெரியும் கதா. அலாவுதல் அலாவுறது கதைக்கிறது தானே, பேசுறது
4: கதைக்கிறது
7: கதைக்கிறது. அப்ப அலை அலைந்து பாக்குறது, அதாவது கலந்து பாக்குறதா இருக்குமோ தெரிய இல்லை. அது என்று சொன்னா அப்படியே ஒரு கருத்து தான் கலக்கிறது, அப்படியும் வருது அதுக்கு ஒரு கருத்து. தழுவுறதுன்றது என்று கலக்கிறது தழுவுறதும் வருது அலைக்கு. இப்ப கலந்து அப்ப நான் அந்த கலை, இப்ப நான் இப்படித்தான் நான் யோசிச்சேன், வீட்டுக்கு வெளியில இருக்கிறேன்னா களை இருக்கலாம் வேற புள்ளுவன். அது மாதிரி களை எடுத்தேன்னு ஆள சரியோ தெரியா சும்மா சொல்லிட்டு போறேன்.
4: நல்லது. ஓகே நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நிலையகலை நேரம் சரியாக 3:51. நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேடல் நிகழ்ச்சியோடு.

0: இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவி.
0: வணக்கம் மதனி மோகன். நலம் தானே?
1: நலமாக இருக்கிறேங்கிற கேள்வியால கொஞ்சம் குழப்பம் தான்.
0: குழப்பமா இருக்கிறது.
1: இதுல ரெண்டு சொல்லு வந்தது இளமை.
0: இளமை
1: இளமை இளமையும் வந்தது, அழகும் வந்தது.
0: ஓகே. அப்ப என்ன இளமையா அழகா?
1: அதுதான். அது எடுத்தால் இளமையை எடுத்தால் நான் பலமே அந்த என்ன நல்ல நட்பை தேர்வு செய்து பழகுவதை ஒரு பலமையா தான் கொண்டிருக்கேன் ஆக்கள். அப்ப அதுக்கு நான் பலமையான எடுத்து பார்த்தேன், அது இல்லாம மாறப்படுகுது.
0: ஆமாம், கொம்பளா இது வந்து மவுலானா வருகுது.
1: அதுதான் அது அதுதான் இப்ப இளமைக்கும் அதுக்கு என்னது அழகுக்கு பாக்குறோம், அழகு கொண்டுமே வருகுது இல்லையே. பழகு கொண்டு நீங்கள் அதுல ஒரு சொல்ல தந்து விட்டீங்களே. பழகு பதில் இடம்பெறுவது அந்த வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்தில்
0: இடம்பெறக்கூடியதும்.
1: அது அழகும் பெண் தானே? அழகு மனம் மனம் அழகான
0: அகத்தின் அழகு புறத்தீங்களா?
1: அகத்தின் அழகு புறத்தில் தெரியும் என்று சொல்வார்கள்.
0: வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்தில் இடம்பெறக்கூடியதும் விளங்கிச்சுதா?
1: ஓ, அது என்னண்டா அந்த அதான் அழகு அழகு கொஞ்சம் எனக்கு இளமை கொஞ்சம் பெற்றமா இருக்கா நல்ல எடுக்க இல்லாமல் இருக்கு.
0: இளமை என்ன சொல்றீங்களா? இப்ப
1: இப்போதைக்கு இளமை சொல்றேன்.
0: இளமையா அழகா?
1: அது வேற ரெண்டும் எனக்கு ரெண்டும் தான் வருது. ரெண்டு எனக்கு அழகு வந்து பாருங்க, இப்ப வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் மனமொரு அழகா இருக்கிறதானே, மகிழ்ச்சியில சந்தோஷத்துல மன மன மகிழ்ச்சி வந்த ஒரு அழகு தானே.
0: நேரம் சரியாக 3:54.

ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றன. கூறிய பதில் அத்தனையும் தவறான பதில். புதிய தரவோடு இணைந்து புதிய பதிலோடு இணைந்து வீட்டிற்குள் அகத்தில் இடம்பெறக்கூடியதும் புறத்தில் இடம்பெறக்கூடியதும் கூடியதுமான இதனை பாடலிலிருந்து தெரிந்து நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றினை விடையாக பெறலாம்.

0: பிள்ளை வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சார். முன்னுதியன்
0: அவர்கள் நின்றிருக்கிறீர்கள்.
1: கனவு என்ற சொல்ல வந்தது பாடலில்.
0: கனவா?
1: ஆமாம். வீட்டுக்குள்ளையும் கனவு காண்போம், வெளியிலையும் கனவுகளோடு வாழ்க்கையின் அடுத்த நிலைக்காக கனவுகளோடு அலைந்து திரிவோம் வெல்வதற்கு. அதனால அப்படி எடுத்து விழிப்புணர்வோட சொல்ற சொல் நனவு என்று சொல்லி ஜதார்த்த நிலையை நல்லா உணர்ந்து கொஞ்சம் கவனமா ஒரு நட்பத்தை எடுப்பது நல்லதுண்டு. நனவு என்று சொல்லி எடுக்கிறாங்க புள்ளியோ தெரியல.
0: தவறான பதில்.
1: பாட்டுல சொல்லு வருகுதா?
0: வருகிறது வருகிறது
1: வருகிறது. படத்தை நீங்க பாட்டை போடுங்க, கண்டுபிடிக்கலாம்.
0: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அல்லது நீங்கள் பதில் சொல்லாவிட்டால் நான் அடுத்த வாரம் தான் இந்த தரவை மீண்டும் கூறி பதிலை சொல்ல முடியும். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓ வணக்கம். தேவியன்றன்,
2: இந்த பெண்கள் என்ன சொன்னீங்கள்? என்ன நண்பர்களை
0: நல்ல நட்புகளை தேர்வு செய்து பழகுவதில் இடம்பெறக்கூடிய செயல் ஒன்றினை விடையாக பெறலாம்.
2: அப்ப நான் இந்த கோடி சொல்லி பாக்குறேன். வீட்டுக்கு வெளியில கோடி இருக்கு, உள்ளுக்கேயும் கோடி என்றால் புது உடுப்புகள் இருக்கும் தானே?
0: கோடி என்றால் புது
2: கோடி உடுப்பு. கோடி கோடி உடுப்புன்னு சொல்றது புது உடுப்பு தானே?
0: கோடி உடுப்புன்னு சொல்றதா? ஓகே, புது உடுப்பு.
2: வீட்டுக்கு வெளியில கோடி இருக்குது.
0: கோடி இருக்குது வீட்டுக்குள்ள, அப்படி சொல்றீங்களா? அதுவும் தவறு.
2: அதுல இருபத்தி வடி என்று வந்தேன்.
0: தவறான பதில். நன்றி.

0: இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள்.
1: போன முறை இதுக்கு முதல் யாராவது கூத்து அப்படி அந்த சொல்லி சொன்னவையா?
0: கூத்து சொல்லவில்லை.
1: அப்ப சரி, கூத்த சொல்லி பார்த்து பார்த்து நடந்து கொள்ளு சொல்லி பாக்குறேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: சரியான பதிலா?
0: சரியான பதில். கூத்துல இருந்து பார்த்து என்பது சரியான பதில். முடித்துக் கொள்வோம்.
1: இன்னொரு
0: பிந்தி வந்தீர்கள், சரியாக வந்துவிட்டீர்கள்.
1: ஆனா சொல்லிகள் நிறைய இருக்கிறபடியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஆங்கில சொல்லுகள் நிறைய இருந்தது. அப்பதான் இது அப்பதான் அந்த வரி எடுத்து தட்டி தட்டி பார்த்தேன். கூத்துல இருந்து பார்த்தேன்னு
0: சொல்றேன். வீட்டுக்கு அகத்தில் இருப்பது கூத்து, வீட்டுக்கு வெளியில் இருப்பது அக கூத்து, புற கூத்து சொல்லி இருக்கிறதானே. அது அகத்தில இருந்து பார்த்து பார்த்து, அதாவது நாங்கள் பழகுவதில் பார்த்து பழக வேண்டும். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர் வணக்கம்.
2: முதல் நான் சொன்னது கூத்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா தெரியும். அது வேறே இல்லையாட்டீங்களே, அந்த எல்லாரும் சொன்ன பதில் பண்ணி வந்துட்டீங்க. அதுதான் சுகமா எடுக்கக்கூடிய வீட்டுக்குள்ள கூத்து ஆடுவீனமான்னு சொன்னேன் தானே. வெளியிலேயும் கூத்து பார்க்கலாமன்று ஆக்களோட பார்த்து பழக வேணும்னு சொன்னேன் நான் வந்து.
0: நான் எழுதவில்லை, அது உங்களோட இது உச்சம்
2: வந்தது சொன்னது அடுக்கு சொன்னேன். ரெண்டாவது அடுக்கு சொன்னேன்.
0: அப்படியா?
2: குத்து பார்த்து என்று சொன்னேன் நான். நான் இல்லையோடு எல்லாத்தையும் எழுதி எழுதி வச்சிருந்தேன். உங்களுக்கு எடுத்து சொல்றேன், நான் இதுல எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். அப்படியே
0: கூத்தன் எழுதி வச்சிருக்கீங்களா? வாழ்த்துக்கள். நான் தவறாக
2: நான்
0: எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த கூத்து நீங்க சொன்னது எழுதி
2: நீங்க அந்த நாலாவது அஞ்சாவது வந்து நான் சொன்னேன். கடைசியா
0: சொன்னேன்
2: நீங்க
0: அச்சம் சொல்லி இருக்கிறீர்கள், மற்ற உச்சம் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனா கூத்துன்றது நான் எழுதியல. ஆனா நீங்க முதல்ல
2: பார்த்து பழகணும் மக்களுடைய சொல்றாங்க.
0: ஓ
2: வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். நேரம் நெருங்கி விட்டது, என்ற செய்தி வாசிக்கணும். வணக்கம்.
3: அந்த கூத்தவ
0: எல்லாத்தையும் எழுதியிருந்தேன். அவர் சொன்னது அந்த கூத்து என்பதை நான் அவர் அந்த வளமையாக நிறைய சொற்கள் சொல்லுறவர் தானே, அப்பத நான் கவனிக்கவில்லை. கூத்து
3: சொன்னதை நானும் கேட்டேன்.
0: சரி சரி ஓகே. நன்றியா?
3: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். ஏசாசன் நின்றிருக்கிறீர்கள், வணக்கம்.
4: வணக்கம். நல்ல கூத்தா இருக்கு சொல்லிதா? இல்ல கூத்துன்னு சொன்னது சரி, தமிழில பார்த்து அது கடைக்கு பேச்சு பழகு தான் பார்த்து வரும்.
0: இல்ல இருந்தாலும் பார்த்து பழகு, பார்த்து பழகன்னு சொல்லி வருகு தானே. பேச்சுவார்த்தையிலும் சரி இதும் சரி. இனி யாரையும் இணைக்க மாட்டேன், நினைந்து கொள்ளாதீங்க.
4: கூத்துற இருந்து நாங்கள் பாக்குறதும் பார்த்து பழகன்னு பாப்பது பார்த்து சொல்லி எங்களுக்கு கிராமிய சொல் விளக்கில ஏற்றுக்கொள்றோம்.
0: நன்றி நன்றி வணக்கம். நான் இணைந்து கொள்ள வேண்டாம் சொன்னேன், நீங்கள் இணைந்து கொள்கிறீர்கள். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சுவிதா. நான் அவர் சொல்லியது எனக்கு நன்றி சொல்ல வந்ததான். நான் நிதன் சொன்ன சொல்ல அதுதான் ரெண்டும்.
0: சரி, உங்களை வாழ்த்து கலிஸ்கந்தாக்கா.
2: ஓகே
0: நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி. அதாவது இந்த நன்றியை சொல்லிவிடுங்க. நன்றி.
0: ஓகே நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் 52வது ஆண்டு நினைவு நாள் வவுனியாவிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர்களுடைய எண்புக்கூடு தொகுதியுடன் 11 எண்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. சொல்லிசை பாடகர் சங்கீதன் செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிளிநொச்சி மாவட்ட பழைய கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என கோரி நேற்று வெள்ளிக்கிழமை போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் அது இன்றும் இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று வீத சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டுவர முடியாது என பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே தமக்கு நெருக்கமானவர்களுக்கு நாணய கடிதம் திறக்க அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டைமுக அரசியலால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் திட்டம் இலங்கையில் முதன் முதலாக வவுனியாவில் ஆரம்பமாகியுள்ளது. சிறுபோகத்தின் நெல் விவசாயத்துக்காக ஹெக்டேயர் ஒன்றுக்கு வழங்கப்படும் உர மானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பொத்துவில் பாணம வீதியின் பசரசேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பிளவத்திய பகுதியில் நேற்று வாழ்வெட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்துள்ளது. தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவநிலைமை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் தொடரக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பைலேஷியாசிஸ் என்ற யானைக்கால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியில் டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய பொருளாதாரம் கடந்த 2025-26 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் 7.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அரசின் பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு முழு வரி விலக்கு அளிப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. மக்கள் மேடை எனும் புதிய இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா அறிவித்துள்ளார். சிறுவைகுண்டம் தமிழக வெட்டிக்கழக எம்எல்ஏ பெயரை கூறியே அழைத்துச் சென்று கூட்டு பலாத்காரம் செய்தனர் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இன்று தமிழக வெட்டிக்கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இயக்கத்தில் பதிவு செய்து இணைந்துள்ளவர்கள் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரின் செயலாளராக மதுரையைச் சேர்ந்த தமிழன் ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திர சோழன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்ததன் காரணமாகவே அம்மாநிலத்தில் முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். நாடு முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக குளிரூட்டும் கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மின் நுகர்வு கடந்த மே மாதத்தில் 11.55% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டில் இதுவரை 1076 இந்தியர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை சுகோய் SU-57 போர் விமானங்களை வழங்க தயாராக இருப்பதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் நேற்று அதிகாலை மீண்டும் நடந்த வன்முறை சம்பவத்தில் கூகி இனத்தைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன.
உலக செய்தியில் உக்ரைன் தலைநகர் கீவ் அருகே உள்ள பால் உற்பத்தி ஆலையின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். லெபனானின் கிஸ்புல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பில் இருந்து தற்போது 21 முதல் 22% குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் வடகொரியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இரு நாடுகளும் இணைந்து வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். கியூபாவின் அதிபர் மிகேல் டியாஸ் கானல் மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. தென்கொரிய அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகளை மீட்டிருக்கின்றன. அவற்றில் சுமார் 2000 வாக்குச்சீட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு நயீர் உள்ள சஹாரா பாலைவனத்தில் லொரியொன்று செயலிழந்ததால் பாதிப்படைந்த மக்கள் தாகம் காரணமாக குறைந்தது 49 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் கிழக்கில் உள்ள லெபட்டோபியில் லக்கி லக்கி எரிமலை வெடித்திருக்கிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டத்தை சிவப்பு பந்திலிருந்து பிங்க் பந்துக்கு மாற்றும் ICC யோசனைக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1 நாள் தொடரை பாகிஸ்தான் 2-1 என வென்று அசத்தியுள்ளது. நோர்வேயின் ஒஸ்லோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நோர்வே டெஸ்ட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் பிரக்ஞானந்தா. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை நேரில் காண செல்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்ல முடியாது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்திய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 387.79%, இந்திய பெறுமதியில் 109.50%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.57%, இந்திய பெறுமதியில் 95.05%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.87%, இந்திய பெறுமதியில் 119.40%. ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.2%, இந்திய பெறுமதியில் 126.79%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 241.45%, இந்திய பெறுமதியில் 68.18%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசில் ஆட்சிபிள் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, காலையில் கொண்டு சில அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவிலை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணமும்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள், நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: நேரம் சரியாக 4:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் கானமும். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்பு தொடரும்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர இருக்கின்றது. கல்வியும் கானமும் கவியின் கானம் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒலிபரப்பாக இருக்கின்றன.

கருப்பு வெள்ளை நிற இரவில் அப்படியொரு அழகியல் நீ. விடியலை விரும்பாதவன் நான். உன் ஒவ்வொரு அசைவுகளையும் நீ காட்டும் மௌனங்களையும் என் காதுகளுக்கு மட்டுமே கேட்கும் மெல்லிய வார்த்தைகளையும் அந்த கருப்பு வெள்ளை இரவின் அழகில் மட்டுமே காண முடியும். ஒற்றை நிலவின் ஒளியில் என் புதுமை பெண்ணை, என் பேரழகை நீல வானில் மட்டுமல்ல என் மன வானிலும் நீதான் நிலவாய்.

கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

உன்னை கண்கள் காணாமல் வாழ்க்கை சுகம் பெறமோ? உன்னை ஏந்தி கொள்ளாமல் வாழ்வில் சுகம் பெறமோ? மலரெல்லாம் சேர்ந்தால் போல் உன் இதழ்கள் தான் அழகோ? நீ சேர்ந்தால் என் வாழ்வில் இடைவேளை தான் வருமோ? இதம் காணா இரவெல்லாம் அதிகாலை தான் வருமோ? மலர் தோன்றா மாதங்கள் நீ என் வாழ்வில் மலர் வனமோ?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானமும். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? நீயும் நானும் நெஞ்சின் ஓரம் நினைத்து பார்க்க இனிமை சேரும். எங்கும் நெஞ்சில் நாளும் வந்து காதல் போகும் வண்ணக்கோலம். நானும் மெல்ல உடைந்து போக இமைகள் இரண்டும் மெல்ல மூடும். வானும் நிலவும் போல் கண்களில் பாவியும் தோன்றும். ஓடும் நதியின் ஓரம் நின்று கானம் பாடும் இதயம் இரண்டு.

மண்ணோடு மறையும் காலமெல்லாம் உன்னோடு தானே வாழ்வெனக்கென்று என் காதல் மென்னவனே கழுத்தினில் மங்கள நான் ஏற்று வந்தாயே. வில்லோடு தோன்றும் ராமன் அவனும் நல்லாசை தந்து நின்றான்.

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். டிஆர்டி தமிழ் ஒளியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். நான்கு கண்கள் கொண்டு தானே காதல் மெல்ல தோன்றுது, நாணம் கொள்ள மேனி வீணை போலாகுது. நீ எழுதி எழுதி படித்திடும் சிறுகதை நான் உருகி உருகி அணைத்திட மனம் அதுதான். நானும் நீயும் கொண்டால் அதை என்ன மனம் இனிக்குதே, உயிர் வரை உனை மனம் சுமக்குமே. கண்ணாவா, காதலில் கவிதை எழுதிக்கொள்ள.

பாட்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்கு கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கானம். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கணத்தால் வருவதுதானே கவிதை. ஏதேதோ என் நெஞ்சில் தோன்றுதே, உன்னை சொந்தம் கொள்ள அது இயங்குதே. உன் இமைகள் அசைந்து கொள்ள, கண்கள் ரசித்துக் கொள்ள, இளமை ராகம் பாடுதே. மயக்கும் மான்விழி கண்டு விரல்களால் கோலங்கள் போட மனம் துடிக்குதே. மாலையை ஆனந்தமாக்கும் மாதுளை இதழ்கள் மேலே கவிதை எழுதும் நேரம் இது ஆகுதே.

0: இடியத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் இடியத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். மலர்வனம் கெஞ்சும் அழகினை கொண்ட மலரவள், பாவைகள் கூட இவள் இடை தொடை இங்கும் ரதியினம். இரவினில் தோன்றும் மின்னல்கள் சேர்ந்து ஒளிந்திடும் நிறம் கொண்டவள். பகலினைப் போல இரவது கொள்ள இதழ் விரிப்பால் இந்த மதிமுகம். காதல்கள் கொள்ளும் நேரங்கள் எல்லாம் ஊழல்கள் கொள்ளும் அதிசயம். இமை இரண்டும் மூடாத இடைவெளியாலே மணிவிழி போடும் மந்திரம். இவள் காமன் காண மோகம் கொள்ளும் காதலின் சந்திரம்.
1: மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்

இசை என்பது எப்போதுமே இனிமை, கவிதையும் கானமும் அது இனிமையிலும் இனிமை. நானும் கம்பன் தான் உன்னை எண்ணும் போது, காண்பேன் இன்பம் தான் உன்னை கொஞ்சும் போது. இவை இரண்டும் மெல்ல குவிந்திட அந்த கனவுகள் வந்து விழுந்திட, பனிவிழ உன்னை தழுவிடதொன்றும் மனம் எங்கும் இன்பம் தான். பூவே பூவே மெல்லவா, உன்னை தேடும் மனம் கொள்ளவா.

நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் கானம். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன்.

0: நேர்கள் இதுவரை ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் காலத்தோடு இணைந்திருந்தீர்கள். அவர்களுக்கும் அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 தொடர்புகளுக்கு 4 375 0 5. மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சபலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரீ கை, பாரிஸ், 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சபலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77.
5: மியூச்சுவல் சிஎம்யு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு ஓபிடி 7 37 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி ஓபிடி 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் ஓபிடி 77 வாகன தரப்பின் வசதியும் உண்டு.
6: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
7: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
6: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
6: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
9: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உழுத்து கொண்டு
10: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கேன், எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
11: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

கண்டுபிடி கண்டுபிடி, என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. என் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு மாபலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம்.

0: அந்த வகையில் முதலில் முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். இன்று நாங்கள் வானம் ஆகாயம் என்று நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு நல்ல ஒரு தமிழில் வானம் ஆகாயம் இன்னும் நிறைய சொற்கள் இருக்கின்றன. இதுக்கு விசும்பு என்ற சொற்கள் கூட இருக்கின்றன. ஆனால் இந்த முதியோர் சொற்கள் பாவித்த ஆகாயம் என்ற சொல்லு எப்படி அதை அவர்கள் உச்சரித்து பாவித்தார்கள், ஆகாயம் என்பதை எப்படி அவர்கள் பாவித்தார்கள், அந்த காலத்தில் எப்படி கூறினார்கள். அடுத்து ஊர் ஒன்றை கண்டுபிடிப்போம்.
1: அவனை கண்டுபிடி, நெஞ்சை கலவாடி ஓடிவிட்டான். கண்டுபிடி, கண்டுபிடி.
0: எட்டெழுத்துள்ள சொல் ஒன்றும் எட்டும் சேரும் போது நாட்டுக்கு நாடு வேறுபட்டாலும் இதை ஏற்றும் போது வீர வணக்கம் செய்வார்கள். நாட்டுக்கு நாடு வேறுபட்டாலும் இதை ஏற்றும் போது வீர வணக்கம் செய்வார்கள். அடுத்து ஐந்து மட்டும் சேரும்போது குழந்தைகள் செய்தால் இன்பம், முதியோர் விலங்குகள் செய்தால் உபாதை.

ஐந்தும் எட்டும் சேரும் போது குழந்தைகள் செய்தால் இன்பம், முதியோர் விலங்குகள் செய்தால் உபாதை. இந்த ஊரொன்றே கண்டுபிடிப்பும் விபி அவர்கள் கொடுத்திருந்தார். ஆனால் அவர் எந்த இடம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் தர வேண்டும் என்பது பிடிவாதமாக இந்த இதை தந்திருக்கின்றார். ஆகவே நான் அதை தந்திருக்கிறேன். அதாவது எட்டு எழுத்து சொல், எந்த இடம் என்று சொல்லவில்லை, எந்த மாகாணம் என்று அவர் குறிப்பிடவில்லை. அவர் வந்து குறிப்பிடுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன்றும் எட்டும் சேரும் போது நாட்டுக்கு நாடு வேறுபட்டாலும் இதை ஏற்றும் போது வீர வணக்கம் செய்வார்கள். அடுத்து ஐந்து மட்டும் குழந்தைகள் செய்தால் இன்பம், முதியோர் விலங்குகள் செய்தால் உபாதை. சரி, பார்ப்போம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் சரியாக 5:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ். இது வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஊர் என்று சொல்லுகின்றார். அந்த வேலையில் இப்பொழுது முதல்ல நீண்ட நேரம் வந்திருக்கும் என்பவரை அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க. நீங்க முதலாவது எட்டாவதுன்னு சொன்னீங்க, 5வது எட்டாவதுன்னு சொன்னீங்க, மிச்சம் சொல்லியே.
0: விலங்கு இல்ல,
1: இப்ப எட்டு சொல்லுன்னு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: முதலாவது எட்டாவது எழுத்தும் கொடிய, அதாவது ஒரு எல்லா நாட்டுக்கும் வர வீர வணக்கம் செலுத்துறேன்னு சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: அடுத்தது 5வது எட்டாவது
0: ஐந்து மட்டும் சேரும் போது குழந்தைகள் செய்தால் இன்பம், முதல்வர் விலங்கள் செய்தால்
1: அடி எடுத்தன். ஆனா அதே நேரம் மிச்சம் சொல்லவே நீங்க எழுத்துகள்.
0: சரி, நான் தான் அதை இனிமேல் நான் இந்த விளக்கம் நான் அந்த ஊர் ஒன்றை நான் நானாகவே எடுத்துக் கொள்ளுகிறேன். இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது, அதனால். ஆமாம், அவர் தந்தபடியால் எனக்கு அது குறிப்பிட முடியவில்லை.
1: குழந்தைகள்
0: அவர் தந்திருக்கிறார் கேள்வி, அவர் அவர் பிபி அவர்கள் தான் தந்திருக்கிறார். எட்டெழுத்து சொல் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தது. ஒன்று மட்டும் நாட்டுக்கு நாடு வேறுபட்டாலும் இதை ஏற்றும் போது வீர வணக்கம் செய்வார்கள். அடுத்து தனுஷ் நடித்த படம் என்று எழுதியிருக்கின்றார். தனுஷ் நடித்த திரைப்படம். அதுதான் அடுத்தது, 5 மட்டும் குழந்தைகள் செய்தால் இன்பம், முதியோர் விலங்கள் செய்தால் உபாது என்று எழுதியிருக்கிறார்.
1: இல்ல
0: அந்த காலத்திலே பாவிச்ச சொல். அந்த காலத்திலே சொல்லுவவர்கள்.
1: நன்றி சவிதா, இது நல்ல தரவா இருக்கு. ரெண்டு முழங்கி சிறுபிடிச்ச தரவா தெரியல.
0: அவர் விளக்கமாக எழுதவில்லை, அது விளக்கமாக எனக்கு தந்தால் நான் ஊர்கிறேன். திடீரென்று இதை அனுப்பியிருந்தார், நானும் எடுத்து வைத்திருந்தேன் ஊர். அந்த ஊரை நான் பிறகு உங்களுக்காக தருகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் ஜோவிதா, நலமா இருக்கீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் ஷியாமலா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்களும் நிலமா இருக்கிறோம். வழியில நிக்கிறேன், வந்து வீட்டை வந்து கதை பண்ணு. இப்ப தந்த ஊர் வந்து கொல்லங்கலட்டி என்று சொல்றேன்.
0: கொல்லங்கலட்டி என்று சொல்லுகிறீர்கள், எப்படி கண்டுபிடித்தீர்கள் ஷியாமலா?
2: கொடி ஒன்று வருது, மற்ற கடி வருது, அதை வச்சு கண்டுபிடிச்சேன்.
0: அதை வச்சு கண்டுபிடிச்சீங்களா?
2: ஆமா.
0: அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்க கொல்லங்கலட்டி என்று. ஒன்று மட்டும் கொடி,
2: மற்ற தனுஷ் நடித்த படமும் கொடி என்றிருக்குல்ல. மற்ற கடிச்ச சின்ன பிள்ளைகள் கடிச்ச பாதிப்பு இல்ல, பெரியாக்கள் விலங்குகள் கடிச்ச பாதிப்பு தானே. அத வச்சு சொல்லி பாக்குறேன் சரியா பிள்ளையாண்டு பாப்பம்.
0: நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நல்லது, கொல்லங்கலட்டி என்று ஷியாமலா சொல்லியிருந்தார். ஷியாமலா, வாழ்த்துக்கள், அதுதான் சரியான பதில். வாழ்த்துக்கள் என்றால் இப்ப ஸ்கந்த அவர்கள் அதை நல்ல தரவு என்று சொல்லியிருந்தார், ஆனால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன மிச்ச தரவுகள் சொன்னாத்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஷியாமலா கண்டுபிடித்து விட்டார் கொல்லங்கலட்டி என்பது. அடுத்து மேரி தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம். நான் கொல்லங்கலட்டியோடு தான் நிக்கிறேன். அவன் என்ன விளக்கம் இல்லையென்னு கேட்ட வேண்டாம், எனக்கு
0: அது விளங்கவில்லை. அந்த தரவுகள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த இடையில இப்ப சில வேளையில கொல்லங்கலட்டின்னு சொல்லும் போது இடையில ஒரு தரவுகள் வெறும் அப்படி என்று அவர் நினைத்திருக்கின்றார். விளங்கிட்டதா உங்களுக்கு?
3: அது கொல்லங்கலட்டி தான்.
0: சரி, ஓகே.
3: மற்றது என்ன, வானத்தை அண்டம் என்றவ.
0: ஓ, அண்டம் என்று அப்போது பாவிச்சிருக்கிறார்களா முதியோர்கள்?
3: ஓ, அண்டம் என்றது வானம்.
0: ஓ, மானத்துக்கு அது பொருளாக இருக்கலாம் அண்டம். பொருள், அதுக்கு வானம் என்று பொருள் விசம்பூ நிறைய இருக்கிறது வானத்துக்கு. அந்த காலத்துல முதியவர்கள் உபயோகித்த சொல் ஒன்று. இப்ப ஆகாயத்தை இன்னொரு இன்னொரு பெயர் கொண்டு, இன்னொரு பெயர்ல அதே மாதிரி பெயர் கொண்டு அழைத்த பெயர்.
3: எத்தனை எழுத்துல வருது?
0: அதே ஆகாயம் என்ற அத்தனை எழுத்துலதான் வருகுது.
3: நாலு எழுத்துலயே வருகுது.
0: ஓம் ஓம் ஓம்.
3: விசும்பு என்றதும் இருக்கு ஆகாயத்துக்கு.
0: ஓ, அது விசும்பு பொருள்.
3: ஓ,
0: விசும்பு என்று அவர்கள் பொருளாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே முதியவர்கள் அதை பாவிச்சதில்லை.
3: அப்ப நாலு எழுத்துன்னு தான் சொல்றீங்களே?
0: ஓம் ஓம் ஓம் ஓம்.
3: ஆகாயம் ஆகாயம் என்றுதான் சொல்லிய ஆலம் என்று சொல்லி இருக்கணும்.
0: ஆலமா?
3: ஓ, ஆலம் என்றதும் ஆகாயம் தான். அகலம் என்றவே.
0: ஓ, அப்படி பாவிச்சிருக்கிறார்களா முதியவர்கள் அப்படி குறிப்பிட்டு? நாங்கள் ஆகாயம் மானத்தை அண்ணாந்து ஆகாயம் என்று சொல்லுவோம். அதே போல முதியவர்களும் அதை பார்த்து ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார். அகாயம் என்ற அத்தை அந்த அந்த சொல்லோடு இணைந்த ஒரு சொல்லு மாதிரி தான் வரும். அதே மாதிரி சொல்லு தான் வரும்.
3: நாலெழுத்துல வருமா?
0: ஆம், நாலெழுத்துல. ஆவன் ஆனாவரியில தொடங்குகின்றது. ஆனாவர் செயல்
3: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சோவி.
0: வணக்கம். பாவிச்ச சொல், முதியோர்கள் அந்த காலத்திலே பாவிச்சிருக்கிறார்கள் இந்த சொல்லை.
4: அதுதான், அந்த முதியோர்கள் இப்படி இதையும் சொல்லி பாவிச்சது கிடக்குதே. முதியோர் அந்த முன்பான் என்று சொல்றத விட விசும்பு ககனம் என்று சொல்லி பாவிச்சவிய அந்த முதியோர்கள் இருக்குதுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, உனக்கு நாலு எழுத்து சொல்லு என்று சொல்றீங்க என்ன?
0: நாலு எழுத்து சொல்.
4: சரி, பாப்போம் ஒரு திரும்ப. ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி வதனி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் ஜோவியா.
0: ஆதாவரியில
5: ஒன்னு சொல்றீங்களா? அப்ப இது பார்த்துதான் பிடிக்கணும். எங்களுக்கு தெரியாத காலத்துல வந்தாக்கணும்.
0: தெரியாத காலத்துல அவன் இப்பொழுதும் சில பேர் அந்த கிராமப்புறங்கள்ல இந்த சொல்லத்தை ஆகாயம் என்று ஆகாயம் என்று சொல்லும் போது இந்த சொல்லைத்தான் பாவிச்சிருக்கிறார்கள் வயோதிபர்கள் அப்படி என்று
5: சொல்லி
0: இப்படித்தான் சொல்லி இருப்பார்கள். ஆமாம்,
5: வருவதில்ல. பாப்பா யோசிப்போம்.
0: ஓகேம்மா, நன்றி. அவரை தொடர்ந்து தேவி என்று மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
3: எனக்கும் அது பிடிக்க இல்லை, பாப்போம், நான் பேந்து பார்க்கணும்.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் சிறிய இடைவெளிக்கு பிறகு.
0: ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம். உண்மையில நீங்க தரவு கொடுத்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. ஆனாலும் அது அந்த நான் கூறுவது முதியவர்கள் கூறுகின்ற சொல்லை தங்க இருக்கிறேன், பொருள் படுகிற சொல்லாக இல்லை. ஏன்னா பொருள் படுகிற சொல்லி நிறைய இருக்கிறது.
6: அப்ப யாழ்ப்பாண மாவட்டம் காங்கிரஸ் சுந்தர தொகுதிங்களா வேறும்
0: நாட்டுக்கு
6: நாடு வேறுபடும். இதை ஏற்றும் போது வீரவணக்கம் செய்கிறார்கள். தனுஷ் நடித்த படம் கட்டாது. சிறியவர்கள் செய்தால் இன்பம், பெரியவர்களும் மிருகங்களும் செய்தால் உபாதி என்று சரியான விட வந்திருக்கிறாரு என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன். வணக்கம்,
0: நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஜெனி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜெனி.
7: வணக்கம் சோவிதா, நல்லா இருக்கீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: ஆமா, நாங்களே நிலமா இருக்கிறோம். நன்றி சோவிதா. நானும் இதுக்கு கொல்லம் கட்டிக்கின்றதோட நான் நினைக்கிறேன், நீங்க சொன்னதை வச்சு நான் விளங்கி கொண்டதுல சோவிதா, அதே சொல்லத்தான் வேறு விதமாக உச்சரிப்பார்கள்ன்றதான் எந்த விளக்கத்துக்கு இருக்குது. அப்படியோ
0: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
7: ஆகாசம் என்று அப்படி வச்சு சொல்லி வச்சிருப்பீங்களோ?
0: ஆகாசம்
7: சானா
0: நன்றி வணக்கம். நல்லது, ஆகாசம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஆகாயத்தை பார்த்து ஆகாசம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுதான் அந்த முதியோர்கள் சொல்லுகிற வார்த்தையை தான் நான் கேட்கின்றேன். இல்லாட்டி இந்த கிராமப்புறங்களில் வந்து அந்த பண்டைய காலங்களில் இப்போ இந்த காலங்கள்லையும் வந்து அந்த ஆகாசம் என்று தான் சொல்லுவார்கள். அந்த மேலே இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
8: நீங்க சொல்லத்தான் நான் நினைச்சேன். எங்க ஆட்சி சொல்ல இலத்தம் இலத்தம்

0: ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும் அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கை தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS சைபர் 44 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
1: நல்லது நேர்களே, இப்பொழுது பாடலை கேளுங்கள். பாடலூடாக நீங்கள் சொற்களை எடுத்து வையுங்கள், நான் உங்களுக்கான தரவு கொடுப்பேன், அதற்கான பதிலோடு நீங்களும் இணைந்திருப்பீர்கள். இப்பொழுது பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 5:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வயலே நல்ல ஒரு அருமையான பாடல் ஒன்று கேட்டீர்கள். அந்த வயலே நான் உங்களுக்காக சில தரவுகள் கொடுப்பேன். அந்த தரவுக்குரிய பதிலோடு நீங்களும் இணைந்திருங்கள். 14 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. அந்நிலை முதலிலே மெக்னீசியம், பொட்டாசியம், கல்சியம் போன்ற தாதுக்கள் உள்ள உற்சாக பானம் ஒன்று பாடலில் வந்தது, அது எது? வணக்கம். ஒரு உற்சாகமான பானம் ஒன்று பாடலில் வந்தது. வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். பேபி கணேசன் இணைந்திருக்கிறீர்கள். தெரியும். அதனால சியாமுலா அடுத்து நேரடியாக வந்து சொல்லி இருந்தார். ஆனால் ஆமாம்,
1: அப்ப இத இந்த பாட்டு போடக்க நான் பாட போடக்க வந்தது. அப்ப அதை தான் கவனிச்சேன். சரியா, முதலாவது தரவு இருக்கா சொல்லுங்க.
0: அதாவது மெக்னீசியம், பொட்டாசியம், கல்சியம் போன்ற தாதுக்கள் உள்ள உற்சாக பானம் பானம் ஒன்று இதுல வந்தது.
1: உற்சாக பானம். பன்னீர் வராதன்?
0: இல்ல, பன்னீர் இல்ல. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து சியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
2: வணக்கம் சோபிதா.
0: ஓ, வணக்கம் சியாமலா.
2: என்ன உங்க சத்தம் குறைவா வருது?
0: அப்படியா, வேற இல்லையா? இப்ப
2: இல்ல, வானொலியில வருது, வைபர்களால வர இல்ல.
0: இப்ப வருதா?
2: இல்லையே.
0: ஏன் தெரியவில்லையே?
2: வானொலியில வருது சத்தமும் கூட, வைபருக்குல வரே இல்ல.
0: ஓ, வைபருக்குல தான் நான் உங்களிடம் பேசுறேன். நான் என்னுடைய சத்தம் கேட்கிறேன், உங்களுக்கு கேட்கவில்லையா?
2: இல்ல, எனக்கு அந்த அங்கே கணத்துக்குள்ள இருந்து கதைக்கிற மாதிரி சரி கேட்குது.
0: இளநீர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சியாமலா. முடிந்தால் நீங்கள் மற்ற லைன்ல அழையுங்களா சில விலையில். இது நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுதா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள்.
3: இளநீர் சொல்லுவது வந்த நான் சியாமலா சொல்லிட்டா.
0: ஓகே, சரி. உங்களுக்கான அடுத்த தரவை தருகின்றேன். உங்களுக்கான தரவு வந்து கடலை ஆள தமிழன் பயன்படுத்திய கடல் கலன்களில் ஒன்று பாடல்ல வந்தது. கடலை ஆள தமிழன் பயன்படுத்திய கடற்கலங்களில்
3: ஒன்று.
0: தோனி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். துணிக்கப்பட்டு விட்டது. நேரம் சரியாக 5:53. இந்த வேளையிலே வந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சுவிதா.
0: இல்ல, அது சில வைபரும் வேலை செய்யல. இப்ப மெட்டாக்கள் அழைக்கவும் இல்லை. இப்ப சில
3: வேலைகள்
0: அது பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க.
3: என்ன கேட்டீங்க?
0: உங்களுக்கான தரவு வந்து மூன்றாவது தரவு. மாலைக்கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இதன் பழம் சிறந்த மருந்தாகும். மாலைக்கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இதன் மருந்து சிறந்த மருந்தாகும். இதன் பழம்
3: கண்டுபிடிக்க நேரம் எடுக்கணும். பெரிய பெரிய பாட்டா இருக்கு.
0: பெரிய பாட்டா
3: இருக்குல்ல,
0: அந்த சொற்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. அப்ப
3: சொல்லிருக்காரு, எனக்கு எதுன்னு தெரியல. பழம், ஒரு பழத்தை நம்ம விட்டுட்டு போட, அத விட தெரியாம எனக்கு கண்டுபிடிக்கல.
0: மற்றவர்களுக்கு விடுவோம். என்ன, நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் மதினி மோகன். செவ்வாழை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: அடுத்த தரவு, பறவைகளை விரட்டும் ஒலி குறிப்பு ஒன்று. பறவைகளை விரட்டும் விரட்டுகின்ற ஒலி குறிப்பு. வணக்கம். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்.
0: ஓம் வணக்கம். இப்ப கேக்குற இல்ல
4: என்ன கேள்வி கேட்டு நீங்க பறவைகளை கேட்கலையா நான் இப்ப கேக்குறாத்து சரி ஆலோலம் என்பது சரியான பதில் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் சவிதா. இளநீருக்கு மேலே இருக்கு செவ்வாழை, அதை கவனிக்க இல்லனா? எனக்கு என்ன கேக்குறீங்க?
0: உங்களுக்கான தரவு வந்து, இதுதான் ஆதரவற்ற நிலை என்று சொல்லுவார்கள். அந்தரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து குணநாகிய பசுபதி இணைந்திருக்கிறார் கனடாவில இருந்து. வணக்கம்.
5: வணக்கம் சவிதா.
0: வணக்கம். எப்படி இருக்கிறது கனடா வாழ்க்கை?
5: இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எங்க நட போல 30-31 வெயில்.
0: வெயில் ஓகே.
5: இன்று எங்களுக்கு ஒரு விசேஷம், பால் வைக்க மாப்பிள்ளை போட்டு வந்த நாங்கள. அப்ப கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தது. இரவுக்குதான் கல்யாண வீடு.
0: அப்படியா? இரவுக்கு
5: இரவு 4 என்ன 7:30 அப்படி தாலி கட்டுவேன்.
0: உங்களை பார்த்ததில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. சரி, சந்தோஷமாக உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடித்து நீங்களும் எங்களுடைய நாட்டுக்கு வந்து சேர பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே.
5: ஓம் ஓம் சோவிதா. அடுத்த கிழமையில எனக்கு நிக்கிற இடத்த பொறுத்து வருவேன். இப்ப எல்லாம் கஷ்டம் தானே, உங்களோட இணைஞ்சு உள்ள நேர்ச்சியில.
0: ஆமா,
5: வர்ற சனிக்கிழமை எனக்கு அந்த நினைப்பு வந்துட்டு. உங்க என்ன கிளப்பாரு நேர்ச்சி செய்கிறது பங்கு வெற்றி சிறப்பிக்கிறது தானே நாங்களும்.
0: ஆமா ஆமா ஆமா. சரி, உங்கள் குரல்ல இப்ப கேட்டது சந்தோஷமா இருக்கிறது. நன்றி.
5: எல்லாருக்கும் பாய்
0: பாய். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ். அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான தரவு, உலகின் தொன்மையான இசை வடிவங்களில் ஒன்று.
6: தெம்மாங்கு
0: இல்ல, இசை வடிவங்களில் ஒன்று. தெம்மாங்கு இல்ல, வேற
6: தொன்மையானது.
0: உலகின் தொன்மையான இசை வடிவங்களில் ஒன்று. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் சவிதா. பேபிய கேட்டுக்கொண்டிருந்து
0: உலகின் தொன்மையான இசை வடிவங்களில் ஒன்று.
3: அதாலோலம் வந்துட்டது.
0: தென்வாங்கும் ஒரு இசைதான். அது வந்து அதுக்குன்ற ஒரு வித்தியாசமான இசை இருக்கிறது. சரி, அது வந்து தென்வாங்கு இசை வந்து ஒரு வித்தியாசமான இதை. இது வந்து நான் கூறுற இசை வந்து உலகில தொன்மையான இசை வடிவங்களில் ஒன்று.
3: சங்கீதம்.
0: சங்கீதம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம். நான் சங்கீதத்துக்கு தான் வந்தேன். அடுத்ததை கேளுங்க.
0: ஓகே, அடுத்து உங்களுக்கான பாடலில் இடம்பெற்றுள்ள இரட்டைக்கிழவி. சலசல என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
8: நான்
0: என்ன சலசலன்னு சொல்றீங்க, பதில் சொல்றீங்களா நினைச்சேன். வளிமங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் நிலையை எப்படி சொல்லுவார்கள்? ஓடுதல் இல்ல. வளிமங்கள் சொன்னா உங்களுக்கு தெரியும், அது நான் உதாரணமாக சொல்ல போன பிறகு நீங்க கண்டுபிடித்து விடுவீர்கள். வளிமங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் நிலை. ஆமா, இல்லை.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் காத்தா.
0: ஆமாம், காற்று என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி சுமிதா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்து ஒருவர் கேள்விக்கு மற்றவர் பதில் கூறும் போட்டி மரபுடன் இசைந்த இசை வடிவம். ஒருவர் போட்டிக்கு, அதாவது ஒருவர் கேள்விக்கு மற்றவர் பதில் கூறும் போட்டி மரபுடன் இசைந்த இசை வடிவம். இப்ப வந்து அந்த பாடல்கள்ல போட்டி கேட்டு கேள்வி கேட்டு எல்லாம் பாடல்கள் இருக்கிறன, அந்த பாட்டுக்கு பெயர் என்ன பெயர்? சரி, ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம். என்ன கேக்குறீங்க எனக்கு விளங்கல.
0: ஒருவர் கேள்விக்கு மற்றவர் பதில் கூறும் போட்டி மரபுடன் இசைந்த இசை வடிவம்.
8: இசைய கேக்குறீங்களா?
0: ஓம்
8: சங்கீதம் போயிட்டுது, ஆலோலம் போயிட்டுது, தெம்மாங்கு போயிட்டுது.
0: இல்ல, தெம்மாங்கு போயில, எப்படி போச்சுது?
8: இல்ல,
0: வேறு தவறு
8: சொன்னேன்.
0: தெம்மாங்கு சங்கீதம் இசை வந்து வேறு. எங்களுடைய சங்கீதம் வந்து அந்த உலகத்திலேயே பிரபலமான ஒரு தொன்மையான ஒரு இசை வடிவம் தான் சங்கீதம். தெம்மாங்கு வந்து ஒருவர் கேள்விக்கு மற்றவர் பதில் கூறும் போட்டி மரபுடன் இசைந்த ஒரு இசை வடிவம். அந்த அப்படியான பாடல்கள் இருக்குத்தானே நீங்கள்? அப்படி பாட்டுகள் இருக்கிறது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மாப்பிள்ளையே என்ற சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ராதா ரவியும் சிவாஜி கணேசனும் இந்த பாட்டு ஒன்று. மற்றது பெண்கள் கே.ஆர். விஜயா நடித்த திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்று வந்தது, அந்த போட்டிக்கு மாதிரி கேக்குறது பாட்டு.
8: தெம்மாங்கு இல்ல தேன்பாங்குன்றது மருவி தெம்மாங்கா வந்துட்டு.
0: தெம்மாங்கு இசைதான் அது, தெம்மாங்கு இசையில அப்படி
8: வந்து தேன்பாங்குன்ற சொல்லுதான் மருவி தெம்மாங்கு அழைக்கப்படுகிறதா?
0: அழைக்கப்படுகிறது. ஆமாம். ஓகே,
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள். ஒருவரை நால்வர் தோள்களில் சுமந்து செல்லும் ஊர்தி பாடல்ல வந்தது.
9: பாடல வந்திருக்கும். நான்
0: எழுதலையா?
9: எழுத இல்ல, ஒன்றுமா
0: இல்ல. அப்ப அப்படி சொன்ன ஊர்தி ஒன்று சொல்லுங்கள். நான் சுமந்து கொண்டு போற ஊர்தி ஒன்று.
3: தெரியும் பதில் கவனிக்கல. பல்லாக்கு.
0: பல்லாக்கு என்பது
3: தென்மாங்குன்றது வந்து இந்த வயலுகள் இல்ல பாடுறத கூடுதலா ஒரு அந்த களை முடிங்கிறத நெல்லுன்றத மாறி மாறி படிப்பினம். வயல்ல பாடுற பாட்டு இல்ல, அந்த வயல் காட்சிகள் காட்டிக்கதான் நாங்க தெம்மாங்கு பாட்டை காட்டுறது.
0: ஓ இல்ல, அந்த பாடும் போது கேள்விகள் கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாறி அந்த படிக்கும் போது எந்த இடத்துலயும் சரி, இப்போ இந்த வயலாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு பூங்காவனமாக இருக்கலாம், எந்த இடத்திலும் இது பாடக்கூடிய ஒரு பாடல் தான். ஆமா,
3: சினிமாக்கள்ல தானே நாங்க பாத்துருக்கிற மட்டும் அந்த வயல் காட்சிகள்ல தான் கூட அது வந்திருக்குது. அப்ப நான் அதுதான் சொல்லி பார்த்தேன். நன்றி சவிதா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
10: வணக்கம் சோபி.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு அடியில் இருந்து ஊற்றெடுக்கும் நீர் ஒன்று பாடல்ல வந்தது.
10: அடியில் நீர் ஊற்று வந்ததா?
0: ஓம் அடியில் இருந்து ஊற்று எடுக்கும் நீர் இப்படி சொல்லுவார்கள். நீரூற்று வந்தது, நீரூற்று ஒன்று வந்தது அடியிலிருந்து ஊற்றெடுக்கு.
7: நீரூற்று பேரை கேக்குறீங்களா?
0: ஆமாம்,
7: நீரூற்று பேர் என்ன எனக்கு என்படையிலே.
0: நான் நீர் ஊற்றெடுக்கையில் அடியிலிருந்து ஊற்றெடுக்கும் நீரை இப்படி சொல்லுவார்கள். நீர் இருக்கும் இடத்தையும் சொல்லலாம், இதையும் சொல்ல. ஓடை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
7: நான் நீங்க நீர் ஊற்றெண்டு கேட்டபடியா?
0: இல்ல, நீர் ஊற்றெண்டு கேட்கல எடுக்க, அது அடியில் இருந்து ஊற்றெடுக்கும் நீர். நீர் நீர் வருகின்ற இடத்தையும் குறிக்கலாம், நீரையும் சொல்லலாம். எடுக்கும் ஊற்றெடுக்கிறத, ஊற்றெடுக்கிற நீரை அந்த ஓடையன்னு தான் சொல்லுவார்கள்.
7: நான் அதுல ஓடை கண்டுபிடி, ஓடை தெரியும். ஆனா நீங்க கேட்ட கேள்வியில மயக்கம் இருக்குது.
0: நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: நானும் அப்படித்தானே, எனக்கு வரும் மயக்கம் இருந்தது, தண்ணீரா ஓடியா ஏதாண்டு தான்.
0: சரி, உங்களுக்கான தரவு, இருப்பிடம் என்பதன் ஒத்த பதம் பாடல்ல வந்தது.
11: இருப்பிடமா?
0: ஓ, இருப்பிடம் என்பதன் ஒத்த பதம் பாடல்ல வந்தது.
11: ஐயோ, நான் எழுத இல்லையே, என்னது இருப்பிடமா? எழுத இல்லைனா,
0: எழுத இல்லையா?
11: இருப்பிடம் என்னது?
0: இருப்பிடம் என்பதன் ஒத்த பதம். நன்றி மதனி.
11: இருப்பிடம்
0: பாடல வேற இல்லையா? மதிவிடம்
11: நான் எழுத வேற இல்லையா? நானும் எழுதல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம் சொல்லுதா. ஒரு சின்ன கேள்வி, 3 மணிக்கு நல்ல உசாராக நடத்தினீங்க, இப்ப என்ன சோர்ந்து கொண்டிருக்கிறீங்க?
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து சியாமலா அணைந்திருக்கிறீர்கள், வணக்கம் சியாமலா.
7: வணக்கம் ஜோபிதா.
0: அப்படியா? இடைஞ்சல்கள் கூட வந்து கொண்டிருக்கிறது, இடைஞ்சல்கள் வந்து கொண்டிருக்கிறது, அதனால தான். ஓகே,
7: சரி, சொன்ன மாதிரி.
0: உங்களுக்கான தரவு, சாதாரண நிலையை விட சற்று தளம் உயர்ந்த இடத்தை இப்படி சொல்லுவார்கள். மேடை, மேடை. மேடா மேடை என்றா சொன்னீங்க ஷியாமலா? நான் வைத்திருக்கிறது மேடை. மேடை என்பது. நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். இறுதி கேள்வியாக வந்திருப்பவர், வணக்கம். இது ஒரு இலகுமான கேள்வி.
12: வணக்கம் சுதா.
0: ஓம் வணக்கம்.
12: நான் தான்
0: அந்த கேள்வியில் எடுக்க வேணும். இது வந்து என்னுடைய தயாரிப்பு. அப்ப நான் வந்து தான் அந்த கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு ஊரண்டு கண்டுபிடிக்கிறதும் மற்றது முதியோர் சொல்லி விட்டு நான் தான் எடுக்கணும். அப்ப விபி அவர்கள் தரும்போது அது சில நேர்கள் வந்து அது இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் எப்படி ஏன் சில கேள்விகள் வந்தது உண்டு எனக்கு. அப்ப அதனால நான் அவருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், விபி அவர்களுக்கு, நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு நேரம் தருவேன், அந்த நேரத்தில் நேர்களுக்கு நேரம் தருவேன், அந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்று. விபி அவர்களுக்கு உண்மையில அவருக்கு ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், தானும் தனக்கும் கேள்விகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவருக்கு விருப்பம். அது சில பேருக்கு அது சில வேளையில் அது நிகழ்ச்சி தயாரிப்பாளரே அது ஒரு பாதிக்கக்கூடிய இதாக இருக்கும் என்று சொல்லி அது சொன்னபடியாத்தான் அது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அது பிரச்சனை இல்லை, அவரும் ஆசையாக தனக்கும் அந்த கேள்விகளை எடுத்து வைத்து தருகிறார். அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ஏற்றுக்கொண்டு அந்த தரவு எடுக்கிறேன். சில வேளையில் வேளையில் அந்த தரவுகள் அவர் அவசரமாக எழுதும் போது சில தரவுகளை இந்த கொஞ்சம் கவனத்தோடு இடங்களை கொடுத்து எனக்கு எழுதினா அது எனக்கு இலகுவாக இருக்கும். என்ன நான் சொல்லுவதற்கும், அப்ப முதலில் அவர் இடம் இந்த எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு தெரியவில்லை. அப்ப அது கேள்வியில போட்ட இப்ப நீங்களும் வந்து அந்த கேள்வியை கொஞ்சம் அது விளங்கவில்லைன்னு சொல்லி இருந்தீங்க.
12: நானும் கூட தரவை வச்சுதான் ஊர்களை கண்டுபிடிக்கிறேன். நான் பெருசா எனக்கு ஊர்கள் தெரியாது. ஆனா அந்த தரவுல வரைக்கும் அந்த ஊரோட அப்புறம் அப்ப ஞாபகம் வரும் இந்த ஊராகும். அப்ப நான் நீங்க சொன்ன ரெண்டு தரவுக்கும் ரெண்டு சொல்லவும் எடுத்துட்டு தான் வந்து சேர்த்தேன். நான் மிச்ச தரவை தான் கொண்டு
0: மெய்யெழுத்து வந்து ஒன்று ரெண்டு தான் இருந்தது. அப்ப இடையெழுத்துக்கள் தான் அதுல குற்றெழுத்து மற்ற எழுத்துக்கள் தான் இருந்தன. அப்ப அதனாலே அவர் அந்த இரண்டு தரவுகள் தான் கொடுத்திருக்கிறார். அந்த ஒன்று மட்டும் ஐந்து மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அந்த மற்றதுக்கு எடுக்க முடியாது. இதுக்கு தான் எடுக்க
12: முடியாது.
0: இது இலகுவான தரவுதான், நான் சும்மா எடுத்தேன். பேசி பழகும் திறன் கொண்ட உயிரினம் ஒன்று பாடல்ல வந்தது. கிளி என்பது சரியான பதில். நன்றி
12: வணக்கம்.
0: பாடலில் பாடுவோர் வந்தேன் பாட்டும்
12: பயந்தது
0: பாடலில் தேடல பாட்டும் பயந்தமிழம்.
12: நன்றி
0: வணக்கம். நல்லது நேர்களே, இத்துடன் பாட்டும் பயந்தமிழும் நிறைவடைந்து விட்டது. கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து விளம்பரம் இருக்கிறது.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசா 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920 58 58.
0: சுவிசிலே டிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த புரிஞ்சிருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719

நேரம் சரியாக 6:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. அந்த வேலை கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இப்பொழுது அந்தாதி அந்தாதி வந்து நீ வித்தியாசமாக சென்ற வாரம் கொடுத்த மாதிரி இந்த வாரமும் வித்தியாசமாக நான் தர இருக்கிறேன். அந்த வேலையை நீங்களும் கண்டுபிடித்து இணையுங்கள்.

0: அந்த வகையில் இப்பொழுது உங்களுக்கான சொல் கொடுக்கிறேன். அந்த சொல்லு கேட்டபடி நீங்கள் அந்த இதை கண்டுபிடிக்க வேண்டும். முதலிலேயே வந்து உங்களுக்கான சொல் வந்து மை. மை நான் தருகின்றேன். மை என்ன? மை. மயில ஆரம்பிக்க வேணும், மயில முடிய வேணும், மயில ஆரம்பிக்க வேணும். மயிலை முடிய வேணும் சொல், மயிலை ஆரம்பிக்க வேணும். அந்த வகையிலே மயிலை முடிகிறதுக்காக இந்து புராணத்தின்படி எமனின் வாகனம் இது. இந்து புராணத்தின்படி எமனின், அதாவது யமன், யமனின் வாகனம் இது. அடுத்தது இது ஒரு உணவுப் பொருள், அதாவது ஆரம்பிக்கின்ற பொருள், உணவுப் பொருள். சரி, இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: அன்பான மாலை. வணக்கம் சோபிதி.
0: ஓம் விபி அவர்கள் நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: நான் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு இது சொல்லத்தான் வந்தேன். சரி, இதுக்கு சொல்றேன். முதல் எதிர்மையை முதலாவது வாகனம் எதிர்மை, மற்றது மையன்னாவில் ஆரம்பிக்க வேணும். நாங்கள் கோதுமை என்றவரும் தமிழ்நாடு சேர்ந்த மைதாமா என்று மைதா என்று சொல்லுகிறேன்.
0: ஆமா, எருமை மைதாமா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு சிலருடைய மனப்பான்மைகள் வழி. இப்ப வந்து இப்ப இது என்னுடைய இது தானே. அப்ப அவருக்கு எங்களுக்கு டைம் நீர் மரங்களுக்கு ஒரு நேரம் தெரிந்தால் அவரும் அந்த கேள்வியை வந்து கேட்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கும் சொல்லி இருந்தேன் விபிஎன்னா. அந்த வேலை இனிமேல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில தான், இந்த நிகழ்ச்சியில நான் வந்து நேர்களுக்கு ஒரு அரை மணி
1: கொல்லங்கலாட்டியும் வார வாரம் ஒரு ஊர் தர போறேன். எடுத்து அது ஒன்பது அரசு இப்பவே சொல்லி வைக்கிறேன்.
0: சரி, நான் வார வாரம் உங்களுக்கு என்று ஒரு நேரம் தருவேன். அந்த நேரத்துல நீங்க வந்து என்ன வந்தாலும் கேட்கலாம். சரி, அந்த
1: ஓகே, பிரச்சனை இல்ல. அதே நேரத்துல இதுவும் காங்கிரஸ் தொகுதிகள் வருகிறது. வந்து இன்றைக்கு தந்தது கொல்லங்கலத்தை விட தெல்லிப்பளை அம்பன மாயனா கோச்சுக்கு பின்னால கொல்லங்கலத்தை வரும். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் உச்சரிப்பு, பிற்பகுதி இதே மாதிரிதான் வரும். இது வந்து மைடிட்டிக்கு உள்பக்கம் வருகிறது. பின்னால எந்த ஊர் இருக்குன்னு எனக்கு வடிவா தெரியாது. கண்டுக்கும், அதாவது இந்த நான் இன்றைக்கு இந்த நிலையில வந்து ஜோசனை உடனே வந்ததுக்கு இந்த நடந்தம் மட்டும் இந்த கண்டு பேருக்கும் எங்களுக்கு ஒரு தர்க்கம் ஏற்படுத்துறது அந்த காலத்துல படிக்கல படியங்களோட. இது நான் சொன்ன இல்ல, இது மகாஜனா கொஞ்சத்துக்கு பின்னால இருக்கு வெற்றிலைக்கு பேர் போன இடம் கொல்லங்கலாட்டி. இது மயிலிட்டிக்கு என்னுடைய சிறியதந்தாயின் மகன் அவர் ஒரு அர்ச்சகர், கோயில் பூசகாரி, கோயில் பூசகர். அவர் அந்த கோயிலுக்கு போய் வருவார். அந்த இடத்துக்கு நான் வாரவர் சொல்ல போற இடத்துக்கு போய் வாடுறவர். அந்த பற்றித்தான் நான் வாதாடி வேண்டனான், பிடிங்களோட வாதாடி வேண்டனான். அந்த வயல தான் அந்த ரெண்டு ஊரையும் கொண்டு வந்துருக்கேன் என்று கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி வணக்கம் சோவிதா.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் சோபிதா.
0: நீங்க எருமைக்கு வந்தீங்களா?
2: மைசூர் பாகுக்கும்
0: தரவு இந்த கை சொல்லு வந்து கை. மதுரைக்கு குறுக்கே ஓடும் ஆட்டின் பெயர்
2: வைகை.
0: அடுத்து தண்டனைக்குரிய ஒரு பொருள், தண்டனைக்குரிய பொருள்
2: கைதியா? கைவிலங்கு.
0: கைவிலங்கு. நான் பொருளைத்தான் கேட்டேன்.
2: அதான் கைவிலங்கு.
0: கைவிலங்கு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம். தண்டனைக்குரிய பொருள் நான் கையூட்டு நினைச்சிட்டேன். அது ஒரு பொருள் தானே.
0: விலங்குல
3: லஞ்சம் குடுக்கறது, காசுகள் லஞ்சம் குடுக்கறது.
0: ஓ, கையிலானே பெற வேணும்.
3: ஓ,
0: இலக்கியம் தான் கூடுதலா இதுல எடுத்து
3: வச்சிருக்கிறேன்.
0: சொல்லு வந்து எல்லாத்தையும் தடுமாற விட்டு விட்டேன்.
3: எழுத்துக்களை
0: உங்களுக்கான சொல்லு வந்து பூ. ஓமோம். இது சூடுவதற்கு பயன்படுத்தப்படாத பூ.
3: சூடுகளுக்கு
0: ஓ,
3: தலைக்கு சூடுறதுக்கு.
0: இல்ல சூடுவதற்கு பயன்படுத்தப்படாத பூ எருக்கம்பூ என்பது சரியான பதில். அடுத்தது ஒரு மரத்தின் பெயரும் இது
3: பூவரசு.
0: பூவரசு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 லாஸ் சாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஸ் சாப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: நேரம் சரியாக 6:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் இப்பதான் வந்த நாங்கள் சவிதா.
0: அப்படியா?
1: உங்களுக்கான
0: சொல்லு வந்து விளக்கு. ஓ, விளக்கு. அந்த விளக்குக்கு ஏற்றபடி விளக்கில முடிகிற முதல் விளக்கில முடிய முதல் வந்து விளக்கில முடிய வேணும். பிறகு விளக்கில ஆரம்பிக்க வேணும். உங்களுக்கான தரவு கொடுக்கிறேன். அலாவுதீன் என்ற கதாபாத்திரத்துக்கு நினைத்தது எல்லாம் கிடைக்க உதவ செய்த பொருள் எது? அலாவுதீன் என்ற கதாபாத்திரத்துக்கு நினைத்தது எல்லாம் கிடைக்க உதவி செய்த பொருள் எது? பொருள் விளக்கில முடிய வேணும். அடுத்தது ஒரு துடைப்பம், நாங்கள் பயன்படுத்தும் துடைப்பம்.
1: விளக்குமாறு.
0: ஓகே, அடுத்தது? அற்புத விளக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சங்கா.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு வந்து கனி.
2: கனியா?
0: ஓம். ஔவையார் அதியமானுக்கு கொடுத்ததாக கருதப்படும் கனி.
2: நெல்லிக்கனி.
0: அடுத்தது ஒரு பொருள், அதாவது ஒரு எங்கள் உடலுக்கு ஏற்றவா, எங்களுக்கு உடலிலே சக்தியை கொடுக்கின்ற பொருட்கள்.
2: கனிம
0: பொருட்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ் அவர்கள். உங்களுக்கான சொல்லு வந்து சத்து. கீரையில் அதிகமாக காணப்படும் சத்து இது. அடுத்தது ஊட்டச்சத்து வழங்கும் உணவு. ஊட்டச்சத்து வழங்கும் உணவு பொருள் ஒன்று.
3: முதல் வந்து இரும்பு சத்து.
0: ஓகே,
3: என்ன ஊட்டச்சத்து?
0: ஊட்டச்சத்து

0: ஓம் வணக்கம். உங்களுக்கான சொல்லு வந்து பிள்ளை. பிள்ளையில முடியணும், பிள்ளையில ஆரம்பிக்க வேணும். சக்களத்த செம்மல் என்று அழைக்கப்பட்ட சுந்தர போராளி, பிள்ளையில முடிய வேணும்.
1: சேது பிள்ளையா?
0: என்ன பிள்ளை?
1: சேது பிள்ளை என்று பேர் இருக்குதானே?
0: இல்ல இல்ல, சக்களத்த செம்மல். சக்களத்த செம்மல் என்று அழைக்கப்பட்ட சுந்தர போராடி அழைத்தது ஒரு இந்துக்களின் தெய்வம். பிள்ளையார். ஓகே, சரி. ஒரு கல்வி சுகமா தான் கொடுப்பேன், ஒரு கல்வி சுகமா கொடுப்பேன். என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்காக?
1: இல்ல, செங்கலுக்கு செம்மல தெரியும், டக்கண்டு பிள்ளையில முடிகிறது, டக்கண்டு வரே இல்ல.
0: வரே இல்லையா?
1: வரே இல்ல.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி, நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து சரி ஸ்கந்தா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், இணைந்திருக்கிறீர்களா? சரி, உங்கள் தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சவிதா.
0: ஓம் வணக்கம் கமலவேணி அவர்கள். ஷியாமலாட்ட சொல்லிட்டார், நான் பிள்ளை கொடுத்தேன், ஒரு இந்துக்களின் தெய்வம், பிள்ளையில ஆரம்பிக்கிறது பிள்ளையார் சொல்லிவிட்டார். அடுத்ததுதான் அது கஷ்டமான கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சக்களத்த செம்மல் என்று அழைக்கப்பட்ட சுந்தர போராளி,
2: சிதம்பர பிள்ளை.
0: சிதம்பர பிள்ளை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நல்லதை இப்பொழுது இன்னும் ஒரு சொல் வந்து உங்களுக்கான சொல் வந்து பழனி. முதல் சொல் பழனி. உலகத்தவர்களுக்கு உற்பத்தியாகும் இடம். சரி, நான் அது உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன் வந்து. இது வந்து அந்தாதி போல் இல்லை. அந்த நீங்கள் பழனி என்று சொன்னால் முதல் அந்த பாடலி தேடல் மாதிரி ஒரு எழுத்தை மாற்ற வேண்டும். அதாவது உலகத்தவர்களுக்கு உற்பத்தியாகும் இடம் வந்து பழனி. அடுத்த சொல் மற்றது வயல். வயல் என்று அழைக்கப்படுவது களனி. ஓகே, அப்போ இதே மாதிரி நீங்கள் நான் ஒரு சொல்லி சொல்லுவேன், தரவு சொல்லுவேன், அதற்கேற்றபடி நீங்கள் சொல்ல வேண்டும். இதே இரண்டு எழுத்துக்கள், இரண்டு எழுத்துக்கள். முதல் சொல் துறவியை இப்படியும் சொல்லலாம். அடுத்த சொல் ராமேஸ்வரத்தின் மற்றொரு பெயர். இப்பொழுது வந்திருப்பவர் சியாமலாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் சோபிதா. என்ன கேட்ட நீங்க?
0: அதாவது இப்ப நான் தரவு கொடுப்பேன், அந்த தரப்படி அடுத்த எழுத்து ஒரு எழுத்து நீக்கும் போது வெறும் சொல்லாக வரும். முதல் சொல் துறவியை இப்படியும் சொல்லலாம். அடுத்த சொல் ராமேஸ்வரத்தின் மற்றொரு பெயர். சரி, சாது என்று சொன்னால் அடுத்த சொல் ராமேஸ்வரத்தின் மற்றொரு பெயர்
1: மறந்துட்டேனே. கேதுவா?
0: என்ன சொன்னீங்க?
1: கேதுவா?
0: சேது. சேது என்பது சரியான பதில்.
1: நன்றி.
0: சோது, அதாவது சாது.

0: പിന്നെ കണ്ട് ഞാപകം വരും.
1: ഓക്കെ,
2: நன்றி
1: நன்றி ஷியாமலா, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
3: வணக்கம் சவிதா. நான் அப்பதான் துண்டிச்சிட்டு போனேன்.
1: துண்டிச்சிட்டு போனீங்களா?
3: வெள்ளையர்கள் கப்பல் ஓட்டிய தமிழன் என்றவருக்கு பேரு
1: சிதம்பர பிள்ளையா.
3: வஉசி என்றவரை சுருக்கமா சொல்றது.
1: முதல் சொல் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வருபவன். அடுத்த சொல் நான்கு புறமும் இது சூழ்ந்திருந்தால் தீவு என்று அழைக்கப்படும்.
3: முதலாவது நான்கு
1: கொஞ்ச காலத்துக்கு முதல் கேட்ட சொல்லு, இடையில சில சொற்களை அவரை தொடர்ந்து தேவி என்று நினைத்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் தேவி என்ற அவர்கள்
4: தெரிஞ்சா சொல்றேன்.
1: ஓகே, இது மூன்றெழுத்து சொல். முதற்றல் பெண்ணின் பெரும் பேறு இது. பெண்ணின் பெரும் அதாவது பெரும் பேறு இது. அடுத்த சொல் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியது.
4: தாய்மை வரும் முன்னுக்கு.
1: ஓகே,
4: தாய்மை மயில தாய்மையில தாவண்ணா மாத்தோம் என்ன?
1: ஓ, தாவண்ணாவ மாத்துங்க. இது வந்து வித்தியாசமா முதல் சொன்ன அந்தாதி மாதிரி இல்ல, முடிஞ்சு மற்ற இதுல
4: தொடங்க.
1: வாழ்த்துக்கள், நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சங்கா.
1: வணக்கம். உங்களுக்கான தரவு ஐந்து சொற்கள், இது ஐந்து எழுத்துக்கள். முதற் சொல் தினசரி என்பதின் இன்னொரு பதம். அடுத்த சொல் உரிமை அல்லது பங்கை இப்படி சொல்லுவார்கள். இல்லை,
3: தினசரி.
1: முதற் சொல் அதாவது தினசரி என்பதன் இன்னொரு பதம். இல்லை, நான் அடுத்த சொல்லு கேட்ட மாதிரி சொல்லுவோம். அடுத்த சொல் வந்து உரிமை அல்லது பங்கு.
3: என்னது?
1: உரிமை அல்லது பங்கை இப்படி சொல்லுவார்கள்.
3: வருமா?
1: இல்ல, பத்திரம் இல்ல.
3: உரிமை அல்லது பங்கா? வரையிலே நான் யோசிச்சுட்டு யாரும் சொல்லாட்டி நான் வரேன், யோசிக்கிறேன்.
1: ஓகே,
3: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சவிதா. என்ன சொன்ன?
1: சொல்லவில்லை.
5: ஒரு எழுத்து மாத்தோணும் பண்றீங்களோ?
1: ஓம், பாடலை தேடல் மாதிரி. ஒரு முதல் எழுத்து மாற்ற வேணும். நான் தரவு கொடுப்பேன், ரெண்டிற்கும் தரவு கொடுத்திருக்கிறேன். அதாவது ஐந்து எழுத்துள்ள சொல் இது. முதல் சொல் தினசரி என்பதின் இன்னொரு பதம்.
5: தினசரி என்றது ஒரு பதம்.
1: ஆம். அடுத்த சொல் உரிமை அல்லது பங்கை இப்படி சொல்லுவார்கள். இன்னொரு பெயர் இப்படி இருக்கிறது. தினசரி என்று சொல்லும் போது இப்படி ஒரு சொல் இருக்கிறது. அடுத்த சொல் உரிமை அல்லது பங்கு. இதன் இணைச்சல இதை நீங்கள் இதுக்கு ஓகே ஆக்கினால் அது மற்றது உங்களுக்கு முதல் இது வரும், சுகமாக கிடைக்கும். ஓகே, நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம். நீங்க முன்னே கேட்ட நீங்கள் அது நித்தியமும் பாத்தியம்.
1: நித்தியம் பாத்தியம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
3: வரும் நித்தியம்
1: உங்களுக்கான தரவு இரண்டு எழுத்து சொல். முதற்சொல் சுற்றுச்சூழலை வளர்க்க ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டியது. அடுத்த சொல் சில நாடுகளுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் ஒன்று.
3: இன்னைக்கு வரியாக்கும்
1: இல்லை. முதற்சல் சுற்றுச்சூழலை வளர்க்க ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டியது. ஆனால் ஒத்த சொல்லோட வர நேரடியாக வராது. பரு. அடுத்தது வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் ஒன்று.
3: எருவா.
1: என்னது? நீங்கள் முதல் சொன்னது சரி, முதல் சொன்னது பரு. அடுத்த சொல் என்ன சொன்னீங்க?
3: என்ன சொன்னதையும் மறந்துட்டேன் சொல்லிட்டேன். நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தேவி என்றன்.
2: சரியான
1: பதில் தரு. ஸ்கந்த அவர்கள் அதை சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு விளங்கவில்லை. அவர்
2: சுற்றுச்சூழலை
1: வளர்க்க ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டியது.
2: பரு என்றால்
1: மலை.
2: நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து சியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சியாமலா.
6: வணக்கம் ஜோபிதா.
1: உங்களுக்கான சொல் வந்து ஐந்தெழுத்துள்ள சொல். முதற் சொல் சில தனிமங்கள். தனிமங்கள். கனிமங்கள் இல்ல, தனிமங்கள். தனிமங்கள் எடுக்கப்படும் இடம். ஓ, தனிமங்கள் எடுக்கப்படும் இடம். அடுத்த சொல் நறுமண பொருட்களின் அரசன்.
6: சுரங்கம் வருமா?
1: ஆமாம், சுரங்கம். அது தனிமங்கள் எடுக்கிற சுரங்கத்துக்குள்ளதான் எடுப்பினம்.
6: மற்றது என்ன கேட்டீங்க?
1: நறுமண பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது. இது ஒத்த சொல்லாக வரும், நேரடியாக வராது. அந்த அதுக்கேற்ற
6: மாதிரி
1: தரங்கம் இல்ல, கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் மாற்றி சொன்னா சரி.
6: என்னது?
1: ஒரு எழுத்து கொஞ்சம் அதே வரிசை இல்ல. ஒரு எழுத்து வந்து அதே வரிசை இல்ல. நீங்க தரங்கம்னு சொல்லியிருந்தீங்க, அதை சரியாக சொல்லுங்கள். சரியாக சொன்னா தான் ஏற்கப்படும். திரங்கம். மிளகு வந்து திரங்கம் என்று சொல்லுவார்கள். ஆமாம், மிளகு வந்து அதாவது நறுமண பொருட்களின் அரசனைத்தான் மிளகு என்று சொல்லுவார்கள். ஆனா திரகுக்கு மிளகு கொத்த சொல் வந்து திரங்கம்.
6: கதைக்கிறது வந்து இந்த காதுக்குள்ள வச்சு கூடி சத்தம் வரையுது.
1: அப்படியா?
6: ஆமா.
1: ஆஹா, ஏன் அப்படி?
6: சத்தம் வருகிறது அந்த வளமையான தெளிவு, அந்த வானொலிக்கு வருகிறது தெளிவா?
1: நன்றி சியாமலா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சொல்றேன்.
1: உங்களுக்கான சொல் வந்து இரண்டு எழுத்துக்கள். இதை முதல் நான் கொஞ்சம் கடந்த காலத்துல முதல் கேட்டிருப்பேன் இந்த கேள்வி. முதல் சொல் வைரவரின் மாகனம். அடுத்த சொல் ஆலமரத்தின் இன்னொரு பெயர். இல்லை,
3: ஞாலி.
1: ஞாலி இல்ல, ஞாலி.
3: ஜாலி ஜாலி என்று நாங்க அதை சொல்லி பழகிட்டோம். மற்றது என்ன சொன்னீங்க?
1: ஆலமரத்தின் இன்னொரு பெயர்
3: ஆலி விதியா?
1: இல்ல இல்ல,
3: ஆலி
1: இன்னொரு பெயர், விதை இல்ல, ஆலமரம் மரத்தின் இன்னொரு பெயர்.
3: நன்றி
1: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் சவிதா.
1: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
7: சொல்லுங்க சவிதா.
1: முதற்சொல் வைரவரின் வாகனம். அவர் சொல்லிட்டார் ஞாலி என்று. ஓ ஞாலி. அடுத்த சொல் ஆலமரத்தின் இன்னொரு பெயர்.
7: ஆலமரத்தின்
1: இன்னொரு பெயர் நீங்க சொன்ன விழுது, விழுத சொல்றீங்க பல்லு மினுக்கிறது, விழுது அது இல்ல. இது ஆலமரத்துக்கு இன்னொரு பெயர் வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: நன்றி.
1: சரி, இதை யார் கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்ப்போம். அதாவது ஆலமரத்தின் இன்னொரு பெயர் நீங்கள் ஞாலி என்று சொன்னபடியால் அடுத்த சொல் ஒரு எழுத்தை மாற்றும் போது வரும் சொல் ஆலமரத்தின் இன்னொரு பெயர். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
3: நான் வந்துட்டேன், எனக்கு உங்களோட பெயர் தெரியலையே. வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
3: எனக்கு தெரியாதே, நான் எடுத்தேன் வந்துட்டதுன்னு வந்தேன். நன்றி.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி வணக்கம்.

நேரம் சரியாக 6:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி ஊடாக அந்தாதி சொற்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது ஆலமரத்தின் இன்னொரு பெயர். முதல் சொல் வைரவரின் வாகனம் யாழி. அடுத்த சொல் ஒரு எழுத்தை நீக்கும் போது, அதாவது முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் சொல் ஆலமரத்தின் இன்னொரு பெயர்.

0: வணக்கம் சியாமலா.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: என்ன சோவன்னா போட்டு விட்டா? சரி,
0: சோழியா?
1: ஓ
0: இல்லை, சோழி இல்லை.
1: ஆலமரத்துக்கு பேர் தான்
0: சோழி. ஆலமரத்துக்கு பேர்
1: கம்புளியா? கம்புளியா பாம்புளியா?
0: கம்புளி. கம்புளி
1: கம்புளி தானே சோழி என்றாலும்.
0: ஓ, ஞாலி வந்து கம்புளி தானே? ஞாலி.
1: ஓ,
0: அப்ப அதே போலதான் ஆலமரத்துக்கு இன்னொரு பேர் வந்து இது சோழி. இல்ல சோழி இல்ல,
1: சோழி என்றும் ஆலமரத்துக்கு பேர் இருக்கு போட்டிருக்கு. அதான் கேட்டேன்.
0: சிலவள் எழுத்து மாதிரி போட்டுட்டினமோ
1: என்னன்னு தெரியாது.
0: சோழி கொம்பளி நாவா போட்டிருக்குது?
1: ஓ கொம்பளி.
0: ஆஹா, நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். தேவி என்றன்.
2: அது ஆலமரத்துக்கு பாலியா?
0: இல்லையே, பாலி இல்ல. பாலி என்ன இருக்கா
2: ஆலமரத்துக்கு? பாம்பிள்ளியும் சேர்த்தா ஆலமரம்.
0: கொம்பளினாவா?
2: இல்ல இல்ல, பாம்பிள்ளியும் சேர்த்தா தான் ஆலமரம். பாலி மற்றது பாலி என்று வராது. அப்ப என்ன வராது? பாலியும் வராது.
0: இல்ல, கோழி வரும். கோழி என்று சொன்னா கொம்புளின். எங்களுக்கு கோழிக்கு வர கோழி இல்ல. கொம்புளினா?
2: கொம்புளினா கோவன்னா கொம்புளினா போட்டா ஆலமரம்.
0: ஆலமரம் கோழி. ஆமா.
2: கோழி என்ன பாப்போம். ஆலமரம் இருக்குது. கோழி என்ன ஆலமரம், அத்தி மரம் எல்லாம் இருக்குது.
0: சரி, நன்றி. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். சொல்லு வந்து நான்கழுத்து சொல். முதற் சொல் திண்ணையில் பெண்களின் குசுகுசு பேச்சு. அடுத்த சொல் கிட்டத்தட்ட சரியான முடிவுக்கு வருதல். இல்லை, தவறு.
2: திண்ணையில் பெண்களின்
0: குசுகுசு பேச்சு. பேச்சுதான் கேக்குறேன். விடுப்பு வந்து விடுப்பு அறிகிறது, இது வந்து பேச்சு. அடுத்த சொல் வந்து கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட சரியான முடிவுக்கு வருதல். கிட்டத்தட்ட சரியான முடிவுக்கு வருதலை இப்படி சொல்லுவார். சராசரிக்கு ஒத்த சொல். கிட்டத்தட்ட சராசரி எல்லாம் ஒன்று தானே? கிட்டத்தட்ட சராசரி. இதுக்கு ஒரு ஒத்த சொல்லொன்று இருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லொன்று இருக்கிறது.
2: தோராயம்.
0: அப்ப தோராயம் என்று சொன்னால் அடுத்து என்ன? திண்ணையில் பெண்கள். இல்லை, பாராயம் இல்லை. நன்றி. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: தோராயம் சரியா?
0: ஓ தோராயம் சரி.
3: தோராயம் கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கணும். சாராயம் சொல்லுவோமா?
0: ஏன், சாராயத்தை பற்றி தான் பேசுவார்களா? அவர்களுடைய அந்த குசு குசு பேச்சு இப்படி அழைப்பார்கள். பாட்டிமார், அந்த காலத்து பாட்டிமார் வந்து அந்த குசு குசு பேச்சு என்னன்னு சொல்லி அந்த இப்படி எல்லாம் சொல்லுவார்களாம். இப்ப தோராயம் சொன்னபடியே அடுத்தது நீங்கள் சொல்லலாம். பாராயம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: வணக்கம். நல்லது, இது முடிவடைந்து விட்டது. நேரம் நெருங்கி விட்டது. ஆகவே நான் கேள்வி இல்லை, இணைத்துக் கொள்கிறேன் உங்களை. வணக்கம்.
2: வணக்கம். பூராயம் வந்தேன்.
0: பூராயம். பூராயம் தான் முதல் சொல்
2: சொன்னீங்க.
0: என்ன பூராயம்? இப்ப பூராயம் அவன் பாராயம்னு சொல்லிட்டான். உண்மையில பூராயம் தான் சரியான பதில். நான் தான் பாராயத்தை ஆமோதித்து விட்டேன். கூராயம் என்பது சரியான பதில்.
1: நன்றி சுமிதா, உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.
1: நான் இருந்துட்டேன் கடைக்கு.
0: இன்றைய கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டிருந்தது, அப்ப அதனால எனக்கும்
1: கொஞ்ச நேரம் வானொலி நின்றுட்டு
0: அது மாறலி நின்றது ஒன்று, அடுத்தது சின்ன தடைகள், சின்ன சின்ன தடைகள். அப்ப அதனால எனக்கு அந்த கொஞ்சம் அந்த தடுமாற்றமாகவும் போய்விட்டது. கேள்விகள்
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: பூராயம்.
0: ஆமாம் ஆமாம்.
2: பாராயம்
0: வராது. நான் தவறுதலாக அவரை ஆமோதித்து விட்டேன். ஆமன் சொல்லிவிட்டேன். கேள்வி இல்ல, முடிவடைந்தேன். நீ 7 மணி மணிக்கொரு தடவையிடம் செய்தி தலைப்புகளுக்கு
2: சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. வணக்கம். நல்லது நேர்களை, இத்துடன் கண்டுபிடி நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. கலகலப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கும் மனம் மறந்திக் கொண்டு நன்றி வணக்கம்.

நேரம் சரியாக 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். முதல் மாவீரன் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் 52வது ஆண்டு நினைவு நாள் வவுனியாவிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர்களுடைய எண்புக்கூடு தொகுதியுடன் 11 எண்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சொல்லிசை பாடகர் சங்கீதன் செவ்வாய்க்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கிளிநொச்சி மாவட்ட பழைய கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என கோரி நேற்று வெள்ளிக்கிழமை போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் அது இன்றும் இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இளம் தமிழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதனுக்கு விடுதலை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொழில் புரிவோருக்கு எப்போது வேண்டுமானாலும் உயர்கல்வியை பெறுவதற்கு அரசு கட்டமைப்பில் உள்ள ஒரே பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகமே என்றும் அதற்காக அரசாங்கம் விசேட தலையீட்டை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாதம் இறுதியில் 1.6% அதிகரித்து 6.873 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனுதவியை கொண்டு மாற்று வீத சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டுவர முடியாது என பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே தமக்கு நெருக்கமானவர்களுக்கு நாணய கடிதம் திறக்க அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரட்டை முக அரசியலால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரத்தில் பயன்படுத்தும் திட்டம் இலங்கையில் முதன் முதலாக வவுனியாவில் ஆரம்பமாகி உள்ளது. சிறு போகத்தின் நெல் விவசாயத்துக்காக ஹெக்டேயர் 1க்கு வழங்கப்படும் உர மானியத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்க சொத்துக்களை குற்றவியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஊடக செயலாளராக பணியாற்றிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பொத்துவில் பாலம வீதியின் பசனசேனை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் சிறுவன் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பிளவத்தே பகுதியில் நேற்று மால்விட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்துள்ளது. தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவநிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் தொடரக்கூடும் என வளிமண்டல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 20 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 35,828 டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கரை தெரிவித்துள்ளார். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பைலேரியாசிஸ் என்ற யானைக்கால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய செய்திகளில் டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து கரப்பான்பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய பொருளாதாரம் கடந்த 2025-26 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் 7.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அரசின் பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு முழு வரி விலக்கு அளிப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. மக்கள் மேடை எனும் புதிய இயக்கத்தை தொடங்குவதாக நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா அறிவித்துள்ளார்.
சிறிவைகொண்டம் தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏ பெயரை கூறியே அழைத்துச் சென்று கூட்டு பலாத்காரம் செய்தனர் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இன்று தமிழக வெற்றிக்கழகத்தில் இணை உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. அண்ணாமலை நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இயக்கத்தில் பதிவு செய்து இணைந்துள்ளவர்கள் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரின் செயலாளராக மதுரையைச் சேர்ந்த தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திர சோழன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகரித்ததன் காரணமாகவே அம்மாநிலத்தில் முதல்வர் மாற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் தனக்கு இல்லை என்றும் தன்னை மன்னித்து விடுமாறும் உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி அகாங்ஷா சதுர்வேதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலை காரணமாக குளிரூட்டும் கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் இந்தியாவின் மின் நுகர்வு கடந்த 1 மே மாதத்தில் 11.55% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக நிகழாண்டில் இதுவரை 1076 இந்தியர்கள் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை சுகோய் SU-57 போர் விமானங்களை வழங்க தயாராக இருப்பதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் நேற்று அதிகாலை மீண்டும் நடந்த வன்முறை சம்பவத்தில் கூகி இனத்தைச் சேர்ந்த 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. உலக செய்திகளில் உக்ரைன் தலைவர் கீவ் அருகே உள்ள பால் உற்பத்தி ஆலையின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். லெபனானின் கிஸ்முல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு அதன் முந்தைய இருப்பில் இருந்து தற்போது 20 முதல் 22 குறைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் வடகொரியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபாவின் அதிபர் மிகேல் டியாஸ் கானேல் மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. தென்கொரிய அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகளை மீட்டிருக்கின்றன. அவற்றில் சுமார் 2000 வாக்குச்சீட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு நைஜரில் உள்ள சஹரா பாலைவனத்தில் லொரியொன்று செயலிழந்ததால் பாதிப்படைந்த மக்கள் தாகம் காரணமாக குறைந்தது 49 பேர் உயிரிழந்தனர். வனவிலங்கு நிபுணர்கள் புதிய தட்டாம்பூச்சி வகைகள், அறியப்படாத வெட்டுக்கிளிகள், 60 வகையான பட்டாம்பூச்சிகள், விட்டில் பூச்சிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளனர். இந்தோனேஷியாவின் கிழக்கில் உள்ள லெவட்டோப்பியில் லக்கி எரிமலை வெடித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்தியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மோசமான வெளிச்சம் காரணமாக ஆட்டத்தை சிவப்பு பந்திலிருந்து பிங்க் பந்துக்கு மாற்றும் ICC-யின் ஜோசனைக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 1 நாள் தொடரை பாகிஸ்தான் 2-1 என வென்று அசத்தியுள்ளது. டெல்லியில் வரும் 19ஆம் தேதி தொடங்கும் ஆசிய சீனியர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப்புக்கு தங்கள் அணியை அனுப்புவதில்லை என பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. நோர்வேயின் ஒஸ்லோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற நோர்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் பிரக்ஞானந்தா. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை நேரில் காண செல்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்ல முடியாது. கால்பந்து அரங்கங்களில் போத்தல்கள் சில சமயங்களில் வீசி எறியப்படுவதுண்டு. பாதுகாப்பு நலன் கருவி அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் அவற்றுக்கு தடை விதித்துள்ளது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணுசனை வழங்குகிறார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 387.79%, இந்திய பெறுமதியில் 109.50%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.57%, இந்திய பெறுமதியில் 95.5%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.87%, இந்திய பெறுமதியில் 119.40%, ஒரு ஐக்கியநாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.2%, இந்திய பெறுமதியில் 126.79%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 240.45%, இந்திய பெறுமதியில் 68.18%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள்
பரிசில் ஆட்சேபில் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, கால்நிலை கோணத்தில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு.
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி.
0: மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு.
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவ விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கு நேரம் சரியாக 7:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் 8 மணி வரை திரைசை பாடல்களோடு இணைந்திருங்கள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordobrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: விளையாட்டு தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
0: நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? உச்சாமானந்த ராப்பொழுதிலே மீண்டும் ஒரு சனிக்கிழமை உங்கள் அனைவரையும் பொப்பி சினியத்தில் சந்தித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி. என்றும் பல் இசை காலங்களாக பல்மொழி பாடல்களோடு இணைந்த பொப்பிசை துள்ளி சினியத்தில் இப்பொழுது முதல் காற்றலையில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். பொப்பிசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வருவது பொப்பிசை பிதா நித்திய கனகரத்னம் பாடிய சோளம் சோறு பொங்கட்டுமா.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 17 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டே ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டே மார்க்கெட்.
1: நிலைய கலிங்கம் 8 மணி 8 நிமிடம், ஐக்கியராஜ்யத்தில் 7 மணி 8 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரதே சனிக்கிழமை தோறும் இந்த நேரத்தில் இரவு பிரதான செய்திகள் காற்றலையில் இணையும் வரை ஒலித்து கேட்டுக்கொண்டிருக்கும் துள்ளிசை நேரத்தில் மால்டி போப்பு செய்ப்பாளர்கள். அந்த வகையிலே இணைப்பிலே ஒருவர் வந்திருக்கிறார், அவரையும் அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். முதலாவது வெள்ளிக்கிழமை இரவிலும் சனிக்கிழமை தோறும் இதே நேரத்தில் உரையாடிய சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கும் எப்படி
2: உங்களோட கதைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது? நிகழ்ச்சி தொடங்குறோன்னு நான் ஓடி வந்து கதைக்கிறது.
1: சரி, கதைக்கக்கூடிய நேரங்களும் உண்மையிலேயே ஒரு உன்னதமான மகிழ்ச்சிகரமான நேரம். அதுவும் துள்ளிசை பாடல்கள் ஒலிக்கும் நேரம். ஒளிபரப்பாக இருக்கும் பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கிறேன். இந்த உங்களுக்கும் நன்றிகள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
2: ஓ நன்றி, வணக்கம். நீங்கள் ஓடும் துள்ளிசைகளை நாங்களும் கேட்டு தசித்துக் கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு
1: நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளிசை நேரத்தில் மால்டி போப்பிசை பாடல்கள்.

0: மாரியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளி சினியத்தில் பாப்பிசே பாடல்கள். அந்த வகையிலே இணைப்பிலே ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கிறார். அவரையும் இணைத்துக் கொள்கின்ற இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம் வைபரோடாக இருந்தீர்கள். வணக்கம்.
4: வணக்கம். நீங்கள் சோதன் புலி சோதா? வணக்கம். ராஜாண்ணா பேசுறேன்.
3: அப்படி நல்ல சுமார்கள் ராஜா.
4: நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமாம், உங்கள் விசாரிப்புக்கும் உங்கள் உற்சாகத்தோடு நாங்களும் என்றுமே நலமாக இருக்கின்றோம், நலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம்.
4: உங்களுடைய உற்சாகத்தோடு நாங்களும் வேலை செய்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் சிங்கப்பன் எங்களை பூனாரி பாயமா வந்து சொல்லியிருந்தா நீங்கள் எங்களை மகிழ்ச்சி ஆக்குறீங்க. அது போல எங்கள் அன்பு அறிவிப்பாளர்களையும் நாங்கள் மகிழ்ச்சி ஆக்கணும் அழைப்படுத்தினார். உங்களோட வெள்ளிக்கிழமையும் உங்களோட குரலை கேட்டு உங்களோட இணைந்திருந்தோம். இன்றும் இதை கேட்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. வாழ்த்துக்கள் சொன்னாருங்க. நன்றி ஐயா.
3: ஆமாம், உங்களது விசாரிப்புகள் எல்லா வேலை செயல்திட்டத்தில் இருந்திருந்தாலும் எங்களோடு உங்கள் இதயத்தோடு இணைந்திருக்கும் உங்களுக்கும் எங்களது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து துள்ளி சினத்தில் ஒலிபரப்பாகும் உங்கள் தெரிவிப்பாளர்கள் எங்கள் தெரிவிப்பாளர்களோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள் ராஜா. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
4: நன்றி ஐயா.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 4 0 எழுபத்தி எட்டு 85 00 5
1: தொடர்புகளுக்கு வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நிலைய கலிரும் 8:22 ஐக்கியராஜ்யத்திலே 7:22 துள்ளி நேரத்தில் மால்டி பப் செய்ப்பாடுகள் காட்டலையில் டிஆர்டி தமிழ் ஒலியினூடாக ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டீர்கள். அந்த வேலை ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார், அவரையும் துள்ளி நேரத்தில் இணைத்துக் கொள்கின்றன. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: எனக்கு மால் மருகாவில் வேல்முருகாண்ட பாட்டை கேட்கிறேன்.
2: ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் தொடர் இசை தொழில் சேனத்தில் நேரம் முனையும் போது அந்த பாடலும் காற்றிலே உங்கள் தெரிவாக காற்றிலே இணைய காத்திருக்கிறது. ஒலிபரப்பாகும் பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள் விபி. தொடர்ந்து மனிதர்கள் நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் சரீரத்தில் பயலா டைம்.

0: Oh, Chilla, you don't look at me.
1: பாரிஸ் லாஷுகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால்.
2: ஷெரிமஹால் நேரம் 8:27 ஐக்கியராஜ்யத்திலே 7:27 தொண்டு சினியத்தில் பப்புசை பயிலாப்பாளர்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டீர்கள். அந்த வேலை இணைப்பில் ஒரு நேர் வந்திருக்கின்றார், அவரையும் இணைத்துக் கொள்கின்ற இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
2: ரோசாலி, எப்படி நல்ல சுமா இருக்கீங்களா? நாங்கள் நல்ல சுமா இருக்கோம். உங்களோட விசாரிப்புக்கு நன்றி. ஒலிபரப்பாகும் துள்ளிசை பாடல் நிகழ்ச்சியை நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே தொடர்ந்து ஒலிபரப்பாகும் பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: தொடர்ந்து வருவது ஜிப்சி ஸ்தரம் நான் ஸ்டாப்.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 72 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 sell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின் வசதியும் உண்டு.
1: நிலையை கலைஞரும் 8:32 அகிராட்சத்திலே 7:32 இது பிரதான செய்திகள் காட்டில் இணையும் வரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள்ளுஸ் நேரத்தில் பாய்லா டைம். தொடர்ந்தும் வருவது போனியன்.
2: Per favore, basta con questo chiasso, su, andiamo, è un po' d'educazione, sono i buoni M, no? Sono anche degli artisti stranieri, e lasciamoli lavorare, e che diamine, dico, dobbiamo essere grati a loro che sono venuti in Italia a farci conoscere le canzoni e le musiche della loro terra, e parlate, applaudite, ma che cos'è questo provincialismo, e andiamo. Questi sono artisti che con una sola canzone hanno venduto 8 milioni di dischi! Va bene? Signori, questi piacciono ai giovani, questi qua, ai giovani, questo qui piace ai giovani questo. Chiaro? Chiaro. Bisogna sconfinare, avere idee più moderne e parliamo di Europa Unita. Vabbè, Europa. Comunque questi sono artisti che meritano il loro rispetto. E devono lavorare con tranquillità e serenità. Sono artisti che girano tutto il mondo. Attaccate, va, suonatori ambulanti.

உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை

0: இறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: நிலவிய தரங்களுக்கு ஜா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜா பிரதர்ஸ்.
2: பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒழித்துக் கொண்டிருக்கும் உள்டியாடி தமிழியின் காற்றலையில் நமது இரவு பிரதான செய்திகள் காற்றலையில் இடையுமுறை கேட்டுக் கொண்டிருப்பது துள் இசை நேரத்தில் பயலா டைம் வந்திருக்கும் நேரே. அன்போடு நான் அழைத்துக் கொள்கின்ற நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அப்படி நல்ல சுமார் இருக்கிறா புஷ்பவதி சிவநாதன்? நிகழ்வுகள் பற்றி தெரியாவிட்டாலும் கடந்து வந்த பாதைகள் எங்கள் ஞாபக அலைகளிலே இந்த துள்ளிசை நினைத்தினூடாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு கடந்து வரும் பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்ளும் புஷ்பவதி, தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள் இசை நேரத்தில் பயலா டைம்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: நிலைய கலினம் 8:47 ராஜ்யத்திலே 7:47 இது பிரதான செய்திகள். காற்றலையில் இணையும் வரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியின் ஒலி அலைகளின் ஊடாக பாய்லா டைம் துள்ளிசை நேரம்.

0: சிங்கள பைலாவில் ஒழித்த பாடல்களை பாடியவர் அமரர் போல் பெர்னாண்டோ. அவரின் நினைவாக அந்த பாடல்களை எக்ஸ்பிரஷன் இசைக்குழுவினர் வழங்கிய அந்த துள்ளிசை பாடலுடன் நிறைவு வருகின்றது. இன்றைய துள்ளிசத்தில் ஒளிபரப்பாகிய பொப்பிசை பாடல்கள் இன்றைய பொப்பிசை பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் இணைந்து கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை நேய நெஞ்சங்களுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெற்றுச் செல்கிறது. துள்ளிசை நேரத்தில் பொப்பிசை பாடல்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் டிஆர்டி தமிழொலியின் மற்றொரு ஒளிபரப்பிலையும் காற்றலையில் இணைந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் அன்புடன் பிரிப்தவா. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்த எந்த நாளும் உன்னோட இருக்கலாப்பா இந்த புரிஞ்சுருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-0-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை செல் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து திரையான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் King's Travels.
7: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
8: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
7: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
9: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
7: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
8: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
10: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவென்யூ டு மார்சல் ஃபோர்ஷ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாச்சப்பலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ்.
5: என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67.
11: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
12: நூலுலகம் .com.
13: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்.

0: தேர்வு படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு தினம் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுடரேற்றப்பட்டு பொன் சிவகுமாரனின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிரிட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி காணி உரிமையாளர்களால் காங்கிரஸ் துறை தொண்டமனாறு வீதியின் அருகே ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக இன்று 7வது வெள்ளிக்கிழமை கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மக்களால் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி இடம்பெற்ற கவனயீர்ப்பு நடவடிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையிலும் காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்கள் முன்னெடுப்பதென்று காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதற்கமைய தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று 7வது வெள்ளிக்கிழமையும் காணி உரிமையாளர்களால் அமைதி வழியில் கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தடு செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கம் அளித்துள்ளார்கள். பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் இசை நிகழ்ச்சிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் தவறானவை என்றும் அவை மக்களை தவறாக வழிநடத்துபவை என்று போலீசார் ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மே 31 அன்று சாவைச்சேரி நாவற்குழியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியின் போது விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கிள்ளச்சி உதயநகரைச் சேர்ந்த 24 இளைஞர் ஒருவர் ஜூன் 2 அன்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்கம் தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேச குற்றப்புணர்வு பணியகத்தின் விசாரணையில் சந்தேக நபர் அந்த நிகழ்விலிருந்து 2 பாடல்களை திருத்தி விடுதலை புலிகளை போற்றும் வகையில் தனது சமூக வலைதள கணக்கில் பதிவேற்றியது தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இணையத்தில் வைரலாக பரவுவதை எளிதாக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட குழுவுக்கு ஆதரவான உள்ளடக்கத்தை சேர்க்கும் விதமாக அந்த பதிவுகள் வேண்டுமென்றே மாற்றியமைக்கப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்தார்கள். சந்தேக நபர் 1979 48வது இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 3G பிரிவின் கீழ் ஜூன் 3 அன்று சாவைச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குடிமக்கள் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பொருந்தக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கு இணங்க செயல்பட வேண்டும் என்று இலங்கை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதோடு தவறான சமூக ஊடக தகவல்கள் மூலம் பொதுமக்கள் தவறாக அவர்களை வழிநடத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டது. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜனசித பிரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரட்ன தேரர் எச்சரிக்கை விடுகிறார். சுபிட்சமான வாழ்வை எதிர்பார்த்து அதற்காக போராடி ஜனாதிபதி செயலகம் மற்றும் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய எந்தொரு வாக்குறுதியும் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகளையும் மண் கொள்ளைகளையும் ஒழிப்போம் என்று மேடைதோறும் முழங்கியவர்கள் இன்று எவரையும் தண்டிக்கவில்லை. மாறாக அனைவரையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் போக்கைத்தான் கொண்டுள்ளார்கள். இந்த அரசாங்கத்துக்கு மக்களுக்கு நிவாரணம் வழங்க விருப்பமும் இல்லை, அதற்கான எண்ணமும் கிடையாதென்று அவர் குறிப்பிட்டார். 1931 பௌத்த சாசன சட்டத்தை திருத்த இவர்கள் முற்படுகிறார்கள். இந்த சட்டத்தில் இப்போது என்ன திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது? பௌத்த சாசனத்தை முழுமையாக அழித்து மகா சங்கத்தினரை அரசாங்கத்தின் அடிமைகளாக மாற்றிக் கொள்வதே இவர்களின் சூழ்ச்சி. இது புலம்பெயர் அமைப்புகளின் சதியா, அரசு சார்பற்ற நிறுவனக்காரர்களின் சதியா அல்லது அரசாங்கத்தின் சதியா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். அன்று இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக வீடு வீடாக மகா சங்கத்தினர் இன்று மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? சில தேரர்கள் பணத்துக்கு அடிமையாகி அரசாங்கத்தின் அநீதிகளுக்கு துணை போகின்றார்கள். பௌத்த சாசனத்தை அளிப்பதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று பௌத்த மக்களிடம் நான் மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நாட்டு மக்கள் டிட்வா போன்ற இயற்கை அனர்த்தங்களை சந்தித்த வேளையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. டீசல் விலை அதிகரிப்பால் பேருந்து கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஏழை மக்கள் ஒரு தேநீர் அருந்த கூட வழியில்லாத பேருந்தில் பயணிக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போதே நிலைமை இப்படி என்றால் இன்னும் சில காலத்தில் வரலாற்றில் பயன்படுத்திய மாட்டு வண்டில்களில் தான் மக்கள் பயணிக்க நேரிடும். இந்த நிலையை நோக்கித்தான் அரசாங்கம் தற்போது மக்களை கொண்டு செல்கிறது. அரசாங்கத்தின் மிக மோசமான அரசியல் நாடகங்கள், குறிப்பாக இந்த மலசல கூட விவகாரத்தை பார்க்கும் போது அருவறுப்பாக இருக்கிறது. மக்கள் உங்களை நாட்டை ஆளவே தேர்ந்தெடுத்தார்கள். மலசல கூடங்களை கட்டியெழுப்ப அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா போன்றவர்கள் மலசல கூடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதையே பெரும் சாதனையாக கூறிக்கொண்டு திரிகிறார்கள். மலசல கூடங்களை கட்ட ஒப்பந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அடிக்கல் நாட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் இன்று மலசல கூடங்களின் உரிமையாளர்களாக மாறியுள்ளார்கள். மலசல கூடங்களின் துர்நாற்றம் இவர்களின் அரசியலிலும் வீசுகிறது. அவர்களின் இந்த நடிப்பு திறன் மற்றும் மலசல கூட அரசியல் நாட்டுக்கே அவமானம். மலசல கூடங்களுக்கு சென்று அடிக்கல் நாட்டுவதை நிறுத்திவிட்டு நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப முடியாவிட்டால் தயவு செய்து பதவி விலகி செல்லுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இதுவரையில் 40 அரசு அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது.
1: தேவையப்படி பெறப்படும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. ஆணைக்குழுவின் 11 சாட்சி விசாரணை ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பமாக உள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 28 ஆகும்.
0: தொடர்ந்து குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்தது குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை தெரிவிப்பதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இந்த பிராந்தியத்தில் வாழும் பணிபுரியும் 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு நல்வாழ்வு தங்களது முன்னுரிமையாகும் என இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அதிக நிதானத்தை கடைபிடிக்குமாறு அனைவரிடமும் இலங்கையை கேட்டுக்கொண்டுள்ளது. பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதில் நாட்டின் அரசாங்கம் உறுதியான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் நிதி நிறுவனங்களின் ஊழல் மற்றும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள 1000கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு கோரி சவப்பெட்டி ஒன்றை சுமந்து சென்று நேற்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்காவின் கண்காணிப்பு செயல்பாடுகள் மீதான கடும் அதிருப்தியை வெளியிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். மத்திய வங்கிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நேற்றைய போராட்டத்தின் போது நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சிவில் அமைப்புகள் போராட்ட குழுக்களால் இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் பெரும் பதற்றநிலை ஏற்பட்டதுடன் போலீசாருக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதமும் இடம்பெற்றது. எதிர்ப்பு தெரிவித்த ஆதரவாளர்கள், நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எமது ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம், எமது பிரச்சனைகளுக்கு உங்களுடன் ஒரு கலந்துரையாடல் அவசியம், அந்த கலந்துரையாடலை பெற்றுக்கொண்ட பின்னரே நாம் மீண்டும் வீடுகளுக்கு திரும்புவோம், மத்திய வங்கிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டுள்ளோம், கடந்த கொத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சி காலத்திலும் இவ்வாறான தடைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம், பாதுகாப்பு படையினரையும் போலீசாரையும் பயன்படுத்தி எமது போராட்டத்தை நசுக்க முற்பட்டாலும் எமது நியாயமான போராட்டத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை, அதேபோல் இப்போதும் போலீசாரை கொண்டு எங்களை அச்சுறுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறோம், எமது வரிப்பணத்தினால் பராமரிக்கப்படும் இந்த அதிகார கட்டமைப்பு மக்கள் சார்பாக செயற்பட வேண்டியது கட்டாயம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எமக்கு தனிப்பட்ட நலன்கள் இருந்திருந்தால் பணம் பெற்றுக்கொண்டு ஒதுங்கி இருக்க முடியும், ஆனால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்காகவும் இன்று வரை நாம் களத்தில் இருக்கிறோம். குற்றப்புணர்வு பிரிவில் முறைப்பாடுகளை செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த நாங்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தின் பலனாகவே இன்று பலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் ஜனாதிபதியை நேரில் சந்திக்க விரும்புகிறோம். எமக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். போலீசார் அல்லது பாதுகாப்பு படைகளை கொண்டு எமது குரலை நசுக்க நினைக்க வேண்டாம். ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் எமது மக்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. எமக்கான தீர்வு கிடைக்கும் வரை எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி இந்த இடத்திலிருந்து நகரப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மத்திய வங்கியின் கீழ் இயங்கும் சில தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு பெருமளவில் நாங்கள் திரண்டிருக்கிறோம். இந்த நிறுவனங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களிடமிருந்து பெற்று மோசடி செய்திருக்கிறார்கள். மத்திய வங்கியின் கண்காணிப்பு பிரிவு இதுக்கு உடந்தையாக இருந்துள்ளது. குறிப்பாக இந்த நிறுவனங்களில் பணம் முதலீடு செய்த ஏழை மக்கள் தமது வாழ்நாள் சேமிப்பை இழந்த நிலையில் மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகிவிட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் மக்களை தடுப்பதற்கு முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சவப்பட்டியுடன் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைய முற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே முருகல்லை உருவானது. இருந்தாலும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி நேரில் வந்து தமக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். சமூகத்தினருக்கு இடையூறு விளைவித்தலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் தடுக்கும் பொருட்டு போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்தார்கள். ஜனாதிபதி செயலகத்தை சுற்றியுள்ள பகுதியில் போலீசார் மற்றும் கலகம் அடுக்கும் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கிருந்து உடனடியாக கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினார்கள். போலீசாரின் கடுமையான எச்சரிக்கையை அடுத்து எதிர்ப்பாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். இந்த சம்பவத்தால் ஜனாதிபதி செயலக பகுதியில் சில மணத்தியாலங்கள் பெரும் பரபரப்பான சூழல் நேற்று நிலவியிருந்தது. தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்வதற்கான பாராளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் கோரப்படுகின்றன. 10வது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்து நாடாளுமன்றத்துக்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பிலான முன்மொழிவுகள் மற்றும் விதப்புரைகளை சமர்ப்பிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவான நாடாளுமன்ற விசேட குழுவுக்கு பொதுமக்களின் முன்மொழிவுகள் மற்றும் கருத்துக்கள் கூறப்படுகின்றன. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அபயரண்ணா அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த விசேட குழுவில் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை குறிப்பாக தெருநர்களை பதிவு செய்தல் சட்டம், உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் சட்டம், நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டம் ஆகியவற்றையும் பல வருடங்களாக அந்த சட்டங்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டங்களின் ஏற்பாடுகளுடன் தொடர்புடைய விசேட ஏற்பாடுகள் சட்டங்களையும் மீளாய்வு செய்வதும் இந்த சட்டங்களை மீள்திருத்தம் செய்தல், ஒருங்கிணைப்பு செய்தல் போன்ற தேவைகளை மதிப்பீடு செய்வதும் மேலும் மாகாண சபை தேர்தலுடன் தொடர்பான தற்போதைய சட்டங்களுக்கு அவசியமான மறுசீரமைப்புகளையும் திருத்தங்களையும் பரிந்துரை செய்வதும் இந்த விசேட குழுவின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இனி ஆர்வமுள்ள தரப்பினர் மற்ற நிறுவனங்கள் இந்த குறிப்பிட்ட விடய எல்லைக்குட்பட்ட தங்களது முன்மொழிவுகள் கருத்துக்களை குழுவின் பரிசீலனைக்காக சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற விசேட செயற்குழு தமது விதப்புரை அறிக்கையை தாமதிக்காமல் 3 மாத காலத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தாம் அவர்களிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகரிக்கும் வகையில் விதிமுறைகள் அடங்கிய வழிகாட்டல் கோவை விரைவில் வெளியிடப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: இதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய கோவை தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கருணாநிதி உப்பாலி பன்னிலகையை குறிப்பிட்டுள்ளார். இதற்கான அனுமதியை பெறுவதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது 455 முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த முதியோர் இல்லங்களில் 10,000 மேற்பட்ட முதியவர்கள் தங்கியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் பதிவு செய்யப்படாமல் முதியவர்களை பராமரிக்கும் பல இடங்கள் காணப்படுகின்றமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய விதிமுறைகளின் பிரகாரம் அத்தகைய ஒவ்வொரு முதியோர் இல்லத்தையும் பதிவு செய்வது கட்டாயமாக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தீ விபத்தினால் உயிரிழந்த அங்குருவா தோட்ட முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தவர்கள் தொடர்பாக அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு சென்று தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். அங்குருவா தோட்ட முதியோர் இல்லத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 உயிரிழந்துள்ளதுடன் 8 காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் குறித்த முதியோர் இல்லத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 11 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்று பிற்பகல் ஹொரண நீதவான் லக்ஷ்மி விதானகமகி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே விளக்கு மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான உறுதியான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லம் எவ்வித பதிவுகளும் இன்றி சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்துள்ளமையும் வெளிக்கொண்டப்பட்டுள்ளது.
2: நேற்று முன்தினம் பதிவான இந்த தீ விபத்தில் 12 உயிரிழந்துள்ளதுடன் 8 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 6 குரணை ஆதார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்தில் சிக்கிய 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது முதியோர் இல்லத்தில் 70 இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களில் 51 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே முதியோர் இல்லத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 11 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் ஹொரணை நீதவான் லக்ஷ்மி விதானகமகி முன்னிலையில் நேற்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வைகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்ட தீர்வை நிர்ணயம் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடன் இலங்கை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் அதேவேளை சாதகமானதொரு வர்த்தக உடன்பாட்டை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பின்னணியிலே இந்த தீர்வை விதிப்பு நிகழ்ந்திருப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய நாடுகள் 10% என்ற குறைவான தீர்வை வீதத்தை எதிர்கொள்ளும் நிலையில் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இந்த உயர்வான தீர்வை நாட்டின் ஏற்றுமதி போட்டி தன்மையை பாதிக்கக்கூடும் என்று அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு இது ஒரு சவாலான காலகட்டமாகும். இந்த வருடத்தின் முதல் 4 ஆடை மற்றும் தேயிலை ஏற்றுமதிகள் 7% 6% வீழ்ச்சியடைந்துள்ளன. இருந்தாலும் தொழிலாளர், சுற்றுச்சூழல் மற்றும் ஆளுமை சார்ந்த தரங்களை பேணுவதிலும் நெறிமுறை சார்ந்த வணிக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் இலங்கை பொறுப்பு வாய்ந்த மூலப்பொருள் விநியோக தளமாக திகழ்வதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த தீர்வை விதிப்பின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்கும் இலங்கையின் நியாயப்பாடுகளை எடுத்துரைப்பதற்கும் அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்ற வர்த்தக சம்மேளனம் முன்மொழியப்பட்ட தீர்வையில் குறைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் இறுதியில் அதனை முழுமையாக நீக்குவதற்கான சகல முயற்சிகளையும் இலங்கை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சுடன் இன்று கலந்துரையாடுவோம், சாதகமான தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என்று அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சில மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சுமார் 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளும் அதிகரிக்கப்படும். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதால் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம். அதற்கமைய மருந்து விலைகளும் அதிகரிக்கக்கூடும். இதுகுறித்து நாம் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். நாம் பெரும்பாலான மருந்துகளை இறக்குமதி செய்கிறோம். அனைத்து மருந்துகளின் விலைகளும் அதிகரிக்காது. ஆனாலும் சில குறிப்பிட்ட மருந்துகளின் விலையில் அதிகரிப்பு ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பலேகம கேமரண தேரரின் விவகாரத்தை தொடர்ந்து பௌத்த பிக்குகள் மற்றும் புத்த சாசனத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களால் பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த சாசனத்தை அவமதிக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். புத்த சாசனத்தையும் பிக்குகளையும் அவமதிக்கும் வகையில் திட்டமிட்ட வகையில் செயற்பாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. தலைகல கேமரண தேரர் விவகாரத்தை தொடர்ந்து இந்த செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. தலைகல கேமரண தேரரின் விவகாரத்தை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. அந்த விவகாரம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தை கொண்டு ஒட்டுமொத்த புத்த சாசனத்தையும் மலினப்படுத்த இடமளிக்க முடியாது. புத்த சாசனம் இல்லாதொழிந்தால் இந்த ராஜ்யம் மிக மோசமாக பாதிக்கப்படும். பிக்குகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான தன்மை காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஆகவே புத்த சாசனம் மற்றும் பிக்குகளின் பாதுகாப்பு குறித்து மாநாயக்க தேர்களுடன் வெகு விரைவில் தாங்கள் கலந்துரையாடுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு வருகின்ற ஜூன் 10 தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்தார். நேற்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலையின் உடல்நலம் குறித்து ஆராய்வதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஊடாக விசேட நீதிமன்ற மருத்துவ சபை ஒன்றை நியமிக்குமாறு குற்றப்புணாய்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்ற முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பீரிஸ் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். அதேநேரம் சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ தனது சேவை பெறுநர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதன் பின்னர் கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் ஆகிய நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகி இருப்பதால் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையுடன் இருப்பதனால் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான பொருத்தமானதொரு சூழலை அவருக்கு வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். மேலும் சந்தேக நபரான சுரேசலையின் மனநிலை தொடர்பாக 5 மனநல விசேட வைத்தியர்கள் அடங்கிய குழு ஒன்றினால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையும் இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் சமர்ப்பித்தார். இதன்போது குற்றப்படாத திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அந்த மருத்துவ அறிக்கையை நிராகரிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கையில் கனம் நீதவான் அவர்களே, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னிருந்த நீதவான் கடந்த மார்ச் 24 எனது சேவை பெறுநர் குற்றப்படாத திணைக்களகத்தில் தடுத்து வைத்திருந்த இடத்துக்கு நேரில் சென்று பரிசோதித்திருக்கிறார். அத்தொடர்பான வினா விடைகள் இந்த நீதிமன்றில் உத்தியோர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார், நான்

மாறுதல், ஆனால் மறுபுறத்தில் வேறு ஏதோ ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சந்தேகமான சலி பதிலளித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி கடந்த April 22 அன்று முன்னர் இருந்த நீதவான் சந்த நபரின் உடலை தொடர்பாக 3 விடயங்களை உள்ளடக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற மருத்துவ அதிகாரியின் கீழ் ஊட்டச்சத்து நிபுணர், மனநல மருத்துவர் மற்றும் கண் மருத்துவ நிபுணர் ஆகியோரிடம் சந்த நபரை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை ஊட்டச்சத்து நிபுணரால் வழங்கப்பட்ட உணவுகள் என்ன என்பது பற்றி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அந்த ஊட்டச்சத்து நிபுணரின் அறிக்கையின்படி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக 10 மணி முதல் 3 மணி வரையான காலப்பகுதிக்குள் வெளியிடங்களுக்கு செல்ல சந்த நபருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். மேலும் ஒரு உணவு பட்டியலும் உள்ளது. அது தொடர்பில் இதுவரை ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து எந்தவித விவரமும் வெளிப்படுத்தப்படவில்லை. இதன் போது குறுக்கிட்ட நீதவான், குறித்த மருத்துவ அறிக்கைகள் சட்ட வைத்திய அதிகாரியின் ஊடாக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த குற்றப்புணர்வு திணைக்களகத்தினர், அனைத்து வைத்தியர்களிடமிருந்தும் சந்த நபர் தொடர்பாக பெற்றுக் கொள்ளப்பட்ட அறிக்கைகள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். சம்பவம் தொடர்பாக நீதிமன்றில் மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி, தனது சேவை பெறுநர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இவ்வாறான மனநல பாதிப்புக்கு உள்ளானார் என்றும், அதற்கு முன்னர் அவருக்கு எந்தவித மனநல பாதிப்புகளும் இருந்திருக்கவில்லை, மேலும் அன்று முதல் இன்று வரை குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் தடுப்பு காவலில் எனது சேவை பெறுநர் கொடூரமான சித்திரவதைகளுக்கும் மலிதாயமான மற்றும் இழிவான நடத்தைகளுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விடயம் மருத்துவ அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு குற்றப்புணர்வு திணைக்களம் தான் பொறுப்பேற்க வேண்டும். மனநல மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையின் 7 இடங்களில் எனது சேவை பெறுநர் மனரீதியான சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் காணப்படுவதால் தற்கொலை செய்து கொள்ளும் ஆபத்தான மனநிலைக்கு உள்ளாகியுள்ளதாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு தேவையான பொருத்தமான ஒரு சிகிச்சை சூழலை வழங்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்கிறேன். அவர் தற்போது இருக்கும் இடம் இத்தகைய சிகிச்சைகளை வழங்குவதற்கு பொருத்தமற்றதென்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவரை சீராக கையாள முடியாமல் உள்ளதால் சிகிச்சைகளை வழங்குவதில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவே கருதப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இதன் போதும் குறுக்கிட்ட நீதவான், விசாரணை அதிகாரிகள் சந்த நபரை கவனித்துக் கொள்வதாக அவர் கூறியிருந்தார் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி, விசாரணை அதிகாரிகள் அவரை கவனித்துக் கொண்டார்கள். குற்றப்புணர்வு திணைக்களகத்தில் விசாரணை அதிகாரிகள் மாத்திரமன்றி ஏனையோரும் உள்ளார்கள். அங்குள்ள உயர் அதிகாரிகளே இவ்வாறான மன அழுத்தத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனது சேவை பெறுநரின் மருத்துவ அறிக்கைகள் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து நாம் அவற்றை பெற்றுக் கொண்டோம். இது வெறும் தன்னிச்சையான கருத்தல்ல, மருத்துவ அறிக்கைகளின் மூலம் பெறப்பட்ட முடிவு என்று குறிப்பிட்டார். சுரேசலே, நான் எப்போது அந்த 4-6 அடி அளவுள்ள அறைக்குள் செல்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கனம் நீதவான் அவர்களோடு. இது சித்திரவதைக்கு உள்ளாகுபவர்களின் இயல்பான மன பிரதிபலிப்பாகும். மனநல மருத்துவர் பரிசோதிக்கும் போது எனது சேவை பெறுநர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். என் ஆடைகளை களையும்படி கூறினார்கள். இரு கைகளையும் நீட்டியவாறு நிற்கச் சொன்னார்கள். கால்களில் அடித்தார்கள். ஏனைய விவரங்களை கூறுவதில் வெட்கமாக உள்ளது. நான் ஒரு மிருகமா? இவ்வாறு வாய்மொழியாகவும் உடல் மொழியாகவும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர் கடுமையான மனச்சோர்வில்லையில் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெளிவாவதாக அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் குற்றப்புணர்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், சுரேசலே ஒஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபர் கடந்த February 25 கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் பாரம்பரிய நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்ட உத்தரவுகளை நீதிமன்றத்திடம் கோரினார். இந்த நீதிமன்றத்தை உங்களது வழிகாட்டுதலிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் நீதிமன்றத்தை ஒரு மேடையாக பயன்படுத்தி 2-3 நாட்கள் அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார். May 4 இவரை வைத்தியர்கள் பரிசோதித்தார்கள். May 18 மருத்துவ அறிக்கைகள் கிடைத்தன. இவருக்கு இப்படியொரு நிலைமை இருந்திருந்தால் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய காலம் தாமதித்ததேன்? சந்த நபரின் மகன், சகோதரர் மற்றும் சட்டத்தரணிகள் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு வந்து இவரை சந்தித்து செல்கிறார்கள். குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் பணிப்பாளர் சானியை மாற்றுமாறு கூறி இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இப்போது ஒஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள்.

0: 2019 அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேசலை 8 தற்கொலை குண்டுதாரிகளை 3 வருடங்களாக தகுந்த நேரம் வரும் வரை கண்காணித்தவர். இவருக்கு மனநல பாதிப்பு ஏதேனும் இருந்திருந்தால் மனநல மருத்துவருடைய அறிக்கையின்படி நீதிமன்றத்துக்கு அதனை முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவுக்கு சாதகமான பின்னணியை உருவாக்கிக் கொள்ளவே இதுவரை காலம் மௌனமாக இருந்துள்ளார். நீதிமன்றத்தை திசை திருப்பி இவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்கள். அது குறித்து தங்களுக்கு தெரிவிக்கக்கூட இல்லை. எந்தவித அடிப்படையுமற்ற ஒரு நடிப்பையே இவர்கள் இங்கு வெளிப்படுத்துகிறார்கள். முழு மருத்துவ பரிசோதனையின் போது இவர் அழுது கொண்டே இருந்ததாக மனநல மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தையை போன்ற இத்தகைய நடிப்புகள் எங்களிடம் செல்லுபடியாகாது. இவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளது. இல்லையென்றால் இவர் எவ்வாறு ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்திருக்க முடியும்? இவர் நீதிமன்றத்தில் அளவில்லை. இவருக்கு முன்னதாக எந்தவித மனநல பாதிப்போ அல்லது மனநோயோ இருந்திருக்கவில்லை. இந்த வழக்கின் பின்னணியை வேறு திசைக்கு திருப்புவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். சந்தேகநபருக்கு தற்காலிக நெவாற்றல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். சந்தேகநபருக்கு தனது கைபேசியின் கடவுச்சொல் கூட நினைவில்லை என்கின்றார்கள். ஆனாலும் நாம் கணனியின் கடவுச்சொல்லை கண்டறிந்து விட்டோம். ஆடைகளை களையும்படி கூறினார்கள், கைகளை உயர்த்த சொன்னார்கள், கால்களில் அடித்தார்கள். மிச்சத்தை கூற வெட்கமாக இருக்கிறது என்று சந்தேகநபர் கூறும் கதைகளை நீதிமன்ற மருத்துவ அதிகாரியிடம் அவர்கள் கூறவில்லை. மனநல மருத்துவரிடம் செல்வதற்கு முன்னரே இவ்வாறு பேசுமாறு இவருக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபருக்கு சாதாரண மருத்துவ பரிசோதனை ஒன்று செய்யப்பட்டதாக மனநல மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மருத்துவருக்கு நீதிமன்ற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழாமல் மனநல மருத்துவரிடம் சென்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பதற்றமும் கவலையும் எந்தொரு குற்றவாளிக்கும் ஏற்படுவது இயல்பான ஒரு விடயம். நாம் இவரை இறக்கவிட மாட்டோம். அது இயற்கையானது. இவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறார்கள். கண், பல், ஊட்டச்சத்து மற்றும் நீரழிவு உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளையும் நாங்கள் சரியாக கவனித்து வந்துள்ளோம். சுரேசலே சிஐடிக்கு வந்த பின்னரே அவரது 2 காதுகளும் சுத்தப்படுத்தப்பட்டன. சிஐடி வாகனத்துடன் போலீஸ் விசேட அதிரிப்படையைச் சேர்ந்த 13 பேரும், 4 மோட்டார் சைக்கிள்களும், 5 அதிகாரிகளும் சந்தேகநபருடன் பாதுகாப்புக்காக செல்கிறார்கள். சந்தேகநபரை இவ்வாறு குற்றப்புணர்வு திணைக்களம் கவனித்துக் கொள்ளும் போது இவ்வாறான பொய் மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்வதற்கு சந்தேகநபருக்கு எந்தவித அனுமதியும் வழங்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தனது மகன், மனைவி மற்றும் தாயாருடன் தொலைபேசியில் பேசுவதற்கு சந்தேகநபருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேகநபர் கடந்த 3 மாதங்களாக தடுப்பு காவலில் உள்ளார். அவர் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியாக இருந்தவர். அப்படி இருக்கையில் தனக்கு சித்திரவதை செய்த அதிகாரிகள் யார் என்பதை அவர் ஏன் கூறாமல் இருக்கிறார்? பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வைத்தியர்களும் சந்தேகநபருக்கு எந்தவித நோய் நிலைமையும் இல்லை என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். இவர்கள் மனநல மருத்துவரை இலக்கு வைத்துள்ளார்கள். மனநல பாதிப்பு என காண்பித்து இந்த வழக்கை திசை திருப்புவதுதான் இவர்களின் நோக்கமாக இருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500க்கு மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேசலே தற்போது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகம் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே குறிப்பிடுகிறார். மன்னாரில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், கடந்த 2022 போராட்டத்தின் பின்னர் எங்களைப் போன்றவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி 2 அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் எமக்கு வழங்கிய சித்திரவதைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆனால் இன்று சுரேசலை போன்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளுக்கு மத்தியில் பிணபெறுவதற்காக இவ்வாறான போலியான கூக்குரல்களை இடுவது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறு பாதுகாப்பு படையினரை பகடக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை இந்த நாடு நன்கு அறியும். கடந்த காலங்களில் பல போலீஸ் மா அதிபர்கள், புலனாய்வு பிரிவு பிரதானிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் சிறை செல்ல நேர்ந்தமைக்கு அரசியல்வாதிகளின் திட்டங்களுக்கு பின்னால் அவர்கள் செயற்பட்டதுதான் பிரதான காரணமாகும். மஹிந்த ராஜபக்ச மற்றும் கொத்தபா ராஜபக்ச தரப்பினரை ஆட்சியில் அமர்த்துவதற்காக சுரேசலை போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் விளையாட்டுகளின் விளைவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கு தாக்குதல் என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். தற்போது சுரேசலையிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஊடாக உண்மைகள் வெளிவர தொடங்கியுள்ளன. விசாரணைகள் தீவிரமடைந்து தகவல்கள் வெளிவரும் போது ஏன் ராஜபக்ச முகாமினர் அச்சமடைகிறார்கள்? சுரேசலையின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் போது நாமல் ராஜபக்ச ஏன் இவ்வளவு தூரம் பதற்றம் அடைகிறார்? இவர்களுக்கும் சுரேசலையின் அரசியல் விளையாட்டுகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பே இந்த நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன. சுரேசலையிடம் இருந்து வெளிவரும் தகவல்கள் ராஜபக்ச தரப்பினரின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளன. எனவே இந்த விசாரணைகளை எந்தொரு தரப்பினரும் முடக்க முயற்சிக்க கூடாது. உண்மைகள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் நேற்று மன்னாரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் இவை என்று கோத்தபாயாவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவிக்கிறார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர், ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துபம் பண்டாரா, இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அஜித் மானப்பெரும, முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா உள்ளிட்ட ஒருங்கிணைந்த கூட்டு எதிர்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெருமளவிலான மகா சங்கத்தினர் கலந்து கொண்டு கருத்துக்களை அங்கு தெரிவிக்கின்ற போதே இவரும் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுயீஸ்வர பண்டாரா, புத்த சாசனம் என்பது பிக்குகள் பிக்குனிகள் மற்றும் உபாசகர்களை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான அமைப்பு. மகா சங்கத்தினருக்கு ஏதேனும் அநீதி அல்லது நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் பௌத்த உபாசகர்கள் என்ற ரீதியில் நாம் அதில் தலையிட வேண்டியது எமது தார்மீக கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் கொண்டு வரும் சட்டங்கள் மூலம் எமது சங்கத்தினரின் குரலை நசுக்கவும் சாசனத்தின் சொத்துக்களை கையகப்படுத்தவும் தலதா மாளிகை மற்றும் அட்டமஸ்தானம் போன்ற புனித இடங்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முயற்சிப்பது பாரிய ஆபத்து. எனவேதான் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பொது பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் தார்மீக நெறிகளை பின்பற்றுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை தொடர்புபடுத்தி அவரை கைது செய்வதற்கான நாடகம் ஒன்றை இந்த அரசாங்கம் அரங்கேற்றுகிறது. இதற்காக பயன்படுத்தப்படும் அசாத் மௌலானா பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற ஒருவர். இவ்வாறான ஒருவரிடம் வாக்குமூலம் பெறுவது குற்றப்புணர்வு திணைக்களத்தின் பாரிய தவறு. இவரை தேடிச் சென்று வாக்குமூலம் பெற்றமை நீதித்துறைக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு. இவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அசாத் மௌலானா வழங்கியதாக கூறப்படும் எந்தவித ஆதாரங்களிலும் கோத்தபாய ராஜபக்சாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் முன்னி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவும் அசாத் மௌலானாவின் கருத்துக்களில் அறிவியல் பூர்வான உண்மைத்தன்மை இல்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. அரசாங்கம் தமது இயலாமையை மறைக்கவும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை சரியாக கையாள முடியாமலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கவும் மேற்கொள்ளும் திட்டமிட்ட நாடகங்கள் தான் இவை என்று அவர் குறிப்பிட்டார். ரணிலின் தலையும் சயித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவது இலகுவாகும் என்று கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் நவீன் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். கண்டியில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சி மாவட்ட தேர்தல் அமைப்பாளர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கூட்டத்தில் பேசிய போது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான நவீன் திசநாயக்கா இதனை தெரிவித்தார். நாட்டில் உருவாகியுள்ள புதிய அரசியல் போக்கை எதிர்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ரணில் சஜித் கூட்டணி நிச்சயமாக தேவை. இந்த நேரத்தில் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நமது கட்சி அங்கத்தவர்களுடன் நாம் கைகோர்க்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் இந்த ஆட்டம் மிகவும் எளிதாகிவிடும். மத்திய மாகாண சபையில் நாம் அதிகாரத்தை பெற விரும்பினால் நமக்கு தேவையானது எல்லாம் ஒரு ஒற்றை வேட்பாளர் பட்டியல் மட்டுமே. அது நடந்தால் எனக்கு மத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்றார். அது நிகழ்வுக்கு நாம் இருதரப்பினரும் ஒன்றிணைவது கட்டாயமாகும். இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர் ரணில் மட்டுமே. ரணிலின் தலையும் சஜித்தின் உடலும் ஒன்று சேர்ந்தால் நாம் இந்த புதிய அரசியல் பயணத்தை தொடங்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால மறுதாயமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான இலங்கை அதிபர் சேவையின் மூன்றாம் தரத்துக்கான ஆட்சேப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை எதிர்வரும் June 7 நடைபெற இருக்கிறது. இந்த பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளை பரீட்சை திணைக்களகத்தின் உத்தியோர்வ இணையதளத்தினூடாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அரசாங்கத்தின் திரைசேரி நிதி அங்கீகரிக்கப்படாத மூன்றாவது தரப்பு ஒன்றின் கைக்கு விசித்திரமான முறையில் மாற்றப்பட்ட சர்ச்சை குறித்து தயாரிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கை தற்போது அரசாங்க பொதுநிதி பற்றிய குழுவிடம் உத்தியோகமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்சடி சில்வா நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த அதிரடி தகவலை வெளியிட்டார். இந்த அறிக்கையின் பிரதிகள் அனைத்தும் விரிவான ஆய்வுக்காக குழுவின் ஏனைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தலைவர் கர்சடி சில்வா அடுத்த வாரம் திரைசேரியின் செயலாளருடன் நடத்தப்பட உள்ள விசேட உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு முன்னதாக இந்த அறிக்கை முழுமையாக ஆராயப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அம்பலாங்கொடை மற்றும் அகங்கல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: அம்பலாங்குடை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் 3, அகங்கல போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் 1 இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்பலாங்குடை, அகங்கல்ல, பெந்தோட்டை மற்றும் LPD ஆகிய போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 9 கான்ஸ்டபிள்கள் LPD ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அந்த 4 கான்ஸ்டபிள்களும் போதைப் பொருள் பயன்படுத்தியதை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்கமைய அம்பலாங்குடை உதவி போலீஸ் அத்தியட்சகரினால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் முதற்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய டிஜிட்டல் தளங்களில் பயனர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளமை இலங்கை கணினி அவசர பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கணினி அவசர பிரிவின் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சார்க தமனுபல இதனை குறிப்பிட்டார். பதிவாகியுள்ள இணையவழி மோசடி சம்பவங்களில் 14 சம்பவங்கள் சிறுவர்களுடன் தொடர்புடையவை என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அச்சுறுத்தல்கள் மற்றும் இணையவழி மோசடிகளுக்கு மத்தியில் சிறுவர்கள் இலக்காக்கப்படுவது பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் 40 வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியிருக்கிறது. இது நாடு முழுவதும் உள்ள சமூக ஊடக பயனர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இணையவழி தாக்குதலில் வளர்ந்து வரும் போக்கை காட்டுகிறது. இதன் காரணமாக இணைய பயனர்கள் அனைவரும் மிகவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர பிரிவு அறிவுறுத்தியிருக்கிறது. இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் வெளிவுகார நிதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சுகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டிருப்பதோடு இரு நாடுகளினதும் சட்ட அமலாக்க முகவர் நிறுவனங்களுக்கு இடையிலான நடைமுறை ரீதியான ஒத்துழைப்பும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவரின் உத்தியோர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய் விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்தியத்துக்கு உட்பட்ட சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழு ஒன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தெல்தனிய இலங்கை போக்குவரத்து சபை பணிமனையின் ஊழியர்கள் குழு ஒன்று சமர்ப்பித்த மருத்துவ சான்றிதழ்கள் குறித்து ஏற்பட்ட சந்தேகத்தின் பெயரில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த போலி மருத்துவ சான்றிதழ் மோசடி தற்போது அம்பலமாகியுள்ளது. கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை பிரிவுகளினால் தனிச்சங்கு அணி சோபாதீவு, பொல்மல்குட, கிண்ணியா, சூடைக்குடா, ஒட்டமாவடி, அளம்பில், புதுக்குடியிருப்பு மற்றும் சுண்டிக்குளம் உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் பரப்புகளில் முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான சோதனைகளின் போதே இந்த சந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 8 படகுகள், 2 வள்ளங்கள் மற்றும் 7 உளவு இயந்திரங்கள் என்பன அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்ட முறைகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தி இவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை சோதனைகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகள், வணிக ரீதியான வெடிபொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஹொரனை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரச வங்கி ஒன்றின் வளாகத்துக்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் 3,50,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பெரியகுட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் பிற்பகல் மிக குறுகிய கால பகுதிக்குள் இந்த நுணுக்கமான கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வங்கியின் உதவி முகாமையாளரால் வேறு 2 சேவை மையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த பணப்பைகளை 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் வங்கிக்கு வெளியே எடுத்து சென்ற போதே வங்கி வளாகத்தினுக்குள் சென்ற நபர் ஒருவர் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வங்கி முகாமையாளருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர் உடனடியாக செயற்பட்டு வங்கி வளாகத்துக்கு வெளியே சோதனையிட்டிருக்கிறார். ஆனாலும் சந்தேகத்துக்கிடமான எவரையும் அவரால் அடையாளம் காண முடியாமல் போனதை அடுத்து வங்கி நிர்வாகத்தினர் இதுகுறித்து உடனடியாக 119 என்ற காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கினார்கள். காவல்துறை விசாரணைகளின் போது 5,000 ரூபாய் தாள்களை கொண்ட 35 மில்லியன் ரூபாய் பணம் அடங்கிய அந்த அரச வங்கியின் இலச்சினியை கொண்ட வெளிர் கிரீம் நிறத்திலான 2 பைகளை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பணப்பைகளுக்கு பொறுப்பாக இருந்த உதவி முகாமையாளர் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். உதவி முகாமையாளர் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து பணத்தை எடுக்கும் காட்சிகள் வங்கியினுள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள போதிலும் வங்கியின் வெளியேறும் கதவுக்கு அருகில் உள்ள பகுதியை உள்ளடக்கும் வகையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காமை விசாரணைகளுக்கு பெரும் தடையாக தற்போது அமைந்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்ட 45,60,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் இன்றும் கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள்.
1: 29-42 வயதான 2 சீன பிரஜைகளே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த 4 பயணப்பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 30,400 சிகரெட்டுகளை கொண்ட 152 சிகரெட் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக சுங்க பிரிவினர் தெரிவித்தனர். இலங்கை மதுவெறி திணைக்களத்தினால் நாரகேன்பிட்டு கிரிமண்டல மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளிப்பின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சிகரெட் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 18,00,000 ரூபாய் பெறுமதியுடைய சிகரெட் மதுவெறி திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சிகரெட்டினை இறக்குமதி செய்து தம்பசம் வைத்திருந்த சந்தேக நபர் மாணிக்கா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: அம்பத்தலையிலிருந்து கொலன்னாவை நோக்கி நீர்கொண்டு செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று 8 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
2: தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை குறிப்பிட்டதற்கமைய நாவல மொரகஸ் முள்ள பகுதிக்கு இன்றிரவு 8 மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கொலனாவை நகரசபை எல்லைக்குட்பட்ட பல பகுதிகளுக்கும் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என இந்த சபை தெரிவித்துள்ளது. தொடர்புடைய நீர்க்குழாயை சீரமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை மேலும் கூறியுள்ளது.
0: தொடர்ந்து உலக சுற்றாடல் தினம் இன்றாகும். காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்காக செயற்படுவோம் என்பது இந்த முறை உலக சுற்றாடல் தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த முறை இலங்கையில் இந்த தினத்துக்கான தேசிய நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெறுகிறது.
1: பூமியில் உயிர்களின் நிலையான இறப்பு எம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை பொறுத்தே உறுதி செய்யப்படுகின்றது. பெருமதிமிக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக 1973 ஐக்கிய நாடுகள் சபை இன்றைய தினத்தை உலக சுற்றாடல் தினமாக பிரகடனப்படுத்தியது. மனித செயற்பாடுகள் மற்றும் முறையற்ற மேம்பாட்டு திட்டங்கள் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு பெருமளவான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் புவி வெப்பமயமாதல், தனிப்பாறைகள் உருகுதல், கடல் நீர் மட்டம் உயர்தல், காட்டுத்தீ உள்ளிட்ட பல கடுமையான விளைவுகளை உலகின் பல்வேறு நாடுகளும் எதிர்கொண்டு வருகின்றன. ஒரு வெப்பமண்டல தீவான இலங்கை பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்ட நாடாகும். இதற்கமைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இம்முறை சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் 5 காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடுகளாக பிரகடனப்படுத்தப்படும் என சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தமிக பட்டபதி தெரிவித்துள்ளார்.
0: இந்த நேரத்தில் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பான, வளமான, பசுமையான பூமியை பரிசாக கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று இன்றைய இந்த தின விழாவிலே பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: இவருடன் உலக சுற்றாடல் தினத்தை மிகவும் நெருக்கடியானதொரு காலப்பகுதியில் கொண்டாடுவதாகவும், அண்மையில் நாம் எதிர்கொண்ட காலநிலை சவால்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் மத்திய மலைநாட்டின் நீரேந்த பகுதிகளை பாதுகாத்து சுற்றாடல் மண்டலத்தை மீள கட்டியெழுப்புதல் ஆகியவற்றை மீது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமரினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முளைப்பதற்கு இடமளிப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நடைமுறை வேலை திட்டங்களூடாக சமய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு, தியவண்ணா ஓயாவை பாதுகாத்தல், வனஜீவராசிகள் துறையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, நீர் மூலங்களை பாதுகாத்தல், மூலிகை பயிர் செய்கையை ஊக்குவித்தல் போன்ற திட்டங்கள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதை வெறும் எண்ணக்கருவாக மாத்திரம் மட்டுப்படுத்தாது, நடைமுறை செயற்பாடாக மாற்றப்பட்டிருப்பது தெளிவாக புலப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட வனஸ்பதி தேசிய வேலி திட்டத்தின் ஊடாக இதுவரை 63,000 ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டு நமது நாடு வரலாற்றில் பதியப்படுகின்ற இந்த முக்கியமான தருணத்தில் நாட்டு மக்கள் என்ற வகையில் சுற்றுச்சூழலுடன் இயந்து வாழ்வதற்கு நாம் அனைவரும் உறுதிபூண வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: எனவே செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,355,200 ரூபாயாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கர்நாடகாவில் டிகே சிவகுமார் தலைமையில் நேற்று அமைந்த புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லாதது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்கரெட் அல்வா அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை, கோவை, திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டார்கள். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டுள்ளது.
4: முகூர்த்த தினத்தையொட்டி நேற்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதிக அளவு கூட்டம் இருந்ததால் கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டன. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் 60 சார் பதிவாளர் அலுவலகங்களில் நேற்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று சவுக்கார்பேட்டை, விருகம்பாக்கம், செம்பியம், கொன்னூர், அடையார் ஆகிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 5,27,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து 3 ஆவண எழுத்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருத்தாச்சலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு குழு சோதனை செய்ததில் 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூரில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டதில் பத்திரப்பதிவு முகவர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக 3,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் கிழக்கு இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த முகவர்கள் லஞ்ச பணத்தை திடீரென ஜன்னல் வழியாக வீசினர். அதனை கைப்பற்றிய போலீசார் அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் 3,18,700 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ராசிபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கேட்பாரற்று கிடந்த 50,000 ரூபாய் சிக்கியது. கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மாலை 3 மணிக்கு தொடங்கி சோதனை 5 மணி நேரமாக தொடர்ந்த நிலையில் 23,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் விளாங்குடி அலுவலகத்தில் ஆவண எழுத்தரிடமிருந்து 90,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் 54,000 ரூபாய் சிக்கியது. நெல்லை விக்ரமசிங்கபுரத்தில் சார்பதிவாளர் திருமதி சிவசங்கரியிடமிருந்து 6,000 ரூபாய் 2 முகவர்களிடமிருந்து 34,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 28,000 ரூபாய் சிக்கியது. குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிலர் லஞ்சமாக பெற்ற பணத்தை வீசி எறிந்ததால் தரையில் ஆங்காங்கே பணம் சிதறி கிடந்தது. இதேபோல் ஹொசூர், கிருஷ்ணகிரி, பவானி, திருப்பத்தூர், பொங்கலூர், பல்லடம், காரைக்குடி, நிலக்கோட்டை உள்ளிட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டு லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 46 பதிவாளர் அலுவலகங்களில் இருந்து மொத்தம் 37,75,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களில் தான் போட்டியிடப் போவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையுடன் 18 மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்ததாக அண்ணாமலை கூறியதோடு அந்த கட்சியில் இருந்து விலகினார். மேலும் புதிதாக கட்சியின் தொடங்க இருப்பதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் நேரலையில் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டின் அடையாளம் பாரம்பரியத்தை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை, எப்போதுமே நான் பெருமை மிகு இந்தியன், தமிழ்நாட்டில் வரும் தேர்தல்களிலும் தம் கட்சி போட்டியிடும், அதில் மாற்று கருத்து கிடையாது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். மேலும் தனி அமைப்பை கட்டமைப்பதற்கும் ஆதரவு பெறுவதற்கும் தனக்கு அவகாசம் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்தியாவின் தொடர்ச்சியான முயற்சிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளதோடு பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான உறுதிமொழியை நாட்டு மக்கள் எடுக்க அவர் வலியுறுத்தினார். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவைதான் உலகின் முதல் 4 இடங்களில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். ரஷ்யாவில் செய்தியாளர்களுடன் உரையாடிய அந்த நாட்டு அதிபர் புட்டினிடம் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் உறவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த புட்டின், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லை பிரச்சனைகளின் நுணுக்கங்களை நாங்கள் நன்கு அறிவோம், பாகிஸ்தான் முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடு என்று நான் கருதவில்லை, பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு, அது பல்வேறு நாடுகளுடன் பலதரப்பட்ட உறவுகளை கொண்டுள்ளது, அவர்கள் சீனாவுடன் ஒத்துழைத்து வருகிறார்கள், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் சீனாவுடன் உறவுகளை வளர்த்து வருகிறார்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் இந்தியா 3வது இடத்திலும் ரஷ்யா 4வது இடத்திலும் உள்ளன. சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகியவை உலகின் முதல் 4 நாடுகள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் நுணுக்கமானவை மற்றும் பல பரிமாணங்களை கொண்டவை. அவற்றில் தலையிடுவது நல்லதல்ல. இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளுடனும் நாங்கள் தொடர்பிலே இருக்கிறோம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய இருவரும் எல்லை விவகாரங்கள் உட்பட பரஸ்பர நலன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முயற்சித்து வருகிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை சீனா மற்றும் இந்தியாவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட உறவுகள் உள்ளன, யாருக்கும் எந்த மனக்கசப்பும் இல்லை. ரஷ்யா இந்தியா இடையிலான உறவுகள் சீனாவை பாதிப்பதில்லை, அதேபோல் சீனாவுடனான எங்கள் உறவுகள் இந்தியாவை பாதிப்பதில்லை. உதாரணமாக பிரிக்ஸ் அமைப்பை எடுத்துக்கொள்வோம். ஒரு கட்டத்தில் இந்தியா மற்றும் சீன தலைவர்கள் இதில் சந்திக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன். அதன் மூலமே ரஷ்யா இந்தியா சீனா இடையிலான கூட்டமைப்பு உருவானது. பின்னர் பிரேசிலும் இணைந்தது. இந்தியா அல்லது சீனா உட்பட எந்த நாட்டுடனும் ஒத்துழைப்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். நவீன ஆயுதங்கள் தொடர்பாக நாங்கள் இந்தியாவுடன் ஒத்துழைக்கிறோம். அவர்கள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரித்தார்கள். Su-57 விமானத்தை பொறுத்தவரை இந்த தொழில்நுட்பத்தில் இணைந்து பணியாற்ற இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்தோம். ஆனால் தற்போது நீங்களே செய்யுங்கள், பின்னர் இணைகிறோம் என்று அவர்கள் தங்களிடம் தெரிவித்ததாகவும் புட்டின் குறிப்பிட்டார். டெல்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது.
4: குறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்துக்கு வருமாறு திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசர அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வஃப் சட்டம், FCRA சட்ட திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்திற்கும் தொடக்க முதலே முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி தொடங்கியதிலிருந்து அக்கூட்டணியின் மைய சக்தியாக திமுக இயங்கியது என்றும், அதன் தலைவர் திரு.மு.க.ஸ்டாலின் தான் நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகளில் முதன்மை குரல் எழுப்பி வந்தார் என்றும், இதை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் அக்கட்சிகளின் தலைவர்களும் நன்கு அறிவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு பின் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் வரும் 8ஆம் தேதி காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்ற உங்கள் கனவு இன்று ஒரு நாள் பலித்திருக்கலாம், என்றைக்கும் அது பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்கள் முகத்திரியை கிழிப்பார்கள், உங்கள் உண்மையான முகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். இந்த கவர்ச்சி அரசியலுக்கு நிச்சயம் ஒரு முடிவுரை எழுதுவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்துள்ளார்.
4: சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் திரு.உதயநிதி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக பெயரை சொல்லி வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற காங்கிரஸ் திமுக தலைவரை பார்த்து நன்றி கூட சொல்லாமல் சென்றதை என்றைக்கும் மறக்க மாட்டோம் என்றும், தேர்தல் முடிவுகள் முழுமையாக வருவதற்கு முன்பாக ஓடிப்போன காங்கிரஸ் கட்சி ஒரு துரோகி என்றும் காட்டமாக விமர்சித்தார்.
5: நம்ம பெயரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கிட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது.
4: தாவேகா அரசு பொறுப்பேற்று 25 நாட்கள் ஆகியும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும், இந்த ஆட்சியில் எந்த அமைச்சருக்கு எந்த துறை என்பது அமைச்சர்களுக்கே தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். எளிதான திட்டத்தை கூட செயல்படுத்த முடியாத சோஃபா மாடல் ஆட்சிதான் தற்போதைய ஆட்சி என்று விமர்சித்த திரு.உதயநிதி, ஸ்டிக்கரை மாற்றி சிங்கப்பெண் என்ற திட்டத்தை கொண்டு வருவோம் என கூறி அதையும் கொண்டு வராமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தாவேகா ஆட்சியை கைப்பற்றினாலும் மக்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்றே தெரியாது என்றும் அவர் விமர்சித்தார்.
5: 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர் யாரு அமைச்சர்னு தெரியாது. சவால் விடுறேன்.
4: தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு. ஸ்ரீநாத் அருகே உள்ள திருச்செந்தூர் தொகுதியில் போய் நன்றி கூறியுள்ளார் என்று சுட்டிக்காட்டிய திரு.உதயநிதி, உரிமை தொகை 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர் உள்ளிட்ட திட்டங்களை மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்போம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் குழந்தை முதல் பாட்டி வரை பாலியல் பலாத்காரம் நடக்கிறது என்று கூறிய அவர், தினமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, அதை பார்த்து திமுக வாய்மூடி சும்மா இருக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார்.
0: தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திடம் கேள்வி எழுப்புகிறார்.
4: இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய விவரங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணவில்லை என செய்திகள் வருவதாகவும், தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் ஆட்சியில் டெண்டர் தொடர்பான தரவுகள் காணாமல் போயிருப்பதை என்னவென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வினவியுள்ளார். நடு இரவில் திருடர்கள் வந்து திருட இது என்ன மந்தையில் இருக்கும் ஆடா என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி திரு பழனிசாமி, கண்டிப்பாக இந்த திருட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம், யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கிறது என தெரிவித்துள்ளார். ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு குறித்து முறையான சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே ஹார்ட் டிஸ்குகள் மாயமானது குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, மின் வெட்டுக்கு தீர்வு காணாமல் பிரச்சனையை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். டெண்டர் விடுவதில் யாரும் தவறு செய்ய முடியாது, அதனை ஆய்வு செய்ய குழுக்கள் இருக்கும் என்று கூறிய அவர், அமைச்சர்களிடம் நிர்வாக திறன் இல்லை என்றும், துறையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அரைகுறைத்தனமாக மாற்று கருத்துக்களை பேசி வருவதாகவும் தெரிவித்தார். ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் கடமை என்று திரு செந்தில் பாலாஜி கூறினார். கரூர் பிரச்சாரத்தின் போது வண்டி மீது ஏறி பாட்டெல்லாம் பாடினீர்களே, இப்போது டாஸ்மாக் விவகாரத்தில் எதை கட்டுப்படுத்தி விட்டார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார்.
6: தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்தாச்சு இந்த தாவைக்காட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். தொழில் முதலீட்டுக்கா இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளுக்கா இருக்கட்டும், அதே ரீல்ஸ் பயணத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இது ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி தான். நிச்சயமா மக்கள் இப்ப உணர்ந்திருக்கிறாங்க, இன்னும் போக போக முழுமையா உணர்வாங்க.
4: தாவேக அரசு மக்களின் நன்மதிப்பை இழந்து விட்டது என்றும், இது ரியல் ஆட்சி அல்ல, ரீல்ஸ் ஆட்சி என மக்களே புரிந்து கொண்டுள்ளதாகவும் திரு செந்தில் பாலாஜி கூறினார்.
0: தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோன்று கர்நாடகம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களவை வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். முதல்வர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சொடங்கர் கோரிக்கை வைத்தல்லையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு வழங்குவதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்கவிளை அருகே கேரள மாநில பகுதியான பாரசாலையில் 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். திண்டுக்கல் அருகே தடையமீறி சேவல் சண்டை நடத்தியவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்கள் 25,000 ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது.
4: செம்பட்டி அருகே உள்ள மல்லையாபுரம் கிராம பகுதியில் செந்தில் முருகன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த பகுதியில் திடீர் சோதனை செய்ததில் 15 சேவல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு கார், 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தோட்டத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மாதம் ஒருமுறை பந்தயம் கட்டி சேவல் சண்டை நடத்துவது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ஆத்தூர் நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 15 சேவல்களும் முகக்கவசம் அணிந்தவாறு நீதிபதி முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிபதியின் உத்தரவின்படி 15 சேவல்களும் 25,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
0: தொடர்ந்து இந்திய தலைநகர் புதுடெல்லியில் எண்ணெய் லொறி கவிழ்ந்ததில் நூற்றுக்கணக்கான லிட்டர் டீசல் சாலையில் சிதறியது செய்தி பரவியதும் டீசலை அள்ளிச் செல்ல மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். துவாரகா நெடுஞ்சாலையில் அந்த சம்பவம் நடந்தது. கைகளில் வாளிகள், கேன்களுடன் மக்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் லொறியிலிருந்து கொட்டிய டீசலை பிடிக்கும் காணொளிகள் சமூக ஊடகத்தில் பரவின. கிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான லொறி விபத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு சில மணி நேரத்துக்கு போக்குவரத்து திசை திருப்பப்பட்டது. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு மே மாதம் 19% அதிகமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் வரும் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை என்று 4 நாட்களுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பங்களாதேச எல்லை காவல்படை அதிகாரிகள் இணைந்து எல்லை காவல் மாநாட்டை நடத்துகிறார்கள். நெல்லையில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக டாஸ்மாக் பாரிலே இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார்.
7: கிருஷ்ணாபுரம் ஆதிபராசக்தி நகரில் செயல்பட்டு வரும் பாருக்கு நேற்றிரவு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூட்டமாக மது அருந்த வந்துள்ளனர். நீண்ட நேரம் குடித்த அவர்கள் திடீரென வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். பின்னர் ஒருவருக்கொருவர் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் இளைஞர் ஒருவர் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பார் ஊழியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிவந்திப்பட்டி காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குடிபோதையில் கொலை நடந்ததா அல்லது முன்விரோதமா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த மோதலில் உயிரிழந்தது மேலபுத்தனேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
0: தொடர்ந்து திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் மூடப்பட்ட மதுபான டாஸ்மாக் கடைகளை உடனே திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.
7: கோயில்கள் பள்ளிகள் உள்ள பகுதிகளில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடு அரசு மூடியது. அந்த வரிசையில் கும்மிடிப்பூண்டி அருகே பல்லவாடா கிராமத்தில் இருந்த டாஸ்மாக் கடையும் மூடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கணவர்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் மூடியிருப்பதால் ஆந்திராவுக்கு மது வாங்க ஆண்கள் செல்வதாக கூறினர். இதனால் காவல்துறையினரிடம் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளதாகவும் எனவே தங்கள் பகுதியிலேயே கடையை திறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர்.
8: எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க வந்து ஒரு 7 கிலோமீட்டர் போய் தான் குடிக்கணும். குஷி ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டுக்கு வராங்களா என்ன ஏது, இல்ல யாராவது புடிச்சிட்டாங்களா, இல்ல குஷி எங்காவது விழுந்துட்டாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல ஆந்திரா இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் ஆந்திராவில வந்து கள்ள சாராயம் விக்கிறாங்க, சாராயமே குடிக்கிறாங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு வரும்போது அங்க ஆந்திரா போலீஸ் நிறுத்திடுது அவங்கள. ஏன்பா வாங்கினா இங்க இருந்து அங்க போறீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல அவங்கள போய் நாங்க காப்பாத்துறதா, இல்ல இவங்களை வந்து நாங்க இது பண்றோம், அதுக்கு எங்க ஊர்லயே இருந்து அது பெஸ்ட் இல்ல.
7: குடிக்க செல்லும் ஆண்கள் மதுபோதையில் அங்கேயே படுத்து உறங்குவதாகவும் ஒரு சிலர் ஆந்திராவில் கள்ளசாராயம் குடிக்க செல்வதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளை மூடக்கோரி பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் தங்கள் பகுதியில் மூடப்பட்ட மதுபான கடையை மீண்டும் திறக்க கோரி பெண்கள் மனு அளித்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
0: தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாயக்கழிவுகளை ஆற்றில் கலந்த சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டன.
9: குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழில் பிரதான தொழிலாக உள்ளது. இந்த தொழிலுக்கு தேவைப்படும் ஜவுளி உற்பத்தி செய்ய பயன்படும் நூல்களுக்கு தேவையான வண்ணங்களில் சாயமிடும் தொழிற்சாலைகள் குமாரபாளையத்தில் இயங்கி வருகின்றன. இதில் இருந்து வெளியேறும் கழிவுகள் காவிரி ஆற்றில் கலப்பதாக புகார்கள் எழுந்தன. சாயப்பட்டறை கழிவுகளை சுத்திகரித்து அதன் பின்னரே கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குமாரபாளையத்தில் விதிகளை பின்பற்றாத 5 சாயப்பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேற்று இடித்தனர்.

0: காவிரியாற்றில் கலக்கும் சாயக் கழிவுகளால் நீர் மாசடைவதோடு அதை பயன்படுத்தும் மக்களும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாக கூறிய மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் முறையாக ஆய்வுகள் நடந்து வருவதாக தெரிவித்தனர்.
1: இன்று சென்னையில் ஆபண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,15,440 ரூபாயாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,430 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 280 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 2,80,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
2: ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் மேலும் தீவிரமடையும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ரஷ்யாவிற்குள் ஆழமாக தாக்குவதில் யுக்ரைன் மிகவும் திறம்பட செயல்படுவதால் அபாயங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நேற்று ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை இலக்கு வைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்தியது. யுக்ரைனின் சமீபத்திய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியா பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய ஆதரவு அதிகாரிகள் கூறுகின்றனர். சோமாலியாவின் தலைநகர் மொகாடிஷுவில் இரவு முழுவதும் சண்டை தொடர்ந்ததாக கூறப்படும் நிலையில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தாமதமான தேர்தல் தொடர்பாக திட்டமிடப்பட்ட போராட்டத்திற்கு முன்னதாக நேற்று போட்டி அரசியல் பிரிவுகளுக்கிடையே மோதல்கள் வெடித்தன. தாக்குதல்களை தொடங்கிய ஆயுதமேந்திய குழுவினரை செயலிழக்க செய்ய பணியாற்றி வருவதாக அரசாங்க படைகள் தெரிவித்தன. கடந்த மாதம் தைவானுக்கு பயணம் செய்த 4 நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவிற்கு வருகை தர அந்நாடு 1 வருடத்திற்கு தடை விதித்துள்ளது. நியூசிலாந்து மீது சீனா இதுபோன்ற பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது இதுவே முதல் முறையாகும். பயணத்திற்கு மன்னிப்பு கேட்டால் அவர்களின் தடையை குறைக்கலாம் அல்லது தள்ளுபடி செய்யலாம் என்று அந்த குழுவிடம் கூறப்பட்டது. இது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று என நியூசிலாந்து தெரிவித்துள்ளது. இந்த தடையை கண்டித்துள்ள தைவான் தங்கள் விவகாரத்தில் தலையிட சீனாவிற்கு உரிமை இல்லை என்று தெரிவித்துள்ளது.
1: உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் பேர் கலப்பட உணவால் மடிவதாக தெரிவித்துள்ளது. இந்த கலப்பட உணவால் இளம் பிள்ளைகள் மிக மோசமாக பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. 2000 முதல் 2021 வரை அந்த நிறுவனம் 194 நாடுகளை ஆய்வு செய்தது. கலப்பட உணவு உட்கொண்டு ஆண்டுக்கு 886 மில்லியன் பேர் நோய்வாய்ப்படுவதாக கண்டுபிடித்திருக்கிறது. 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் நோய்வாய்ப்படும் வாய்ப்பு சுமார் 3 மடங்கு அதிகமாக இருந்தது தெரியவந்தது. உணவு தொடர்பான சுகாதார பிரச்சனைகளில் சுமார் 3/4 ஆப்பிரிக்காவிலும் தென்கிழக்காசியாவிலும் ஏற்படுகின்றன. அதே பிரச்சனைகளால் ஏற்படும் மரணங்களில் 60% அந்த பகுதிகளிலும் நேர்ந்திருக்கின்றன. உடல்ல பாதிப்புகளை தாண்டி உற்பத்தியும் அடிவாங்குகிறது. உணவு தொடர்பான நோய்களால் 2021 உலக பொருளாதாரம் 647 பில்லியன் டாலரை இழந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செனஸ்கி நேற்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையான போர் நிறுத்தம் ஒன்றுக்கு தாம் தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக புட்டினுடன் நேருக்கு நேர் சந்திப்பையும் அவர் முன்மொழிந்துள்ளார்.
3: ஐரோப்பாவில் நிலவும் போர் மீண்டும் அமெரிக்காவின் கவனத்துக்கு வரும் வரை காத்திருப்பது தவறானது எனவும் யுக்ரைனும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி தலையீட்டின் மூலம் மாத்திரமே அமைதியை ஏற்படுத்த முடியும் எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறித்த கடிதம் கிடைத்துள்ளதை உறுதிப்படுத்திய ரஷ்ய அதிகாரிகள் இதுகுறித்து புட்டினுக்கு அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். கடிதத்தின் உள்ளடக்கத்தை பார்க்காமல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் சர்வதேச ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய புட்டின் யுக்ரைனுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வர தாம் நிச்சயமாக தயாராக இருப்பதாகவும் ஆனால் அதற்கு சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். 2022 ரஷ்ய யுக்ரைன் மீது படையெடுத்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட போர் மோதல்களினால் இதுவரை 1000 கணக்கான மக்கள் தங்களது உயிர்களை இழந்துள்ளனர்.
1: தொடர்ந்து காசா மீது நள்ளிரவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென காசா மீது இஸ்ரேலிய படைகள் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு வான்வழி தாக்குதல் நடத்தின. காசாவின் பல்வேறு முக்கிய பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய 4 வான்வழி தாக்குதலில் 2 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2025 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு அவ்வப்போது இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனர்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மட்டும் இதுவரை 936 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்க ஆதரவுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை லெபனானின் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த அறிவிப்பானது லெபனானுடன் அமைதி ஏற்படுத்துவதற்காக அங்கு மோதலை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. வாஷிங்டனுக்கு எந்தொரு அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் லெபனானின் போர் நிறுத்தம் செய்வதை ஈரான் ஒரு நிபந்தனையாக வைத்திருந்தது. மேலும் இஸ்ரேல் அங்கு தாக்குதல்களை தொடர்ந்தால் நேரடியாக தலையிடக்கூடும் என்று அண்மை காலங்களில் ஈரான் சூசகமாக எச்சரித்து வந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த போர் நிறுத்தம் தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
4: இஸ்ரேலுக்கு எதிரான எந்தவித தாக்குதலையும் ஹெஸ்போலா நிறுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது ஹெஸ்போலாவையே முக்கியமாக பாதிக்கிறது. பதிலுக்கு லெபனான் மீதான அனைத்து தாக்குதல்களையும் இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ளும். ஆனால் லெபனானில் இருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேறுவார்களா அல்லது எப்போது வெளியேறுவார்கள் என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. 2024 ஆண்டில் எட்டப்பட்ட ஓர் உடன்படிக்கையின்படி லெபனானின் தெற்கு பகுதியின் முழு பொறுப்பையும் லெபனான் ராணுவமே ஏற்றுக்கொள்வது என முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை களையவும் ராணுவம் அப்பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கவும் மறுத்ததால் அந்த திட்டம் ஒருபோதும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த திட்டம் உண்மையில் எவ்வாறு செயல்படுத்தப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
1: தொடர்ந்து அமெரிக்க மக்களவை ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது.
5: தற்போது எந்த போரிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்றே வெள்ளை மாளிகை தொடர்ந்து கூறி வருகிறது. 1973 ஆண்டில் வியட்நாம் போருக்கு பிந்தைய சூழலில் நிறைவேற்றப்பட்ட போர் அதிகார சட்டத்தின்படி அமெரிக்க அதிபர் எந்த ஒரு ராணுவ மோதலையும் தொடர்ந்து நீட்டிக்க நாடாளுமன்றத்தை அணுகி அனுமதி பெறுவதற்கு 60 நாட்கள் அவகாசம் உள்ளது. இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட ஏப்ரல் மாதத்திலேயே உண்மையில் அந்த போர் முடிவடைந்து விட்டதாக வெள்ளை மாளிகை கூறுகிறது.
1: தொடர்ந்து சீனாவின் உளவு பிரிவு இணைய வேலைவாய்ப்பு தளங்களை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பதாக ஃபைவ் ஐஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகள் ஃபைவ் ஐஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. அரசாங்கம், ராணுவம் அல்லது ரகசிய தகவல் தெரிந்த யாரையும் குறிவைக்க சீன ராணுவ உளவு பிரிவுகள் தயாராக இருப்பதாக ரகசியத்தை பாதுகாப்போம் என்று வெளியீடு கூறுகிறது. ராணுவம், அரசியல், பொருளாதாரம் தொடர்பான ரகசிய தகவல்கள் சீனாவின் கரம் மேலோங்க காரணமாக அமைந்துவிடும் என்று ஃபைவ் ஐஸ் நாடுகளின் வெளியீடு குறிப்பிட்டிருக்கிறது. இதுபோன்ற எச்சரிக்கைகளை தனித்தனியாக நாடுகள் முன்பு விடுத்திருந்தன. அவை ஒன்று சேர்ந்து எச்சரிப்பது இதுவே முதல் முறையாகும். இத்தகைய குற்றச்சாட்டுகளை சீனா பலமுறை வளமை போல் மறுத்திருக்கிறது. தாய்வானுக்கு சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் ஏசிடி கட்சியைச் சேர்ந்த லாரா மெக்சூர், இடதுசாரி தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த டங்கன் வெப், என்எஸ்ஆர்பிஎஸ் கட்சியின் டேவிட் வில்சன் மற்றும் தேசிய கட்சியின் மவுரின் பக் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த மே மாதம் தாய்வான் சென்று அமைச்சர்கள், அதிகாரிகளை சந்தித்து பேசினார்கள். இந்த நிலையில் தாய்வான் சென்ற நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் சீனாவுக்குள் நுழைய ஓராண்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹெனான் மாநிலத்தில் பிரபலமான நாய் ஒன்று திருடப்பட்டு இறைச்சிக்காக கொல்லப்பட்டது. சமூக ஊடகங்களில் 1.5 மில்லியனுக்கு அதிகமான ரசிகர் கூட்டத்தை கொண்டிருந்தது சுடோ எனப்படும் பாடர் கோலி ரக நாய். சுடோவுக்கு 8 வயது தற்போது. சுடோவின் உரிமையாளர் குவோ வெளியூர் சென்ற நேரத்தில் அதை தங்கள் பெற்றோரின் பொறுப்பில் விட்டுச் சென்றார்கள். பெற்றோரின் வயலுக்கு சென்ற சுடோ காணாமல் போனதை அடுத்து சுடோ உடனடியாக வெளியூரில் இருந்து திரும்பினார். கண்காணிப்பு கமராவில் இருவர் மின்சார மோட்டார் சைக்கிளில் சுடோவை எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. குவோ காணொளியில் காணப்பட்ட ஒருவரை மட்டும் கண்டுபிடித்தார். சுடோ 180 யுவானுக்கு 28 அமெரிக்க டாலர் நாயிறைச்சி உணவகத்துக்கு விற்கப்பட்டதாகவும் ஏற்கனவே கொல்லப்பட்டு சாப்பிடப்பட்டதாகவும் அந்த நபர் தெரிவித்தார். சந்த நபருக்கு திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவின் சியட்டல் நகரில் ரயில் தண்டவாளத்தில் திடீரென ஒரு கார் விசாரித்த போது GPS எனப்படும் புவியிட காட்டி அவருக்கு அந்த பாதையை காட்டியதாக அவர் தெரிவித்தார். சிவப்பு நிற மெசடா SUV வாகனம் மெதுவாக தொடர்ந்து தண்டவாளத்தில் செல்லும் காணொளி இணையத்தில் பரவியது. தொடர்ந்து பாதை உடனடியாக மூடப்பட்டது. பெருவிரவு தொடர்ந்து சேவைகளும் 2 மணி நேரம் இதனால் பாதிப்படைந்தன. தொடர்ந்துக்காக காத்திருந்த பயணிகளின் அதிர்ச்சி ஒரு பக்கம், அதிகாரிகள் காரை தண்டவாளத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பாடு மறுபக்கம். சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. பெண் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டார். பரிசோதனையில் அவர் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டவில்லை என்பது தெரிய வந்தது. சிலருக்கு வாகனம் ஓட்ட தகுதியே இல்லை என்று சில இணையவாசிகள் கோபம் கொண்டார்கள். ஒருவரின் அறியாமையால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மற்றும் சிலர் புலம்பினார்கள். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் கனத்த மழையால் கழிவுநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த மழையால் கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 5000 அதிகமான முறை மின்னல் வெட்டியதாகவும் 2 மணி நேரத்தில் 25.7 மில்லிமீட்டர் மழை பெய்ததாகவும் நியூசிலாந்தின் வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது. ஐலண்ட் பகுதியில் குறைந்தது 5 குடியிருப்புகள் கசிவினால் பாதிப்படைந்துள்ளன. அங்குள்ள வீடுகளில் கசிந்த மலத்தையும் கழிவுகளையும் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர் ஒருவர் தெருக்கள்ளம் கழிவுநீர் வழிந்து ஓடுவதாக குறிப்பிட்டார். சுற்றிலும் மலமும் கழிவுநீரும் இருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் அருவறுப்பாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நைஜீரியாவின் அட்லாண்டிக் கடற்கரையோரத்தில் உயர்ந்து வருகின்ற கடல் நீர் மட்டங்களும் அதனால் ஏற்படும் கடல் சீற்றங்களும் காலை மாற்றத்தை ஒரு உடனடி சுற்றுச்சூழல் நெருக்கடியாக மாற்றியுள்ள நிலையில் அங்குள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு வருகின்றன. தென்மேற்கு நைஜீரியாவில் உள்ள ஒன்ட்ரோ மாகாணத்தில் அமைந்துள்ள கடலோர சமூகமான ஐட்ரோவால் அட்லாந்தி பெருங்கடல் அந்த நகரத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து விட்டது. அங்குள்ள மக்கள் உதவியற்ற நிலையில் தற்போது தவித்து வருகிறார்கள்.
2: ஒரு காலத்தில் செழித்தோங்கிய சமூகமாக திகழ்ந்த அயட்ரோரா பல தசாப்தங்களாக அதற்கு வாழ்வாதாரம் அளித்த அதே பெருங்கடலால் இப்போது படிப்படியாக அழிக்கப்பட்டு வருகிறது. 20 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்திலேயே இந்த நகரின் விளிம்பிலிருந்து உயர்ந்து வந்த கடல் நீர்மட்டம் டஜன் கணக்கான வீடுகளையும் தெருக்களையும் எவ்வாறு

0: நீர்மட்டம் உயரும், பின்னர் அலை பெரிதாகி 2 முதல் 3 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும். அது எந்த ஒரு கட்டடம் அல்லது கட்டுமானத்தின் மீது பலமாக மோதி அவற்றை இடித்து எஞ்சியிருப்பவை அனைத்தையும் மீண்டும் கடலுக்கு இழுத்துச் செல்கிறது.
1: இது வெறும் வெள்ளப்பெருக்கால் ஏற்படும் அழிவு தொடர்பானது மட்டுமல்ல, இது வாழ்வியல் நெருக்கடி. அயச்சோரா ஒரு காலத்தில் ஒற்றுமை, கடின உழைப்பு மற்றும் பகிரப்பட்ட கனவுகளுடன் கட்டமைக்கப்பட்ட கடற்கரையோர தொழில்துறையின் இதயமாகவும் முன்மாதிரி சமூகமாகவும் திகழ்ந்தது. ஆனால் இன்றோ முறையான மருத்துவ மையங்களும் தூய குடிநீரும் கிடைக்காமல் கற்பனையில் மட்டுமே உள்ள சூழலில் இங்குள்ள குழந்தைகள் வளர்ந்து வருகின்றனர். முஃபெலுவா 4 முறை இடம்பெயர்ந்துள்ளார். தனக்கு ஒரு காலத்தில் சொந்தமாக இருந்த அனைத்தும் இப்போது கடலுக்கடியில் புதைந்து கிடப்பதாக அவர் கூறுகிறார்.
2: இப்போது நான் தினமும் மருந்து உட்கொள்கிறேன். கடல் நீர் உட்புகுவது மற்றும் அது குறித்த கவலையினால் மருந்துகள் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுதான் நான் வசிக்கும் இடம். சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு வரை இந்த கட்டடம் மிக உறுதியாக இருந்தது.
1: மற்றவர்களுக்கு இந்த இழப்பு இன்னும் தனிப்பட்ட ஒன்றாக மாறியுள்ளது.
3: இப்போது என் குழந்தைகளுக்கு காட்டுவதற்கு என்னிடம் ஏதும் இல்லை. இது என் தந்தையின் கல்லறை, இது என் தாத்தாவின் கல்லறை என்று சொல்வதற்கும் இடமில்லை. என் மூதாதையர் வீடு கூட இப்போது இல்லை.
1: கல்வி கூடங்களும் மூழ்கி வருகின்றன. அயச்சோராவில் உள்ள ஒரே ஒரு மேல்நிலைப் பள்ளியான இது ஏற்கனவே 5 முறை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
4: கடல் நீர்மட்டம் உயரும் போதெல்லாம் நீர் வகுப்பறைக்குள் புகுந்து விடுகிறது. சில சமயங்களில் நாம் தயாராக இல்லாவிட்டால் புத்தகங்கள், பைகள் மற்றும் நாற்காலிகளை கூட அடித்து சென்றுவிடும்.
1: அயச்சோரா போன்ற சமூகங்களை மேம்படுத்தும் பொறுப்புடைய நைஜர் டெல்டா மேம்பாட்டு ஆணையம் 2004 கடற்கரை பாதுகாப்பு பணிகளுக்காக $1 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியது. 2009 மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை வழங்கியது. ஆனால் 22 ஆண்டுகளாகியும் எதுவும் கட்டப்படவில்லை என்று குடியிருப்பு வாசிகள் கூறுகிறார்கள். 2023 பணிகள் நிறைவேற்றப்படாதது குறித்த புகார்களின் அடிப்படையில் நைஜீரிய செனட் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணை நடத்தியது. இதுகுறித்து BBCயின் கேள்விகளுக்கு நைஜர் டெல்டா மேம்பாட்டு ஆணையம் பதிலளிக்கவில்லை. உதவி விரைவில் கிடைக்கும் என்று மாகாண அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
5: அந்த இடத்தின் நிலையை சீர் செய்வதற்காக எக்கோ அட்லாண்டிக் திட்டத்தை செயல்படுத்திய தனியார் கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம். வரும் வாரங்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும்.
1: தாமதங்கள் தொடர்வதால் வரவிருக்கும் மழையினால் மேலும் பல தெருக்கள் மூழ்கக்கூடும். அயச்சோராவில் உள்ள 1000 மக்களின் நம்பிக்கை மெல்ல மெல்ல விரக்தியாக மாறிவரும்.
6: இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையின் இளம் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்க ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து புதிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார்.
7: From Pataraga, the man from Sri Lanka who set the javelin alight this year, second round throw, sails out, stayed out there, look at that, over 90 metres, it was 92 metres.
8: இந்த போட்டியில் புதிய போட்டி தொடர் சாதனை மற்றும் இலங்கை சாதனை உட்பட மேலும் பல சாதனைகளை நிலைநாட்டி அவர் வெற்றியை பெற்றுள்ளார். போட்டியில் அவர் 92.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியறிந்து தனது திறமையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த திறமையின் மூலம் வரலாற்றில் இதுவரை பதிவான சிறந்த ஈட்டியறிதல் வீரர்களின் பட்டியலில் 8வது இடத்தை பிடிக்கவும் வரலாற்றில் 2வது சிறந்த ஆசிய ஈட்டியறிதல் வீரராக பதிவாகவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டு கால பகுதியில் இந்த விளையாட்டு பிரிவில் வீரர் ஒருவர் வெளிப்படுத்திய அதிகபட்ச திறமையும் இதுவே ஆகும். அத்துடன் நடப்பு தொடரில் ஆடவருக்கான ஈட்டியறிதல் போட்டியில் வீரர் ஒருவர் பதிவு செய்த அதிகபட்ச திறமையாகவும் இது அமைந்துள்ளது. டைமண்ட் லீக் போட்டித் தொடரின் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த ருமேஷ் கடந்த 2006 ஆண்ட்ரியாஸ் தொகில்சன் 90.34 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து நிலைநாட்டியிருந்த சாதனையை முறியடித்துள்ளார். இதற்கு முன்னர் தன் வசம் இருந்த 89.37 மீட்டர் என்ற தேசிய சாதனையை முறியடித்து புதிய தேசிய சாதனையை நிலைநாட்டவும் இந்த போட்டியில் ருமேஷ் தரங்குவுக்கு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. ஆடவர் பிரிவுக்காக ஈட்டியறிதல் போட்டியில் உலக அளவில் வீரர் ஒருவர் இதுவரை வெளிப்படுத்திய உலகளாவிய அதிகபட்ச திறமை 98.48 மீட்டர்களாக காணப்படுகின்றது. ருமேஷ் தரங்க உலக தரவரிசையில் தற்போது 5வது இடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
6: தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் காயம் காரணமாக விலகிய விராட் கோலிக்கு பதிலாக ருதுராஜ் கெய்க்வாட் களமிறக்கப்படுவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி போட்டியில் உக்ரைனின் மார்த்தா ஹோஸ்டியுக்கை வீழ்த்தி ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவா சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் அவர் தனது முதலாவது

0: கிராண்ட் ஸ்லாம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கிறார். எவரெஸ்ட் மலையில் காணாமல் போன மலையேற்ற வழிகாட்டி 6 நாட்களுக்கு பின் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். நேபாளத்தைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த கில்லரி டவா ஷெர்பா சென்ற சனிக்கிழமை காணாமல் போயிருந்தார். உலக கிண்ண போட்டியில் ஈரான் அணி பங்கெடுப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதன் விசா நிலைமை அந்தரத்தில் தொங்குகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூண்டதிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய ஈரான் அணிக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்ற முதல் சில அணிகளில் ஈரானும் ஒன்று. தற்போது ஈரான் அணிக்கு விசா இன்னமும் வழங்கப்படவில்லை. அதனால் பயிற்சி தளத்தை அமெரிக்காவின் டக்சன் நகரில் இருந்து மெக்சிகோவின் டிகுவானா நகருக்கு மாற்றியிருக்கிறது. ஆனால் அதன் இறுதிக்குழு சுற்றாட்டம் அமெரிக்காவில் நடக்க இருக்கிறது. விளையாட்டாளர்களுக்கு ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்பு இல்லாததை உறுதி செய்த பிறகு விசாவை வழங்குவோம் என்று அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். ஈரானிய அரசாங்கத்தை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்காவும் கனடாவும் கருதுகின்றன. முன்னர் ஈரான் காற்பந்து அமைப்பின் தலைவருக்கு கனடாவுக்குள்ளுடைய அனுமதி மறுக்கப்பட்டது. அவருக்கு ஈரான் அரசாங்கத்துடன் தொடர்பு இருப்பதாக கனடா கூறியிருந்தது. மேப்பல், சாயு, கிளச், இந்த பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அவற்றுக்கும் கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? முதன்முறையாக உலக கிண்ண காற்பந்து போட்டியை அந்த 3 நாடுகளும் இணைந்து நடத்துகின்றன. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. எனவே அதை குறிக்கும் வகையில் 3 விளையாட்டு சின்னங்களை ஃபிஃபா உருவாக்கியுள்ளது. அவற்றின் பெயர்கள் தான் மேப்பல், சாயு, கிளச். கனடாவின் சின்னம் மேப்பல் முஸ் எனப்படும் பெரிய மான் போன்ற வடிவம். கோல் காவலரை அது சித்தரிக்கிறது. சிவப்பு சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிகின்றது. கற்பனை திறன், விடாமுயற்சி, வலிமை, தலைமை பண்பு ஆகியவற்றை குறிக்கும் சின்னமாக அது திகழ்கிறது. மெக்சிகோவின் சின்னம் சாயு. சாயு யாகுவார் வடிவம் உடையது. பச்சை நிற சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிகிறது. முன்னணி ஆட்டக்காரர்களை சித்தரிக்கிறது. கற்பனை ஆற்றல், சுறுசுறுப்பு ஆகியவற்றை அது குறிக்கிறது. மெக்சிகோ நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அடையாளமாக விளங்குகிறது. அமெரிக்காவின் சின்னம் கிளச் வெள்ளை தலை கழுகு போன்ற தோற்றம் கொண்டது. மத்திய திடல் ஆட்டக்காரர்களை குறிக்கும். நீலர சட்டையும் அரைக்கால் சட்டையும் அணிந்துள்ளது. தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு அனைவரையும் ஒன்றிணைக்கும் தன்மையை பிரதிபலிக்கிறது. ஃபிஃபா விளையாட்டு சின்னங்கள் முதன்முறையாக வீடியோ விளையாட்டில் முதன்முறையாக இடம்பெறும் பெருமையை பெறுகின்றன. மேப்பல், சாயு, கிளச். ஃபிஃபா ஹீரோஸ் என்கின்ற காற்பந்து காணொளி விளையாட்டில் அவை சேர்க்கப்பட்டுள்ளன. காற்பந்தாட்ட வீரர்கள், தொலைக்காட்சி தொடர் திரைப்பட கதாபாத்திரங்கள் ஆகியோரும் அந்த வீடியோ விளையாட்டில் இடம்பெற்றுள்ளது. மற்றொரு கூடுதல் சிறப்பென்று தெரிவிக்கப்படுகிறது, ஜூன் 11 உலக கிண்ண போட்டி தொடங்கும். ரசிகர்களின் மத்தியில் மேப்பல், சாயு, கிளச் ஆகிய 3 சின்னங்களும் எந்த அளவுக்கு பிரபலமடையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மெக்சிகோ சிட்டியில் ஃபிஃபா உலகக்கோப்பை நடக்க இருக்கின்ற நிலையில், அங்கு மிகப்பெரிய கும்பல் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில், அங்கு வன்முறை வடித்த நிலையில், அங்கு பயணிக்கும் ரசிகர்களுக்கு கவலைகள் எழுந்துள்ளன.
1: உள்ளூர் வாசிகளால் மிகப்பெரிய இரும்பு அரங்கம் என்று அழைக்கப்படும் மான்ட்ரேயின் உலகக்கோப்பை மைதானம் வான்வழியாக கண்காணிக்கப்படுகிறது. கண்காணிப்புக்காகவும் தங்களது வலிமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களில் ஒன்று வான்வழியாக பறக்கிறது. மெக்சிகோவின் அபாயகரமான எல்லைப்பகுதியிலும் ரசிகர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று இதன் மூலம் உறுதி கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த நிலைமையையும் பார்க்கும்போது சிலருக்கு சந்தேகம் எழுகிறது. பிப்ரவரி மாதம் ஹாலிஸ்கோ கும்பலின் தலைவரான எல் மென்சோ கொல்லப்பட்டதால் நாடு முழுவதும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இந்த கும்பலின் துப்பாக்கியாளர்கள் நினைத்தால் இந்த நிகழ்வுகளை சீர்குலைக்க முடியும் என்பதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன. குற்ற கும்பல்களை விட குற்ற செயல்கள் மற்றும் கூட்டத்தினரால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து இந்த மையத்தில் உள்ள காவல்துறையினர் அதிக கவலை கொண்டுள்ளனர். மான்ட்ரே நகரத்திற்கு 3 லட்சம் ரசிகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மைதானம் அமைந்துள்ள நகராட்சி நிர்வாகத்தில் மட்டும் 1500 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் மொபைல் போன் திருட்டு மற்றும் வழிப்பறி போன்ற சாதாரண குற்றங்கள் தான் என்றும், இதனை பெருமளவில் குறைத்துள்ளோம் என்றும் உள்ளூர் பாதுகாப்பு தலைவர் அல்ஃபிரடோ ஃபெபேலா கூறுகிறார். மேலும் காவல்துறை இந்த கருவிகளையும் கொண்டு வந்துள்ளது. நன்கு அறியப்பட்ட குற்றவாளிகளை அடையாளம் காணும் வகையில் ஃபேஷியல் ரெகக்னிஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மைதானத்தில் 4 ரோபோ நாய்கள் ரோந்து பணிகளை மேற்கொள்ளும். உள்ளூர் ஷாப்பிங் மாலில் அது செயல்படுவதை காட்டுகிறார்கள். கூட்டத்தினால் சிக்கல் ஏற்படுவதற்கான அறிகுறிகளை நாய்க் கண்டறிந்து இதில் தலையிட எச்சரிக்கை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த கணினி மையப்படுத்தப்பட்ட நாய்கள் கால்பந்தாட்ட ரசிகர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று மான்ட்ரேயின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் மெக்சிகோவில் ஏற்பட்ட கும்பல் வன்முறைகளை தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் அரசின் முக்கிய நோக்கம் பாதுகாப்பை உறுதி செய்து நிலைமையை கட்டுக்குள் வைத்திருப்பதாக இருக்கும். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது நல்லது மற்றும் கெட்டது என இந்த கடைக்காரர் கூறுகிறார். கண்காணிப்பதற்கு தான் அவர்கள் இதனை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மனிதர்களின் வேலையை பறித்துக் கொள்ளுமோ என்று கவலைப்படுகிறேன் என்று இவர் கூறுகிறார். நான் ரோபோ நாய்களை இதற்கு முன் பார்த்ததில்லை என்று கூறும் இந்த நபர் இந்த தொழில்நுட்பம் எங்களுடைய நன்மைக்கானதாக இருக்கும் என நம்புவதாக கூறுகிறார். மெக்சிகோ உலகக்கோப்பை போட்டிகளை சீர்குலைக்கும் பல விஷயங்கள் இன்னமும் உள்ளன. ஓய்வூதியம் தொடர்பாக முக்கிய ஆசிரியர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அரசாங்கம் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் மைதானத்திற்கு செல்லும் சாலைகளை மூட உள்ளதாகவும் அச்சுறுத்தியுள்ளது. போட்டி தொடங்காது என்பதுதான் அவர்களது போராட்ட முழக்கமாக உள்ளது. போட்டி நடைபெறும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கோபமுற்றிருக்கும் கூட்டத்தினரை எதிர்கொண்டு காயமடைந்துள்ள சக நபரை அழைத்துச் செல்லும் பயிற்சிகளை கலவரத்தை அடக்கும் காவல்துறையினர் செய்து வருகின்றனர். வன்முறையுடன் தொடர்பு படுத்தப்படும் ஒரு நாட்டில் இவை அனைத்தும் பயிற்சியாக மட்டுமே இருந்துவிட வேண்டும். மோதல் என்பது உலகக்கோப்பையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே நம்பிக்கையாக உள்ளது.
0: இனி இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 388.83 இந்திய பிரமதியில் 110.71. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 334.73 இந்திய பிரமதியில் 95.31. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 423.78 இந்திய பிரமதியில் 120.76. ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.50 இந்திய பிரமதியில் 127.97. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.84 இந்திய பிரமதியில் 68.53. கேட்டது டிஆர்டி தமிழறியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

இடைப்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். நிகழ்நிலையை கலை நேரம் 10:52, அக்கிராச்சத்தில் 9:52. இன்னும் சொற்ப நிமிடங்களில் சுவிஸ் நேரத்தில் கலசம் ஒலிபரப்பாக இருக்கிறது. நீங்களும் கலந்து சிறப்பிக்க தயாராகுங்கள். இன்னும் சொற்ப நிமிடங்களில் கலசம் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுவரை இரவின் ராகங்கள்.

0: சீயாட்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி ஒலி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

கலச கலசத்துக்கான கேள்விகள் எப்பொழுதும் சோடியாக வரும். சோடியினுடைய முதல் பகுதிக்கு இரண்டு எழுத்துக்களில் விடியை கண்டுபிடித்து, அதாவது கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் இரண்டே இரண்டு எழுத்துக்களில் மாத்திரமே நீங்கள் சிந்தியுங்கள். அந்த சோடியினுடைய முதல் பகுதிக்கான விடியை இரண்டு எழுத்தில் கண்டுபிடித்து, அந்த சோடியினுடைய இறுதி பகுதிக்கான விடியை நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கின்ற விடையினுடைய ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக அந்த சோடியினை நிறைவுக்கு கொண்டு வரலாம். வளவை போல் முதலே கேட்ட கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். மனதில் தளர்ச்சியினை தானாக கொண்டு வர நிறம் இதுவா? மனதில் தளர்ச்சியினை தானாக கொண்டு வரும் நிறம் இதுவா? மனதில் தளர்ச்சியினை தானாக கொண்டு வரும் நிறம் இதுவா?

0: வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் நிகழ்ச்சி இருக்காது என்று ஜோசிக்கு வந்திருந்தேன். சரியா?
0: ஜோசிக்காதீங்க.
1: இல்ல, கண்ணேரம் ஆயிட்டது. நீங்க போன முறை கடைசியா
0: கேட்ட கேள்வி
1: கேட்டையோ, நிறை என்று சொல்றேன்.
0: நிறை என்பது சரியான பதில். நானா டை என்ன, இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக ஊடுருவல்களை தடுக்கக்கூடிய பல வடிவமாவது. ஊடுருவல்களை தடுக்கக்கூடிய பல வடிவமாவது. உங்களுக்கு நானா அல்லது டையன்னா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக ஊடுருவல்களை தடுக்கக்கூடிய பல வடிவமாவது. பல வடிவமாக நீங்கள் காணக்கூடியது.
1: உரை.
0: உரை என்பது தவறான பதில். அதாவது மனதில் தளர்ச்சியினை தானாக கொண்டு வரும் நிறம், அதாவது அதை காட்டக்கூடியது நரி என்பது சரியான பதில். நிறைய விழுந்தால் இல்லை, பலருக்கு பல்வேறுபட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு வயது கூடிட்டு தான் இதாகின்ற மாதிரியான தளர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த வகையிலே நானா டையன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக ஊடுருவல்களை தடுக்கக்கூடிய பல வடிவத்தில் நீங்கள் காணக்கூடியது. இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஸ்கந்தா சொல்லுங்கள், பார்க்கலாம். நிதி என்பதை விட பொருத்தமான இது இருக்கும். அதாவது ஊடுருவல்களை தடுக்கக்கூடியதா இருக்க வேணும். மழை வெயில் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய மாதிரி. கூரை என்பது சரியான பதில். ஊடுருவல்களை தடுக்கக்கூடியது கூரை என்பது. சரி சரி, இப்ப புதிய கேள்வி ஒன்று. நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியதும் இதுவா? நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியது இதுவா? நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியதும் இதுவா? இல்ல, தவறு. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். சரி, அவர் காணாமல் போயிருக்கிறார். புதிய கேள்வி. நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியது இதுவா? நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியதும் இதுவா? நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியது இதுவா? நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியதும் இதுவா? இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: முறை.
0: முறை என்பது சரியான பதில். முறை, உங்களுக்கான முறை வந்தால் நீங்க அதில இருந்து விடுவிக்கப்பட்டு விடுவீர்கள். அவை உங்களுக்கு மூனா ரையன்னா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது. காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது. உங்களுக்கு மூனா ரையன்னா தெரிந்திருக்கிறது. காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது.
1: வளரக்கூடியதா?
0: உங்களிடம் வளரக்கூடியது.
1: தெரியல, மட்டுமடைந்து.
0: சரி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது.
2: எங்களிடம் வளரக்கூடியது?
0: காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது. உங்களுக்கு மூணா ரையன்னா தெரிந்திருக்கிறது. நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். சரி, தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. நிலைய கலைய நேரம் இரவு 11 மணி 14 நிமிடம். ஐக்கியராட்சியத்திலே இரவு 10 மணி 14 நிமிடம். நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது உங்களை விடுவிக்கக்கூடியதும் இதுவா என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் முறை மூனா ரையன்னா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது. காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது. உங்களுக்கு மூனா ரையன்னா தெரிந்திருக்கிறது. காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது.

உங்களுக்கு மூனா ரையன்னா என்ற சொல்லு தெரிந்திருக்கிறது. அந்த இரண்டு எழுத்தில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது.

நிறைய கலை நேரம் இரவு 11:20 மேகராட்சத்திலே 10:20. நேர்களே, நாளை மாலை 6 மணிக்கு பொண்டி திரையரங்கில் நம்மவர்கள் தயாரிப்பில் வந்திருக்கின்ற கண்ணம்மா திரைப்படம் வெளியிடப்படுகிறது என்பதை அறியத்திருக்கின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் சென்று பார்த்து மகிழலாம்.

0: நீண்ட வரிசையில் காக்க வைப்பதும் இது வரும்போது விடுவிக்கக்கூடியதும் இதுவா என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதிலாக முறை வந்திருந்தது மூனா ரையன்னா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது. சரி, வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். குறை என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: அதாவது காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது, அது குறை மாதிரி தான். இது உதவி செய்கிறதா அல்லது நம்ம கொஞ்சம் பேரை பார்த்துட்டு பின்னர் நான் சொல்றதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். சரி, நன்றி. குறை என்பது எங்களை பொறுத்தவரையில் தவறான பதில். உங்களுக்கு முறை தெரிந்திருக்கிறது. மூனா ரையன்னா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக காணும் காட்சியினாலும் உங்களிடம் வளரக்கூடியது.

0: சரி, இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர், நான் சித்ரா பவன்.
2: சித்ரா பவன் அவர்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: உங்களோட
2: மருந்தோட கொஞ்சம் பரவாயில்ல. பாராட்டுக்கள். அதனுடைய இனி புதிய சோடி ஒன்றை தருகின்றோம்.
1: நன்றி.
2: வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. இலகுவான பதிலாக இது இருக்கும். வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. வளர்ந்ததல்ல வளரப்போவது இது.
0: மீண்டும் காத்திருக்கிற நேர் தெரிந்தால் பதில் சொல்வார்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் முதலாவதுக்கு தான் சொல்லி பாப்போண்டு வந்து நான் அதை நான் பிள்ளையா தான் எடுத்திருந்தேன்.
0: இது வளர்ந்ததல்ல உரை என்பது வந்து காணும் காட்சியினால நீங்க பார்த்த அப்படியே உறைஞ்சு போவீங்க.
1: பின்னர்
0: உதவி செய்ய இருந்த நான் நீங்க பதில் சொல்லாட்டி குளிர்னாலும் வருவது என்று சொல்ல
1: பார்த்தேன்.
0: அதுக்கு முதலாக சிந்திச்சு கண்டுபிடிச்சிருக்க. வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. அது எல்லாத்தையும் தாண்டினது. சரி, நன்றி. உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள். வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். குழந்தையா?
2: இது இதுக்கும் உயிர் இருக்குதான். நான் ஆறறிவு கொண்டதா பார்க்காமல் பதில் சொல்லுங்க. வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. ஆறறிவா பார்க்காம பதில் சொல்லுங்க.
3: நன்றி. விதை அப்படி வருமா?
2: கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்.
3: விதை செடிதான் வளராது, வளர்ந்த வரும்.
2: வளர்ந்ததல்ல வளரப்போவது. வளரப்போவது இது. வளர்றதுக்கு நல்ல ரெடி ஆயிட்டுது. வளர்ந்ததல்ல வளரப்போறதுக்கு ரெடி ஆயிட்டுது. செடி அது வளர்ந்துட்டுது, இது வளரப்போகுது. உதவி செய்யறேன். விதையில இருந்து தான் இது வருகுது. விதையில இருந்து தான் இது வருகுது. இல்ல
3: இல்ல. நன்றி
0: நன்றி. யாராவது சொல்லி உள்ள தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: முளை அல்லது கரு?
2: முளை என்பது சரியான பதில். வளர்ந்ததல்ல வளரப்போவது. முளைதான் வளர்றதுக்கானது. உங்களுக்கு மூனா லையன்னா தெரிந்திருக்கிறது. இதில் ஒரு எழுத்தை எடுத்து ஒரு வகையில் இதுவும் சிறை வாழ்க்கை. ஒரு வகையில் சிறை வாழ்க்கையை குறிப்பது. ஒரு வகையில் சிறை வாழ்க்கையை குறிப்பது. மூணா லையன்னா தெரிந்திருக்கிறது. ஒரு வகையில் சிறை வாழ்க்கை இது. சரியா?
0: சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். காணாமல் போயிருக்கிறார். அதாவது வளர்ந்ததல்ல வளரப்போவது இது என்பதற்கு அவர் சரியான பதிலை குறிப்பிட்டிருந்தார். முளை மூணா லையன்னா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக ஒரு வகையில் சிறை வாழ்க்கை. ஒரு வகையில் இது சிறை வாழ்க்கை. ஒரு வகையில் இது சிறை வாழ்க்கையை குறிப்பது. நேரம் 10:26. அகராட்சத்திலே மன்னிக்கும், நேரம் 11:26. அகராட்சத்திலே 10:26. ஒரு வகையில் இது சிறை வாழ்க்கை. உங்களுக்கு மூணா லையன்னா தெரிந்திருக்கிறது. வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். சொல்லுங்கள் பார்க்கலாம். சித்ரா,
1: என்ன
0: சமான்?
1: நீங்க
0: எடுக்கிறீங்க மூணா லையன்னா. மம்பளவு இல்லை என்ன இல்ல.
5: ஓகே ஓகே நன்றி.
0: சரியா தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். சரி ஒரு காத்திருந்து விட. வளர்ந்ததல்ல வளரப்போவது இது. இதற்கு மூனா லையன்னா. இதில் ஒரு எழுத்தை அடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக ஒரு வகையில் சிறை வாழ்க்கை, ஒரு வகையில் சிறை வாழ்க்கை இது.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர்.
1: வணக்கம் டாக்டர். எலிவள மாதிரி வலை வந்து சொல்றீங்களா?
0: வலையா?
1: ஓ, எலிவளைக்கு
0: இல்ல இல்ல, அது இல்ல, இது எல்லாத்துக்குமே பொருந்தா கூடியது. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். சரி, தொடர்ந்து துண்டிக்கப்படுகிறது. ஒரு வகையில் இது சிறை வாழ்க்கை.

0: அனைவரும்
1: வணக்கம்.
0: திருமதி நவுலேஸ்வரன் கலை
1: கலையும் அல்ல,
0: அதுவும் இல்ல,
1: இல்ல அது மாதிரி தான். இங்க சிந்திச்சா அப்ப அதை சொல்லலாம், அது மாதிரி தான் கிட்டத்தட்ட.
0: உளைச்சல்
1: இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. சரி, இன்னொரு கேள்வி ஒன்றை தருகிறேன், அது நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். தேசியத்துக்கு எதிரென்று பலரை மண்டையில் போட்ட கருணா அன்று மகிந்தாவின் பின்னால் நின்று செய்வது நாய்க்கும் பொருந்தக்கூடியது. தேசியத்துக்கு எதிரென பலரை அன்று மண்டையில் போட்ட கருணா அன்று மகிந்தாவின் பின்னால் நின்று செய்தது நாய்க்கும் பொருந்தக்கூடியது. தேசியத்துக்கு எதிரென பலரை மண்டையில் போட்ட கருணா அன்று மகிந்தாவின் பின்னால் நின்று செய்தது நாய்க்கும் பொருந்தக்கூடியது. புதிய சோடி, நீங்க அது கஷ்டப்படுறீர்கள். சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம். தேசியத்துக்கு எதிராக பலரை மண்டையில் போட்ட கருணா அன்று மகிந்தாவின் பின்னால் நின்று செய்தது நாய்க்கும் பொருந்தக்கூடியது. நாய்க்கும் பொருந்தக்கூடியது, அதில் நீங்கள் சொல்றதை விட பொருத்தமான பதில் இருக்கிறது.
2: நன்றி.
1: கருணா செய்த வேலையையும் வச்சு சொல்ல. பைபரூடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம், பைபரூடாக வந்தவர், பைபரூடாக இருப்பவர் பேசுங்கள். தேசியத்துக்கு எதிரென்று பலரை மண்டையில் போட்ட கருணா அன்று மகிந்தாவின் பின்னால் நின்று செய்ததும் நாய்க்கும் பொருந்தக்கூடியது. நாய் இதை செய்யறது, நாய் கருணா செய்த விஷயத்தை நாய் செய்யும். கூடுதலா கூடுதலான நாயால் அதை செய்யறது. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: சொறி,
1: சொறி என்பது சரியான பதில். நாய் சொறியும், அது மாதிரி தான் அவரும்
3: முதல் இருக்கு. வளை தவறுண்டா சொன்னீங்க?
1: வளை தவறு, வளை.
3: சரியா,
1: உங்களுக்கு சோனா ரீனா தெரிந்திருக்கிறது. மாற்றி சொல்லக்கூடியதும் சிலர் கௌரவம் காட்டுவதும், மாற்றி சொல்லக்கூடியதும் சிலர் கௌரவம் காட்டுவதும், மாற்றி சொல்லக்கூடியதும் சிலர் கௌரவம்
3: காட்டுவதும்.
1: இல்ல, இதுதான் இப்ப சொல்லிட்டீங்க, சாரி. தேசியத்துக்கு எதிராக இது வந்து சோனா ரீனா தெரிந்திருக்கிறது. மாற்றி சொல்லக்கூடியதும் சிலர் கௌரவம் காட்டுவதும். தொடர்ந்து
3: காத்திருக்கின்ற
1: மாற்றி சொல்லக்கூடியதும் சிலர் கௌரவம் காட்டுவதும்.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அந்த சிறை என்று கேட்டது தலை வரும் நினைக்கிறேன்.
0: எதுக்கு அவரு தலை போட்டு அந்த கைத்தலை போட்டுதான் கட்டுற தலை. சரி, இப்ப இதுக்கு தெரியுமா உங்களுக்கு சுரைக்கு சோவன்னா ரீனா புதிய சொடி ஒன்று தருகிறேன், இந்த கேட்டு சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். சரியா? பாராட்டுக்கு தடையாவது வேலையில் வைக்க கூடாதது. பாராட்டுக்கு தடையாவது வேலையில் வைக்க கூடாதது. பாராட்டுக்கு தடையாவது வேலையில் வைக்க கூடாதது. ஆணை என்பது தவறான பதில். இங்கே தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேரின் பக்கம் செல்லாம்.
2: வணக்கம் டாக்டர், நான் சொல்லுக்கு வந்து
0: போயிட்டு பாராட்டுக்கு தடையாவது வேலையில் வைக்க கூடாதது. பாராட்டுக்கு
2: வைக்க கூடாது,
0: வேலையில் வைக்க
2: கூடாது, வைக்க கூடாது,
0: வைக்க கூடாதது. குறை என்பது சரியானது. பாராட்டுக்கு உங்களோட குறை இருந்தா பாராட்ட மாட்டார்கள். வேலையில் வைக்க கூடாதது குறை என்பது சரியான பதில். உங்களுக்கு கூனா ரையன்னா தெரிந்திருக்கிறது. சிலர் வெளியில் சொல்லாது மனதுக்குள் வேலை ஆக்குவது. சிலர் வெளியில் சொல்லாது மனதுக்குள் வேலை ஆக்குவது. உங்களுக்கு கூனா அல்லது ரையன்னா தெரிந்திருக்கிறது. கதை என்பது சரியான பதில் அல்ல.
3: தங்களுக்குள்ளேயே
0: குமைஞ்சு கொள்றது. பாராட்டுக்கள் உங்களுக்கு. சரியா? சிலருக்கு பல வேலையாலும் வருவது சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா? சிலருக்கு பல வேலையாலும் வருவது சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா? சிலருக்கு பல வேலையாலும் வருவது சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா?
3: ஓடி ஒழிக்க
0: வைப்பது கலை என்பது தவறான பதில். அவை சிந்தியுங்கள்.

0: നേരം ഇരവ് 11:41 കറാച്ചത്തിലെ 10:41. சிலருக்கு பல வேலையாலும் வருவது சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா? சரி, முதல்ல வந்திருப்பதை பார்க்கலாம். வணக்கம்.
1: என்னென்று
0: சொன்னீங்க? சுமை
1: இல்லாத ரெண்டும்
0: இல்ல. சரி, அதை விட பொருத்தமான பதில் இருக்கிறது. சிலருக்கு பல வேலையாலும் வருவது சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா? வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. இதுக்கு கண்டுபிடிச்சு பின்னர் சிலருக்கு பல வேலையாலும் வருவது சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா என்பதற்கு வருவோம். வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது.

0: மீண்டும் விளங்குகின்றேன்.
1: சரி, நன்றி.
2: வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: வேலைக்கான வாய்ப்பு தேடு,
2: அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது.
3: தெரியல, நான் அதுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி சரியா
2: ரெண்டுக்கும் பொருந்தவணும்.
3: தவறு.
2: சிலருக்கு பல வேலையாலும் வருவது, சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா? அது முதல் பகுதி. அதனுடைய இறுதி பகுதி, அந்த சோடியனுடைய இறுதி பகுதியானது, வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. வேலைக்கான வாய்ப்பாக கிடைக்க வேணுமெண்டா இப்படி இருக்க வேண்டும்? அரசாங்க கருவூலத்தில் இது இருக்கக்கூடாதது. வேலைக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் அரசாங்க கருவூலத்தில் இது இருக்கக்கூடாதது, அதுவும் வரக்கூடாதது.

0: அந்த சோடியினுடைய முதல் பகுதி சிலருக்கு பல வேலையாலும் வருவது, சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா, அதனுடைய மறுபகுதி வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். கஷ்டப்பட்டு சிந்திக்காமல் சாதாரணமாக சிந்திச்சால் நீங்க பதில் சொல்லலாம். நீங்க மற்றவர்களை காணவில்லையே, எல்லாம் தூக்கத்துக்கு போயிட்டா நாங்களும் மூடிக்கொள்ளலாம். நீங்கள் முயற்சி செய்தால் தான் கண்டுபிடிக்கலாம். வேலைக்கான வாய்ப்பும் அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது. இங்கே வைபரூடாக வந்திருப்பவரை பார்க்கலாம்.
1: திருமதி நவுலேசன், தகா
0: வேலைக்கான வாய்ப்புக்கு இது தேவையா இருக்கு. வேலைக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேணும்டா, நீங்க ஒரு வேலை தேடுறீங்க, அப்ப அந்த வேலை தேடுறதுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க வேணும்டா, அங்கால மற்ற பக்கத்துல என்ன இருக்கு இருந்தா உங்களுக்கு கிடைக்கும், வேலை தரக்கூடிய இடத்துல என்னவா இருக்க வேணும்? இல்ல, இது சிலகுவானது. நீங்க பெரிய அளவில் சிந்திக்கிறீங்க, அப்படி சிந்திக்காமல் சாதாரணமாக சரியா இதை யோசிச்சு சொல்ல வேண்டிய பதில் இல்லை, இது சும்மா சொன்னாலே பதில் வந்துடும். சரி, இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நீரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: காலி
0: காலியா, இடம் காலியா இருந்தா தான் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க கருவூலத்தில் வரக்கூடாதது காலி. காலியா பெறப்படா, இலங்கை அரசாங்கத்தில கருவூலம் காலியானதால நாட்டை விட்டு அவர்கள் ஓட வேண்டி ஏற்பட்டது. அவை உங்களுக்கு காவன்னா லீனா தெரிந்திருக்கிறது. இப்ப சொல்லுங்க பாப்பம், சிலருக்கு பல வேலையாலும் பெறுவது, சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா? சிலருக்கு பல வேலையாலும்
2: வருவது
0: உங்களுக்கு காவன்னா லீனா தெரிந்திருக்கிறது, சிலரை ஓடி ஒழிக்க வைப்பதும் இதுவா? சிலருக்கு பல வேலையாலும் இது வரும். இல்ல,
2: நன்றி.
0: சரி, காத்திருக்கின்ற அடுத்த நியர்.
3: வணக்கம். இருக்கேன் காலி, நீனே வந்து அது போயிட்டு கூலி வருமா?
0: இல்ல,
3: வேலையாளா கூலி வருமல்லோ?
0: இல்ல, சிலருக்கு பல வேலையாலும் வருவது, சிலருக்கு பல வேலையாலும் வருவது அடுத்த பகுதிதான் முக்கியமானது. சிலரே இது வந்து ஓடி ஒழிக்க வைக்கும். நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஒராளை பார்த்து வந்து அவர் பல வேலைகளை எல்லாத்தையும் செய்வாரு, எப்படி சொல்லுவீங்க
3: அவரை?
0: இது வந்து கேது வந்து சரியான பதில போட்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு இதுல அனுபவம் இருக்கிறபடியால சரியான பதில போட்டிருக்கிறார். சரி, நன்றி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம்.
1: பலவேலையாலும் பெறுவது சோலி, இது சோலிய பெறப்போது என்று சொல்லி ஓடி ஒழிக்க வைப்பது தேவையில்லாத சோலி என்று. அவே சோலி என்பது சரியான பதில். என்ன இவ்வளவு கஷ்டப்படுறார்கள் என்பதுதான் எனக்கு விளங்காமல்.
2: நிகழ்ச்சியில பங்கு கொள்ள
1: அதாலயா சரி
2: இல்ல ஆனால் உண்மையின்தான் டாக்டர்.
1: கடைசி கேள்வியா தரன், பொருளுடன் வந்தால் விபத்தாகும், காவிய நாயகன் ஹரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும், பொருளுடன் வந்தால் விபத்தாகும், காவிய நாயகன் ஹரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும், காவிய நாயகன் ஹரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. பொருளுடன் வந்தால் விபத்தாகும், காவிய நாயகன் ஹரிச்சந்திரனின் சொல்லில் இல்லாதது.
2: நன்றி
1: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: முதலாவது
1: சரியா, தேடுங்கள், கண்டுபிடியுங்கள். நிறைவு கேள்வியாக இதை தருகிறோம். கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடிக்க

என்ன யார் என்ன ஊர் என்ன உலக என்ன தொட்டதை ஜெயிப்பதற்கு எட்டு வழி நான் அறிவேன் எந்த வழி நீ வரினும் அந்த வழி மாற்றி வைப்பேன் யார் நீ கட்டிடத்தை நீ அறிவாய் வாசல்களை நான் அறிவேன் காட்சிகளை நீ அறிவாய் சாட்சிகள்

0: வெடிபொருளுடன் வந்தால் விபத்தாகும். காவிய நாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது பொருளுடன் வந்தால் விபத்தாகும். காவிய நாயகன் அரிச்சந்திரன் சொல்லில் இல்லாதது. இங்கே வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க. அப்பதான் கடைசியா தந்த நான் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள் என்று கேட்ட கேள்வியா தருவோம்.
1: வெடி என்று சொல்றேன்.
0: வெடி என்பது சரியான பதில். பொருளுடன் வந்தால் விபத்தாகும் வெடிபொருள். காவியநாயன் அரிச்சந்திரன் அவற்றை சொல்லில வந்து உண்மைதான் இருக்கும். அவர் வெடிக்காதவர். அந்த வகையிலே உங்களுக்கு வேணா டீனா தெரிந்திருக்கிறது. மதியில் காணக்கூடியதும் வீசும் சாமரத்துடன் வரக்கூடியது. வீசும் சாமரத்துடன் வரக்கூடியது மதியில் காணக்கூடியது. சொல்லுங்க.
1: வெண்தாமரை
0: என்பது சரியான பதில். சரி, இன்னொரு கேள்வியை கேட்ட கேள்வியை தரவா கேட்காத கேள்வியை தரவா? எல்லாம் கேட்டதையே தருகின்றேன். நேரம் நெருங்குகின்றது அல்லது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். பொதுவாக வயிற்றின் அளவுடன் வந்தாலும் முற்றும் துறந்த முனிவர் சொல்லும் உலக அளவுடன் வருவது இதுதான். பொதுவாக வயிற்றின் அளவுடன் வந்தாலும் முற்றும் துறந்த முனிவர் சொல்லும் உலக அளவுடன் வருவதும் இதுதான். இது கேட்ட கேள்விதான். அந்த அதே அது கேட்டே கேட்ட கேள்வி இது. சரியா? நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீரை பார்ப்போம்.
2: வணக்கம்.
0: என்பது சரியான பதில். இதுவும் அதே நாள்ல கேட்டதுதான் உங்களுக்கு. பொதுவா வயிற்றின் அளவு சான் சொல்வார்கள். மற்றது இதுக்கு வந்து சாவன்னா இன்னா தெரிந்திருக்கிறது. மனிதன் ஆள நினைத்து ஒரு நாள் வீழ்ந்து போவதற்கான களம்.

0: மனிதன் ஆள நினைத்து ஒரு நாள் வீழ்ந்து போவதற்கான களம் இதுவா? பதில் சொல்லப்பட்ட கேள்விதான். மனிதன் ஆள நினைத்து ஒரு நாள் வீழ்ந்து போவதற்கான களம் உங்களுக்கு சாவன்னா இன்னன்னா தெரிந்திருக்கிறது. சொன்னீங்கண்டா இதோட முடிக்கலாம்.
1: நன்றி.
0: சரி, நன்றி. பொதுவாக வயிற்றின் அளவுடன் வந்தாலும் முற்றும் துறந்த முனிவர் சொல்லும் உலக அளவுடன் வருவது இதுதான் என்ற கேள்விக்கு பதில் வந்திருந்தது. சான் சாவன்னா இன்னன்னா, இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக மனிதன் ஆள நினைத்து ஒரு நாள் வீழ்ந்து போவதற்கான களம் இதுவா? மனிதன் ஆள நினைத்து ஒரு நாள் வீழ்ந்து போவதற்கான களம்.

0: உங்களுக்கு சான் தெரிந்திருக்கிறது. சாவன்னா இண்ணன்னா இதில் ஒரு எழுத்தை அடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதனூடாக மனிதன் ஆளென்னைத்து ஒரு நாள் வீழ்ந்து போவதற்கான களம். தொடர்ந்து வந்திருக்கிற
1: அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: ஜெர்மனில இருந்து காணையில உங்களோட குரல்ல
2: இல்ல, சிலருக்கு தெரிஞ்சது பலருக்கு தெரியல.
1: ஒரு நாள் விழுந்து போவதற்கு விழுந்து போவதற்கான களமாக இருக்க வேண்டும்.
2: அப்படி
1: சரி, இன்னா வருகிறது மற்ற சொல்ல கண்டுபிடிங்க, இதோட முடிப்போம். சரி, மனிதன் ஆளென்னைத்து ஒரு நாள் விழுந்து போவதற்கான களம். இல்ல, நன்றி. சரி, இப்ப வந்திருப்பவர் சொல்லுகிற போது தெரிந்து கொள்வீர்கள். இங்க வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான்
1: சொல்லுங்கள்.
3: மண்.
1: மண் என்பது சரியான பதில், பாராட்டுகள், நன்றி. சரி, இத்துடன் நன்றிய பேபி அவர்களும் தொடர்பு கொள்கின்றார். ஆகவே நாங்கள் கலசத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்னும் சில கேள்விகள், புதிய கேள்விகள் இருக்கிறது, அதை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கேட்போம். இது நான் கேட்ட கேள்விதான்.

சென்னைகளே, தொடர்ந்து டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வர தொடர இருக்கிறது. வளமை போல் என்றும் அதிகாலையில் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் சிங்கப்பூரிலிருந்து

0: ஹலோ, வணக்கம் நேர்களே. வானொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியகா வானொலி ஒளி 9.68 கேட்டாலே பரவசம். பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் 24ஆம் தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1447. து ஹிஜ்ஜா மாதம் பிறை 21. நல்ல ஒரு இனிய நாள்ல நாம இணையோ நேர்களை மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நானும் இப்பவே தெரிஞ்சிருக்கோம். ஹலோ காயத்ரி, காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்காக ஒளிர் உல்லாசம் தொகுப்ப படைக்க ஓடோடி வந்துட்டேன். அழகு நிலா திரைப்பட பாடல் கேட்டிருந்தீங்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அழகான தத்துவ பாடல் அது. பாடல்கள் இன்னும் தொடர இருக்கின்றன. ஒளி 9.68 தொடர்ந்து இணைந்திருங்க.
1: ஒலி 9.68 24 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: கண்ணதாசன் அவர்கள் வரிகள் கொடுத்தா பாப்பா பாப்பா இத்தனை பாடலா இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு யார் சொன்னது? அதுக்கு நம்ம தான் நேரத்தை உருவாக்கிக்கணும். அந்த படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா பாடிய அழகான பாடல். அதற்கு முன்பாக எம்எஸ்வியோட இசையில உத்தரவின்றி உள்ளேவா அப்படிங்கிற படத்துல இருந்து எம் எல் ஸ்ரீகாந்த் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல் ஒலிபரப்பானது. இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரங்களை லைட் ஆட்டி பாத்துருவோமா. 6:21 நேர்லி
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: முன்பாக வரும் 3-4 தடத்தை தவிர்த்திருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: ஒலியில் உல்லாசம், ஒலி 9 அடியேற்று கேட்டாலே பரவசம். காலம் ஓடுது, நேரம் ஓடுது காயத்ரி அப்படின்னு வந்து உங்களுக்கும் ஃபீலிங்ஸா இருக்கா? எனக்கும் அதே ஃபீலிங்ஸ் தாங்க. இப்பதான் வந்துட்டு இந்த ஆண்டு தொடங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பாருங்க, ஜூன் மாசம் ஹாய் அப்படின்னு பளிச்சுன்னு எட்டி பாக்குது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு முடிவடைய இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கு.
5: ஆமால,
4: இத நான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். வேற என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த கோவிட் கோவிட்னு ஒண்ணு வந்து நம்ம எல்லாரையும் அப்படி அலற விட்டுட்டு போனிச்சு பாத்தீங்களா? இப்படிதான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் அப்படி தடுமாறி இருந்தோம். அது நடந்தே 6 வருடங்கள் ஆயிட்டு தான் பாத்துக்கங்க, காலம் எவ்வளவு சீக்கிரமா ஓடுது அப்படின்னு. இப்ப 2040 ஆண்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கூட ரொம்ப அருகில வந்துற மாதிரி இருக்கு. 2007 ஏதோ ஒரு முன்ஜென்ம காலத்துல நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். சரி, நேரம் ஓட ஓட, காலம் ஓட ஓட வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா? ஆனா இந்த 1990 பிறந்தவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் அடுத்த மெசேஜ். இன்னும் 14 ஆண்டுகள்ல உங்களுக்கு வயசு 50,000.
6: என்ன சொல்றோம் பாருங்க.
4: அதனால காலம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், நாமளும் ஓடிக்கிட்டு தான் இருப்போம். அதை துரத்தி பிடிச்சு நிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? முடியாது. அதனால உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாவே இருக்கும்.
7: ஐயோ, நல்லா இருக்கு.
8: 1 2

அப்படின்னு ஒரு பாடலா இருக்குல்ல அது. காதல் காதல் காதல், என் கண்ணில் மின்னல் மோதல், என் நெஞ்சில் பொங்கும் சாரல், நீ பார்க்கும் பார்வையில் மனம் காதல் ஃபீவரில். அம்மா நல்லா இருக்கு அந்த பாடல். யாரு வரிகள் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பழனி பாரதி அவருடைய வரிகள்ல, சிற்பியோட இசையில. பூச்சூடவா நம் சிம்ரன் மற்றும் அபாஸ் நடித்த திரைப்படம் நேர்களே இது. எஸ்பிபி மற்றும் சித்ரா பாடிய பாடலை கேட்டிருந்தீங்க. இன்னும் பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படிதானே கேக்குறீங்க இதுல?

0: வைரமுத்துவின் வரிகள்ல அந்த பாடலும் உங்களுக்காக கத்துக்கிட்டே இருக்கிறீர்கள். இப்ப போக்குவரத்து நிலவரங்களை லைட்டாட்டி பாத்துருவோமா? அதற்கு முன்பாக வாழ்க்கையில பல பேர் பல விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதுல ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட அப்பப்ப நான் பகிர்ந்துகிட்டே இருக்கேன் இல்லையா. இப்ப ஜாக்கி சானோ பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு, அத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான்
1: பகிர்ந்துக்கிறேன். போக்குவரத்து நிலவரம்
0: தீவின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து சீராகவே உள்ளது. பிகேஇ நோக்கி செல்லும் கேஜிஇ சுங்கை தங்காக்கு முன்பாக வரும் மூன்றாம் நான்காம் தரங்கள்ல சாலை
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: அன்று முன்னாது களத்தினும் படாத

0: அழகிய தீயே திரைப்பட பாடல் கேட்டீங்கன்னே இருக்கே ரமேஷ் விநாயகம் இவருடைய இசையில ஸ்ரீனிவாஸ் மாதங்கி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. 6:53 ஆக போகுது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து. 1 North Crescent நோக்கி செல்லும் பாட்ஸ்டவுன் ரோட் வில்டன் க்ளோஸ்க்கு பிறகு வரும் 2nd சாலையில் இதனால் 191 பேருந்து சேவை மாற்று பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஆனந்தம் தரும் தினம் ஆர்கேஜினை
1: வயசு ஆயிடுச்சு, நேரம் ஓடுது, ஜூன் மாசம் வந்துடுச்சு அப்படின்னு இல்ல பேசியிருந்தோம் இல்லையா? அந்த வரிசையில பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜாக்கி சான், அவர் தெரியாத ஆளுங்க இருக்காங்களா இப்ப உள்ள தலைமுறையினர், ஏன் அடுத்து வரும் தலைமுறையினர்கிட்டயும் கேட்டீங்கன்னா அவங்களும் வந்துட்டு ஜாக்கி சான் யாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சு புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பிரபலம் அவரு இல்லையா? இத்தனை பாருங்க, அவரே வந்துட்டு இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு, அவருக்கே 72 வயசு ஆயிடுச்சான். ஆனா வாழ்க்கையை பற்றி ஒரு சில தத்துவங்கள் மழை துளிகள் அப்படி சதறி விட்டுட்டு போயிருக்காரு நம்ம ஜாக்கி சான். அவர் என்ன சொல்றாருன்னா, வயசாகுது சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் நினைக்கும் பொழுது பயணம் செய்யுங்க, மற்ற நாடுகளை போய் பாருங்க, அவங்களுடைய பாரம்பரியத்தை கத்துக்கங்க, உங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் தெரியும். பயணத்தை விட்டுறாதீங்க, ஏன்னா இப்ப சில பேர் நினைப்பாங்க, ஐயோ பயணமா அதுக்கு நிறைய செலவாகுதே, அது குறிப்பா இந்த காலகட்டத்துல ரொம்ப செலவாகுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா, அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா பணத்தை வந்துட்டு நீங்க எப்ப வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனா உங்களுடைய நேரம் உங்களுடைய இளமை அதெல்லாம் வந்து போயிட்டுனா மறுபடியும் வருமா அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்கிறாரு. அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்னு வந்துட்டு ஜாக்கி சான் சொல்றாரு. ஆனா அந்த பிரச்சனைகளை வந்துட்டு தன்னுடைய உதடுகளுக்கு அவர் காட்டிக்கிறதே இல்லையா, அதனாலதான் அவருடைய உதடுகள் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்குமா, மங்களமா இருப்பாரா அவரு. அப்புறம் வாழ்க்கை வந்துட்டு நம்மள புரட்டி போட்டு எடுக்கும், ஆனா மறுபடியும் எழுந்து நின்னு ஓடணுமா அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்னு ஜாக்கி சான் சொல்றாரு. வாவ், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அடுத்ததாக மற்றவர்களுடைய வாழ்க்கைய ஸ்லைட்டா அப்படி லைட்டா மாத்தி அமைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன அன்பான செயலாக இருக்கலாம், அதை செய்ய தவறிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலை வந்துட்டு நீங்க உண்மையிலே யாரு அப்படிங்கறத நிர்ணயிக்க விட்டுறாதீங்க, உங்களுடைய பாதைய நீங்க தான் அமைச்சுக்கணும், நீங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக இரண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு நேர்களே. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டானா எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு செஞ்சிருவான், காரணங்களை சொல்லிக்கிட்டு தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இறுதியாக குடும்பத்தை பற்றி ஜாக்கி சான் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா, குடும்பம் அப்படிங்கிறது இந்த ரத்த சம்பந்தப்பட்டது மட்டுமே இல்ல, உங்களை யாரு நேசிக்கிறாங்களோ இல்ல நீங்க யாரு நேசிக்கிறீங்களோ அவங்கதான் உங்களுடைய குடும்பம்.
2: நல்லா இருக்க,
1: ஒரு சில விஷயங்களை நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து பல பேர் நம்ம கிட்ட வந்து திணிச்சிருப்பாங்க, அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்போம். இல்லங்க, வாழ்க்கை ரொம்ப அழகானது, உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். அரசாங்கம் இந்திய சமூகத்திற்கு எதிராக பகைமையை தூண்டும் கருத்துக்கள் அடங்கிய 14 சமூக ஊடக பதிவுகளை முடக்க உத்தரவிட்டுள்ளது. அவை நாட்டின் இன நல்லிணக்கத்திற்கு மிரட்டலாய் அமைவதாக உள்துறை அமைச்சு கூறியது. இதுபோன்ற சம்பவங்களை அரசாங்கம் உறுதியாய் கையாள வேண்டும் என்று 2 உள்துறை அமைச்சர் எட்வின் தோங் தெரிவித்தார். எவரும் நாட்டின் ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். மே மாதம் சில பதிவுகள் யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் ஆகிய தளங்களில் பகிரப்பட்டன. சீனா, அதிகரித்து வரும் இந்திய சமூகம், இவை தொடர்பான அரசாங்கத்தின் அணுகுமுறை எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று அவற்றில் கூறப்பட்டது. சிங்கப்பூரில் ஒவ்வொரு சமூகமும் மதிக்கப்படுகிறது, அனைவருக்கும் சமமான இடம் கொடுக்கப்படுகிறது என்றார் அமைச்சர் தோங். அத்தகைய உள்ளடக்கங்கள் சிங்கப்பூர் சமூகத்தின் அடிப்படை பண்புகளையே பலவீனப்படுத்துகின்றன என்று அவர் சொன்னார். பிளவை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளை இணையத்தில் பரவவிட்டால் பிற சமூகங்களும் குறிவைக்கப்படலாம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியுள்ளார். சிங்கப்பூரின் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய சமூக ஊடக பதிவுகளையொட்டி அவர் பேசினார். சமூக ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று கூறிய திருமதி தியோ, கவனமாக இல்லையெனில் அது சிதறவிடக்கூடும் என்றும் தெரிவித்தார். பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்பாக இருக்க வேண்டும். சிங்கப்பூரர்கள் இடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாதகமான உள்ளடக்கங்களை பகிர வேண்டாம் என்றும் திருமதி தியோ கேட்டுக்கொண்டார். அதிகரித்து வரும் தளவாட செலவுகளுக்கு இடையே உணவங்காடி கடைக்காரர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது. நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ்வு அதனை தெரிவித்தார். கேன்பரா தொகுதிக்கு மேற்கொண்ட அமைச்சர் நிலை சமூக வருகையின்போது அவர் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மொத்த விற்பனை விலைகள் தொடர்ந்து நிலையாக உள்ளன, எனினும் தளவாட செலவுகள் அதிகரித்திருப்பதாக திருவாட்டிஃபு குறிப்பிட்டார். போக்குவரத்து செலவுகளால் உணவு விலைகள் தொடர்ந்து பாதிக்கப்படும் என்றும் அவர் சொன்னார். நிலைமையை அரசாங்கம் அணுக்கமாக கவனிக்கிறது. தேவைப்பட்டால் உணவங்காடி கடைக்காரர்களுக்கு ஆதரவு வழங்க தயார் என்று திருவாட்டிஃபு கூறினார். சிங்கப்பூரில் நடைபெறவிருக்கும் BTS இசை நிகழ்ச்சிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை மோசடிகளில் குறைந்தது 11,000 வெள்ளி பறிபோனதாய் காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் 14 புகார்கள் கிடைத்திருப்பதாய் அதிகாரிகள் கூறினர். அத்தகைய மோசடிகளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்கும்படி காவல்துறை நினைவூட்டுகிறது. எக்ஸ், இன்ஸ்டாகிராம், கரசல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் நுழைவுச் சீட்டுகளை விற்பதாய் மோசடிக்காரர்கள் கூறுவர். பேனாவ் அல்லது QR குறியீடு வழி கட்டணம் செலுத்தும்படி அவர்கள் கேட்டுக்கொள்வர். முதல் முறை பணத்தை செலுத்திய பிறகு வேறு காரணங்கள் கூறி கூடுதல் பணம் கேட்பர். நுழைவுச் சீட்டுகளை பெறாத போது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பாதிக்கப்பட்டவர்கள் உணர்ந்தனர். நுழைவுச் சீட்டுகளை அங்கீகாரம் பெற்ற தளங்களிலிருந்து மட்டுமே வாங்கும்படி காவல்துறை வலியுறுத்துகிறது. மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பணிகள் தொடங்கியிருக்கின்றன. பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் அவரது பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர்களும் நேற்றிரவு பத்துபஹட் வட்டாரத்திற்கு சென்றிருந்தனர். கூட்டணியின் பிரச்சாரத்தில் பொருளாதார விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பர்சாமா கட்சியும் அதன் பிரச்சாரத்தை நேற்று ஜொஹூரில் தொடங்கியது. திரு அன்வாரின் அமைச்சரவையில் இருந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் முயற்சிகளை வழிநடத்தினர். சென்ற மாதம் தொடங்கப்பட்ட கட்சிக்கு ஜொஹூர் மாநில தேர்தல் முதல் தேர்தல் சோதனையாக இருக்கும். இன்று பின்னேரத்தில் பரிசா நேஷனல் கூட்டணி அதன் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்கவிருக்கிறது. தற்போது அந்த கூட்டணி மாநிலத்திற்கு பொறுப்பு வகிக்கிறது. இந்தியாவில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரி 100,000 இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தேர்வு தாள்கள் கசிந்தது, மதிப்பெண்களை சரிபார்ப்பதில் தவறுகள் நடந்தது ஆகிய முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த முறைகேடுகளால் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்தனர். முறைகேடுகளால் மில்லியன் கணக்கான மாணவர்களின் வேலை வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியிருப்பதாக அவர்கள் கூறினர். போராட்டத்தை காக்ரோஷ் ஜண்டா பார்ட்டி இயக்கம் வழிநடத்தியது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 7 நாட்களுக்குள் பதவி விலக வேண்டும் அல்லது வேலையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று இயக்கம் சொன்னது. இல்லை என்றால் இயக்கம் நாடு முழுக்க விரிவாக்கம் காணும் என்று அது எச்சரித்தது. அமெரிக்கா வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ பறிமுதல் செய்திருக்கும் ஈரானின் சொத்துக்களை பயன்படுத்தலாம். அது குறித்து வாஷிங்டன் பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு பூசலில் ஈரானால் ஏற்பட்டிருக்கும் சேதத்தின் மொத்த செலவை மதிப்பிட அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் தமது அமைச்சிடம் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்பட்டது. சண்டை சுமார் 100 நாள் நீடித்தது. அந்த இடைப்பட்ட காலத்தில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசுகள், கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் உள்கட்டமைப்பை ஈரான் அதிகம் குறிவைத்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையற நேர்களை காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வழங்குறேன். நானுங்க ஹலோ காயத்ரி. இன்னைக்கு நேரத்தில் கிறிஸ்துவ பாடல் ஒன்று ஒலிபரப்பாக போகுது. இதற்கு பிறகு ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். புதிரங்கம் காத்துக்கிட்டே இருக்கு. எங்க போயிடாதீங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது ஒலியில் உல்லாசம். ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.

வாகனங்கள் பழுதாகி உள்ள நேரில்

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஒரு நிகழ்ச்சி இருக்கு.

பதில் நான் தேடுற பதில நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பரிசு பண்ணலாம், ஒரு சேரலாம், நேரம் தான் செஞ்சிடறேன். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நான் சொல்ற இந்த மூன்று உயிரின வகைகளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தம் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். ஓகே, முதல்ல வந்துட்டு ஒரு மூஸ். மூஸ் அப்படின்னா வந்துட்டு பெரிய மான் போன்ற வடிவம் கொண்ட ஒன்று, மூஸ். அதுக்கும் ஜாகுவார், இது வந்து கொஞ்சம் பசி கொண்ட ஜாகுவார், இன்னும் சாப்பிடல, கடலானதா அப்படி இருக்குது. ஜாகுவார் உங்களுக்கு தெரியும்ல, புலி மாதிரியே இருக்கும், அது ஒரு ஜாகுவார். அப்புறம் கழுகு, ஈகிள். மறுபடியும் சொல்றேன், மூஸ், ஜாகுவார், ஈகிள், இவை மூன்றுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன வார்க்கும் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 26
1: வணக்கம், என் பெயர் ப்ரீஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒளிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை Star 7 Mirakapil. அலிபர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-888.
3: வாரிறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
4: ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே.
2: ஒரு மூஸ், ஒரு ஜாகுவார் மற்றும் கழுகு, இவை மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை அப்படிங்கறத நான் கேட்டிருந்தேன். ஒரு சில நேர்கள் வந்துட்டு பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க, கூகுள் செய்து பாத்தீங்களோ டக்குன்னு வந்து சொல்லிட்டீங்க. ஆனா வினோத் வந்து என்ன சொல்றாருன்னா, இவை அனைத்துமே வந்துட்டு உயிரினங்கள், அதாவது காட்டு விலங்குகள் அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நல்ல முயற்சி வினோத், உங்களையும் தொடர்ந்து. அடுத்த நேயர் பேரில் கேப்ரியல் என்ன சொல்ற

0: சாலை பணிகள் நடந்துட்டு இருக்கிறீர்கள். பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇக்கு பிறகு வரும் முதல் தடத்தில், மேலும் சாங்கி இதனை நோக்கி செல்லும் பிஐஇ தெங்கா புலவாட்க்கு பிறகு வரும் முதல் தடத்திலும் சாலை பணி. பார்த்து பத்திரமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மற்றும் தினம் ஆர்கேஜி நெய் புதிய
1: வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம்
1: சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: மேப்பிள், ஜாயு, கிளட்ச். ஒரு மூஸ், ஒரு ஜாகுவார், ஒரு கழுகு, இவை மூன்றுக்குமே என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டிருந்தேன். மரியம், ரொம்ப கியூட்டா வந்து பதில் சொல்லி இருக்கீங்க.
1: ஐயோ, காலை வணக்கம்.
0: வணக்கம்
1: மரியம், பேசுன தமன் ஜூரங்ல இருந்து. மூணுக்கு என்ன ஒத்துமைனா கண்ணு
0: நீங்களாவே யோசிச்சு பதில வந்துட்டு சொல்ல முயற்சி செய்திருக்கீங்க. நல்ல முயற்சி மரியம், ஆனா பதில் அது இல்ல. அடுத்ததாக ராதா குமாரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விலங்கினத்தை அவங்க வந்துட்டு சார்ந்துதான் அவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி அதை வந்து அவங்க பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு வந்து ஒரு அழகான பதிலையும் நம்ம ராதா குமாரி சொல்லியிருக்கிறீங்க. இல்லம்மா, பதில் அது இல்ல. சரியான பதில் என்ன அப்படிங்கறது சொல்றதுக்கு முன்பாக இன்னும் ஒரு குறிப்பு. சரியான பதில முதலாவதாக கண்டுபிடிச்சது நம்ம தியாகா, அவரையும் தொடர்ந்து ஏஞ்சலின் மேக்சிமஸ், பாலா, அலமேலு. அவங்களுக்கும் உலக கிண்ணம் 2026க்கும் தான் சம்பந்தமே இருக்குது. ஆஹா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் உலக கிண்ணம் 2026. மேப்பிள், ஜாயு, கிளட்ச், இவங்க வந்துட்டு கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா இந்த நாடுகளை குறிக்கும் மூன்று விளையாட்டு சின்னங்களாக திகழ்கின்றன இந்த ஃபீஃபா போட்டியில. முதன்முறையாக இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து போட்டியை நடத்த இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா, அது குறிக்கிற வகையில தான் இந்த மூன்று விளையாட்டு சின்னங்களை ஃபீஃபா அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. கனடாவுடைய சின்னம் எது அப்படின்னு கேக்குறீங்களா, அதுதான் மேப்பிள். மூஸ் எனப்படும் பெரிய மான் போன்ற வடிவம் கொண்டது. இது வந்துட்டு கோல் காவலர்களை வந்து சித்தரிக்குதான். கற்பனை திறன், விடாமுயற்சி, வலிமை, தலைமை பண்பு ஆகியவற்றை குறிக்கும் சின்னமாக திகழுது. அடுத்ததாக மெக்சிகோவின் சின்னம் தான் ஜாயு. ஜாயு தான் வந்துட்டு அந்த ஜாகுவார் வடிவம் உடையது. முன்னணி ஆட்டக்காரர்களை ஜாயு சித்தரிக்குது. கற்பனை ஆற்றல், சுறுசுறுப்பு ஆகியவற்றை குறிக்குது. மெக்சிகோ நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அடையாளமாக விளங்குகிறது ஜாயு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அமெரிக்காவுடைய சின்னம், அதுதான் கிளட்ச். வெள்ளைத்தலை கழுகு, ஈகல், அது போன்ற தோற்றம் கொண்டது கிளட்ச். மத்திய திடலில் ஆட்டக்காரர்களை குறிக்கும். இந்த மிட்ஃபீல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள குறிக்கிற வகையில தான் நம்ம கிளட்ச் வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு அனைவரையும் ஒன்றிணைக்கும் தன்மையை பிரதிபலிக்குது. இந்த ஃபீஃபாவுடைய வீடியோ விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட முதன்முறையாக இந்த மூன்று விளையாட்டு சின்னங்களும் இடம்பெற போகுதான். ஃபீஃபா ஹீரோஸ் என்கின்ற கார்பந்து காணொலி விளையாட்டில் இதை வந்துட்டு நீங்க பார்க்கலாம். ஜூன் மாதம் 11ஆம் தேதி உலக கிண்ண கார்பந்து தொடங்க இருக்கு. ரசிகர்கள் மத்தியில மேப்பிள், ஜாயு, கிளட்ச் ஆகிய இந்த மூன்று சின்னங்களும் எந்த அளவுக்கு பிரபலம் அடையும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரியான பதில நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நேயர்களே. இது உங்களுக்கான பரிசு.

0: திரைரங்கத்திற்கான பரிசு பாடலை கேட்டிருந்தேன் நேர்களே. கில்லி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில சுக்விந்தர் சிங் மாணிக்க விநாயகம் பாடிய பாடல் அது. லட்சுமி, உங்களுக்கும் அந்த பாடல் சரியான பதில கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துகள். இப்ப போக்குவரத்து நிலவரங்களை எட்டி பாத்துருவோமா?
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நிகழ்ந்துள்ளது பீச் ரோடை நோக்கி செல்லும் மீடல் ரோட் நிக்கல் ஹைவேக்கு பிறகு வரும் முதல் தடத்தில் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. துவாசி நோக்கி செல்லும் PIE ஜாலான் யூனோஸ்க்கு பிறகு வரும் 4 தடத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். அரசாங்கம் இந்திய சமூகத்திற்கு எதிராக பகைமையை தூண்டும் கருத்துக்கள் அடங்கிய 14 சமூக ஊடக பதிவுகளை முடக்க உத்தரவிட்டுள்ளது. அவை நாட்டின் இன நல்லிணக்கத்திற்கு மிரட்டலாய் அமைவதாக உள்துறை அமைச்சு கூறியது. இதுபோன்ற சம்பவங்களை அரசாங்கம் உறுதியாய் கையாள வேண்டும் என்று 2 உள்துறை அமைச்சர் எட்வின் தோங் தெரிவித்தார். எவரும் நாட்டின் ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். மே மாதம் சில பதிவுகள் யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் ஆகிய தளங்களில் பகிரப்பட்டன. சீனா, அதிகரித்து வரும் இந்திய சமூகம், இவை தொடர்பான அரசாங்கத்தின் அணுகுமுறை எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று அவற்றில் கூறப்பட்டது. சிங்கப்பூரில் ஒவ்வொரு சமூகமும் மதிக்கப்படுகிறது, அனைவருக்கும் சமமான இடம் கொடுக்கப்படுகிறது என்றார் அமைச்சர் தோங். அத்தகைய உள்ளடக்கங்கள் சிங்கப்பூர் சமூகத்தின் அடிப்படை பண்புகளையே பலவீனப்படுத்துகின்றன என்று அவர் சொன்னார். பிளவை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளை இணையத்தில் பரவவிட்டால் பிற சமூகங்களும் குறிவைக்கப்படலாம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியுள்ளார். சிங்கப்பூரின் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய சமூக ஊடக பதிவுகளையொட்டி அவர் பேசினார். சமூக ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று கூறிய திருமதி தியோ, கவனமாக இல்லையெனில் அது சிதறவிடக்கூடும் என்றும் தெரிவித்தார். பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்பாக இருக்க வேண்டும். சிங்கப்பூரர்கள் இடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாதகமான உள்ளடக்கங்களை பகிர வேண்டாம் என்றும் திருமதி தியோ கேட்டுக்கொண்டார். அதிகரித்து வரும் தளவாட செலவுகளுக்கு இடையே உணவங்காடி கடைக்காரர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது. நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு அதனை தெரிவித்தார். கேன்பரா தொகுதிக்கு மேற்கொண்ட அமைச்சர் நிலை சமூக வருகையின்போது அவர் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மொத்த விற்பனை விலைகள் தொடர்ந்து நிலையாக உள்ளன, எனினும் தளவாட செலவுகள் அதிகரித்திருப்பதாக திருவாட்டி ஃபு குறிப்பிட்டார். போக்குவரத்து செலவுகளால் உணவு விலைகள் தொடர்ந்து பாதிக்கப்படும் என்றும் அவர் சொன்னார். நிலைமையை அரசாங்கம் அணுக்கமாக கவனிக்கிறது. தேவைப்பட்டால் உணவங்காடி கடைக்காரர்களுக்கு ஆதரவு வழங்க தயார் என்று திருவாட்டி ஃபு கூறினார். மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பணிகள் தொடங்கியிருக்கின்றன. பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் அவரது பகத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர்களும் நேற்றிரவு பத்துபஹாட் வட்டாரத்திற்கு சென்றிருந்தனர். கூட்டணியின் பிரச்சாரத்தில் பொருளாதார விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று